கடத்தல் துறைக்கு உந்துதலாக அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அபீனை ஆக அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடு மியான்மர். தென்கிழக்காசியாவில் மெட்டம்ஃபெட்டமைன் போதைப் பொருளை ஆக அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடாகவும் அது இருக்கிறது. சிங்கப்பூரில் தேசிய சேவையில் சேர விருப்பவர்களும் அவர்களின் குடும்பத்தாரும் தேசிய சேவையை நன்கு புரிந்து கொள்ள உதவ புதிய வலையொளி உருவாக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய கல்வியாளர் கெவின் கிஞ்ச் அதனை முன்னின்று வழங்குகிறார். தற்காப்பு அமைச்சு மட்டுமல்ல, பள்ளிகள், குடும்பங்கள், நிறுவனங்கள் என பல தரப்புகளும் தேசிய சேவைக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். ஆங்கிலோ சீன அனைத்துலக பள்ளியின் தலைமை ஆசிரியரான அவருக்கு தமது மாணவர்கள் தேசிய சேவைக்கு பிறகு முதிர்ச்சி அடைந்த விதம் பெரும் ஊக்கத்தை அளித்தது. அதனால் தேசிய சேவை பற்றிய விழிப்புணர்வை சமூகத்தில் அதிகரிக்க வலையொலியை திரு கிஞ்ச் தொடங்கினார். அடுத்து ஃபீஃபா உலகக்கிண்ண கார்பந்து. ஆய்பிரிவு அணிகள் சந்தித்த இரு ஆட்டங்களின் முடிவுகள். ஈராக்கை 5-0 எனும் கோல் கணக்கில் அபார வெற்றி கண்டது செனகல். மற்றொரு ஆட்டத்தில் நோர்வே பிரான்ஸ் சந்தித்தன. அதில் பிரான்ஸ் 4-1 எனும் கோல் கணக்கில் வென்றது. சற்றுமுன் தொடங்கிய இரு ஆட்டங்களில் ஹெச் பிரிவு அணிகள் மோதுகின்றன. ஒரு ஆட்டத்தில் சவுதி அரேபியா காபோவர்ட் சந்திக்கின்றன. மற்றொரு ஆட்டத்தில் உருகுவே ஸ்பெயின் பொருதுகின்றன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: மீண்டும் வந்துவிட்டது.
1: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியா வசந்தேவும் 1968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
0: ஞாயிற்றுக்கிழமை July 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை பிஜிபி மண்டபத்தில்
2: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
3: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
1: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
2: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
1: சுகாதார விழா 2026.
4: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு? எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
5: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல?
4: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
5: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
6: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
7: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிந்தா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிந்தாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
8: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிந்தா திட்டங்களில் பங்கேற்றிருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்தாங்க. சிந்தாவுக்கு ரொம்ப நன்றி.
7: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
9: மாறுகிறதே ஒலியில் உல்லாசம், தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:00 கேட்டாலே பரவசம்.
10: நீ இப்படி முகமெல்லாம் வேட்டு கொட்டுறது
11: எனக்கு தெரியல.
10: அச்சோ, நீ இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது
11: எனக்கு தெரியல.
10: உட்காருங்க.

0: ஒலி 9:00 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. 8 செய்திகள் முடிந்து விட்டன. இன்னும் சற்று நேரத்துல இன்று என்னென்ன தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன என்பதை பற்றி நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பு 2000களில் வெளிவந்த ஒரு சில பாடல்கள் நம்ம கேட்டோம். யாரடி நீ மோகினி படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜ் அவர்களுடைய இசையில வந்த பாடல். அதற்கு பிறகு ஆயுத எழுத்து படத்துல இருந்து ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களுடைய இசையில எனக்கு பிடித்தமான ஒரு பாடல் வந்தது, யா கே திரி என்ற பாடல். இன்னும் சற்று நேரத்துல போக்குவரத்து தகவலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதற்கு முன்பு அடுத்து உங்களுக்காக என்ன பாடல் வரவிருக்கின்றது என்பதை பற்றி நம்ம பார்க்க போறோம். எங்கள் அண்ணா படத்துல இருந்து தேவா அவர்களுடைய இசையில
1: முதல் முதலாக ஜன்னலோரத்தில் நிலாவை நான்.
0: ஆமா, ஜன்னல் ஓரத்துல நிலாவை கண்டாங்களா? ஹரிஹரன் மற்றும் சாதனா அவர்கள் கொண்டு வரும் பாடல் கேட்டு மகிழுங்கள். இது ஒலி 9:08
2: போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. துவாசை நோக்கி செல்லும் PIE ஜாலான் பஹார். அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. 5 தடத்தை தவிர்க்கவும்.
3: போக்குவரத்து நிலவரம்.

0: தினம் ஆர்கேஜி நெய்
1: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go. First Bench Productions வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 7:00 தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றமடைந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
2: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
1: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
3: இங்க இருக்கிற பறவைகளை பராமரிக்கிறாங்க. நம்ம திவ்யா
4: உங்களை தான் சந்திக்கு வந்திருக்கோம்.
5: நர்சஸ் சர்வர்ஸ்

0: இந்த வார இறுதிய குடும்பத்தோடு கொண்டாடுங்க.
1: ஒலி ஒன்பது ஆறு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்று என்னென்ன தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன என்பது பற்றி நம்ம பேச போறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்று கருப்பு கண்ணாடிகள் தினம், அதாவது சன்கிளாசஸ் டே கொண்டாடப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு வருகின்றன. ஆமா, இந்த கருப்பு கண்ணாடிகளை அணிவது பலருக்கும் பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு சிலர் அழகாக இருப்பதற்கு இந்த கருப்பு கண்ணாடிகளை அணிவாங்க, ஒரு சிலர் சூரியனிடமிருந்து அவர்களுடைய கண்களை பாதுகாப்பதற்கு இந்த கருப்பு கண்ணாடிகளை அணிவாங்க. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த கருப்பு கண்ணாடி நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பங்கை ஆற்றுகிறது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இந்த கருப்பு கண்ணாடிகள் பல காலங்களாக வெவ்வேறு வகையில உருமாறி வருகின்றன. 12-13 நூற்றாண்டுகள்ல சைனால இருக்கும் ஒரு சிலர் இந்த கருப்பு கண்ணாடிகளை பயன்படுத்தினாங்களாம். அவங்களுடைய பாரம்பரிய முறையில 18 ஐரோப்பிய நாடுகள்ல டின்டட் லென்சஸ் வந்துச்சான். அதற்கு பிறகு அதிக அளவுல மிகவும் பிரபலமான ஒரு அழகு பொருள் ஆபரணம் தான் இந்த கருப்பு கண்ணாடி. அதனால இன்று நீங்க எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கருப்பு கண்ணாடிகளை அணிந்து விட்டு செல்லுங்கள். வெயிலாக இருக்கும் பொழுது அணிந்து விட்டு சென்றா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இன்று கருப்பு கண்ணாடிகள் அங்கீகரிக்கப்படும் தினம். ஏன்னா இன்று தேசிய கருப்பு கண்ணாடி தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க. இது கிருஷ்மிதாவுடன் ஒலியின் உல்லாசம்.

0: இந்த ஜூன் மாதம் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். திகில் டேல்ஸ் வலையொலியில்.
1: அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு 11:30 அவரோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரு, ஏய் எனக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான இது இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எது அப்படின்னு நாம கேட்டோம், ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லல. வாங்க வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த ஹால்ல இருந்த லைட்ஸ் எல்லாத்தையும் அவர் அடைச்சிட்டாரு. எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
2: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
1: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.cinda.org.sg/students.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம். இதோ

0: பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை,
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா?
2: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள்,
0: உங்க மனம் கவர்ந்த பாடல்களும் காத்திருக்குங்க.
3: டீ கடைக்கு போமா?
2: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை
0: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
3: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
4: மற்றும் கமல்ஹாசன் அவர்கள் பாடிய பாடல் வசூல் ராஜா MBBS படத்துல இருந்து கேட்டு மகிழுங்கள். இது ஒளி ஒன்பதாம் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: ஒலி ஒன்பது ஆறு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்று என்னென்ன தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன என்பதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். கனடிய நாட்டின் பல்லின பண்பாட்டு தினம் இன்று அங்கீகரிக்கப்பட்டு வருகின்றன. அதாவது மல்டி கல்ச்சரலிசம் டே. கனடா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல பல இன மக்கள், பல நிறங்கள்ல இருக்கும் மக்கள், கலாச்சாரங்கள்ல இருக்கும் மக்களை நம்மளால பார்க்க முடியும். இது எல்லா நாடுகள்லயும் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா இப்பொழுது அதிக அளவுல உலகமயமாதல், அதாவது குளோபலைசேஷன்னால அதிக நாடுகள்ல நம்மளால பல இன மக்களை பார்க்க முடிகிறது. அவர்களுடைய கலாச்சாரத்தை ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நடந்து கொள்றாங்க. இதனால சண்டை சச்சரவும் குறைந்து கொண்டே வருகிறது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. மற்றவர்களுடைய கலாச்சாரத்தை அங்கீகரிப்பதற்கு அவர்களுடைய உடைய அணிவதா இருக்கட்டும், இல்ல அவர்களுடைய பாரம்பரிய உணவை சாப்பிடுவதா இருக்கட்டும், இது போன்ற நடவடிக்கைகள்ல ஈடுபடும் பொழுது மற்றவர்கள் கலாச்சாரத்திற்கு மரியாதை செலுத்தும். அதே நேரத்துல அவர்களை பற்றி இன்னும் அதிக அளவுல நம்மளால புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நடந்து கொள்ள முடியும். அண்மையில நான் பேங்காக் போயிருந்தேன். அங்க தாய்லாந்து அவர்களுடைய உடைய, தாய் உடைய அணிவதற்கான வாய்ப்பு எனக்கு கிட்டியது. மிகவும் அருமையான ஒரு அனுபவமாக இருந்தது. ஒவ்வொருவரின் கலாச்சாரத்தையும் நம்ம எவ்வளவு மதிக்கிறோமோ அதே அளவிற்கு தான் நமது கலாச்சாரத்தையும் பிறர் மதிப்பார்கள். தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க. உங்களுக்காக ஒரு சில நல்ல நல்ல பாடல்கள் வரவிருக்கின்றன. இது ஒலி ஒன்பதாறு ஏற்றின் ஒலி நூல் லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.
1: வெற்றி மகிழ்ச்சி மட்டும்தான் கொடுக்கும், ஆனா தோல்விதான் உங்களை செதுக்கும்.

0: தினம் ஆர்கேஜி நெய்
1: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி
2: அப்பா நம் முதல் நடை முதல் வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் நம்மோடு நடந்தவர். அவரின் அன்புக்கு நன்றி சொல்ல இந்த தந்தையர் தினத்தை இஸ்டாராவுடன் கொண்டாடுங்கள். இஸ்டாரா தந்தையர் தின சிறப்பு சலுகை, இப்போது முதல் June 30 வரை அனைத்து தங்கம் மற்றும் வைர நகைகளுக்கு கிராமுக்கு 4 வெள்ளி தள்ளுபடி. பழைய தங்க நகைகளை எவ்வித கழிவும் இல்லாமல் புதிய நகைகளாக மாற்றிக்கொள்ளலாம். வைரங்களுக்கு 25 விழுக்காடு தள்ளுபடி. பெரும்பாலான வங்கிகளின் கடன் அட்டை தவணை வசதிகளுக்கு சேவை கட்டணம் கிடையாது. அனைத்து தங்கம் மற்றும் வைர நகைகளுக்கு கிராமுக்கு 4 வெள்ளி தள்ளுபடி. இஸ்டாரா ஜுவல்லரி
3: வசந்தம் வாயிலாக 96.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
4: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் 96.8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
3: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்.
4: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
3: 96.8
4: கேட்டாலே பரவசம்.
5: 96.8 இணைந்திருக்கிறோம் நீயர்களே. இன்று பல தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன என்பதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இன்று ஒரு முக்கியமான ஒரு தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. என்ன தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா PTSD Awareness Day. அதாவது தமிழ ஏதாவது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு பிறகு நமக்கு ஏற்படும் மன அழுத்தம் இருக்கலையா, அந்த ஒரு பாதிப்பை தான் PTSD அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தும் தினம் தான் இன்றைய தினம். இந்த அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் விபத்தா இருக்கலாம், வன்முறையா இருக்கலாம், அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த விஷயத்துல இருந்து நம்ம மீண்டு வந்து விடுவோம், தகர்த்திருந்து முன் வந்து விடுவோம். ஆனாலும் நமது அன்றாட வாழ்க்கை முறையில நமது வாழ்க்கையை நம்ம நடத்தி கொண்டு செல்லும் பொழுது அவ்வப்போது எதிர்மறையான மாற்றங்கள், குற்ற உணர்ச்சியா இருக்கட்டும், இல்ல ஆர்வம் குறைதலா இருக்கட்டும், இது போன்ற நடவடிக்கைகள், மன சச்சரவுகள் ஏற்படக்கூடும். அல்லது ஒரு சில நேரங்கள்ல நடந்த அதிர்ச்சியான சம்பவங்கள் மீண்டும் நமது கண்முன்னே தோன்றுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவுல இருக்கும். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த PTSD நம்ம மிகவும் கவனிப்பான ஒரு முறையில கையாள வேண்டும். கண்டிப்பாக உங்களுக்கு மன அளவுல ஏதாவது ஒரு சோகம் இல்லது உளைச்சல் இருந்தா நீங்க ஒரு மருத்துவரை போய் சந்திக்கலாம். அல்லது நண்பர்களுடனோ பெற்றோர்களுடனோ குடும்பத்துடனோ பேசி உங்களது சூழலை அவர்களிடம் நீங்க எடுத்து கூறலாம். அவர்கள் உங்களுக்கு சரியான தக்க உதவிய வழங்குவார்கள். இது போன்ற சூழல்ல நீங்க தனியாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க கூடாது. ஏன்னா மற்றவர்களுடன் பேச பேசதான் நம்மளை பத்தியே நம்மளால அதிக அளவுல அறிந்து கொள்ள முடியும். அவ்வப்போது சிரித்து பேசி மகிழுங்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமது மன உளைச்சல் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. அதனால தக்க நேரத்துல உங்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்க மற்றவர்களுடன் சேர்ந்து கலந்துரையாடி பேச ஆரம்பிங்க. நேயர்களே, தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. உங்களுக்காக அடுத்து ஒரு சில புது பாடல்கள் வரவிருக்கின்றன. அதே நேரத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்க போறேன். நீங்க அந்த கேள்விக்கு உங்களுடைய கருத்துக்களை 9678889 என்ற எண்ணுக்கு அனுப்பி வைக்க போறீங்க. ஒரு கலந்துரையாடல நம்ம ஈடுபட போறோம். இது கிருஷ்மிதாவுடன் ஒலியினுள் லாசம்.
6: We gonna blow the speakers baby.
7: ஒலி எங்கேயும் எப்போதும்
8: ஏரோப்ளேன் பறக்கிறது பெருமேல.

0: உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு.
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிந்தா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிந்தாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
4: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிந்தா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிந்தாவுக்கு ரொம்ப நன்றி.
3: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

ஒலி ஒன்பது ஆறு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது உங்களுக்காக நிகழ்ச்சிகளை காலை 6 மணியிலிருந்து நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன். வாரம் வாரம் சனிக்கிழமை காலையில 6 மணிக்கு நான் வந்துருவேன், ஆனா போன வாரம் 6 மணிக்கு என்னால வர முடியல. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு யாராவது கேட்டீங்களா? ஆமா நேயர்களே, போன வாரம் பேங்காக் போவதற்கான வாய்ப்பு எனக்கு கிட்டியது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சுற்றுலா பயணம் மேற்கொண்டேன். அதற்கு காரணம் கண்டிப்பாக இன்றைய வாழ்க்கை சூழல்ல ஒரு வேகமான ஓட்டத்துல அனைவரும் ஈடுபட்டுகிட்டு இருக்கோம். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த ஜூன் விடுமுறை அன்று பள்ளி விடுமுறையும் வந்திருக்கும். அதனால பலரும் அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு சென்றிருப்பார்கள், அப்படி இல்லைன்னா வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று அவர்களுடைய சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டு இருப்பார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது இன்றைய அதிவிவேக சூழல்ல சுற்றுலா பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றன? காலை 6 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் நம்ம ஒரே இடத்துலதான் இருந்து அந்த கணினிய தட்டிக்கிட்டே இருக்கும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த சுற்றுலா பயணத்துல நம்ம புது புது ஆட்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. அதோட புது புது இடங்களை பார்க்கும் பொழுது அது நமது கண்ணிற்கு குளிர்ச்சியாக மட்டும் இல்ல, நமது மனதிற்கும் குளிர்ச்சியாக இருக்கும். ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுற்றுலா பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது நமது தன்னம்பிக்கையும் அதிகரிக்குது. ஒருவரை சார்ந்து வாழாமல் தனியாக எவ்வாறு வாழ்வது என்பதை இது போன்ற பயணங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. உதாரணத்திற்கு நான் இந்த சுற்றுலா பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது மற்ற பயணங்களை விட இது ஒரு பயன்மிக்க ஒன்றாக இருந்தது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. மற்ற பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது அதிக அளவுல நான் மற்றவர்களுடன் பேச மாட்டேன், ஆனா இந்த ஒரு பயணத்துல நிறைய நாடுகள்ல இருந்து வருபவர்களுடன் பேசும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. சிங்கப்பூரில் இருக்கும் சூழலை தாண்டி மற்றவர்களுடைய நாட்டில் இருக்கும் சூழலை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு ஒரு உரையாடலை மேற்கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் எனக்கு தெரிந்தது இந்த உலகம் என்பது மிகவும் பெரிய ஒரு விஷயம். அவ்வாறு இருக்கும் பொழுது மற்றவர்களை பார்த்து பேசும் பொழுதுதான் நமது நாட்டிற்கும் அவர்களுடைய நாட்டிற்கும் உள்ள வேறுபாடுகளை நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். இந்த சுற்றுலா பயணம் மேற்கொள்வதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை நீங்க என்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம். 9 6 7 8 8 9 6 8 என்ற எண்ணுக்கு அந்த நன்மைகள் இல்ல சுற்றுலா பயணங்கள் செல்வது ஒரு வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் அதே சமயத்துல உங்களுக்காக ஒரு சில புது புது பாடல்கள் வரவேற்கின்றன. இது ஒலி 9 6 8 ஒலியின் லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: நிலவரம்.
1: விபத்துகள் நேர்ந்திருக்கின்றன. பிராடலை நோக்கி செல்லும் லார்னி சாலை தாம்சன் சாலைக்கு முன்பு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும். மேலும் துவாசை நோக்கி செல்லும் PIE AYE வெளியேற்றத்திற்கு அருகே விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. துவாசை நோக்கி செல்லும் PIE ஜலான் யூனோஸ் அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும். மேலும் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. AYE நோக்கி செல்லும் CTE பிராடல் சாலை மற்றும் அங்மோக்கியோ அவென்யூ 5 அதற்கு நடுவிலான பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வரும் தினம்
1: அதிக பணத்தை திரும்ப பெற இப்போதே UOB One கடன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். தவற விடாதீர்கள்.
2: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB One கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/onecard இணைய தளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
3: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி MAE@miracop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் miracop.sg/ready-set-go.
4: அமைதியாக அமர்ந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
5: வணக்கம்.
6: நீங்க சுத்தி இங்க தான்
7: வருவீங்க. எங்க பாட்டையும் கேட்கலாம்,
6: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
7: மறக்காம கேளு.

0: ஒலி ஒன்பது ஆறு எட்டுல இணைந்திருக்கிறோம் நேயர்களே. சுற்றுலா பயணம் மேற்கொள்வதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நான் கேட்டிருந்தேன். பார்த்திபன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம்.
1: வணக்கம் கிருஷ்ணிதா, இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சி சூப்பரா இருக்குது. இந்த வெளிநாட்டு பயணம் சொல்ற செல்வது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது யாரு என்ன சொன்னாலும் அந்த நாட்டோட கலாச்சாரம், பண்புகள், சாப்பாடு வகைகள், அவங்களோட சுற்றுலா தளங்கள், அட்ராக்ஷன்ஸ், டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்குல்ல, சோ அதெல்லாம் கண்டிப்பா நிறைய இது நம்ம சிங்கப்பூர்ல பார்க்க முடியாதது. சோ அதெல்லாம் நம்ம கண்டு கழிக்கலாம், சுவைத்து மகிழலாம். சோ இப்படி பல பல நன்மைகள் இருக்குது. அந்த நீங்க சொன்ன மாதிரி ஈவன் நம்ம விமானத்துல போகும்போது பல பேர் சந்திக்கலாம், பேசலாம், பல விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம். நாடுகளுக்கு சென்றாலும் சரி, அங்க சில நாடுகள்ல வந்து அந்த மக்கள் வந்து அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, அவ்வளவு ஹாஸ்பிட்டபிள். சோ அதனால எனக்கு பயணங்கள் வந்து ஒரே ஜாலி தான். நன்றி, வணக்கம்.
0: மிகவும் நன்றி பகிர்ந்து கண்டதுக்கு பார்த்திபன் அவர்களே. கண்டிப்பாக சுற்றுலா செல்வது பலருக்கும் ஒரு ஜாலியாக தான் இருக்கும். முக்கியமாக நண்பர்களுடன் செல்லும் பொழுது அது இன்னும் ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. நம்ம சம்பாதிக்கிறோம்ல, அந்த காசை சேமிக்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம்தான். ஆனா அவ்வப்போது இது போன்ற பயணங்கள்ல ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு ஒரு விதமான மன நிறைவை கொடுக்கும். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க நேயர்களே. அடுத்து லட்சுமி அவர்கள் என்ன சொல்றாங்க என்பதை நம்ம கேட்கலாம். ஆனா அதற்கு முன்பு உங்களுக்காக இன்னொரு சில புது பாடல்கள் வரவிருக்கின்றன. இது ஒளி ஒன்பது ஆறு எட்டு ஒளியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: ஒலி 9:00 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
1: விபத்து ஒன்றை நேர்ந்தருகிறது. துவாசை நோக்கி செல்லும் PIE பெடோக் நார்த் அவென்யூ 3, அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. 1 தடத்தை தவிர்க்கவும். மேலும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சாங்கியை நோக்கி செல்லும் PIE டேம்பனஸ் ஸ்ட்ரீட் 31 நுழைவாயிலுக்கு அருகே சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும். மேலும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சாங்கியை நோக்கி செல்லும் PIE தாம்சன் சாலை வெளியேற்றத்திற்கு அருகே சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
2: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கேற்றிருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
1: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

Sam.

0: நிலவரம்.
1: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. துவாசை நோக்கி செல்லும் PIE பெடோக் நோவ் அவென்யூ 3, அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும். மேலும் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. PIE நோக்கி செல்லும் BKE KJE, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: இசை வெள்ளத்தில் மிதக்க நீங்கள் தயாரா? First Bench Productions பெருமையுடன் வழங்கும் பிரதீப் குமார் Unplugged in Singapore. ஜூலை 11 தேதி வெகு தூரம் இல்லை. பின்னணி பாடகர் பிரதீப் குமாரின் இசை மழையில் நனைய நீங்கள் தயார் என்றால் டிக்கெட்டுகளை இப்போதே வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரே நேரத்தில் 4 டிக்கெட்டுகளுக்கு மேல் வாங்கும் போது பிரிவுகளை பொறுத்து 5 விழுக்காட்டிலிருந்து 10 விழுக்காடு கழிவை எதிர்பார்க்கலாம். ஜூலை 11 தேதி இரவு 7 மணிக்கு தி ஸ்டார் தியேட்டர். டிக்கெட்டுகளுக்கு சிஸ்டிக் பிரதீப் குமார் Unplugged in Singapore.
1: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி போட்டி தன்மை என்ற சூழலில் மீரக்கம் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
2: ஒலி 9:08 இணைந்திருக்கிறோம். நேயர்களே, சுற்றுலா பயணத்தை மேற்கொள்வதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதை பற்றிய கலந்துரையாடல்ல பலரும் ஈடுபட்டுகிட்டு இருக்கீங்க. சையத் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சுற்றுலா பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அதை ஒரு எஸ்கேப்பா பார்க்க கூடாது. அதாவது சென்று விட்டு வந்த பிறகு நம்ம ஒரு புது புத்துணர்ச்சிய உயிரூட்டத்தை நம்ம கொடுக்கணும் மற்றவர்களுக்கு. அந்த நன்றி உணர்வுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக நமது வாழ்வு இன்னும் ஒரு பிரகாசமான ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதே ஒரு எஸ்கேப்பா நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக எவ்வளவு சுற்றுலா பயணம் போனாலும் நமக்கு அது பத்தாது அப்படின்னு சொல்றாரு. இது முற்றிலும் உண்மைதான். ஏன்னா சின்ன வயசுல இருந்து சுற்றுலா பயணம் செல்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அந்த நன்றி உணர்வு அப்படின்னு சொல்றீங்களே, அது எனக்கு அதிக அளவிலேயே இருக்குது. என்னுடைய பெற்றோர்கள், முக்கியமா என்னுடைய அப்பாவுக்கு சுற்றுலா பயணம் செல்வது மிகவும் பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து சைனா, துபாய் போன்ற நாடுகளுக்கு அழைத்து சென்று இது அந்த நாட்டின் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்தனால்தான் என்னால அந்த நாட்டிற்கும் சிங்கப்பூரில் இருக்கும் ஒரு சில வசதிகளை எவ்வாறு வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும் என்ற ஒரு விஷயம் எனக்கு புரிய வந்தது. ஒரு வகையில ரொம்ப கொடுத்து வைத்த ஒரு உணர்வு எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா கூட அது மிகையாகாது. மற்ற நாடுகள்ல இருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் சிங்கப்பூர்ல இல்ல. சிங்கப்பூர்ல இருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக மற்ற நாடுகள்ல இல்ல. உதாரணத்திற்கு அந்த மன உளைச்சல் கண்டிப்பாக பல நாடுகள்ல கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. ஆனா சிங்கப்பூர்ல இருக்கும் பாதுகாப்பு பிற நாடுகளுக்கு சென்றால் வராது என்பதை இது போன்ற சுற்றுலா பயணங்களின் மூலம் தான் எனக்கு தெரிய வந்தது. ஹமீதா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சுற்றுலா பயணங்கள் செல்வது மிகவும் பிடிக்கும், ஆனா நேரம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த வருடம் இல்லது அடுத்த வருடத்திற்குள்ள ஒரு சுற்றுலா பயணத்திற்கு நீங்க சென்று விட்டுதான் வருவீங்க அப்படின்னு நான் வேண்டிக் கொள்றேன். உதயலட்சுமி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சுற்றுலா போவது மிகவும் ஒரு நல்ல அனுபவம் அப்படின்னு சொல்றாங்க.
3: நல்ல நல்ல விஷயங்கள் கற்றுக்கலாம், நல்ல நல்ல ஆட்களை பார்க்கலாம், சாப்பாடு சாப்பிடலாம், அப்புறம் பல விதமான அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். சமீபத்துல நான் பாலிக்கு சென்றிருந்தேன். நல்ல ஒரு இடம், வெளியூர்ல இருக்கும் போது காலையில ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு அந்த மாதிரி ஏந்திக்கிறோம். சில இடத்துக்கு வந்து வெள்ளனையா போகணும், இல்லாட்டி ரொம்ப கூட்டமாயிடும். அப்படி ஒரு இடம் தான் கேட் ஆஃப் ஹெவன் பாலியில. அது விடிய காலையில 3 மணிக்கு ஆளுங்க வந்து டிக்கெட் நம்பருக்கு நல்லதும் இருக்கும்.
2: அதனால நேயர்களே, கண்டிப்பாக நேரத்தை நம்ம தான் ஒதுக்கி இந்த சுற்றுலா பயணங்களுக்கு செல்ல வேண்டும். சுற்றுலா பயணங்கள் சென்று விட்டு வரும் பொழுது நம்ம ஒரு வேறு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு உத்வேக இருப்போம். அந்த உத்வேகம் கண்டிப்பாக நமது வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம். அது இருந்தா நமது வாழ்க்கையும் இன்னும் பிரகாசமான ஒன்றாக இருக்கும். தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க, உங்களுக்காக ஒரு சில புது புது பாடல்கள் வரவிருக்கின்றன. இது ஒலி 9:08.
4: உங்களுக்கு எப்படி இருக்கு?

உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் படைத்தேன், கிருஷ்மிதா சிவராம். ஆனால் இப்பொழுது நான் விடைபெறும் நேரம் வந்து விட்டது. காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் உங்களுக்காக ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள், உலகத்துல என்னென்ன நடக்குது, இந்த செயற்கை நுண்ணறிவை வைத்து விலங்குகள் என்னென்ன பேசுறாங்க, அவர்களுடன் சேர்ந்து நம்மளால உரையாட முடியுமா என்பதை பற்றி ஒரு செய்தியை படிச்சிருந்தேன். அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டேன். 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் தமிழ் இலக்கியத்துல இருந்த ஒரு பொக்கிஷம், கதவு என்ற ஒரு கதையை உங்ககிட்ட நான் படித்து காட்டினேன். நேரம் கிடைத்தா கண்டிப்பாக இந்த சிறுகதையை நீங்க படிங்க. கதவு என்ற ஒரு சிறுகதை சமூக அவலங்களை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் ஒரு சிறுகதை தான் இந்த கதவு என்ற கதை. 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் இன்று என்னென்ன தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன என்பது பற்றி பேசணும். 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் சுற்றுலா பயன்பாட்டின் நன்மைகள். இன்றைய அதிவிவேக சூழல்ல நமது மன உளைச்சலை குறைப்பதற்கு இந்த சுற்றுலா பயணங்களை மேற்கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அதோட ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இது போன்ற சுற்றுலா பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது நமது தன்னம்பிக்கை அதிகரிப்பதோட நமது சிறிய குறுகிய மனப்பான்மையை தாண்டி உலகம் எவ்வளவு பரந்த ஒன்று என்பதை நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். நாளைக்கு காலையில 6 மணிக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வானொலி பக்கமாக இணைந்திருங்க. இது ஒளி 968 ஒளியினுள் லாசம். இப்பொழுது நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். பாய்.

வணக்கம். காலை மணி 10, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. மலேசியாவின் ஜொஹூர் மாநில தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இப்போது நிறைவடைந்துள்ளது. காலை 9 மணி வாக்கில் உத்தேச வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய தொடங்கினர். ஜொஹூர் மாநிலம் முழுவதும் 56 வேட்புமனு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஜொஹூர் பாருவில் உள்ள ஒரு வேட்புமனு தாக்கல் நிலையத்தில் இருந்து நிலவரத்தை விவரிக்கிறார் எமது நிருபர் கீர்த்திகா பெருமாள்.

0: அந்த தடங்களுக்கு வருந்துகிறோம். கீர்த்தி பெருமாளை இப்போதைக்கு தொடர்பு கொள்ள இயலவில்லை. அவரை மீண்டும் சந்திக்க முயற்சி செய்வோம். மலேசிய சுங்கத்துறை 13 மில்லியன் டாலர் செயற்கை நுண்ணறிவு நுண் செல்லு கடத்தல் முயற்சியை முறியடித்துள்ளது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் கடத்தல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அங்கிருந்து மற்றோர் ஆசிய நாட்டுக்கு அந்த பொருள்கள் அனுப்பப்படவிருந்ததாக கூறப்படுகிறது. அந்த நுண் செல்லுகள் எங்கு தயாரிக்கப்பட்டன, எங்கு செல்லவிருந்தன போன்ற விவரங்களை மலேசிய அதிகாரிகள் வழங்க மறுத்துவிட்டனர். அந்த ஏற்றுமதியில் சம்பந்தப்பட்ட மலேசிய நிறுவனம் ஒன்று விசாரணையில் உதவுகிறது. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கங்களில் மாண்டோர் எண்ணிக்கை 920 எட்டியுள்ளது. மேலும் 50,000 அதிகமானோரை காணவில்லை. அவர்களை தேடும் முயற்சிகளுக்கு அனைத்துலக தேடல் மீட்புக் குழுக்களும் உதவுகின்றன. கடந்த புதன்கிழமை இரவு வெனிசுவேலாவை ஒன்றன் பின் ஒன்றாக நிலநடுக்கங்கள் உலுக்கின. நாட்டின் வடக்கு பகுதியில் கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. தலைநகர் கராகாஸ் அருகில் உள்ள கரையோர பகுதியான லாகுவா இரா ஆக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் ஆக உயரமான கட்டடத்தில் சிறு விமானம் ஒன்று மோதியிருக்கிறது. உயர் மாடியில் உள்ள 2 கண்ணாடிகள் உடைந்தன. அந்த 108-மாடி கட்டடத்தில் நேர்ந்த சம்பவத்தை தொடர்ந்து அதை சுற்றியுள்ள சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. நேற்று மாலை காரின் அளவு கொண்ட ஒரு விமானம் கட்டடத்தை மோதியதாக அதை பார்த்தவர்கள் வருணித்தனர். சன்வட் அரோரா என்ற பெயர் கொண்ட விமானம் பெய்ஜிங்கின் கிழக்கில் உள்ள விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டதாக கூறப்படுகிறது. அது விபத்தா அல்லது வேண்டுமென்றே நடத்தப்பட்டதா என்று தெளிவாக தெரியவில்லை. ஜொஹூர் மாநில தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் சற்று முன்னர் நிறைவடைந்தது. அது பற்றி மேல் விவரம் தர மீண்டும் வந்திருக்கிறார் எமது நிருபர் கீர்த்திகா பெருமாள்.
1: வணக்கம் மோகனா, நான் புக்கிட்பாத்து தொகுதிக்கான வேட்புமனு நிலையத்தில் இருக்கிறேன். சற்று முன்னர் உத்தேச வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் யார் என்பது இன்னும் சற்று நேரத்தில் முறையாக அறிவிக்கப்படும். அப்படி அனைவரின் ஆவணங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இந்த தொகுதியில் 5 முனை போட்டி நிலவும். பகத்தான் ஹரப்பான் கூட்டணி, தேசிய முன்னணி கூட்டணி, முடா கட்சி, பர்சாமா கட்சி, சுயேட்சை வேட்பாளர் ஆகிய தரப்புகளுக்கு இடையே போட்டி நிலவக்கூடும். சுயேட்சை வேட்பாளர் இதற்கு முன் புக்கிட் பெருமாள் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். சென்ற பொது தேர்தலில் வெறும் 137 வாக்கு வித்தியாசத்தில் புக்கிட் பத்து தொகுதி பகத்தன் ஹரப்பான் கூட்டணி வசம் சென்றது. அதனாலேயே அணுக்கமாக கவனிக்கப்படும் தொகுதிகளில் இதுவும் ஒன்று. வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்படுவதை எதிர்பார்த்து ஆதரவாளர்கள் நிலையத்துக்கு வெளியே காத்துக் கொண்டிருக்கின்றனர். செய்திக்காக ஜோஹர் பாருவிலிருந்து கீர்த்திகா பெருமாள். மோகனா,
0: நன்றி கீர்த்தி. ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. ஹார்முஸ் நீரிணையில் சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட ஆளில்லா வானூர்தி தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானை தாக்கியதாக அது சொன்னது. அமெரிக்காவின் தாக்குதலை முறியடித்ததாக ஈரான் கூறியது. பதிலுக்கு அந்த வட்டாரத்தில் அமெரிக்க ராணுவ செயல்பாடுகள் இருக்கும் இடங்களை குறிவைத்து தாக்கியதாக அது கூறியது. அண்மை நிலவரம் இரு தரப்புக்கும் இடையிலான தற்காலிக சண்டை நிறுத்தத்தை பாதிக்கலாம் என்ற அக்கறை இழந்துள்ளது. ஈரான் மீது பதிலடி தாக்குதல் தொடருமா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறுகிறார். பிகேஇ எனும் புக்கிட் திமா விரைவுச்சாலையில் சாலை பாதுகாப்பை வலுப்படுத்த புதிய வேக கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் முதல் தேதி அது செயல்பட தொடங்கும். டர்ஃப் கிளப் அவென்யூ வெளிவாயிலுக்கு பிறகு 9 கிலோமீட்டர் தூரத்தில் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாலையில் அதிகபட்சம் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லலாம். வேக வரம்பை எந்நேரமும் பின்பற்றும்படி சிங்கப்பூர் காவல்துறை அறிவுறுத்துகிறது. அடுத்து ஃபீஃபா உலகக்கிண்ண கார்பந்து. ஆய்பிரிவு அணிகள் சந்தித்த இரு ஆட்டங்களின் முடிவுகள். ஈராக்கை 5-0 எனும் கோல் கணக்கில் அபார வெற்றி கண்டது செனகல். மற்றொரு ஆட்டத்தில் நார்வே பிரான்ஸ் சந்தித்தன. அதில் பிரான்ஸ் 4-1 எனும் கோல் கணக்கில் வென்றது. சற்று முன்னர் நிறைவடைந்த ஹெச் பிரிவு ஆட்டங்களின் முடிவுகள். காபோவர்ட் சவுதி அரேபியா சந்தித்த ஆட்டம் கோல் ஏதுமின்றி சமநிலையில் முடிந்தது. உருகுவே ஸ்பெயின் சந்தித்த ஆட்டத்தில் ஸ்பெயின் 1-0 எனும் கோல் கணக்கில் வெற்றி கண்டது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: அன்பான நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். மீண்டும் உங்களுக்காக நிகழ்ச்சி படிக்க வந்துட்டேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9.68 கேட்டாலே பரவசம். சனிக்கிழமை காலையில 10 மணிக்கு எப்போதும் நான் மட்டும் உங்களுக்காக நிகழ்ச்சி படைக்க மாட்டேன். இன்று நம்ம கூட 2 இளைஞர்கள் இணைய போறாங்க. சின்ன பிள்ளைகள் இளைஞர்களுக்கும் சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் விடுமுறை முடிகிற இந்த நேரத்துல எப்படி உணர்றாங்க அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுப்போம். வானொலி பக்கமாவே இருங்க. இப்போது உங்களுக்காக பாடல்கள். பூவே பூச்சிடவா திரைப்படத்திலிருந்தும் ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்தும் சித்ரா வழங்குறாங்க. கேட்டு மகிழுங்க.

0: நெரிசல் ரொம்ப அதிகமா இருக்கே, வாகனங்களுக்கு இடையே நுழைய முடியுமான்னு பாக்குறேன்.
1: என்ன செய்யற நீ? அது இரட்டை வெள்ளை கோடு தாண்ட கூடாது.
0: அதனால என்ன நேரம் வீணாகுதே?
2: வரிசை முந்துதல், இரட்டை வெள்ளை கோடுகளை கடத்தல், சட்டவிரோதமாக யூ டர்ன் செய்தல் போன்றவை பிறருக்கு ஆபத்தை விளைவிப்பதோடு தாமதத்தை ஏற்படுத்தும். சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றி அதிகாரிகளோடு ஒத்துழையுங்கள். சாலை ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள். விதி மீறுவோர் தண்டிக்கப்படுவர். அனைவரும் சுமூகமாக பயணம் செய்ய பங்காற்றுவோம். இத்தகவலை வழங்குவது ICA.
3: கவிதா, எங்க கல்யாண படத்தை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்க?
4: நீங்களும் அங்கிளும் 20 வருஷமா அதே மாதிரி இருக்கீங்களே, அதுதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: அதுக்கு காரணம் குட் டே பியூட்டி பார்லர். கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் எங்க அழக பராமரிக்க குட் டே பியூட்டி பார்லருக்கு தான் போவோம்.
5: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்கள்.
6: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? போட்டித்தன்மை என்ற சூழலில் மீடியா மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி MAE@mirikop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirikop.sg/ready-set-go.
7: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: வணக்கம் நேயர்களே, மீண்டும் வந்துட்டு நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 1968 கேட்டாலே பரவசம். இப்போது நம்ம கூட இணைந்திருக்காங்க கவினி மற்றும் பவின். இவங்களை நீங்க நேரடியா பார்க்கலாம் ஒலியுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல. வணக்கம், எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்டா. எல்லா நேயர்களும் ரொம்ப நல்லா இருக்காங்க. இப்ப நீங்க வேற சேர்ந்துட்டீங்க இல்லையா, நீங்க சொல்றத வச்சுதான் இனிமே நேயர்களுடைய இந்த ஹாலிடே இப்ப வீக்கெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிய போகுது. ஓகேயா? அதனால நல்ல கதை சொல்லணும். சரி, கவினி தானே கதை சொல்ல போறீங்க. கதையை முதல்ல கேட்டுருவோமா இல்ல உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் அதை முதல்ல கேட்டுறேன். இப்பதானே உங்களுடைய விடுமுறை முடிய போகுது. இன்றுதான், நாளைதான் உங்களுடைய கடைசி நாள் விடுமுறைக்கு இல்லையா?
2: ஆமா.
1: இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து திங்கக்கிழமை திருப்பி பள்ளி ஆரம்பிச்சிடும், கரெக்டா? எப்படி உங்களுடைய விடுமுறை இருந்துச்சு எனக்கு சொல்லுங்க.
2: நல்லா ஜாலியா இருந்துச்சு. நான் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணேன்.
1: நீங்க என்னென்ன செஞ்சீங்க இந்த விடுமுறையில?
2: நான் வந்து கொஞ்சம்
1: போனீங்களா?
3: ஸ்விமிங் பூல்னா ஹோட்டல்ல உள்ள ஸ்விமிங் பூல்.
1: ஆ, வெளிய எங்க சுத்தி பாத்தீங்க?
3: வெளியனருக்கு ரிவர் க்ரூஸ். டிராப் பண்ணாங்க ஒருத்தங்களை கேரக்டர் ஸ்டைல்ல.
1: ஓ, கேரக்டர் ஸ்டைல்ல உங்களை வரைஞ்சாங்களா? ஆமா, அந்த மாதிரி வரையணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்கு. ஆனா அப்பெல்லாம் வரைஞ்சாங்கன்னா எனக்கே என்ன அடையாளம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. சரி, கவினி வந்து கதை சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்களே, நேயர்களுக்காக கதையை சொல்லிடுறீங்களா கவினி?
2: பாட்டி இருந்தாங்களா, அந்த பாட்டி வீட்டுக்கு டெய்லியும் ஒரு காக்கா வந்து வருமா. அப்புறம் அந்த பாட்டிக்கு டெய்லியும் சாப்பாடு வைப்பாங்களாம், அந்த காக்காவும் சாப்பிட்டுட்டு போயிருமா. திடீர்னு ஒரு நாள் பாட்டிக்கு உடம்பு சரியாதனால பாட்டி வந்து அந்த காக்காக்கு சாப்பாடு வைக்கலையா. அந்த காக்காவும் வந்து ஜன்னல்ல நின்று காக்கான்னு
1: கத்துனுச்சான்.
2: அப்புறம் வந்து அந்த பாட்டி வந்து அப்புறம் அந்த காக்கா பாத்து அந்த காக்கா வந்து அந்த பாட்டி ஒது முடியாம இருக்கிறத பாத்து அந்த ஒரு கடைக்கு போய் ரொட்டி அடிச்சுட்டு அவங்க அந்த பாட்டிக்கு குடிச்சுச்சான். அந்த பாட்டியும் அந்த பாடி சாப்பிட்டுட்டு பாடி பிச்சு அந்த காக்கா குடிச்சுட்டாங்க. அப்புறம் அந்த காக்கா குடிச்சு பாட்டி பாட்டி உங்களுக்கு என்ன ஆச்சியா இப்படி படுத்துட்டு இருக்கீங்கன்னு. அப்புறம் அந்த பாட்டின்னு சொன்னாங்க, எனக்கு உடம்பு முடியல, இந்த நேரத்துல என் பேர பிள்ளைங்களை நான் பாக்கணும்னு சொன்னாங்களா அந்த பாட்டி. அப்புறம் அந்த காக்கா சொன்னி, சரி பாட்டி நீங்க அந்த அட்ரஸ் ரெட்டெல்லாம் கொடுக்குங்க, நான் போய் அவங்களுக்கு கிட்ட குடுக்கறேன்னு. அப்புறம் அந்த பாட்டி வந்து அந்த அந்த காக்கா கால வந்து ஒரு லெட்டரை கட்டி அந்த காக்கா காக்கா கிட்ட குடுத்தாங்களாம். காக்காவும் அந்த அட்ரஸ் தேடி பறந்து போனான். அங்க போய் அந்த காக்கா வந்து அந்த வேற பிள்ளைங்க ஒரு வீட்டோட கடுவை காக்கான்னு கட்டி திண்டுச்சான். அப்புறம் அந்த பசங்களும் வந்து பார்த்தாங்களாம், ஆனா அந்த காக்காவை கண்டுக்கவே இல்லையா. திருப்பி போனோம்னா போயிட்டாங்களாம். அப்புறம் திருப்பி அந்த காக்கா காக்கான்னு கத்துனோடனே அவங்க வெளில வந்து அந்த காக்கா கால இந்த லெட்டர் அப்ப பார்த்தாங்களாம். அப்புறம் அந்த லெட்டரையும் எடுத்து படிச்சு அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சா பாட்டி கொடுமை செல்ல பாட்டிக்கு நம்ம உதவி
1: தேவைன்னு.
2: அதனால அவங்க வந்து அந்த காக்காவையும் அவங்களும் சேர்ந்து பாட்டி பார்க்க ஊருக்கு போனாங்க. ஊருக்கு போயிட்டு அந்த பாட்டிக்கும் உரிமை சரியாயிச்சான். அப்புறம் அந்த பாட்டியும் அந்த காக்காவுக்கு நன்றி சொல்லிச்சான். அப்புறம் வந்து இந்த கதை ஒரு மாடல் என்னன்னா, ஒருத்தங்களுக்கு உதவி செஞ்சா அவங்க நம்மளுக்கு திருப்பி உதவி செய்வாங்க.
1: சரி, இந்த கதையில எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். காக்கா வந்து பாட்டி கிட்ட இருந்து வடைய திருடி தான் கேள்விப்பட்டிருக்கேன் நானு. காக்காவே கொண்டு போய் பாட்டிக்கு சாப்பாடு கொடுக்குதா?
2: ஆமா.
1: சரி, புறாவை தானே தூது அனுப்புவாங்க, என்ன காக்காவை அனுப்பியிருக்காங்க இந்த கதையில?
2: தெரியல,
1: நீங்க தான் யோசிச்சீங்களா இந்த கதைய?
2: இல்ல, எங்க அத்தை சொன்னாங்க.
1: அத்தை சொன்னாங்களா? நல்லா இருக்கு கதை. ரொம்ப ஆத்தா சொன்னாங்களா?
2: ஆமா,
1: கதை ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சொன்ன மாரல் ஆஃப் தி ஸ்டோரி ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. நீங்க எல்லாருக்கும் உதவி செய்வீங்களா கவினி? உதவி செய்வீங்களா? நான் பாத்திருக்கேன் நீங்க உங்களுடைய தங்கச்சி எவ்வளவு அழகா பாத்துக்கிறீங்கன்னு, அதனால நான் நம்புறேன் கவினிய. சரி, பவின் வந்து நமக்காக அழகா ஒரு தமிழ் கவிதை சொல்ல போறாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். சொல்றீங்களா பவின்?
3: பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாதி துன்பம் மிக உழன்று பிறர் வாத பல செயல்கள் சொல்லி நரை கூடி கிழ பருவம் ஏடி கொடுங்கூற்று கிரையென பின்மாயம் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க இந்த கவிதை. அது இந்த சின்ன வயசுல சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா?
3: தெரியாது.
1: இதோட அர்த்தம் வந்து ரொம்ப, நீங்க உங்களுக்கு உங்க வயசுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, வாழ்க்கையை வந்து நம்ம சும்மா வீணாக்காம நல்லபடியா வாழணுங்கிறதா இதோடைய முழு அர்த்தம். சரியா? நம்ம இந்த வயசுல நீங்க இந்த கவிதை இவ்வளவு அழகா சொல்றதே ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளையாகும் போது அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. ஓகே பவின், ரெண்டு பேரும் ரொம்ப சொல்றா.
3: நான் ஸ்கூல்ல சொல்றேன், அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சிருந்தேன்.
1: ஞாபகம் வச்சிருந்தீங்களா? நீங்க என்ன படிக்கிறீங்க பவின்?
3: P4
1: உங்களுக்கு இந்த கவிதை கதை தராங்களா?
3: ஆஹா, போன வருஷம் சொன்னேன்.
1: போன வருஷம் சொன்னீங்களா?
3: என்னடா காம்படிஷன்?
1: ஓ, ஒரு போட்டிக்காக இந்த கவிதையை படிச்சுட்டு போயிருந்தீங்களா? நீங்களாம் வந்து நான்காம் வகுப்புலயே வந்து இந்த கவிதையை சொல்றீங்க. நான்லாம் வந்து உயர்நிலை 4 போய் தான் இந்த கவிதையை முழுசா மனப்பாடம் பண்ணேன். அதனால ரொம்ப சிறப்பு பவின், எனக்கு கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி ரெண்டு பேரும் உங்களுடைய கவிதையும் கதையும் பகிர்ந்துகிட்டதுக்கு. தமிழ் ரொம்ப அழகா பேசுறீங்க, தொடர்ந்து இந்த மாதிரி நீங்க பேசணும். சரியா? மீண்டும் சந்திப்போம். பாய். உங்களுக்காக பாடல்கள் பாண்டியன் திரைப்படத்திலிருந்தும் யஜமான் திரைப்படத்திலிருந்தும் இளையராஜா இசையில் கேட்டு மகிழுங்க.

0: இருக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ்
1: ட்ரை.
2: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
3: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்தாங்க. சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
2: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
4: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி
2: நீர்களை வாலி திரைப்படத்திலிருந்தும் ஆசை திரைப்படத்திலிருந்தும் தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் தேவாவுடைய இசையில்

0: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
1: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம். நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக முதல்வன் திரைப்படத்துல இருந்து ARM அனிசையில் பாடல் இடம்பெற போகிறது. அந்த பாடலை கேட்டுட்டு வாங்க. 11 மணிக்கு மேல உங்களை 70களில் இடம்பெற்ற பாடல்களோடு சந்திக்கிறேன்.

0: மீண்டும் வந்துவிட்டது.
1: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியா வசந்தமும் 1968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
0: ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 தேதி காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை பிஜிபி மண்டபத்தில்
2: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
3: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
1: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
2: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
1: சுகாதார விழா 2026
4: இன்றும் இளமையான 70. எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
5: உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணன் இங்கே.
4: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
6: உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறேன் நான் உங்கள் யாழினி. 11 ஆகிவிட்டது. அடுத்த 1 நேரத்திற்கு உங்களுக்காக 70களில் இடம்பெற்ற சில சிறப்பான பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நேர்களை உங்களுக்கு பிடித்த அங்கம் கலந்துரையாடல் அங்கம். இது நிறைய வீட்டுல நடக்கிற ஒரு வாக்குவாதம் சொல்லலாம். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் நடுவில் நடக்கிற ஒரு வாக்குவாதம் சொல்லலாம். இது வந்து ரொம்ப ஒரு சீரியஸான தலைப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து கலந்து பேசலாமே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தலைப்போட திருப்பி வரேன். இப்போது உங்களுக்காக பாடல்கள் ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்துல இருந்து பி சுசிலா வழங்குறாங்க. நீதிக்கு முன் நீயா நானா திரைப்படத்துல இருந்து ஜாலி ஆப்ரஹாம் பி சுசிலா வழங்கும் பாடல் உங்களுக்காக கேட்டு மகிழுங்க.

0: அனிதா, உயில் எழுதணும்னு சொன்னீங்க, முடிச்சிட்டியா?
1: ஆமா, வைட்ஃபீல்ட் லா கார்ப்பரேஷனுக்கு போனேன். உயில்கள், உயில்களை நிறைவேற்றுவது தொடர்பான வழக்குகள்ல பெயர் பெற்றவங்க, குற்றவியல், சிவில், விவாகரத்து வழக்குகள்ல அனுபவம் பெற்றவங்க.
0: அப்போ நேர்மையான சேவை, சிறந்த தொழில்முறை. இப்பவே போறேன்.
2: வைட்ஃபீல்ட் லா கார்ப்பரேஷன், உங்கள் நம்பகமான சட்ட ஆலோசகர். பல ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர்களின் சேவையை நாட அழையுங்கள். 6294 9602 அல்லது 6294 9603.
3: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
4: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
3: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள். www.sinda.org.sg/student.
5: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.
1: நாம இந்த அங்கத்துல 70கள் இடம்பெற்ற பல பாடல்களை கேட்டுட்டு வரோம். வார வார நேயர்கள் வந்து என்கிட்ட இந்த மாதிரி இந்த பாடல்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, சிறப்பான பாடல்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த பாடல்கள்ல பல பாடல்கள் தெரியாது. இங்க வந்து கேட்டு கேட்டு எனக்கும் சில பாடல்கள் பிடிச்சு போச்சு. ஆனா நிறைய வீட்டுல வந்து ஒரு வாக்குவாதம் ஓடும், இப்போ உள்ள பாடல்கள் சிறப்பா இருக்கா இல்ல அந்த காலத்துல வந்த பாடல்கள் சிறப்பா இருக்கா, 70கள்ல 80கள்ல வந்த பாடல்கள் இன்னும் சிறப்பா அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் இருக்கும். இப்ப நம்ம பாடல் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, அதனுடைய பொருள் என்ன, அர்த்தமுள்ள பாடல்களா, அந்த பாடல் வரிகள் எப்படி இருக்கு, இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இப்ப உள்ள பாடல்கள் சிறப்பா இருக்கு அப்படின்னு நம்புறீங்களா? இல்ல இல்லப்பா, 70கள்ல 80கள்ல வந்த பொன்னான பாடல்கள் தான் இன்ன சிறப்பு அப்படின்னு சொல்லுவீங்களா? அது ஏன்னு சொல்லுங்க. இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் சில இருக்கும் இல்லையா, மனசை விட்டு நீங்காத வரிகள், அது இருந்தாலும் எங்க கிட்ட பகிர்ந்துக்குங்க. வாட்ஸ்அப் வாயிலாக உங்களுடைய குரல் பதிவுல கேட்க நான் அவ்வளவு காத்திருக்கேன். 9678889 வாட்ஸ்அப் வாயிலா இப்பவே அனுப்பி வைங்க. தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். திக்க தெரியாத காட்டில் திரைப்படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பிசு வழங்குறாங்க. தொடர்ந்து சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பிசுசிலா வழங்கும் இன்னொரு பாடல் உங்களுக்காக. கேட்டு மகிழுங்க, குரல் பதிவுகளை அனுப்புங்க, நான் ஆவலா காத்திருக்கேன்.

0: நெரிசல் ரொம்ப அதிகமா இருக்கே, வாகனங்களுக்கு இடையே நுழைய முடியுமா பாக்குறேன்.
1: என்ன செய்யற நீ? அது இரட்டை வெள்ளை கோடு தாண்ட கூடாது.
0: அதனால என்ன நேரம் வீணாகுதே?
2: வரிசை முந்துதல், இரட்டை வெள்ளை கோடுகளை கடத்தல், சட்ட விரோதமாக யூ டர்ன் செய்தல் போன்றவை பிறருக்கு ஆபத்தை விளைவிப்பதோடு தாமதத்தை ஏற்படுத்தும். சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றி அதிகாரிகளோடு ஒத்துழையுங்கள். சாலை ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள். விதி மீறுவோர் தண்டிக்கப்படுவர். அனைவரும் சுமூகமாக பயணம் செய்ய பங்காற்றுவோம். இத்தகவலை வழங்குவது ICA.
3: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready set go. இதோ வந்துட்டோம்.

0: பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை,
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா?
2: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள்,
0: உங்க மனம் கவர்ந்த பாடல்களும் காத்திருக்குங்க.
3: டீ கடைக்கு போமா?
2: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை
0: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
3: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
4: தொந்தரவு இல்லாம ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கலாம்.
0: நேர்களே, நான் கேட்ட தலைப்பையொட்டி பாலசுப்ரமணியம் ஒரு குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டுரும். வாங்க.
5: காலை வணக்கம் யாழினி.
0: வணக்கம்.
5: இந்தியா திருப்பூரில் இருந்து பாலசுப்ரமணியம். இப்ப வர்ற பாடல்களுக்கும் அப்ப வர்ற பாடல்களுக்கும் வித்தியாசம் வந்து பெருசா எப்படி சொல்றதுன்னா, அதாவது அந்த காலத்து பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பின்னணி இசைங்கிறது பார்த்தீங்கன்னா அது பின்னணி இசையாகத்தான் இருக்கும். அந்த ஸ்ருதியோ, ஸ்ருதியை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த பின்னணி இசைங்கிறது அந்த பாடல்களுக்கு முக்கியத்துவம், வரிகளுக்கு முக்கியத்துவம், பின்னணி இசைங்கிறது அதுக்கு பின்னாடி வரும். இப்போ வர்ற பாடல்களெல்லாம் பாட்டு பாடுறாங்க, அவங்க என்ன வரி பாடுறாங்கங்கிறதே தெரிகிறது இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இசையினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அப்புறம் எனக்கு பிடித்த வரின்னு பார்த்தீங்கன்னா கவியரசு கண்ணதாசனுடைய பாடல்களில் ஒரு வரி வரும், அந்த மலர்களின் வாசமெல்லாம் ஒரு மாலைக்குள் வாடிவிடும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாலைன்னு ஒன்று இருக்குது, அந்த சாயங்காலம்னு சொல்லக்கூடிய அந்த சாயந்தர வேலையில் இருக்கக்கூடிய அந்த மாலையிலையும் அதுக்குள்ளேயும் வாடிவிடுங்கிற ஒரு இரு பொருள் கொண்ட பதிவு இருக்கு பார்த்தீங்களா, அது எனக்கு பிடித்த வரிகள்.
0: ரொம்ப நன்றி பகிர்ந்துகிட்டதுக்கு. உங்களுக்கு பிடித்த வரிகளையும் பகிர்ந்துகிட்டீங்க. ஏன் அந்த காலத்தில் உள்ள பாடல்கள் இன்னும் பிடிக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னீங்க, பாடியும் காட்டிட்டீங்க. அழகான வரிகள், நிச்சயமாக அர்த்தமுள்ள வரிகள். நீங்கள் சொல்றது வந்து சரிதான். சில நேரத்தில் வந்து பின்னணி இசை வந்து பாடல் வரிகளை விட நம்மளுக்கு ரொம்ப சத்தமாக கேட்கறனால வரிகள் சரியாக நம்மளால் உள்வாங்க முடியும். ஆனந்தம்
6: ராஜா.

0: நேர்களை நான் கேட்ட தலைப்பை ஒட்டி இன்னும் மூன்று பேர் வந்து குரல் பதிவு அனுப்பிச்சிருக்காங்க. அதுல ரெண்டே பேர் கேட்டுருவோம். விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்போவாங்க. வணக்கம் விஜய்.
1: வணக்கம் மேடம். எனக்கு வந்து எல்லா பாடல்களும் பிடிக்கும், ஆனா அது எந்த நேரத்துல அந்த பாட்டை கேட்குறோங்கிறது தான் முக்கியம். இப்போ டிராவல் பண்ணும்போது வந்து எனக்கு இந்த 80-90களில் வந்த பாடல் வந்து கேட்டால் எனக்கு அந்த இளையராஜா சாங் கேட்டால் நல்லாயிருக்கும். இரவு நேரத்தில் தூக்கம் வராமல் இருந்துச்சுனாக்கா அந்த 70களில் வந்த பாடல்கள் அது கேட்டாக்கா எனக்கு சீக்கிரம் தூக்கம் வந்துடும், அது தாளாட்டு போடுற மாதிரி இருக்கும்.
0: சிறப்பாக சொன்னீங்க விஜய். நிச்சயமாக நம்மளால் சில நேரங்களில் சில பாடல்கள் கேட்டால் தான் அந்த பாடல்கள் நம்மளுடைய மனதிற்கு இதமாக இருக்கும். அந்த பாடல்கள் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, சிச்சுவேஷன் சாங்ஸ் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கேட்கும்போது நம்மளாலையும் அதை கேட்டு ஒரு விதமான ஒரு அமைதியோ இல்லை ஒரு நல்ல உணர்ச்சியோ கிடைக்கும். அதை பகிர்ந்துக்கிறதுக்கு நன்றி. தொடர்ந்து நந்தினி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுருவோம். வணக்கம்.
2: இளைய கால வணக்கம். யாழினி நந்தினி பேசுகிறேன். ஓகே, என்ன என்ன கேட்டிங்கன்னா எனக்கு வந்து 70s 80s சாங்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் உள்ள பாடல்கள் வந்து வரிகள் அப்புறம் அந்த இசை ரொம்ப லைக் மனசுக்குள்ள ரொம்ப நிற்கும். அந்த பாடல்கள் வந்து திரும்ப திரும்ப கேட்டாலும் சலிக்காத பாடல்கள். இந்த காலத்து பாட்டும் நல்லா தான் இருக்குது, பட் ஒரு சில பாடல்களை மட்டும்தான் நம்ம வந்து மனசில் வச்சுக்க முடியும், நம்ம இதயத்தை தொடும். ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு யாழினி, அந்த ஃபீல் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு.
0: இந்த ஒரு விஷயத்த நான் வந்து நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பழைய பாடல்கள் கேட்கும்போது எல்லா பாடல்களுமே நல்லா இருக்கும், மனசுலேருந்து நம்ம வந்து நீங்காத நினைவுகள்லாம் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற பாடல்களில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு பாடல்கள் தான் அப்படி மனசு தொடுது அப்படின்னு பெரியவங்க நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஒரு கருத்தை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி நந்தினி. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
3: ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 7:00 தஸ்டா தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமடைந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிந்தா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிந்தாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
4: ஒரு 6 என் பிள்ளைங்க வந்து எல்லா சிந்தா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிந்தாவுக்கு ரொம்ப நன்றி.
3: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
0: நீங்களே தொடர்ந்து பாடல்களை கேட்பதற்கு முன் என்னுடைய கலந்துரையாடல எப்போதும் கலந்துக்கிற புஷ்பமா உங்களுடைய குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டுருவோம். வணக்கம்மா.
6: ஹாய் யாழினிமா, காலை வணக்கம். நல்ல ஒரு டாபிக். ரெண்டு பாடல்களுமே அர்த்தங்கள் நிறைய இருக்கு, ரெண்டு காலத்து பாடல்களுமே. ஆனா மக்களிடையே புரிந்து கொள்ற விதம்தான் அது ஒவ்வொருத்தருக்கு வேறுபடுது. எனக்கு இப்ப நினைவுக்கு வர்ற பாடல் வந்து போனால் போகட்டும் போடா. அந்த பாடல வந்து வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லை, இருக்கு வரைக்கும் சந்தோஷமா இருப்போம், அந்த மாதிரி ஒரு அர்த்தம். கண்ணால கண்ணே கண்ணால கண்ணே, அந்த பாடல் வந்து அந்த அன்பு குடும்பம் எவ்வளவு முக்கியம்னு கூறுற மாதிரி ஒரு பாடல். ரெண்டு காலத்து பாடல்களுமே அருமை அருமை அருமை.
0: ரொம்ப நன்றிமா பகிர்ந்துக்கிறதுக்கு. நிச்சயமா ரெண்டு காலத்து பாடல்கள்லயும் அர்த்தமுள்ள பாடல்கள் இருக்குது. நான் எப்படி எங்களுடைய ஜெனரேஷனை விட்டு கொடுக்க முடியும்? ரொம்ப அழகான பாடல்கள் ரெண்டு காலத்திலயுமே இருக்குது. ஆனா எந்த பாடல்கள்ல இன்னும் அர்த்தம் ஆழமா இருக்குது அப்படிங்கறது கேட்கறவங்களுடைய அந்த சிந்தனையில தான் இருக்கு அப்படிங்கறது ஒரு நிதர்சனமான உண்மை. தொடர்ந்து ராஜு சொல்றாரு, அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல்னா எங்க அம்மா சபதம் என்ற திரைப்படத்துல இடம்பெற்ற ஒரு பாடல் தான். வாணி ஜெயராம SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இந்த பாடல் தான் அவங்களுடைய வைஃப் பிரசன்னாவையும் அவங்களையும் ஒன்னா சேர்த்திருக்கான். இவங்க 48 திருமணம் செய்து ரொம்ப அழகான ஒரு நினைவு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மலேசியாவில இருந்து பழனிசாமி நச்சின ஒரே ஒரு வாக்கியத்துல ஓல்ட் இஸ் கோல் அப்படின்னு சொல்லிட்டாரு. வசந்தி மாறன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, பழைய பாடல்கள் எப்போதுமே கோல்டு தாங்க அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்ப இருந்த பாடல் வரிகளா இருக்கட்டும் சரி, பாடகர்களுடைய குரல்களா இருக்கட்டும் சரி, அவங்களுடைய இசை எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும். எம்ஜிஆர் எப்போதுமே பாடல்ல பாடல் வரிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பாப்பாராம். அதனாலதான் அவருடைய பாடல்கள் எல்லாமே சிறப்பா இருக்குமா. டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா, எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம், ஏ எம் ராஜா இவங்க எல்லாருடைய பாடல்களும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அர்த்தமுள்ள பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வசந்தி மாறின். உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் தீபம் திரைப்படத்துல இருந்தும் உத்தமன் திரைப்படத்துல இருந்தும் கேட்டு மகிழுங்க.
7: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
0: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
1: ரவிஜி
0: சஜினி
1: வணக்கம்
0: சிங்கை, கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
2: ஒரு கொண்டாட்டம், ஒரு சாதனை, ஒரு உத்தரவாதம், ஒவ்வொரு சிறப்பான தருணமும் வைரத்தின் பொலிவால் மேலும் ஜொலிக்கிறது. ஜோயா லுகாஸ் பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சிக்கு வருகை தந்து வியக்க வைக்கும் வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதித்த நகைகளை கண்டு மகிழுங்கள். 2500 வெள்ளிக்கு நகைகளை வாங்கி ரொக்கத்தை திரும்ப பெறும் பற்றுச்சீட்டினை பெற்றிடுங்கள். முந்துங்கள், சென்ட்ரியம் ஸ்கொயர் கிளையில் மட்டுமே நடக்கும் இந்த பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சி July 5 நிறைவு பெறுகிறது. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: ஜோயா லுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி MAE@mirakop.com.sg. மே விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
1: நேர்களை எல்லாருக்கும் பிடித்த ஒரு தலைப்பா இது இருந்துச்சு அப்படின்னு நம்புறேன். ஏன்னா நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா நேர பற்றாக்குறையினால எல்லாருடைய கருத்து என்னால பகிர்ந்துக்க முடியல. ஆனா இந்த ஒரு கலந்துரையாடல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நிறைய பேருக்கு பழைய பாடல்கள் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அதுலதான் அர்த்தம் நிறைய இருக்கு, பாடல் வரிகள் சிறப்பா இருக்குது, பாடகர்களும் சிறப்பா பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. சின்ன வயசுல இருக்கும் போது எனக்கு வந்து புதிய பாடல்கள் மட்டும்தான் பிடிச்சது, அதாவது அனிருத் பாடல்கள் மட்டும்தான் பிடிச்சது, ஹிப்ஹாப் தமிழ் பாடல்கள் மட்டும்தான் பிடிச்சது. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய பெற்றோர் வந்து ஜோடி, காதலுக்கு மரியாதை போன்ற படங்களை பார்க்க வச்சப்போ எனக்கு ஏஆர் ரஹ்மானுடைய பாடல்கள், தேவாவுடைய பாடல்கள் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் என்னுடைய அம்மா வந்து வீட்டில் இளையராஜா பாடல்கள் ஒழிக்கிறத கேட்டு கேட்டு, அப்பாடா என்ன அழகான பாடல்கள், பாடல் வரிகள் அப்படின்னு அந்த பாடல்களும் இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் புதிய பாடல்கள்னு நம்ம பார்த்தோம்னா, புதிய பாடல்கள்ல நிறைய நேரம் வந்து நம்மளுக்கு வரிகள் புரிவதில்லை, இல்லைனா வந்து சொன்னப்பல பாடல் வரிகளை விட அந்த இசை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் பழைய பாடல்கள் அப்படிலாம் நம்மளுக்கு குறைய சொல்ல முடியாது. ஏன்னா அர்த்தமுள்ள வரிகள், அழகான தமிழ் வரிகள் இடம்பெற்றிருக்கும் பழைய பாடல்கள்ல. உங்களுடைய கருத்துக்களை இன்று கலைந்துரையாடல பகிர்ந்துகிட்டது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களை 12 மணி செய்திகளுக்கு பிறகு சந்திக்கிறேன். இப்போது உங்களுக்காக பாடல், வீட்டுக்கு வீடு திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில், SP பாலசுப்ரமணியம், LR ஈஸ்வரி வழங்குறாங்க. அவங்களே சூதாட்டம் திரைப்படத்துல இருந்தும் ஒரு பாடல வழங்குறாங்க, கேட்டு மகிழுங்க.

0: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. மலேசியாவின் ஜொஹூர் மாநிலத்தில் 5 முனை போட்டி உறுதியாகிவிட்டது. வேட்புமனு தாக்கல் இன்று காலை முடிந்ததும் வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டன. அதுபற்றி விவரிக்கிறார் ஜொஹூர் பாருவில் புகேட் பாத்து தொகுதிக்கான வேட்புமனு நிலையத்துக்கு சென்றிருந்த எமது நிருபர் கீர்த்திகா பெருமாள்.
1: வணக்கம். நான் புகேட்பாத்து தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் நிலையத்தில் இருக்கிறேன். இந்த தொகுதியில் 5 வேட்பாளர்கள் போட்டியிடுவர் என்பது உறுதியாகியுள்ளது. பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி, தேசிய முன்னணி கூட்டணி, முடா கட்சி, பர்சாமா கட்சி, சுயேட்சை வேட்பாளர் ஆகிய தரப்புகளுக்கிடையே போட்டி. சுயேட்சை வேட்பாளர் இதற்கு முன் புகேட் பெருமாள் தொகுதிக்கான சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். சென்ற பொது தேர்தலில் வெறும் 137 வாக்கு வித்தியாசத்தில் புகேட்பாத்து தொகுதி பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி வசம் சென்றது. அதனாலேயே அணுக்கமாக கவனிக்கப்படும் தொகுதிகளில் இதுவும் ஒன்று. வேட்பாளர்கள் முறையாக அறிவிக்கப்பட்ட போது ஆதரவாளர்கள் ஆரவாரம் செய்து ஆதரவை வெளிப்படுத்தினர். வேட்பாளர்கள் குழுப்படம் எடுத்த பின் அனைத்தும் நிறைவடைந்தது. சிறிது நேரத்திலேயே ஆதரவாளர்கள் களைய தொடங்கினர். ஜொஹூர் மாநில தேர்தலில் சுமார் 2.7 மில்லியன் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அவர்களில் சுமார் 40 விழுக்காட்டினர் இளையர்கள். அந்த இளையர்களின் தாக்கம் இங்கு கூடியிருந்த ஆதரவாளர்களிடையே காண முடிந்தது. வேட்புமனு தாக்கல் காலை 9 மணிக்கு தொடங்கியது. ஆனால் 7 மணி முதல் ஆதரவாளர்கள் கூட தொடங்கினர். கொடிகளையும் பதாகைகளையும் ஏந்தி பெரும் திரளாக வந்திருந்தனர். ஆதரவை வெளிப்படுத்த அவர்கள் முழக்கமிட்டு ஆரவாரம் செய்தனர். இன்றுடன் 14 நாள் பிரச்சார காலம் தொடங்கும். ஜொஹூர் மாநில தேர்தல் வாக்களிப்பு July 11 நடைபெறும். செய்திக்காக ஜொஹூர் பாருவிலிருந்து கீர்த்திகா பெருமாள்.
0: சிங்கப்பூரில் இரத்த தானம் செய்வோரில் 1200 அதிகமானோர் விருது பெற்றுள்ளனர். இரத்த தானத்தை ஊக்குவிக்கும் 32 அமைப்புகளுக்கும் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. உலக இரத்த தினத்தை ஒட்டி விருதுகள் வழங்கப்பட்டன. சுகாதார அறிவியல் ஆணையமும் செஞ்சிலுவை சங்கமும் இணைந்து அதற்கு ஏற்பாடு செய்தன. இரத்த தானம் செய்வோரை அங்கீகரிப்பதற்கான 2 புதிய திட்டங்களும் அறிவிக்கப்பட்டன. ஒவ்வொரு முறையும் இரத்த தானம் செய்யும்போது ஹெல்தி 365 செயலியில் 200 புள்ளிகளை பெறலாம். அதோடு மக்கள் கழகம் ஏற்பாடு செய்யும் இரத்த தான நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தானம் செய்வோர் பேஷன் உறுப்பியத்தின் கீழ் 80 யூ புள்ளிகளை பெறுவர். விருது நிகழ்ச்சியில் சுகாதாரத்துக்கான மூத்த துணை அமைச்சர் தன்கெட் ஹவ் உரையாற்றினார். 7 ஆண்டுக்குள் இருப்பில் உள்ள இரத்தத்தை விட தேவை இன்னும் அதிகமாக உருவாகும் என்று அவர் எச்சரித்தார். அதை சமாளிக்க கூடுதலானோர் இரத்தம் தானம் செய்ய முன்வருவதை உறுதி செய்வது அவசியம் என்றார் திருட்டான். சீன தலைநகர் பெய்ஜிங்கின் ஆக உயரமான கட்டடத்தில் சிறு விமானம் ஒன்று மோதியிருக்கிறது. உயர் மாடியில் உள்ள 2 கண்ணாடிகள் உடைந்தன. அந்த 108 மாடி கட்டடத்தில் நேர்ந்த சம்பவத்தை தொடர்ந்து அதை சுற்றியுள்ள சாலைகள் மூடப்பட்டன. நேற்று மாலை காரின் அளவு கொண்ட ஒரு விமானம் கட்டடத்தை மோதியதாக அதை பார்த்தவர்கள் வருணித்தனர். சன்வர்ட் அரோரா என்ற பெயர் கொண்ட விமானம் பெய்ஜிங்கின் கிழக்கில் உள்ள விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டதாக கூறப்படுகிறது. அது விபத்தா அல்லது வேண்டுமென்றே நடத்தப்பட்டதா என்பது தெளிவாக தெரியவில்லை. மியான்மர் 525 மில்லியன் டாலர் மதிப்பிலான சட்டவிரோத போதைப் பொருள்களை எரித்துள்ளது. கடந்த ஆண்டு அவ்வாறு எரிக்கப்பட்ட அளவை விட அது 1 மடங்கு அதிகம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நாட்டில் நிலவும் உள்நாட்டுப் போர் போதைப் பொருள் கடத்தல் துறைக்கு உந்துதலாக அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அபீனை அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடு மியான்மர். தென்கிழக்காசியாவில் மெட்டம்ஃபெட்டமைன் போதைப் பொருளை ஆக அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடாகவும் அது உள்ளது. ஜெர்மனியும் போலந்தும் ததிக்கும் வெப்பத்தில் வாடுகின்றன. மேற்கு ஐரோப்பாவில் வெப்ப அலையால் மரணங்கள் பதிவாகியிருக்கும் நிலையில் வெப்பம் கிழக்கு நோக்கி அந்நாடுகளுக்கு நகர்கிறது. கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அங்கு பதிவாகியிருக்கிறது. ஜெர்மனியில் பிரான்சுடனான எல்லைப்பகுதியில் வெப்பநிலை 41 டிகிரி செல்சியஸை தாண்டியது. கரையோர பூந்தோட்டம் இன்னும் 1 வாரத்தில் இந்த வட்டாரத்தின் மிகப்பெரிய மலர் காட்சிக்கூடமாக மாறவிருக்கிறது. சிங்கப்பூர் தோட்ட விழாவுக்கான ஆயத்தப் பணிகள் பல மாதங்களுக்கு முன்னரே தொடங்கிவிட்டன. வெப்பம், ஆழ்பலம், உலகளாவிய அரசியல் பதற்றம் இவை அனைத்தும் பணிகளை அலைக்கழித்தன. ஒவ்வொன்றாக சமாளித்த ஏற்பாட்டாளர்கள் இதுவரை காணாத அளவு பிரம்மாண்டமான விழாவை வழங்க முனைகின்றனர். இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடைபெறுகின்றன. ஜூலை 4 முதல் 12 வரை சிங்கப்பூர் தோட்ட விழா நடைபெறும். 10th முறையாக விழா இடம்பெறவிருக்கிறது. அடுத்து ஃபீஃபா உலகக்கிண்ண கார்பந்து. ஜி பிரிவு அணிகள் தற்போது மோதுகின்றன. முற்பாதி நிலவரம். நியூசிலாந்து பெல்ஜியம் சந்திக்கும் ஆட்டம் பெல்ஜியத்துக்கு சாதகமாக 1-0 எனும் கோல் கணக்கில் நிற்கிறது. எகிப்து ஈரான் பொருதும் ஆட்டத்தில் இரு அணிகளும் தரப்புக்கு ஒரு கோலை புகுத்தி 1-1 எனும் கோல் கணக்கில் ஆட்டம் தற்போது இருக்கிறது. இதற்கு முன் ஹெச் பிரிவு அணிகள் சந்தித்தன. சவுதி அரேபியா காபோவுட் பொருதி ஆட்டம் கோல் ஏதுமின்றி முடிந்தது. நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றது காபோவுட். மற்றொரு ஆட்டத்தில் உருகுவே ஸ்பெயின் பொருதின. அதில் 1-0 எனும் கோல் கணக்கில் வென்ற ஸ்பெயின் நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: நேர்களை 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் வந்துட்டேன். அனுங்கலி ஆணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 96.8 கேட்டாலே பரவசம். அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு உங்களுக்காக சில சுவாரஸ்யமான தகவல்களை நான் தயாரா வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம 2000களில் இடம்பெற்ற பாடல்கள்ல சில அழகான பாடல்களை உங்களுக்காக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். அதுக்காக வானொலி பக்கமாவே இருங்க. இப்போது உங்களுக்காக பாடல்கள் குரு திரைப்படத்திலிருந்தும் அலைப்பாய்தே திரைப்படத்திலிருந்தும் ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் கேட்டு மகிழுங்க.
1: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
2: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
1: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
3: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
4: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணைப்பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
5: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
4: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/student.
6: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: அலை கடல திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்க.

0: கிண்டல் ஈஏ நோக்கி செல்லும் டிபிஇ சிடிஇ அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் பிகேஇ வுட்லண்ட்ஸ் அவென்யூ 3 அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் பிகேஇ புக்கிட் பஞ்சாங் சாலை அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
3: அப்பா நம் முதல் நடை முதல் வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் நம்மோடு நடந்தவர். அவரின் அன்புக்கு நன்றி சொல்ல இந்த தந்தையர் தினத்தை இஸ்டாராவுடன் கொண்டாடுங்கள். இஸ்டாரா தந்தையர் தின சிறப்பு சலுகை, இப்போது முதல் ஜூன் 30 வரை அனைத்து தங்கம் மற்றும் வைர நகைகளுக்கு கிராமுக்கு 4 வெள்ளி தள்ளுபடி. பழைய தங்க நகைகளை எவ்வித கழிவும் இல்லாமல் புதிய நகைகளாக மாற்றிக்கொள்ளலாம். வைரங்களுக்கு 25 விழுக்காடு தள்ளுபடி. பெரும்பாலான வங்கிகளின் கடன் அட்டை தவணை வசதிகளுக்கு தேவை கட்டணம் கிடையாது. அனைத்து தங்கம் மற்றும் வைர நகைகளுக்கு கிராமுக்கு 4 வெள்ளி தள்ளுபடி. இஸ்டாரா ஜுவல்லரி.
4: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@miracop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் miracop.sg/ready-set-go.
5: வார இறுதி ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
0: நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9:08 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை 10 மணியிலிருந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. அடுத்து உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் வச்சிருக்கேன். இப்ப நான் வந்து இன்று காலையில படித்த ஒரு தகவல் தான். ஒரு தகவல்னு சொல்ல முடியாது, சில தகவல்கள். நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு எந்த நிறத்துல பரிசு கொடுக்கறோம் அப்படிங்கறத பொறுத்து அவங்க கிட்ட நம்ம என்ன சொல்ல விரும்புறோம் அப்படிங்கறத நம்மளால காட்ட முடியுமா? உதாரணத்திற்கு நம்ம சிவப்பு நிறத்துல ஒரு பரிசு கொடுத்தோம், ஐ எம் இன் லவ் வித் யூ, உன்னை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு அர்த்தமா. நம்ம நீல நிறத்துல ஒரு பரிசு கொடுத்தோம்னா, நான் யாரையும் விட உன்னை ரொம்ப நம்புறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. கருப்பு நிறத்துல ஒரு பரிசு கொடுத்தோம்னா, நான் உன்னை இழக்க விரும்பல அப்படின்னு சொல்ற மாதிரி. அதே நேரத்துல இளஞ்சிவப்பு நிறத்துல ஒரு பரிசு கொடுத்தோம்னா, எனக்கு உன் மேல ஒரு கண் இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி. மஞ்சள் நிறத்துல கொடுத்தா, நீ என்னுடைய மனசை லேசுப்படுத்துற, என்னுடைய சோகங்களை போக்குற அப்படின்னு சொல்ற மாதிரி. பச்சை நிறத்துல கொடுத்தா, நீ எனக்கு அமைதி போல, அமைதியை கொண்டு வர அப்படின்னு சொல்ற மாதிரி. பர்பிள் நிறத்துல நம்ம கொடுத்தோம்னா, உன்னை யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது, உன்னை ரிப்ளேஸ் பண்ண முடியாது என்னோட வாழ்க்கையில அப்படின்னு சொல்ற மாதிரி. நம்ம வந்து வெள்ளை நிறத்துல கொடுத்தோம்னா, இது எதுவுமே கிடையாதாம்மா, வெள்ளை நிறத்துல கொடுத்தா வேற ஒரு பரிசு தானாம்மா. இதை தெரிஞ்சுக்கிட்டு இனிமே நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பரிசு கொடுங்க. தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்தும், தீனா திரைப்படத்திலிருந்தும், யுவன் சங்கர் ராஜா இசையில் கேட்டு மகிழுங்க.

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
3: அதிக பணத்தை திரும்ப பெற இப்போதே UOB One கடன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்யுங்கள், தவறவிடாதீர்கள்.
4: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேருந்தாடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB One கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/onecard இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
5: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துறை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
6: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களையும் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்தாங்க. சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
5: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students. நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9:08 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக 10 மணிலிருந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. உங்களுக்காக இன்னொரு சுவாரஸ்யமான தகவல். நம்ம நிறைய நேரத்தில் வந்து நம்ம பல்ல நம்மளே கடிக்க முயற்சி செஞ்சுருப்போம், ஆனால் ஒன்றுமே ஆகாது. எவ்வளோதான் நம்ம அப்படின்னு கடித்தாலும் ஒன்றுமே ஆகாது. ஏன்னா நம்மளுடைய பல்ல நம்மளால் தானாக கடிக்க முடியாதான். அதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக வந்து நம்மளுடைய செலைவாகவும் முழுங்க முடியாதான். அதாவது நீங்கள் 1 தடவை 2 தடவை முழுங்கலாம், அதுக்கு மேலே வந்து உங்களால் முழுங்க முடியாது, மூச்சு திணற ஆரம்பிச்சிடும். இது எல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து நம்மளுடைய ஒரு மனிதனாக ஹியூமன்ஸால் நம்மளுடைய ஃபிசிக்கல் ரேஞ்ச் வந்து எவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்னு தேடி பார்த்தேன். அப்ப இந்த மாதிரி தகவல்கள்லாம் நான் பார்த்தேன். உங்களுடைய உண்மையான குரலை வந்து மற்றவங்க எப்படி கேட்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளால கேட்க முடியாதான். நம்மளுடைய மூளை ஒரே நேரத்தில் 2 விஷயத்துல கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா. என்னோட நண்பர்கள் நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க, நான் சொன்னதை நீ கேட்டியா கேட்டியான்னு. இப்போ அது நேரத்தில் ஆமா ஆமான்னு மண்டி ஆட்டிக்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு புரிஞ்சிருக்காது, ஏன்னா நான் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருப்பேன். அதனால அது உங்க தப்பு இல்லை நேர்களே, எல்லா மனிதர்களுக்கும் இப்படிதான். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். உல்லாசம் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் ராஜா இசையில், டும் டும் டும் திரைப்படத்தில் இருந்து கார்த்திக் ராஜா இசையில் கேட்டு மகிழுங்க.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
1: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ ready set go.

0: ഹിറ്റ്.
1: இந்த வார இறுதியை குடும்பத்தோடு கொண்டாடுங்க.
2: நரச்சனத்தி முடி மயக்குதையாள அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க
1: ஒலி ஒன்பதாறு எட்டு உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.
3: நீர்களே, லீசா லீசா திரைப்படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பாடல கேட்டீங்க. தொடர்ந்து உங்களுக்காக ஐயன் திரைப்படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் இன்னொரு பாடல் இடம்பெற வைக்கிட்டது. கேட்டு மகிழுங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியிலே முதலே வடமை போல் என்றும் மங்கள வாத்தியசியாக நாதேஸ்வர தவிலிசை.

நேர்கள் இதுவரை கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாக்கும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வடக்கம் தமிழடியில் இனி தொடர இருப்பது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகளில் முதலில் விநாயகர் துதியாக முகேஷ் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது முகேஷ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியில் தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக பென்னி ஜோஷு குழுவினர் பாடியது.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது பென்னி ஜோஷு குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக ஈஐ ஊடாக வந்திருக்கின்ற பாடல் ஒன்று.

கேட்டது ஓம் வாராகி தாய் புகழ் மாலை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிடம் தொழிற்பரப்பாக்கும் டிஆர்டி தமிழலியில். வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக இதோ.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது தஜாவுதீன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியில். வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் என்னை திருமுருகன் புகழ் மாலையுடன் சுவிஸ் அர்ச்சனா அற்புதராஜா பாடியது.

கேட்டது திருமுருகன் புகழ் மாலையாக சுவிஸ் அர்ஜுனா அற்புதராஜா பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக.

0: நேரத்தோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வடக்கம் தமிழடியில் ஒலித்த பக்தி பாமாலைகள்.
1: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வில் வசந்தம் வந்து அதை அம்மாவும்
1: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-25.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூர்த்தி லவ்சான், 0541-79-11-712. தர்மலிங்கம் பிரபா, 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:04, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:04. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: வணக்கம். தொழிலில் நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்கள் அமைந்து கொண்டு அழகான நற்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. அண்ணன் ஏமலேருந்து புங்கையூர் ராஜா.
0: வணக்கம் புங்கையூர் ராஜா. நலமா இருக்கிறீங்களா?
1: வாழும் வாழ்க்கையில் யாவும் நல்ல நற்சிந்தனையாக சொல்லும் போது இளைய தலைமுறையினரும் மக்களும் வாழ்க்கையில் விழிப்புணரும் வாழ வைக்கும். வந்தோம் வாழ்ந்தோம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது வாழ்க்கை அல்ல. இப்பூமியில் விட்டு போகும் போதும் மக்களுக்கு சாதிக்கும் விதத்தில் நல்லதை விட்டு செல்ல வேண்டும். இன்று முதியவராகியும் பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம் என்றால், இன்று உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால், நாம் தாய் தந்தையாராலும் அடுத்து நம்மை படைத்த இறைவனாலும் தான். எதை மறந்து வாழ்ந்தாலும் தாய் தந்தையை இருக்கும் காலம் வரை மறக்கக்கூடாது. இறைவனையும் மறந்த நிலையில் வாழக்கூடாது. இவை இரண்டும் முன்னுரிமைகள் கொடுத்து நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதுதான் இறைவன் நலமாக வாழ வைப்பான். இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இறைவன் முதுமையிலும் இறைவன் வாழ வைப்பான். வாழும் வாழ்க்கையில் அவதானம் தேவை. இறைவனை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது அவதானமாக செயல்பட வேண்டும். இறைவன் நாங்கள் செய்யும் மனத்தை இறைவன் அறிவான் என்ற பயபக்தியோடும் வாழ வேண்டும். வாழும் வாழ்க்கையில் இறை நம்பிக்கோடும் தன்னம்பிக்கோடும் வாழும்போதுதான் இறைவன் கைவிட மாட்டான். முதுமையில் இறைவன் வாழ வைத்துக் கொண்டே இருப்பான். இளமையில் இருந்து முதுமையரை வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை சொல்லிவிட வேண்டும். வாழ்க்கை அனுபவத்தோடு குடும்பம் ஒரு கோயில்தான். வாழ்க்கையில் ஆயிரம் காலத்து பயிர். வாழ்க்கையில் சேர்ந்த இருவர் ஒற்றுமையோடும் புரிந்துணர்வோடும் அமைதி பொறுமையோடும் அமைதி கலை கலாச்சாரோடும் வாழும்போதுதான் இறைவனும் வாழ வைப்பான். அப்படி வாழ முடியவில்லை என்றால் இறைவனோடு வாழும்போது இறைவனோடு ஒன்றித்து வாழும்போது இறைவன் வாழ வைப்பான். எல்லாமே இறைவனுக்குள் தான் அடங்கியுள்ளது. இன்றைய கால சூழ்நிலையில் வாழ்க்கையில் அவதானம் தேவை. கட்டு சொந்தம் விட்டு போனாலும் தொற்று சொந்தம் தொடர்ந்தாலும் பிள்ளைகளை அனாதையாக விடக்கூடாது. அனைத்தும் இறைவன் அறிவான் என்று இன்றைய கால சூழ்நிலையில் அறிந்து கொண்டு தொடரும் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். 13 வயதில் தொடங்கிய வாழ்க்கை 70 வயது வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது எல்லாம் இறைவன் அருளும் ஆட்சியோடும் தான் என்பதைத்தான் உண்மையான யதார்த்தம். மீண்டும் ஒரு நல்ல நச்சினோடு சந்திப்போம், வாழ்க்கை அனுபவம் சந்திப்போம். நன்றி. வணக்கம் ராஜா.
0: நன்றி பொங்கையூர் ராஜா, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் பொங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானலையில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் ராஜா. யுவசரி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் யுவசரி அம்மா. நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் சுகமாக இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நன்றி
2: நன்றி. உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு திருக்குறள் மூலமும் உரையும் 128 அதிகாரம் குறிப்பு அறிவுறுத்தல். கரப்பினும் கை இகந்து ஒல்லானின் உன் கண் உடைக்கல் உருவது கொண்டு உண்டு. வரப்போகும் பிரிவித்துயரை நீ மறைத்து வைத்தாலும் அதையும் கடந்து உன் கண்கள் எனக்கு ஒரு செய்தியை சொல்ல போகின்றன. கண் நிறைந்த காரிகை காம்பு ஏர் தோல் பேதைக்கும் பெண் நிறைந்த நீர்மை பெரிது. கண் நிறைந்த பேரழகும் மூங்கில் போன்ற அழகிய தோள்களும் உடைய என் காதலிக்கு பெண் தன்மை மிகுந்திருக்கிறது. மணியில் திகழ்ந்தரு நூல் போல் மடந்தை அணியில் நிகழ்வது ஒன்று உண்டு. பாலையாக கோத்த மணியினுள் காணப்படும் நூலைப் போல் என் காதலியின் அழகில் உள்ளேயும் காணப்படும் குறிப்பு ஒன்று உண்டு. முகை மொக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகை மொக்குள் உள்ளது ஒன்று உண்டு. அரும்பு நூல் அடங்கியிருக்கும் மனத்தைப் போல என் காதலியின் புன்னகையில் அடங்கியிருக்கும் குறிப்பு ஒன்றுள்ளது. செறிதொடி செய் திறந்த கள்ளம் உறுதுயர் தீர்க்கும் மருந்தொன்று உடைத்து. காதலி என்னை நோக்கி வளையலை அசைத்து விட்டிருக்கின்ற கள்ள குறிப்பு என் தீரத்தை தீர்க்கும் மருந்து ஒன்றை உடையதாயிருக்கிறது. பெரிது ஆற்றி பெட்பக் கலத்தல் அரிது ஆற்றி அன்பு இன்மை சூழ்வது உடைத்து. பெரிதாக அன்பை செய்து திருப்பம் மிகுதியாகுமாறு கலத்தல் அரிதான பீவை செய்து அன்பில்லாமல் விட்டு பிரிய உட்கருத்தையும் உடையதாகும். தன்னம் துறைவன் தனம் தமை நம்மினும் முன்னம் உணர்ந்த வலை. குளிர்ந்த நீர்த்துறை உடை துறையை உடைய காதலன் பிரிந்த பிரிவை நம்மை விட முன்னமே நம்முடைய வளையல்கள் உணர்ந்து கலந்து விட்டன. நெடுநற்று சென்றார்க்கும் காதலர் யாமும் மேனி வசந்து. எம்முடைய காதலர் நேற்றுத்தான் பிரிந்து சென்றார். ஆனால் நிறமாற்றம் 7 நாட்களுக்கு முன்பே என் உடலை பற்றி கொண்டது. தொடி நோக்கி மென்தோளும் நோக்கி அடி நோக்கி அங்கு ஆண்டு அவள் செய்தது. தன் வளையல்கள் தோள்கள் பாதங்கள் இவற்றை காதலி ஒரு முறை பார்த்து கொண்டாள். அவள் செய்த குறிப்பு உடன்போக்கு என்பதே ஆகும். பெண்ணினால் பெண்மை உடைத்து என்ப கண்ணினால் காம நோய் சொல்லி இரவு. கண்ணினால் காம நோயை தெரிவித்து பிரியாமல் இருக்கும்படி வேண்டுவது பெண்மைக்கும் மேலும் சிறந்த பெண் தன்மை உடையது என்று கூறுவர். நன்றி. நின் பேறு பெற்ற நான் பிறரை வணங்கேன் உங்கள். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் மணிக்கு அழகே அணு

0: மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதி சூடும் அண்ணனால் அண்ணலார் அடியார் நம்மை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவன் நல் விழா பொடிவு கண்டு ஆர்தல் உண்மையாமெனில் உலகர் முன் வருகன உரைப்பார். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சுரப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி.
1: அவர் திருமதி யோகசுயம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:13 ஐக்கியராஜ்யத்தில் 7:13 அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். இந்த நேரத்தில் வைபருடாக பாலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா பாலன்?
2: ஓம் ராஜன், ரொம்ப நன்றி ராஜன். அப்படி நீங்கள் உட்பட கலை உறவுகள் எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி. நீங்களும் அப்படி இருக்கணும் வந்து என் பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு தாருங்கள் உங்கள் நச்சிந்தனையை.
2: ரொம்ப நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி உமது அன்பான ராஜாண்ணா குடும்பம் உட்பட அனைத்து உறவுகளது குடும்பத்தினருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் ஏற்பட்டபடி எடுத்துக்கொண்டு புதிய பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில புனித லூக்காடு சுவிசேஷம் 10 இறை வார்த்தைகள் 16-27 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இயேசு சீசனை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். பின்பு அந்த 70 சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை இயேசு நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஆனாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே களை கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னாரென்று அறியான். குமாரனும் குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னாரென்று அறியான் என்றார். பின்பு தமது சீசரிடத்தில் இயேசு திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவர்களை காணும் கண்கள் பாக்கியமுள்ளவைகள், அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து இயேசுவை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை தரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ அதை வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். கத்தர் சாமி டிஆர்டியே என்றென்றும் ஆசீர்வதித்து பயணிடுவார் ராஜாண்ணா. நன்றி, வணக்கம் ராஜாண்ணா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து பாலனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்? கவனம் பூனே
3: இன்னும் கூட குறையுதுன்னு கேள்வி
1: பாப்பா தாருங்க. லட்சுந்திரி,
3: ஓகே, நன்றி. சிவலிங்கம் பருவத்துக்கும் உருவத்துக்கும் இடையிலான ஆதி பேராற்றல். இறைவன் என்பவன் எல்லையற்றவன், வடிவம் கடந்தவன். ஆனால் சாதாரண மனித மனம் அந்த பிரம்மாண்டத்தை புரிந்து கொள்ள ஒரு பிடிமானம் தேவைப்படுகிறது. அந்த பிடிமானமே சிவலிங்கம். இது வெறும் உருவம் அல்ல, உருவமற்ற பெரும்பொருளின் ஒரு அடையாளம். படைப்பின் தொடக்கத்தில் படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவுக்கும் இடையே யார் உயர்ந்தவர் என்ற போட்டி எழுந்தது. அப்போது அவர்களின் ஆணவத்தை அடக்கி உண்மையை உணர்த்த அவர்களுக்கு நடுவே ஒரு மாபெரும் அக்னி தூண் தோன்றியது. விஷ்ணு வராகமாக மாறி அதன் அடியை தேடினார். பிரம்மா அன்னமாக மாறி அதன் உச்சியை தேடினார். இதுவராலும் அதன் எல்லையை காண முடியவில்லை. அந்த எல்லையற்ற பேராற்றலே சிவம் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அந்த அக்னி தூணின் குறியீடு நாம் இன்று வணங்கும் சிங்க வடிவம். சித்தர் மரபில் சிவலிங்கம் என்பது பிரபஞ்சத்தின் மூன்று முக்கிய ஆற்றல்களின் சங்கமமாக இருக்கிறது. பிரம்ம பாகம் அடிப்புறம், இது சதுர வடிவிலானது, படைப்பை குறிக்கிறது. விஷ்ணு பாகம் நடுப்பகுதி, இது எண்கோண வடிவத்திலானது, காத்தல் தொழிலை குறிக்கிறது. ருத்ர பாகம் மேற்பகுதி, இது உருளை வடிவிலானது, அழித்தல் மற்றும் மறுபிறப்பை குறிக்கிறது. சித்தர்கள் லிங்கங்களை அவை உருவான விதத்தை கொண்டு வகைப்படுத்துகின்றனர். தெய்வீகம் லிங்கம் அவர்கள் தேவர்கள் மற்றும் முனிவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவை. ஆத்மலிங்கம் வழிபாட்டாளர்களின் ஆன்மீக பலத்தை பெருக்கும் சமச்சீரான வடிவங்கள். சியம்புலிங்கம் இயற்கையாகவே மண்ணில் இருந்து தோன்றியவை. ஆத்மலிங்கம் வழிபாட்டாளர்கள் வழிபாட்டாளரின் ஆன்மீக பலத்தை பெருக்கும் சமச்சீரான வடிவங்கள். ஷனிக லிங்கம் தற்காலிகமாக சந்தனம் வீபூதி அல்லது நீரால் உருவாக்கப்பட்டவை. லிங்கத்திற்கும் செய்யப்படும் ஒவ்வொரு பொருளும் நம் மனத்தின் ஒவ்வொரு பகுதியை தூய்மைப்படுத்துகிறது. ஆல் மனம் அமைதி தரும், ஏன் மகிழ்ச்சியான வாழ்வை தரும். வீபூதி உலக நிலையாமையை உணர்த்தி ஞானம் தரும். வில்வம் கர்ம வினைகளை அறக்கும். லிங்கம் என்பது ஒரு கல் அல்ல, அது ஒரு தத்துவம். காண முடியாத உண்மையை காணக்கூடிய வடிவில் உணர செய்யும் ஒரு கருவி. ஓம் நமச்சிவாய என்ற ஐந்தரத்து மந்திரத்தை ஜபிக்கும் போது உனது உடலே ஒரு கோயிலாகவும் உனது ஆத்மாவே ஒரு லிங்கமாகவும் மாறுவதை நீ உணரலாம் என்று கூறி இன்றைய உலக அனைவருக்கும் நட்புறதாக அமைய இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ராயா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் எங்கள் நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரெட்னம் அவர்கள் ஏர்மனிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து நட்சந்திரன் இடத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஷன், நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கிறோம். இல்லாமல் சத்தியசாயி பவன் தேவிகள் நமதம் சனிக்கிழமை நவீன வாழ்வின் சோதனைகளையும் கவன சிதறல்களையும் ஒரு சாதகர் கடந்து செல்ல செவ்வாய் ஒழுக்கங்கள் உதவுகின்றன. பகவான் இன்று நமக்கு அன்புடன் வழிகாட்டுகிறார். சத்தியத்தை தேடுவது உங்கள் தினசரி ஆன்மீக ஒழுக்கமாக மாற வேண்டும். ஒவ்வொரு கணமும் இந்த முதன்மையான கடமைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். தவம், ஆன்மீக தவம் உங்கள் அறிவை தூய்மைப்படுத்தும் போது மட்டுமே சத்தியம் அதில் தன்னை வெளிப்படுத்த முடியும். தவம் என்பது இறந்த நோக்கங்களுடன் செய்யப்படும் அனைத்து செயல்களையும் குறைக்கும். ஆன்மாவின் மீதான இயக்கத்தை காட்டும் அனைத்து செயல்களையும் குறைக்கும். கடந்த கால தவறுகளுக்காக பிறந்ததால் அறநெறியை கடைபிடிப்பதில் உறுதியான தீர்மானம், தன்னடக்கம், வெற்றி தோல்வியின் போது சமநிலையுடன் உறுதியாக இருத்தல், தவம் என்றால் ஒப்பம் எரிதல் தீவிரம், முயற்சியின் தீவிரம், குறவையும் உறக்கத்தையும் வளர்ப்பது தவம்தான். தற்போதைய சூழலில் நெறிவதற்கான சோதனையால் அதிகமாக இருக்கும்போது இந்த ஒழுக்கம் அவசியமாகும். மனிதனின் மனதை இருள் சூழ்ந்திருக்கும் போது இந்த இரும்பு யோகத்தில் கால் அடிகளை ஒளிவு செய்யக்கூடிய எந்த ஒரு சிறிய உலக்கம் மிகவும் வரவேற்கத்தக்கது. அதனால்தான் நீங்கள் இறைவனின் நிலையான சன்னிதியில் நிறைவேறுவதற்காக சத் கர்மம், சதாகரம் மற்றும் சத் வர்த்தனம், நச்செயல்கள், நன்னடத்தை, நல்ல மனப்பான்மை மற்றும் கண்ணோட்டம் ஆகியவற்றை கடைபிடிக்குமாறு நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். மேன்மைப்படுத்தும் வார்த்தைகளை கேட்கவும் ஆன்மாவின் இந்த தூண்டுதல்களை மனநம் ஆழ்ந்து சிந்திக்கவும் நீங்கள் உயர வேண்டும். பின்னர் அவற்றின் உண்மைத்தன்மையை உணர்ந்தவுடன் ஆழ்ந்த மரியாதையுடன் அதை தியானிக்க வேண்டும். மற்ற எல்லா செயல்களும் இரண்டாம் பட்சமானவை. இது ஒன்று மட்டுமே தற்பண்புகளை வளர்க்கும். இது ஒன்று மட்டுமே தன்மை பயக்கும். உருக்கமான பழக்க வழக்கங்கள், மன ஒற்றுமைப்பாடு, மன ஒருமைப்பாடு, புதன இன்பங்களை துரத்தல் மற்றும் ஆத்மாவின் மீது நம்பிக்கை ஆகியவை ஒருவரிடம் இருக்கும்போதுதான் வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதியானதாக இருக்கும். அந்த பகவான் தனது உரையில் கூறியிருக்கொண்டு மற்றவர்களை சேர்ந்தவை சந்திக்கிறேன். உங்கள் அன்பை நேசிக்கும் சந்தான் ஆக்குனர்
1: நன்றி சண்முகநாதன். நினைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். இந்த வேளையில் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் திருமதி ஜியா நடேசன் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம் சகோதரி.
5: இனிய காலை உற்சாக வணக்கம் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா?
5: ஓ நலமா இருப்பேன். நீங்களும் கலைவர்கள் எல்லோரும் குடும்பத்தில் எல்லோரும் நலமா இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நாள் எல்லோரும் பெரு சிறப்பான நாளாமே இறைவனை வேண்டிக்கொண்டு இன்றைய பகுதிக்காலத்தின் 12 வாரத்தின் 6 சனிக்கிழமை கிறிஸ்த நச்சிந்தனை ஆண்டவரே, என் பழியாளன் முடக்குவாதத்தால் படுக்கையில் வந்து மிகவும் அவதிப்படுகின்றான் என்று கிந்திய கப்பர் கப்பர்னா உரைச்சி இந்த 101 தலைவரின் அசைக்க முடியாத நம்பிக்கையும் இயேசு அவனது நம்பிக்கையை பாராட்டி அவனது நோயை குணமாக்கிய நிகழ்வில் இதில் விவரிக்கப்பட்டுள்ளது. ஆண்டவரே, நீரின் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பணியாளர் நிலைபடுவான் என்று 101 தலைவர் இயேசுவின் வல்லமையை முழுமையாக நம்புகின்றார். இயேசு அவரது நம்பிக்கையென்று வியந்து நீர் நம்பியபடியே மக்கு நிகழும் என்று அன்னுடைய அந்த பணியாளனை குணமாக்கினார். காற்றை அடக்க முடியும், கடலையும் அடக்க முடியுமா? இயேசு காற்றையும் கடலையும் அடக்குகின்றார். அதன் மூலம் தம் சீடர்களை பயத்தையும் கொந்தளிக்கு ஏற்கையும் இருக்கின்றார். இயேசுவின் சீடர்களுக்கு தரப்படும் சிறப்பு அனுபவம் இது. இயேசுதான் மெசியா என்று அறிந்து உணர இந்த அனுபவம் நம்பப்படுகின்றது. இயேசுவின் சீடர்கள் தாங்கள் பின்பற்றுவது சாதாரண மனிதன் அல்ல, மாறாக அனைத்தையும் கடந்த ஆண்டவரை என்பதை அனுபவித்து வல்லுணர வேண்டும் அல்லவா? இத்தகைய இடர் வந்தபோது நாம் உயரமான சிக்கல்கள் அலையலாக எழுந்து நம்மை அலக்களித்த போதும் நாம் பழையமன்றி நம்பிக்கையுடன் அவர் மேல் கண்பதித்து அவரை பின் செல்ல வேண்டும் என்பதுதான் இன்றைய பாடம். நம் பயத்தையும் பலவீனத்தையும் மெல்ல உரியொரு வழி இயேசு மீதுள்ள நம்பிக்கையின் வளர்வதி வாழ்வில் விழும். இத்தகைய வழும் இயேசுடன் இருப்பதும் இத்தகைய புயல் சூழலையும் எளிதாக கடந்து செல்ல துணவிடியும். கடவுள் நமக்கு கூளை உள்ளத்தை அல்ல, வல்லமையும் அன்பின் கட்டுப்பாடு கொண்ட உள்ளத்தையுமே வழங்கியுள்ளார் என்பதை நாங்களும் அறிந்து ஆழமாய் நம்பி அவரின் ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்வோமாக. நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வானலையில் மலர்வை இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? அதற்கு முதல்
6: உறவுகள்
1: நேரம் சரியாக 8:29 ஐக்கியராஜ்யத்தில் 7:29 இந்த நேரத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? 12 ராசிகளுக்கான பலாபலங்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். இன்று 27 ஜூன் மாதம் சனிக்கிழமைக்கு உரியது. மீனம் முதல் நேசம் முதல் மீனராசி வரை
7: மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்களில் சில பிரச்சனைகளை நாம் தாண்டி வந்திருக்கோம். அப்போ பிரச்சனை நடக்கும்போது இதுதான், ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனையை தாங்கினதில்லை. எப்போவுமே நம்ம அதை சொல்லுவோம், ஆனால் ஒரு பிரச்சனையை தாண்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய அனுபவ பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது போன்ற நிறைய விஷயங்களில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இப்போதைக்கு இருந்துட்டுருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி இன்றைய தினத்தில் பேசுவீங்க. அதே மாதிரி திருமணஸ்தானத்தை பற்றி இன்றைக்கி தினத்தில் பேசக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள், மற்றவர்களை பற்றி பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம் வந்து இருந்துட்டுருக்கும். அதே மாதிரி பணம் சம்பந்தமான வியாபாரம், தொழில், சேமிப்பு போன்ற விஷயங்களை பற்றி இன்றைய தினத்தில் பேசக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. பிடித்தவர்களை சந்திக்கிறது, அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறுறது, வீட்டுக்கு வாடகைக்கு வரல, இடத்துக்கு வாடகைக்கு வரல, குடோனுக்கு வாடகைக்கு வரலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு அதெல்லாம் சேரக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருக்கும். உடல் ரீதியான உபாதைகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, தலைவலி, ஒத்த தலைவலி போன்ற பிரச்சனைகளில் கவனமாக இருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் டென்ஷன் ஆக, இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டீங்கன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம். ரிஷபராசி நண்பர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் சில யதார்த்த தடங்கள், அதுக்கப்புறம் தான் அந்த காரியம் நடக்கிறதா இருக்கு. சரி, ஏன் இப்படி நமக்கு தான் டைம் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, சில நேரங்களில் சந்திரனுடைய பிரயாணம் கூட இந்த மாதிரி ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களில் தடங்களாய் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரத்துக்கு நன்னாவே இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திக நட்சத்திரத்துக்கும் பிரமாதமாக இருந்துட்டுருக்கு. ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து எடுத்து செய்யணும். சில நேரங்களில் பேச்சுனால பிரச்சனை வரத்துக்குண்டான வாய்ப்புகள், யதார்த்தமாக பேசப்போ நான் அப்படி சொல்லவே கிடையாதே அப்படின்னு சொல்லுவேன், அவள் அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை தரக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. தொழிலில் ரொம்ப வேகமாகாது, 1-2 அதை பற்றி தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பில் ஃப்ரெண்டு சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, டக்குன்னு இருக்கிற வேலையை விட்டுறப்படாது. ஒவ்வொரு விஷயங்கள்லையும் கவனமாக செயல்பட்டால் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஈரம் எடுக்கிற இடத்துல கவனமாக நடக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம எடுத்த காரியங்கள் வெற்றி அடையிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நல்லவர்களது நட்பு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதான். பிரயாணங்கள் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட நிறையா இருந்துருக்கு. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பிறருடைய சந்திப்பு உங்களுக்கு ஒரு மேலும் ஒரு மன திருப்தியும் வெற்றியும் தரக்கூடியதாக இருந்துருக்கும். யாராவது நம்மளை பற்றி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு சென்சிட்டிவ் ஆகுவீங்க, ஏதாவது ஜோக் அடிக்கிற டைமா அது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில நாட்களில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சில நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், ரொம்ப ஆனந்தமாக இருப்போம், யார் எதை பேசினாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டோம். சில நேரங்களில் மனசு இல்லைனா சின்ன விஷயத்தை பேசினா கூட அதை பற்றியே யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இரவு நேரம் தூக்கம் வரல, கை கால் சம்பந்தமான வழி, இது போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடுங்க. கடகராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள். திருமண காரியம் கைகூடி வரும். பிறர் மூலமான காரிய வெற்றிகள் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பல விதத்தில் பிரச்சனைகள்லாம் தீர்ந்திருத்து நினைச்சுட்டேன். இந்த சனி பயிற்சி பெருசமா, ஆனால் அப்படியே இருந்துட்டு இருக்கு. எப்பவுமே பாருங்க, சனி மந்தக்காரகன்னு சொல்லுவாங்க, நிதானமாக நகரக்கூடிய கிரகம். உடனே எல்லாம் பெருசாக வெற்றி தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இடம் வாங்குறது, வீடு வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் கைகூடி வரும். வீடு கட்டுறதுல இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில பணம் கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள்லாம் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும். இன்னொருத்தருக்காக நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறது, இன்னொருத்தருக்காக ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுறது தவிர்த்து கொள்வது நல்லது. கடகராசி அன்பர்கள் உணவு, சரியான தூக்கம், சரியான எக்ஸசைஸ் மூன்றுமே இருந்தது அப்படின்னு சொன்னால் எந்த விதத்துலையும் எந்த பிரச்சனைகளும் வராத சூழ்நிலைகள் வரும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு கடகராசி நண்பர்கள். சிம்மராசி நேர்களுக்கு இந்த தினம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒரே ஒன்று அஷ்டம சனி இருந்துட்டு இருக்கு, மற்றபடி கிரக நிலைகள் எனக்கு சாதகமாக இருக்குல்ல சார், சாதகமாக இருக்குல்ல, சாதகமாக இருக்குல்ல, நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. நிச்சயமாக சாதகமாக இருக்கு. நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் இது நியாயம் தர்மம், இது சரி இது தவறு, இதை மட்டும் நீங்கள் சரியாக பார்த்துட்டீங்கன்னா ஓகே. இந்தவங்க கூட பழகிறோம், இவங்க கூட வேற வழி கிடையாது, பழகிதான் ஆகணும், பேசிதான் ஆகணும் அப்படின்னு நினச்சி எந்த காரியத்தையும் செயல்படுத்தக்கூடாது. நியாயம் தர்மம் இருக்கா அந்த காரியத்தில் நீங்கள் இறங்கலாம். இது நியாயம் இல்லை, இது தர்மம் இல்லை, இதெல்லாம் அரசுக்கு மீறின செயல்கள் அப்படின்னு நினச்சிடலாம். எந்த காரியத்திலையும் ஈடுபடாமல் இருக்கிறது தான் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இது எப்பவுமே கடைபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, ஏன்னா அவங்க தர்மமானதாக எப்பவுமே இருப்பாங்க. சிம்மராசி நண்பர்கள் எதையும் தைரியமாக சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ், கொரியர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு கம்பெனியெல்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்குது. பிறர் மூலமான லாபங்கள் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் நமக்கு தென்படுது. குருவுடைய அனுகிரகம் இருக்கங்காட்டி எதையும் சாதித்து வரக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற முயற்சிகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க மதிக்கிறது கிடையாது, எதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கா, இங்கே இருக்கிறது அங்கே சொல்லிட்டு இருக்கா, அங்கே இருக்கிறது இங்கே சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் வந்ததுன்னா எது தேவை எது தேவையில்லைங்கிறத மனசில் போட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் செயல்பாடை செயல்படுங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. சிம்மராசி என்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி நேர்களுக்கு விட்டு கொடுக்காம ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்குண்டான ஒரு காரணமாக இந்த நாள் வந்து உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கும். நிறைய லாபங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நஷ்டங்கள் ஏற்படும், அது திருப்பி லாபமாக பின் நாட்களில் சந்திச்சு அதை எடுத்துருவீங்க. இப்படி உங்கள் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனையில் கடனுக்காக கடன் வாங்குறது தவிர்த்துக்கிறது நல்லது. இது மனைவிக்கு தெரியாமல், கணவருக்கு தெரியாமல், அம்மாவுக்கு தெரியாமல், அப்பாவுக்கு தெரியாமனு செயல்படுத்தக்கூடிய எந்த காரியமும் பிரச்சனையில் முடியும். அதனால் ரொம்பவுமே கவனமாக செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. உடல் ஆரோக்கிய விஷயங்களில் மூட்டு இடுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். வயது சம்பந்தமான உபாதைகளில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். நிறைய விஷயங்களில் தம்பி தங்கைகளுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. அதிர்ஷ்டங்கள் தேடி வரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனைகளை மனசில் போட்டு ரொம்ப ஒழுக்கிக்கவும் வேண்டாம். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு. துளாராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இடம்பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கிறது விற்கிறது இது போன்ற சிந்தனைகள்லாம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஐஐடியில் படிக்கணும் சார்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும் சார். நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு தடங்கள் வருது, கவலைப்படாதீங்க. விடாமுயற்சி உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும். குருவுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிறையா இருக்கங்காட்டி எடுத்த காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. கேட்ரிங் சம்மந்தமாக மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான எம்பிஏ எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வேலை மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை தரும். வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நாங்கள் இருந்து பார்த்தாச்சு. திருப்பி நம்ம ஊருக்கே வரலான்ட்டு இருக்க, சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்க, தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எடுத்த காரியம் வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் இருந்துட்டு இருக்கும். நீங்கள் ஃபோன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறாங்கன்னு ஒரு படத்தில் கவுண்டமணி சார் சொல்கிற மாதிரி ஃபோன் எடுத்தா இன்னைக்கு பேசிகிட்டே இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஐயோ சாதாரண நாள்லாம் ஃபோன் வராது, இன்றைக்கி என்ன இது ஒன்று விட்டா ஒன்று ஒன்று விட்டா ஒன்று ஒன்று ஃபோன் வந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய தினமாக இருக்கும். பரபரப்பாக இருப்பீங்க. கூட எங்கேயாவது ஒரு வேலைக்கு போவீங்க, கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா அது வேறு ரூட் மாதிரி அவங்களுக்கு அது சாதகமாக இருக்கும், நமக்கு என்ன இது ச அப்படின்னு பல நேரங்களில் யோசிக்கக்கூடிய தினமாக இருக்கும். எல்லாரும் பேசுறது, எல்லாரும் சொல்றது, எல்லாரும் சொல்ற விஷயங்கள்லாம் உண்மையா இருக்கும் அப்படிங்கிறது நம்பவே, நம்ம கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெயின் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தில் தீர விசாரிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதையும் தாண்டி வரணும், அப்புறம் தான் எல்லாமே ஜெயிக்க முடியும். மாசல் நினச்சிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள். மன ரீதியான கவலைகளை போக்குவதற்கு இசை அதாவது மியூசிக் கேட்கறது, உங்களுக்கு பிடித்தமான செயல்பாடுகள் செயல்பட்டது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகேஸ்வர வழிபாடு, சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, பணவரவு எப்போவாக வரும், பணவரவு எப்போ சார் வரும், பணவரவு எப்போ சார் வரும், வந்துடும். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பண வரவுகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். எடுத்த காரியத்தில் லாபங்களை கொடுக்கும். பிரயாணம் பண்ணுங்க, பணம் வரும். நம்பி ஒரு காரியத்தை செய்யுங்க, உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தெரியும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்து, உயில், எழுத்து, பத்திரம், இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் கைகூடி வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் சர ராசியில் உட்காந்துருக்குங்காட்டி டிரான்ஸ்போர்ட் நகரக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக நடக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா உபய சர அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் சந்திரன் பிரயாணம் பண்ணுறார். அப்படி இருக்கும்பொழுது இன்றைய தினத்தில் டிரான்ஸ்போர்ட் அதாவது சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பிரயாணம் பண்ணி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பேச்சு தான் இவங்களுக்கு வேலையே, கவுன்சிலிங் தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமாக இருந்துட்டு இருக்கும். எடுத்த காரியம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக, காய்கறி விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடுங்க. மகர ராசி நண்பர்களே, மகரத்துக்கு இன்றைய தினத்தில் எப்பவுமே ஒரு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லுவாங்களே, இதை நம்ம ப்ரூஃப் பண்ணியே ஆகணும். நான் அந்த உண்மை, நான் என்கிட்ட சத்தியம் இருக்குது, நான் தான் கரெக்டு தான், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் வாழ்க்கெல்லாம் பேர் வந்துட்டு இருக்கு இப்படிலாம் சொல்லுவாங்களே, இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் வந்து இருந்துகிட்டு இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் மனப்பதட்டம், பல யோசனைகள், மனக்கவலைகள், பலவிதமான யோசனைகள், இது போன்ற விஷயங்கள்லாம் மனதில் இருக்கும். எதையும் தாண்டி வருவோம், கடவுள் இருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் தான தர்மங்களை பண்ணுங்கள், ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். மன ரீதியான ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா, அப்பேற்பட்ட அற்புதமான நாள். அதனால் கலக்கங்கள்லாம் வேண்டாம், தைரிய லட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். கும்பராசி நண்பர்களே, நீ கொஞ்சம் விரயங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பா ரெஸ்ட்டே கிடைக்கல சார் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அது காரியத்தை பண்ணி பாருங்க. எப்பாடா இப்போ தான் மன நிம்மதியோடு இருக்கேன் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் வரும். அதுமாதிரி உடல் ஆரோக்கியம் கூட, எப்போ உங்களுக்கு உடம்பு மனசு ரெஸ்ட்டு கேட்குறதோ கொஞ்சம் நேரம் அப்படி ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். உழைச்சி உழைச்சி உழைச்சி உழைச்சி இந்த உடம்பு இருந்தால் தான் நான் நெக்ஸ்ட்டு அடுத்த விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். அது மாதிரி உடம்புல ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தெரியாத தொழில் பண்ணாதீங்க, விரயமான விஷயங்களில் போய் கை வைக்கப்படாது. தெரியாத இந்த இடத்த வாங்குறது, தெரியாத ஒரு செயல்பாடுகளை பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. மருத்துவரை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சுப விரயம்னு சொல்லுவாங்க. இது வீடுக்காக நம்ம ஏனேனும் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த காரியத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது, ரொம்ப நாள் நினச்சிருந்தா வண்டியை வந்து சர்வீஸ் கொடுக்கணும் நினச்சிருந்தேன், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்களா பைரவர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு இன்றைய தினத்தில் லாபங்கள் கூடி வரும், நினைச்ச விஷயங்கள் கைகூடி வரும். கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. வேலை வாய்ப்பை அந்த வேலை செஞ்சு அதன் மூலமாக பணம் வரும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இல்லாமல் இருந்தால் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், இதனால் எனக்கு பிரயோஜனம் இல்லை, இந்த பிரயோஜனம் பிரயோஜனம் இல்லை, இதை மட்டும் கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பணம் சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள். நம்ம இதனால் எனக்கு என்ன இதனால் அப்படின்ற ஒரு குவெஸ்டின் மார்க் மட்டும் வச்சுட்டுலாம் நிச்சயம் கைகூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாமுயற்சி மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். சில முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மீனராசி இருக்குது. கட்சியில் இருந்துருக்கிறவங்க பாலிடிக்ஸில் இருந்துருக்கிறவங்களுக்கு மேலும் மேலும் முன்னேற்றங்கள் உண்டு. ஃபேமிலி சம்பந்தமான சில மனக்கவலைகள் வந்து போகும், அதை பற்றி பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. மீனராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு.
1: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலா பலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தோத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். நேரம் சரியாக 8:43 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:43. இந்த வேளையில் வானலையில் மலர்கின்றது.
6: பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் நாம் பி

0: அடிக்கடியே
1: மங்களகரமான விழாக்கள்
0: இன்று ராஜரத்னம் பத்மராணி தம்பதிகள் தங்களது திருமண நாளை காணுகிறார்கள். இவர்கள் என்றென்றும் நலமாக சந்தோஷமாக தீர்க்க சுமங்கலியாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நோய் முக்கியமாக நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: தம்பதிகள் இங்கே ஓடிட்டார்களோ?
0: அவ சொல்ல
1: நன்றி சகோதரி. எங்களுடைய அன்புக்குரிய பாசத்துக்குரிய பத்மராணி ராஜரண்ணன் தம்பதிகள் என்று போல் தேக ஆரோக்கியத்துடன் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கிற டிஆர்டி தமிழ் குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. நன்றி சகோதரி,
0: நன்றி, வணக்கம்.
1: அவர் எங்கள் அன்புக்குரிய பத்மராணி அவர்கள் இன்று திருமண நாளை இனிதாக கொண்டாடுகின்றார்கள். பத்மராணி ராஜரண்ணன் தம்பதிகள் அவர்கள் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கிற சியாற்றி தமிழ் குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. அவரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் நிறைஞ்ச மஞ்சள் குங்குமத்தோடு இணைந்திருக்கின்றார் திருமதி சிவராணி. வணக்கம் சிவராணி.
2: பத்மராணி ராஜரண்ணன் தம்பதிகளை நாங்களும் இனிதாக திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு சிறப்பாக சந்தோஷமாயிருக்க எல்லாம் இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கும் நன்றிகள். அவர் சிவராணி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் பெல்ஜியத்திலிருந்து. சிவராணியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் மதனி, நலமா இருக்கீங்களா?
3: ஆமாம், நலமாவே இருக்கிறோம். நீங்க?
1: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம்.
3: அப்படியே என்றென்றும் சந்தோஷமாக நலமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடுகிறார்கள் பத்மராணி ராஜரண்ணம். இந்த ரெண்டு தம்பதிகளும் இன்று போல் என்றென்றும் மகிழ்ச்சியோடு இணை பிரியாது ஆரோக்கியமாக நோய் துன்பங்களின்றி ஆரோக்கியமாக சந்தோஷமாக நூறாண்டு காலம் தீர்க்க சுமங்கலிகளாக வாழ வேணும் என்று எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள்.
3: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: அவர் திருமதி மதனி மோகன் அவர்கள். மதனி மோகனை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜனி அல்வன் கலைக்கிறான். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம், நீங்கள்?
4: ஆமாம், நல்ல, நன்றி. இன்று திருமண நாளைக்கான ராசா ராசா திரு திருமதி ராஜரண்ணம் பத்மராணி தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் நீடுளி காலம் வாழ்க வாழ்க என்று பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். இல்ல, திருமண நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். சுகமா இருந்தா தானே எல்லாரும் வரும். பதினாம் மாதிரி எல்லாத்தையும் கொண்டாடுவார்கள். அவர்களுக்கு சிறப்பான சிறப்பான திருமண நாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளம்,
1: மஞ்சள் குங்குமத்தோடு தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்வோம். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். இணைந்திருக்கும் அன்புறவு வணக்கம்.
5: வணக்கம் ராஜா.
1: உங்களை கூப்பிடையில நீங்க சொல்லுங்களா? அப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு சான்ஸ் வந்துட்டு சொல்லுங்க. ஓ, ஏ ஆனடே சார், நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கிறேன் ராஜா. நான் வேறு யாரும் கூப்பிடுறீங்களா நினைக்கிறேன். நன்றி. நீங்கள் உங்களோட பணிக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த திருமண நாளை கொண்டாடும் பத்மராணி ராஜரண்டம் அவர்களுக்கு தம்பதிகளுக்கு எனது இயங்கு நிறைந்த திருமண நல்வாழ்த்துக்கள். இரு ஆசியுடன் அந்த இவர்கள் என்று

0: சுகபலத்துடன் சந்தோஷமாக இருக்க இறையாசியுடன் நானும் திருமண நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளும்.
1: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவர் சகோதரி திருமதி ஜியா நடேசன் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புற வணக்கம்.
2: வணக்கம்
1: சதீஷ். வணக்கம், நலமா இருக்கீங்களா சதீஷ்?
2: நன்றி
1: சகோதரம், உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றிகள். அவர் சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா,
1: நலமா இருக்கிறீங்களா?
3: நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி?
1: நல்லா இருக்கிறோம் ராஜா, தாருங்கள்.
3: திருமாலை திருமாலை கொண்டாடும் திரு திருமதி ராஜரத்னம் அவருக்கும் பத்மாணி அவர் தம்பதிகளுக்கும் சகலேஸ்வரம் பெற்று என்றென்றும் சிரஞ்சீவியாக என்றென்றும் தீர்க்க சுமங்கலியாக பிள்ளைகளுடன் உற்றாகவும் எங்கே கிடந்து நோய் நொடியின்றி முருகன்ற பாலி பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கவே
4: நன்றி. நன்றி ராஜானே, நீங்களும் அது போல நிலமா இருக்கணும். நானும் இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று திருமண நாளை காணும் ராஜரத்தினம் பத்மராணி அக்கா இன்று போல என்றும் பல்லாண்டு காலம் தீர்க்க சுமங்கலியாக மஞ்சள் குங்குமத்துடன் வாட வேண்டும் என்று எங்கள் குடும்பத்தின் சாரியில் வாட்டி கொண்டு விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றிகள்.
4: நன்றி வணக்கம்.
1: அவரை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கும் தவமலர் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம் தவமலர்.
5: வணக்கம் ராஜா, என்ன நிலைமை இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம், நீங்கள்?
5: நாங்களும் நல்லா இருக்கிறோம். திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி ராஜரத்னம் அண்ணா பத்மராணி அக்கா தீர்க்க சுமங்கலியாக மஞ்சள் குங்குமத்தோடு அபிராமி அம்மாவின் அருக்கடாச்சத்துடன் நீண்ட காலம் நோய் நொடி இல்லாம வாழ வேண்டும் வாழ்த்தி
1: நிகழ்ச்சியை செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் ராஜா, ராஜா கதைக்கிறேன்.
1: வணக்கம் யூசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
6: நாங்கள் நலமா இருக்கிறோம். நன்றி கூறிக்கொண்டு இன்று நாளை கொண்டாடும் ராஜரத்னம் பத்மராணி அவர்கள் இன்னும் 16 சில்லங்களையும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றியம்மா, உங்கள் அன்பான வாழ்த்துகள் அவர்களை வளம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள்.
6: நன்றி.
1: அறம்புறமாக மீனா மகேஸ்வரன் அவர்கள் அழைப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் மீனா.
7: வணக்கம் அண்ணா,
1: நலமா இருக்கிறீங்களா?
7: ராஜரத்னம் பத்மராணி அக்காக்கள் தம்பதிகள் பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புமாக பத்மராணி அக்கா தீர்க்க சுமங்கலியாக வாழ்க வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தின் சாரில் வாழ்த்திக் கொண்டு விடவுறுகிறேன்.
1: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
7: நன்றி அண்ணா, நன்றி.
1: அந்த தம்பதிகளுக்காக நாம் தரும் பாடல்

0: ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் இன்று எமது அன்பு உறவுகள் ஜெர்மனியில் வசிக்கும் திரு திருமதி ராஜரத்னம் பத்மாணி தம்பதிகள் இன்று போல் என்றும் தேக்க சுமங்கலியாக பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழ் குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம் தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜீந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னுபொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுபொண்டே மார்க்கெட். தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்புக் சென்டரி பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
1: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிக பொருட்கள் அனைத்துக்கும்
0: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம்
1: காயத்திலிருந்து உடல் மீன் வகைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
0: 10 மணியில் இருந்து 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
1: எழுதிய தொடர்புகளுக்கு
0: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலு சுதன் 778-882-40-39 அல்லது 604-375 சைபர் 55.
1: மேலதிய தொடர்புகளுக்கு
0: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பரிசு லாட்சியத்தில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷோபல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9-51-15-82-3 அல்லது 6-69-58-61-61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியப்பலில் ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77-35-37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 51-92-99-61-61 மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவகைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 21:00 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிய விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ் 38-05 நைட் ஸ்ட்ரீட் வன்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா.
2: இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 150வது ஆண்டு நிறைவு விழா நேற்று கொழும்பில் விசேட உத்தியோர்வ நிகழ்வாக கொண்டாடப்பட்டது. இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வை சீன ஊடக குழுமத்தின் சிங்கள சேவையும் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. அரசாங்கத்தின் சார்பில் வழக்குகளை நடத்தும் ஒரு சுயாதீன பொறிமுறையாக சுயாதீன அரசாங்க குற்றவியல் அரசு தரப்பு அலுவலகம் ஒன்றை நிறுவுவதற்கான புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவது குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்கவும் தேவையான சந்தர்ப்பங்களில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு தேவையான திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதற்கான பரிந்துரைகளை வழங்குவதற்கும் உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜசந்த கொதகொட தலைமையில் தொழில்நுட்ப நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் அண்மையில் முன்வைக்கப்பட்ட உள்நாட்டு இறவெறி மற்றும் வட்வரி சீர்திருத்தங்கள் தொடர்பாக சமூகத்தில் பரப்பப்படும் வதந்திகள் முற்றிலும் தவறானவை என்று நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிகாக்கும் படை பணிகளுக்காக இலங்கையிலிருந்து புறப்பட இருக்கும் இலங்கை ராணுவம் மற்றும் இலங்கை போலீஸ் விசேட அதிரடிப்படை உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக ஜனாதிபதி அன்றுகுமார தேசநாயக்கா நேற்று பனாங்குடையில் உள்ள இலங்கை காலாட்படை பிரிவு தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டார். உள்நாட்டு தொழில்துறையினரை வலுவூட்டி அவர்களை ஏற்றுமதி சந்தைக்கு பிரவேசிக்க செய்வதன் மூலம் டொலர் வருமானத்தை அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் முதலீடு செய்வதற்கு சந்தையை வெல்வதற்கும் தயாராக இருப்பவர்களுக்கு அரசாங்கத்தின் அதிகபட்ச ஆதரவு அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். அரச ஊழியர்களுக்கு தமிழ் முறையில் பணம் செலுத்தும் அடிப்படையில் 20 கிலோகிராம் அரிசியை வழங்க தீர்மானித்துள்ளதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். தெங்கு மற்றும் உணவுப் பொருட்கள் சார்ந்த ஏற்றுமதி துறையை அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் $3 பில்லியன் பொருளாதாரமாக கட்டியெழுப்புவது தொடர்பாக ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா மற்றும் தெங்கு மற்றும் உணவுப் பொருட்கள் சார்ந்த உற்பத்தி தொழில்துறையினருக்கு இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. உலகளாவிய எரிபொருள் விலைகள் தொடர்ந்து சரிந்து வருவதால் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் எதிர்பார்த்திருப்பதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ குறிப்பிட்டிருக்கிறார். என்டிபி வங்கியின் நிதி கொடுக்கல் வாங்கல்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பான தடையவியல் ஆய்வு அறிக்கையின் இடைக்கால அறிக்கை கிடைக்கப் பெற்றுள்ளதாக என்டிபி வங்கி அறிவித்திருக்கிறது. வவுனியாவில் சுகாதார பரிசோதனைகள் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது வீடொன்றிலிருந்து விற்பனை செய்வதற்காக தயார்படுத்தப்பட்ட 580 லிட்டர் சீனிப்பாணி கைப்பற்றப்பட்டதோடு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார பரிசோதனைகள் தெரிவித்தார்கள். குற்றவாளி ஒருவருக்கு போலி கடவுச்சீட்டொன்றை தயாரித்துக் கொடுத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தின் நாடாளுமன்றம் மற்றும் அமைச்சரவை பிரிவின் சிரேஷ்ட உதவி செயலாளர் ஒருவர் கண்டியில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. முழு நாடுமே ஒன்றாக தேசிய சேத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட தினத்திலிருந்து நேற்று வரையான காலப்பகுதியில் 215526 சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் 214333 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோத கடத்தொழில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதோடு அவர்களிடமிருந்து படகு மற்றும் வலைகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கொழும்பிலிருந்து பதிலை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று சுமார் 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 42 பேர் காயமடைந்துள்ளார்கள். வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட பெண்ணொருவர் கொரடை விசேட குற்றப்படாவு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி சந்தேக நபரான பெண் 20 லட்சம் ரூபாயை மோசடி செய்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. சப்ருகமுக மாகாணத்தில் இந்த ஆண்டில் இதுவரை 4600 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருப்பதோடு 5 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சப்ரகம மாகாண பிரதம செயலாளர் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய இயந்திரத்தனமான வாழ்க்கைச் சூழலில் வேலைத்தளங்களில் அமர்ந்து வேலை செய்யும் நேரம் அதிகரித்துள்ளதால் மக்களின் உடற்பயிற்சி செய்யும் நேரம் பெருமளவு குறைந்துவிட்டது. இதன் காரணமாக தொற்றா நோய்களின் தாக்கம் அதிகரித்து வருவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் சிரேஷ்ட பதிவாளரும் சமூக மருத்துவருமான அஸ்மத் சியாம் தெரிவித்திருக்கிறார். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்திய செய்திகளில் கச்சதீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது காங்கிரஸ் ஆட்சியின் மற்றொரு இரண்டு பக்க வரலாறு என்று பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக விமர்சித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அரசியல் தலைவர்கள், கர்நாடகாவைச் சேர்ந்தவர் அந்த பதவியில் இருந்தால் காவிரி பிரச்சினைக்கு எப்படி தீர்வு காண முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார்கள். பள்ளி பாட புத்தகங்களில் வரலாற்றை திருத்தி எழுதுவதற்கும் மாணவர்கள் மனதில் நஞ்சு கருத்தை பூத்துவதற்கும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழு துணை போவதாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் கே சி வேணுகோபால் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி இரண்டாண்டு பதவிக்காலத்தை நேற்று நிறைவு செய்தார். மக்களுக்கான தனது போராட்டம் தொடரும் என்று அவர் அறிவித்திருக்கிறார். காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தியின் வெளிநாட்டு பயணங்களுக்கு எங்கிருந்து நிதி வருகிறது என்று பாரதிய ஜனதா கேள்வி எழுப்பியுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள ஒரு சாலைக்கு தன்னுடைய பெயர் சூட்டப்பட்டதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் நன்றிகளை தெரிவித்திருக்கிறார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாதி அடையாளத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் பரபரப்பு தகவல் தெரிவித்திருக்கிறார். வாக்காளர் பட்டியலை சீரமைக்கும் சிறப்பு தீவிர திருத்த பணி முன்னோடி திட்டம் கடந்த ஆண்டு ஜூன் 24 தேதி பீகாரில் தொடங்கப்பட்டது. இந்த சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பின் அங்கு சுமார் 65 லட்சம் பேர்கள் வாக்காளர் பட்டியல் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. எதிர்ப்புக்கு பணிந்து ஒன்றிய அரசு 7 முதல் 9 வகுப்பு வரையான மாணவர்கள் மும்மொழி படிக்க தேவையில்லை, தற்போதைய மொழிப்பாடங்களையே தொடரலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் உள்கட்டமைப்பு திட்டங்களில் கடந்த மே மாத நிலவரப்படி 5.4 லட்சம் கோடிக்கு கூடுதல் செலவினம் ஏற்பட்டுள்ளதாக அரசின் மாதாந்த அறிக்கை தெரிவிக்கிறது. முன்னணி இயற்கை வள உற்பத்தி நிறுவனமான வேதாந்தா கடந்த 2025-26 நிதியாண்டில் அரசு கஜானாவுக்கு 62,722 கோடி ரூபாயை பங்களிப்பாக வழங்கியுள்ளது. தமிழக வெற்றிக்கழக அரசின் அமைச்சர் சரத்குமார் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அமைச்சர் சரத்குமார் தெரிவித்த மறுப்பிலும் முரண்பாடு தெரிவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. டெல்லியின் வடக்கு புகற்பகுதியான பாவனாவில் பழைய பகை காரணமாக 22 வயது இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 சிறார்களை டெல்லி காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். இந்தியாவின் அயோத்தி ராமர் கோவிலில் பல கோடி ரூபாய் நன்கொடை பணம் கையாடல் செய்யப்பட்டுள்ளதான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் ஜூலை 3 தேதி அமர்நாத் யாத்திரை தொடங்குவதையொட்டி அந்த யூனியன் பிரதேசம் முழுவதும் பாதுகாப்பான சூழலை உறுதி செய்ய கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியா ஜப்பான் இடையே 16வது உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜப்பான் பிரதமர் சானே டாகாச்சி ஜூலை 1 தேதி இந்தியா செல்லுகிறார். FIR மட்டும் காரணம் காட்டி ஒருவருக்கு கடவுச்சீட்டு வழங்க மறுக்க முடியாது. குற்ற வழக்கில் FIR பதிவு செய்திருந்தால் அந்த நபருக்கு கடவுச்சீட்டு வழங்க தடையில்லை என்று உயர்நீதிமன்ற கிளை தெரிவித்துள்ளது. தமிழ் திரையுலகின் மிக முன்னணி இயக்குநரும் நடிகருமான பாக்கியராஜ் இன்று காலை மாரடைப்பால் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 73. சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,06,960 ரூபாவுக்கும் கிராமுக்கு 70 ரூபாய் என்று 13,370 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் வெனிசுலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கங்களில் இறந்தோர் எண்ணிக்கை 920 தாண்டிவிட்டது. மேலும் 50,000 அதிகமானோரை காணவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த பெண்ணொருவர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். கோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்த தங்களுக்கு முழு உரிமை உள்ளதாக ஈரான் நேற்று மீண்டும் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. கோர்முஸ் நீரிணையில் சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட ஆளில்லா வானூர்தி தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானை தாக்கியதாக அது தெரிவித்தது. அமெரிக்காவின் தாக்குதலை தாங்கள் வெற்றிகரமாக முறியடித்திருப்பதாக ஈரான் குறிப்பிடுகிறது. அமெரிக்க நிறுவனங்களின் எண்ம சேவைகளுக்கு வரி விதிக்கும் நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு 100% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அதிரடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு நேரடியாக அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். மலேசிய சுங்கத்துறை 13 மில்லியன் டாலர் செயற்கை நுண்ணறிவு நுண்செல்லு கடத்தல் முயற்சியை முறியடித்திருக்கிறது. வங்கதேசத்தின் இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் அந்த நாட்டின் உள்விவகாரங்களில் வெளிநாடுகள் தலையிடுவதை நிராகரிப்பதற்கும் சீனா முழு ஆதரவளிப்பதாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்திருக்கிறார். தாய்லாந்தில் வேலை தேர்வு மோசடியில் சிக்கிய அரசாங்கத்தின் புதிய அதிகாரிகள் வேலையை இழக்கக்கூடும் என்று பிரதமர் அனுட்டின் சாந்த்ராகுன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகளில், இங்கிலாந்தில் தற்போது நடைபெற்று வரும் சர்வதேச கிரிக்கெட் சபையின் மகளிர் டி20 உலகக்கிண்ண போட்டியின் முதல் 8 இடங்களை பெற்ற அணிகளில் ஒன்றான இலங்கை பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள 2028 மகளிர் டி20 உலகக்கிண்ண போட்டியில் நேரடியாக விளையாடுவதற்கான தகுதியை பெற்றிருக்கிறது. இந்தியாவுக்கு எதிரான முதல் டி20 போட்டியில் அயர்லாந்து அணி 34 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நோர்வே அணியை 4-1 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணி வீழ்த்தியுள்ளது. இந்த அதிரடி வெற்றியின் மூலம் பிரான்ஸ் அணி தனது குழுவில் முதலிடத்தை பிடித்து கம்பீரமாக அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. கால்பந்து தொடரின் குழு ஜி பிரிவு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 5-1 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. கால்பந்து தொடரின் குழு ஏச் பிரிவு ஆட்டத்தில் கெவ்வெட் மற்றும் சவுதி அரேபிய அணிகள் மோதின விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டி கோல் எதுவுமின்றி சைவருக்கு சைவர் என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவுக்கு வந்துள்ளது. சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளன உலகக்கிண்ண தொடரின் குழு ஐயில் 10 வீரர்களுடன் விளையாடிய ஈராக் அணியை 5-0 என்ற கோல் கணக்கில் செனகல் அணி துவசம் செய்துள்ளது. கால்பந்து தொடரின் குழு ஏச் பிரிவு ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் உருகுவேயை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றில் அதிகமான பார்வையாளர்கள் மைதானத்துக்கு வந்த போட்டியாக நடப்பு சீசன் புதிய சாதனையை படைத்துள்ளது. பிஃபா உலகக்கிண்ண போட்டியின் நொக் அவுட் சுற்றுக்கு மெக்சிகோ தகுதி பெற்றதை கொண்டாட திரண்ட மக்கள் மீது கார் ஒன்று மோதியதில் 17 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். உலகக்கிண்ண போட்டியின் குழுப்பிரிவில் வெளியாகின்ற அணிகள் ஒவ்வொன்றுக்கும் $10 மில்லியன் கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.81 ரூபாய், இந்திய பெறுமதியில் 107.43 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.20 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.35 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.35 ரூபாய், இந்திய பெறுமதியில் 116.86 ரூபாய், ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.66 ரூபாய், இந்திய பெறுமதியில் 124.53 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.85 ரூபாய், இந்திய பெறுமதியில் 66.47 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிப்பான வணக்கம் தமிழடியில். இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரண வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: எங்களுக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Gare Gonesse.
2: Melodie தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெரு

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:22, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:22. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: காலவேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்றாம இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சவிட்டாக அல்லாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சதீஷ். நலமா இருக்கிறீங்களா?
1: விஜய்
0: நடிச்சவர் அந்த படத்துல.
1: நன்றி.
0: உங்களுக்கான சந்தோஷம் சந்தோஷம் பாடல் உங்கள் இல்லம் தேடி வருகின்றது. கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி. வணக்கம்.
0: அவர் சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விதி

0: ஒலித்த பாடலை சதீஷ் அவர்கள் விரும்பியிருந்தார் பிரான்சில் இருந்து. சதீஷை தொடர்ந்து காலை போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்க அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம். நல்லமா இருக்கிறீங்களா? நன்றி என்றும் அப்படி இருக்கணும் என்று எம்பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு என்ன பாடலை
1: என்னை போல நீங்களும் நலமா இருக்க வருமான வேண்டி நான் பகலிர் பௌர்ணமி படத்திலிருந்து பூந்தென்றலும் வந்தது தாடகம் வந்தது மந்திர சிந்தனை பாட என்ற ஒரு பாடல் எல்லோரும் சேர்ந்து கேட்போம்.
0: நன்றி சகோதரம், இணைந்து கொண்டு சிறப்பிட்டு உங்களுக்கு நன்றிகள். உங்களுடைய நன்றி.

0: ஒலித்த பாடலை சிவராணி அவர்கள் பெல்ஜியத்திலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழ் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்கள். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். அசத்தி போட்டு போறீங்க, அசத்துறதுக்கு என்ன காரணம்?
1: அது மட்டும்
0: எனக்கு அந்த புறத்தில் ஒரு மகாராணி பாட்டு கேக்குறீங்க.
1: கிடக்கிறேன்
0: நன்றி. அவர் பார்த்திபன் அவர்கள் விரும்பி கேட்ட

0: ஒலித்த பாடலை ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து பார்த்திபன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். பார்த்திபனை தொடர்ந்து காலை போன்ற நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் சௌதரி, நலமா இருக்கீங்களா? நாங்களும் நலமாக இருக்கட்டும் நன்றி. அதே போல் நீங்களும் இருக்க வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு என்ன பாடல் சித்ரா?
1: நான் வந்து பாடல் வந்து தீர்க்க சுமங்கலி வாழ்கவே அந்த திருமணம் குங்குமம் வாழ்கவே என்ற பாடல்.
0: என்ன நடந்துறீங்க பாட்டு சொல்றது?
1: கொஞ்சம் அது செய்யணும் இது செய்யணும் கொஞ்சம் நடக்கின்ற
0: என்ன இது செய்யணும் அது செய்யணும்
1: பூவை உதிர்த்து வச்சேன்னா வாடுகு
0: பட்டனு
1: வாடுகு
0: அது தண்ணி எடுத்துக்க
1: தண்ணி தண்ணி தளிச்சு தளிச்சு தான் மாலை கட்டுறேன்
0: நீங்க
1: அப்ப நீங்களும் நல்ல சோழ இருக்க தீர்க்க சோதனை நீங்களும் நல்ல சோழர்க்கிட்டு கொண்டு
0: அனுப்பி வைக்கின்றேன். கேட்டு மலங்கள் நன்றி.
1: நன்றி.
0: அவர் சகோதரி.

0: ஒலித்து பாடலை சகோதரி சித்ரா பவன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவர்களுக்கும் அவரது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: ஜெயந்திமாலா. நலமா இருக்கீங்களா ஜெயந்தி?
1: நீங்களும்
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: காற்றே பூங்காற்றே ஒரு கவிதை செல்வாயே அந்த பாட்டை கேட்பேன்.
0: என்ன விஷயம் இந்த பாட்டு?
1: ஒரு விஷயம் ஒன்றுமில்லை, வந்தது டக்காண்டாப்பா, நான் இந்த பாட்டு எடுப்பேன்.
0: நன்றி வாழ்த்துக்கள் உங்களுக்கான பாடல்.
1: நன்றி, உனக்கு என்ன?

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ஜெயந்திமாலா அவர்கள். ஜெயந்திமாலாவை தொடர்ந்து நிமல் அவர்கள் வந்திருக்கின்றார். வணக்கம் நிமல். நாங்கள் நல்ல சவுக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். நிமல், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நானும் உற்சாகமா, கொஞ்சம் இன்னும் கறக்க போறோம் போல இடாக்குது, பார்ப்போம்.
0: பரவாயில்ல, இன்னும் கறத்தா தானே யானை 1000 பொன்னுவாங்க இல்லையா? கறுப்பு தானே யானை.
1: வீட்டை சுத்தி காடுகளும் மரங்களும் ஆனால் எல்லாம் அடைச்சு போட்டாங்க.
0: அடைச்சு போட்டாங்களா?
1: ஓ, கொஞ்ச நேரம் போய் இருப்போம், நல்ல காத்து வாங்குவோம்.
0: ஆறு இல்லையா உங்களோட விடத்துல? ஆறு இல்லையா?
1: ஆறும் இருக்குது.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: காத்து வா இல்ல, இந்த பாட்டு என்ன சுகம் நான் உன்னோட கண்ட சுகம்.
0: ஐயோ கடவுளே, என்ன சுகம். அப்படியா?
1: எனக்கு பிடிச்ச அவரு தபையில ஆடி மிருதாங்க ஆடி
0: அந்த மாதிரி. என்ன
1: அதுக்கு ஒருத்தரும் ஈடு கொடுக்க மாட்டேன்.
0: ஒருத்தரும் ஈடு கொடுக்க மாட்டாங்க. தேசிய விருது பெற்றிருக்கிறார். கந்தன் பெற்றிருக்கிறார். சங்கர் ஆபரணத்துக்கு பெற்றிருக்கிறார். அப்படி பேய் கட்டிக்காரர் அந்த நாளில்
1: வசந்த மாலையார் சிவாஜியோட மோதினவர். சிவாஜியோட இல்ல,
0: அதான் டிஎம்எஸ். அதான் அவருக்கு தான் வெற்றி. ஆனா அதுக்கு பிறகு அவர் சரியா ஓகே பண்ணிடுறான் சவுந்தரராஜன். கேபி மகாதேவன் நீங்க சொன்னதான் சரியாண்டு. அது ஒரு மாளிகைக்கு வச்சு பாடைக்கு அவ்வளோ பேய் கட்டிக்காரனாப்பா.
1: யாரு?
0: சவுந்தரராஜன்.
1: சவுந்தரராஜன் அதுதான் அந்த அண்டைக்கும் ஒரு இதில் கேள்விப்பட்டேன். அன்பே வாண்ட பாடல் அந்த
0: அதுவும் எதிர்வொலி தான். மலையில் நின்று பாடி கேட்க அந்த நேரத்தில் விஸ்வநாதன் சொன்னா கேட்கும். கேவி மகாதேவன் சொன்னா கேட்காது. ஓ, அவர் புகழேந்தி உதவியா இருந்தவர். சரியான கொஞ்சம் குறுகுறுப்பானவர். அப்படி சங்கீதங்கள் இல்ல,
1: உதவியா இருந்தவர்களோ
0: புகழேந்தி? இல்ல புகழேந்தி கே பி மகாதேவன் உதவியாளர். இவருக்கு ஜோசப் கிருஷ்ணா. ஜோசப் கிருஷ்ணா,
1: ரோம் கிருஷ்ணா.
0: ஓகே, நன்றி. உங்களுக்கான பாடலை தருகின்ற இன்னொருவர் நிற்கின்றார். நன்றி.
1: ஆமாம், நீங்க நல்லா தண்ணி குடிங்கோ.
0: நான் தண்ணி குடிக்க மாட்டேன்.

0: ஒலித்த பாடலை நிமலசிங்கம் அவர்கள் ஏர்மனிலிருந்து விரும்பிய கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: அடே வணக்கம் கமலமணி. கமலமணி இப்ப சரியான சிங்கியா போயிட்டீங்க.
1: என்ன
0: பாட்டு கேக்க போறீங்க நீங்க? சுகமா இருக்கீங்களா?
1: நன்றி.
0: உங்களுடைய அன்பான செல்லமாக பாத்தீங்களா கேட்டீங்க, அந்த மாதிரி எனக்கு மனமும் குளிந்து போச்சு. நீரமாகின்றது எழுத பாடிய பாடலை தருகின்றோம். கேட்டு மகளங்கள் நன்றி.
1: நன்றி. வணக்கம் ராஜா.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர். சாசல் கார்ஷுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். நீதிமன்ற வழக்கு நடவடிக்கைகள் நிறைவடைந்த நிலையில் போலீசாரால் கைப்பற்றப்பட்ட பெருந்துகை போதைப் பொருட்களை புத்தளம் வனாத்துவில்லு பகுதியில் உள்ள தகன உலை மையத்தில் இன்று அளிப்பதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 105வது ஆண்டு நிறைவு விழா நேற்று கொழும்பில் விசேட உத்தியோர்வ நிகழ்வாக கொண்டாடப்பட்டது. இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வை சீன ஊடக குழுமத்தின் சிங்கள சேவையும் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. அரசாங்கத்தின் சார்பில் வழக்குகளை நடத்தும் ஒரு சுயாதீன பொறிமுறையாக சுயாதீன அரசாங்க குற்றவியல் அரசு தரப்பு அலுவலகம் ஒன்றை நிறுவுவதற்கான புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவது குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்கவும் தேவையான சந்தர்ப்பங்களில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு தேவையான திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதற்கான பரிந்துரைகளை வழங்குவதற்கும் உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜசந்த கொதகொட தலைமையில் தொழில்நுட்ப நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் அண்மையில் முன்வைக்கப்பட்ட உள்நாட்டு இறவெறி மற்றும் வட்வரி சீர்திருத்தங்கள் தொடர்பாக சமூகத்தில் பரப்பப்படும் வதந்திகள் முற்றிலும் தவறானவை என்று நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிகாக்கும் படை பணிகளுக்காக இலங்கையிலிருந்து புறப்பட இருக்கும் இலங்கை ராணுவம் மற்றும் இலங்கை போலீஸ் விசேட அதிரடிப்படை உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக ஜனாதிபதி அன்றுகுமார தேசநாயக்கா நேற்று பனாங்குடையில் உள்ள இலங்கை காலாட்படை பிரிவு தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டார். உள்நாட்டு தொழில்துறையினரை வலுவூட்டி அவர்களை ஏற்றுமதி சந்தைக்கு பிரவேசிக்க செய்வதன் மூலம் டொலர் வருமானத்தை அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும், முதலீடு செய்வதற்கு சந்தையை வெல்வதற்கும் தயாராக இருப்பவர்களுக்கு அரசாங்கத்தின் அதிகபட்ச ஆதரவு அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். அரச ஊழியர்களுக்கு தவணை முறையில் பணம் செலுத்தும் அடிப்படையில் 20 கிலோகிராம் அரிசியை வழங்க தீர்மானித்துள்ளதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். தெங்கு மற்றும் உணவுப் பொருட்கள் சார்ந்த ஏற்றுமதி துறையை அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் $3 பில்லியன் பொருளாதாரமாக கட்டியெழுப்புவது தொடர்பாக ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா மற்றும் தெங்கு மற்றும் உணவுப் பொருட்கள் சார்ந்த உற்பத்தி தொழில்துறையினருக்கு இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. உலகளாவிய எரிபொருள் விலைகள் தொடர்ந்து சரிந்து வருவதால் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் எதிர்பார்த்திருப்பதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ குறிப்பிட்டிருக்கிறார். என்டிபி வங்கியின் நிதி கொடுக்கல் வாங்கல்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பான தடயவியல் ஆய்வு அறிக்கையின் இடைக்கால அறிக்கை கிடைக்கப்பெற்றுள்ளதாக என்டிபி வங்கி அறிவித்திருக்கிறது. வவுனியாவில் சுகாதார பரிசோதனைகள் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது வீடொன்றிலிருந்து விற்பனை செய்வதற்காக தயார்படுத்தப்பட்ட 580 லிட்டர் சீனிப்பாணி கைப்பற்றப்பட்டதோடு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார பரிசோதனைகள் தெரிவித்தார்கள். குற்றவாளி ஒருவருக்கு போலி கடவுச்சீட்டு ஒன்றை தயாரித்துக் கொடுத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தின் நாடாளுமன்றம் மற்றும் அமைச்சரவை பிரிவின் சிரேஷ்ட உதவி செயலாளர் ஒருவர் கண்டியில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. முழு நாடுமே ஒன்றாக தேசிய சேத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட தினத்திலிருந்து நேற்று வரையான காலப்பகுதியில் 215526 சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், 214333 சந்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோத கடத்தொழில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதோடு அவர்களிடமிருந்து படகு மற்றும் வலைகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கொழும்பிலிருந்து மதுரை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று சுமார் 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 42 பேர் காயமடைந்துள்ளார்கள்.
வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட பெண்ணொருவர் கொரடை விசேட குற்றப்படாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி சந்தேகநபரான பெண் 20 லட்சம் ரூபாவை மோசடி செய்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. சப்ருகமுக மாகாணத்தில் இந்த ஆண்டில் இதுவரை 4600 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருப்பதோடு 5 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சப்ருகமுக மாகாண பிரதம செயலாளர் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய இயந்திரத்தனமான வாழ்க்கை சூழலில் வேலைத்தளங்களில் அமர்ந்து வேலை செய்யும் நேரம் அதிகரித்துள்ளதால் மக்களின் உடற்பயிற்சி செய்யும் நேரம் பெருமளவு குறைந்துவிட்டது. இதன் காரணமாக தொற்றா நோய்களின் தாக்கம் அதிகரித்து வருவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் சிரேஷ்ட பதிவாளரும் சமூக மருத்துவருமான அஸ்மத் சியாம் தெரிவித்திருக்கிறார். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்திய செய்திகளில் கச்சதீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது காங்கிரஸ் ஆட்சியின் மற்றொரு இரண்ட பக்க வரலாறு என்று பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக விமர்சித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அரசியல் தலைவர்கள் கர்நாடகாவைச் சேர்ந்தவர் அந்த பதவியில் இருந்தால் காவிரி பிரச்சினைக்கு எப்படி தீர்வு காண முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார்கள். பள்ளி பாட புத்தகங்களில் வரலாற்றை திருத்தி எழுதுவதற்கும் மாணவர்கள் மனதில் நஞ்சு கருத்தை பூத்துவதற்கும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்குழு துணை போவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி 2 ஆண்டு பதவிக்காலத்தை நேற்று நிறைவு செய்தார். மக்களுக்கான தனது போராட்டம் தொடரும் என்று அவர் அறிவித்திருக்கிறார். காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தியின் வெளிநாட்டு பயணங்களுக்கு எங்கிருந்து நிதி வருகிறது என்று பாரதிய ஜனதா கேள்வி எழுப்பியுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள ஒரு சாலைக்கு தன்னுடைய பெயர் சூட்டப்பட்டதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் நன்றிகளை தெரிவித்திருக்கிறார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாதி அடையாளத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் பரபரப்பு தகவல் தெரிவித்திருக்கிறார். வாக்காளர் பட்டியலை சீரமைக்கும் சிறப்பு தீவிர திருத்த பணி முன்னோடி திட்டம் கடந்த ஆண்டு ஜூன் 24ஆம் தேதி பீகாரில் தொடங்கப்பட்டது. இந்த சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பின் அங்கு சுமார் 65 லட்சம் பேர்கள் வாக்காளர் பட்டியல் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. எதிர்ப்புக்கு பணிந்து ஒன்றிய அரசு 7 முதல் 9ஆம் வகுப்பு வரையான மாணவர்கள் மும்மொழி படிக்க தேவையில்லை, தற்போதைய மொழிப்பாடங்களையே தொடரலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் உள்கட்டமைப்பு திட்டங்களில் கடந்த மே மாதம் நிலவரப்படி 5.4 லட்சம் கோடிக்கு கூடுதல் செலவினம் ஏற்பட்டுள்ளதாக அரசின் மாதாந்த அறிக்கை தெரிவிக்கிறது. முன்னணி இயற்கை வள உற்பத்தி நிறுவனமான வேதாந்தா கடந்த 2025-26 நிதியாண்டில் அரசு கஜானாவுக்கு 62,722 கோடி ரூபாவை பங்களிப்பாக வழங்கியுள்ளது. தமிழக வெற்றி கழக அரசின் அமைச்சர் சரத்குமார் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அமைச்சர் சரத்குமார் தெரிவித்த மறுப்பிலும் முரண்பாடு தெரிவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. டெல்லியின் வடக்கு புகற்பகுதியான பாவனாவில் பழைய பகை காரணமாக 22 வயது இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 சிறார்களை டெல்லி காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். இந்தியாவின் அயோத்தி ராமர் கோவிலில் பல கோடி ரூபாய் நன்கொடை பணம் கையாடல் செய்யப்பட்டுள்ளதான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் ஜூலை 3ஆம் தேதி அமர்நாத் யாத்திரை தொடங்குவதையொட்டி அந்த யூனியன் பிரதேசம் முழுவதும் பாதுகாப்பான சூழலை உறுதி செய்ய கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியா ஜப்பான் இடையே 16ஆவது உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜப்பான் பிரதமர் சானியா காச்சி ஜூலை 1ஆம் தேதி இந்தியா செல்லுகிறார். FIR மட்டும் காரணம் காட்டி ஒருவருக்கு கடவுச்சீட்டு வழங்க மறுக்க முடியாது. குற்ற வழக்கில் FIR பதிவு செய்திருந்தால் அந்த நபருக்கு கடவுச்சீட்டு வழங்க தடையில்லை என்று உயர்நீதிமன்ற கிளை தெரிவித்துள்ளது. தமிழ் திரையுலகின் மிக முன்னணி இயக்குநரும் நடிகருமான பாக்கியராஜ் இன்று காலை மாரடைப்பால் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 73. சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,06,960 ரூபாவுக்கும் கிராமுக்கு 70 ரூபாய் என்று 13,370 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் வெனிசுலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கங்களில் இறந்தோர் எண்ணிக்கை 920 தாண்டிவிட்டது. மேலும் 50,000 அதிகமானோரை காணவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது.
வெனிசுலா நடுக்கத்தில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த பெண் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். கோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்த தங்களுக்கு முழு உரிமை உள்ளதாக ஈரான் நேற்று மீண்டும் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. கோர்முஸ் நீரிணையில் சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட ஆளில்லா வானூர்தி தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானை தாக்கியதாக அது தெரிவித்தது. அமெரிக்காவின் தாக்குதலை தாங்கள் வெற்றிகரமாக முறியடித்திருப்பதாக ஈரான் குறிப்பிடுகிறது. அமெரிக்க நிறுவனங்களின் எண்ண சேவைகளுக்கு வரி விதிக்கும் நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு 100% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு நேரடியாக அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். மலேசிய சுங்கத்துறை $13 மில்லியன் செயற்கை நுண்ணறிவு நுண்செல்லு கடத்தல் முயற்சியை முறியடித்திருக்கிறது. வங்கதேசத்தின் இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் அந்த நாட்டின் உள்விவகாரங்களில் வெளிநாடுகள் தலையிடுவதை நிராகரிப்பதற்கும் சீனா முழு ஆதரவளிப்பதாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்திருக்கிறார். தாய்லாந்தில் வேலை தேர்வு மோசடியில் சிக்கிய அரசாங்கத்தின் புதிய அதிகாரிகள் வேலையை இழக்கக்கூடும் என்று பிரதமர் அனுட்ரின் சாந்தராகுன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகளில், இங்கிலாந்தில் தற்போது நடைபெற்று வரும் சர்வதேச கிரிக்கெட் சபையின் மகளிர் டி20 உலகக்கிண்ண போட்டியின் முதல் 8 இடங்களை பெற்ற அணிகளில் ஒன்றான இலங்கை பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள 2028 மகளிர் டி20 உலகக்கிண்ண போட்டியில் நேரடியாக விளையாடுவதற்கான தகுதியை பெற்றிருக்கிறது. இந்தியாவுக்கு எதிரான முதல் டி20 போட்டியில் அயர்லாந்து அணி 34 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நோர்வே அணியை 4-1 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணி வீழ்த்தியுள்ளது. இந்த அதிரடி வெற்றியின் மூலம் பிரான்ஸ் அணி தனது குழுவில் முதலிடத்தை பிடித்து கம்பீரமாக அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. கால்பந்து தொடரின் குழு ஜி பிரிவு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 5-1 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. கால்பந்து தொடரின் குழு ஏச் பிரிவு ஆட்டத்தில் செவ்வெட் மற்றும் சவுதி அரேபிய அணிகள் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டி கோல் எதுவுமின்றி சைவருக்கு சைவர் என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவுக்கு வந்துள்ளது. சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளன உலகக்கிண்ண தொடரின் குழு ஐயில் 10 வீரர்களுடன் விளையாடிய ஈராக் அணியை 5-0 என்ற கோல் கணக்கில் செனகல் அணி துவசம் செய்துள்ளது. கால்பந்து தொடரின் குழு ஏச் பிரிவு ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் உருகுவேயை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றில் அதிகமான பார்வையாளர்கள் மைதானத்துக்கு வந்த போட்டியாக நடப்பு சீசன் புதிய சாதனையை படைத்துள்ளது. பிஃபா உலகக்கிண்ண போட்டியின் நொக் அவுட் சுற்றுக்கு மெக்சிகோ தகுதி பெற்றதை கொண்டாட திரண்ட மக்கள் மீது கார் ஒன்று மோதியதில் 17 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். உலகக்கிண்ண போட்டியின் குழுப்பிரிவில் வெளியாகின்ற அணிகள் ஒவ்வொன்றுக்கும் $10 மில்லியன் கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 382.81 ரூபாய், இந்திய பிரமதியில் 107.43 ரூபாய். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 336.20 ரூபாய், இந்திய பிரமதியில் 94.35 ரூபாய். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 415.35 ரூபாய், இந்திய பிரமதியில் 116.86 ரூபாய். 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 443.66 ரூபாய், இந்திய பிரமதியில் 124.53 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236.85 ரூபாய், இந்திய பிரமதியில் 66.47 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சு பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்கு போய் போத்தனா. ஐயோ மரக்கறி என்றா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris Lacha Palais தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: பாரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 10:17 ஐக்கியராட்சியத்தில் 9:18. இந்த நேரத்தில் வானொலியில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜன், நான் தமிழ்சேகர் ராஜன்.
0: வணக்கம் ரமேஷ், நலமா இருக்கிறீங்களா?
1: சூப்பர் ராஜன், நீங்கள்
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். நன்றி. வெயில் குறைஞ்சிருக்கா ரமேஷ்?
1: இல்ல இல்ல, வெயில் தான் ஆரம்பிக்கிறாரா? ஓஹோ, சூடு கொஞ்சம் சூடா சூடா தான் நிக்குது.
0: அப்ப இன்றைக்கும் வெயில்
1: தான்? இன்றையும் வெயில் தான். வெயில்
0: தான்
1: மீண்டும் கோயிலாண்ட படத்திலிருந்து ராதா ராதா நீ எங்கே கண்ணன் கண்ணன் அங்கே
0: தேடி தவிக்கிறீங்க. ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தேடி கண்டுபிடிச்சு அனுப்பி வைக்கின்றோம். இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரர் ரமேஷ் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல்.

0: பாடலை ரமேஷ் அவர்கள் காலை போன்ற நிகழ்ச்சியினூடாக விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து பைபருடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் ஜெயா நடேசன்.
1: வணக்கம் ராஜா.
0: நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருப்பேன்.
0: எப்படி வெயில்?
1: நல்ல வெயில்.
0: உண்மையாவா? உங்களுக்கு சந்தோஷமா சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கா வெயில்? சரியான கொடுமையான வெயிலா இருக்கு. ஓகே, அப்ப அந்த கொடுமையை இல்லாம போக்குறதுக்கு என்ன பாடல்?
1: ஆனந்த தேன் காற்று.
0: ஆனந்த தேன் காற்று தாளாட்டுதியா?
1: தாளாட்டு
0: மலேசியா வாசுதேவன் குரல்.
1: ஆனந்த
0: தேன் காற்று முத்திலிங்கம்
1: மறந்து
0: நான் மறைந்து கொண்டேன். பாய்கராஜா இயற்கை மரணமா இருக்கும் நினைக்கிறேன். அவரையும் கொஞ்சம் கவலை கூடிய அதான் இயற்கை மரணம் தான். அதான் இயற்கை மரணம் தான். அவரு கவலை கூடிட்டு பிள்ளைகளை பெற்றா கண்ணீர் பூரணிமா அந்த கண்ணீர் உண்டு செய்த பாவங்கள் நாங்கள் செய்கின்ற அதான் கண்ம வினை பயன்கள் எல்லாம் இருக்குதானே சகோதரி. நாங்கள் நல்லதை செய்யணும் டெத்த வயதில் செய்ய தெரியாமல் நாங்கள் செய்கிறது அதெல்லாம் எங்களுக்கு இறக்கும்போது தான் வந்து
1: தண்டல்
0: உடனே காட்டுறது நல்ல கண்ணீரும் கம்பளையுமாக இருப்பார்கள் அவரோட
1: குடும்பத்தினர்.
0: கட்டிக்காரன் வசன கர்த்தாவன்னு சொல்லி எல்லாரும் எல்லா புத்தகத்தையும் எழுதினார்கள். மறைந்தாலும் என்ன செய்வது? நல்ல ஆக்டர் என்ன நல்ல நடிப்பு செத்த பிறகு புகழ வேண்டும். நன்றியம்மா, உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு மாளுங்கள். நன்றி.
1: நன்றி ராஜா.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவரை தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சகோதரி. நலமா இருக்கிறீங்களா சுபாசினி?
1: நலமா இருக்கிறேன். நீங்க
0: நல்ல சமைக்கமா சமைச்சிட்டீங்களா?
1: இல்ல சமைக்க
0: இருந்தேன்.
1: சமைக்க முடியாமல் இருக்கிறோம். அப்படி ஆறுதல சமைப்போம்.
0: ஆறுதல சமைக்க 2 மணி பிறகா?
1: என்ன
0: பாடல்?
1: நான் வந்து காவல் கீழம் படத்தை சொக்கனுக்கு வாய்த்த சுந்தரி.
0: சொக்கனுக்கு வாய்த்த சுந்தரி என்ற பாட்டு கேக்குறீங்க.
1: நன்றி,
0: வணக்கம். அவர் சுபாசினி பத்மநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர் கேட்ட பாடல் இதோ வானலையில் மலர்கள்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சகோதரி சுபாசனி பத்மநாதன் அவர்கள் ஜேர்மனியிலிருந்து. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் கலா ராணி, நலமா இருக்கீங்களா?
1: வருது
0: இல்ல
1: மாதிரி
0: திருமணமாம் திருமணமாம் திருவந்தும் ஊர்வலமாம். நீங்க பிள்ளையா சொல்லி போட்டு நான் பாவம் கிடந்து தங்கச்சி அடி போல கஷ்டப்பட்டு
1: என்ன
0: செய்யறாரு வரதராஜன்?
1: வரதராஜன் சொந்தக்காரன் இப்ப வந்தேட்டா போச்சு.
0: அப்படியே வழியா தோசு விட்டு சாப்பிட்டீங்களா
1: இன்னைக்கு?
0: உண்மையாவா? என்ன பாடல கேக்க போறீங்க? ஊர்வலத்தின் நடுவினிலே ஒரு தீ வருவாள்.
1: நல்ல பாட்டு,
0: நல்ல பாட்டு. கலாராணியின் ஆசைக்காக கேட்கறீங்க அந்த பாடலை. உங்களுக்காக உங்கள் இல்லம் தேடி அனுப்பி வைக்கின்றோம். வரதராஜனோடு இணைந்து கேட்டு மலங்கள். நன்றி
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி வணக்கம் சௌதரி. அவர் திருமதி கலாராணி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில் வலம் பெறுகின்றது.
2: திருமணமாம் திருமணமாம்

0: குடும்பத் தலைவன் திரைப்படத்திலிருந்து கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை பேர் ஏடிஎம் சௌந்தரராஜனுடைய குரல்.
1: ஊரை நாட்டு புடமை கட்டி குனிந்திருப்பார்
0: கே பி மகாதேவன் அவர்களுடைய

யானை தந்தம் போலிருப்பாளாம், சேர நாட்டு யானை தந்தம் போலிருப்பாளாம், நல்ல சீரடச் சம்பா அரிசி போல சிரித்திருப்பாளாம், சிரித்திருப்பாளாம். ஓஹோ.

பருத்தி பூவை போல செவந்திருப்பாளாம், நைசு சீலுக்கு துணியை போல காற்றில் அசைந்திருப்பாளாம். செம்பருத்தி பூவை போல செவந்திருப்பாளாம், நைசு சீலுக்கு துணி

நல்ல சேலஞ்சில்லாம் மாம்பழம் போல் கனிந்திருப்பாளாம். திருமணமாம் திருமணமாம் செருவெங்கும் பூர்வலமாம்.

ஊர்வலத்தில் வந்தவள் யார் கூரடி அம்மா, அவள் உடன் இருந்த மாப்பிள்ளைதான் யாரடி அம்மா. ஊர்வலத்தில் வந்தவள் யார் கூரடி அம்மா, அவள் உடன் இருந்த மாப்பிள்ளைதான் யாரடி அம்மா. மாலை சூடும் மணமகளும் நீதாண்டி அம்மா, மாலை சூடும் மணமகளும் நீதாண்டி அம்மா. இந்த மணமகனை கண் திறந்து பாரடி அம்மா, பாரடி அம்மா. ஓஹோ ஓஹோ.

0: ஒலித்தப்பாடலை கலராணி வரதராஜன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் சகோதரி மீனா மகேஸ்வரன் அவர்கள். வணக்கம் மீனா, நலமா இருக்கிறீங்களா மீனா? என்ன சுபாஷ், நாங்கள் நல்ல நல்ல சூப்பராக இருக்கிறோம் பிள்ளை. எனக்கு ஆடி என்றாலும் அப்படித்தான், ஆவணி என்றாலும் அப்படித்தான். என்ன சுபாஷினி, சுபாஷினிக்கு அடுப்படிக்க போகையில் இல்லையா? என்ன கூடுமையடா இது, அடுப்படிக்க போக விருப்பம் இல்லையா? என்ன நடக்க போகுது? நீங்க எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
1: என்ன
0: பாடல கேக்க போறீங்க?
1: பாட்டு
0: கேக்குறீங்க? அந்த பாடலை உங்களுக்காக தருகின்றோம். கேட்டு பாடுங்கள். நன்றி
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

கவிஞானி வாலி அவர்களுடைய கவிதை வரி. அன்புறவர்களே, அன்புறவர்களே, இன்று எங்களுடைய கணேஷ் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் என் கேள்விக்கு என்ற பதில் புள்ளி விவரங்கள் என்று உங்களுக்காக அறிவிக்கப்படும் என்பதனை இந்நிகழ்ச்சியை தயாரிப்பாளர் என்னிடம் கூறியிருந்தார். அன்புறவர்களே, எங்கள் இன்று நீங்கள் உடம்பு செல்லாமல் வீட்டிலிருந்து உங்களுக்கு என்ன எவ்வளவு எவ்வளவு புள்ளிகள் வருகின்றது, 6 என்று 3 பரிசுகளை பெற்று செல்கின்றார்கள் என்பதனை போன்ற விவரங்களை அறிந்து கொள்ளப் போகின்றீர்கள். மறந்து விடாதீர்கள் அன்பு உறவுகளே. மணித்தியால செய்திகளை தொடர்ந்து கணேஷ் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் என் கேள்விக்கென்ன நிகழ்ச்சியினுடைய புள்ளி விவரங்கள் அறிவிக்கப்படும்.

0: ஒலித்தப்பாடலை மீனா மகேசன் அவர்கள் விரும்பியை கேட்டிருந்தார். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் டாக்டர் ரவி அதிர்ஷ்டசாலி. டாக்டர் ரவி நீங்க ஏன் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுங்க பாப்போம். ரெண்டு லைன்ல ரெண்டு பேரிலையும் காண இல்லை உங்களை. நீங்க தான் தப்பு ரவியை என்னென்னு நடுத்துட்டேன். ஒரு மாதிரி என்ன மாதிரி கலந்து பாட்டு கொடுக்குமான்னு யோசிச்சுருக்க ரெண்டு பேரும் ஓடிட்டார்கள். நீங்க சும்மா இருக்கிறீங்களா மிஸ்டர் ரவி? நாங்க நல்லா இருக்கோம். ரஞ்சி எப்படி இருக்கிறா? அவாக்கு என்ன கூட கொடை ஒரே கொடை தானே?
1: நல்லா இருக்கா?
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்றைக்கு?
1: திருவிழா செல்வியோ நான் தெரிஞ்ச செலவி
0: அற சக்க ரஞ்சிக்காண்டே ஒரு குழு குழு பாட்டு
1: எல்லாரும்
0: எல்லாரும் சேர்ந்து திருவலர் செல்வியோ என்ன மாதிரி படிக்கிறாரப்பா சொந்தமாதிரி திருவலர் செல்வியோ வந்து ஆறு நாலு ஆறு லோங்ஸ் மாத்திர அந்த மாதிரி இருக்கு. மன்னனை பார்க்க பார்த்தீங்களா படம்? அந்த அந்தந்த பாட்டு கேட்ட மாதிரி அந்தந்த கலரில் அப்படி அடித்து கொண்டு சிங்கன் பாரான் சிங்கனை பார்க்க இல்லாமல் இருக்கு. ரசனையான பாட்டும் நல்ல கண்ணதாசனுடைய கவிதை வரையும் பெற்றது. கனகசபை அவர்கள் தயாரித்த படம் மாட்டுக்காரவேலன் ராமந்தடிய சீதை மற்றது சிவாஜியினுடைய சிவகாமியின் செல்வன் எல்லாம் கனகசபை அவருடைய நல்ல தயாரிப்பாளர். நன்றி சௌரம். உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு பாருங்கள்.
1: நன்றி ராஜா. நன்றி.

0: ஒலித்துப்பாடலை டாக்டர் ரவி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: ராஜா, நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? தான் லேட்டா வரீங்க?
1: மனைவி வந்த நேரம் படத்துல இருந்து அதே பாடல் தானே நான் கேட்கிறேன்.
0: மனைவி வந்த நேரம் என்ன?
1: ஆமா ஆமா,
0: நல்ல பாடல் உண்டு. இயேசுதாஸ் படிச்ச பாடல்.
1: இயேசுதாஸ் படிச்சவர். ஆமா ஆமா.
0: கணேஷ் புள்ளிகள் எல்லாம் உங்களுக்கு அறிவிக்கிறாரா? நீங்க வர்றீங்களா நிகழ்ச்சிக்கு?
1: நான் வீட்டு நிக்கிற நேரம் தான் வருவேன். சிலவள வெளியில போனா வார இல்ல. என்ன
0: செய்யறாது?
1: ஒரு முறை நின்றாலே அவ்வளவு தான் குறைஞ்சிடும். அப்ப நான் சந்த இந்த மாதம் கண நின்றுட்டீங்களா? வர முடியாம போயிச்சு.
0: இன்னொரு அன்பு உறவு நிக்கிறார், அவர் நினைத்திருந்தால் அவரை உங்களோட பாடலோட சேர்த்துக் கொள்ளுகின்ற. நன்றியம்மா.
1: நன்றி அண்ணா.
0: நன்றி. அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு. வணக்கம். வணக்கம் அம்மா. நீங்க சசி அம்மா? சசி அம்மா, என்ன உங்களோட குரல் விட்டி விட்டி வருது?
2: என்ன
0: பாடலோடு வந்தீங்க? உங்களுக்கு இந்த இந்த பாடலாம் மனைவி வந்த நேரம். நீங்க சொல்லுங்க ஆசையா நீங்க வந்த பாடல்.
2: இந்த பாடல் போனதா? குங்குமம் மஞ்சளுக்கு
0: நல்ல நாள் இல்ல போகிறே வெயில்.
2: அந்த பாடலோட வந்த நான்.
0: ஓகே. என்ன அடிக்கடி என்ன பிரான்ஸுக்கும் நோர்வேக்கும் அம்மா அப்பா இங்க நல்ல கதை இது. நன்றி. அவங்க பேருங்க சந்தோஷமா பாருங்க மகளை பேத்திய. நன்றி, வாழ்த்துக்கள். இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். இந்த பாடல் வருகின்றது.
2: நன்றி, வணக்கம்.

ராதா கேட்ட பாடலோடு எங்களுடைய சசி அம்மாவை இந்த பாடலோடு இணைத்திருக்கின்றேன். இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அன்பு உறவுகளை கணேஷ் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியினுடைய புள்ளி விவரங்கள் இன்று அறிவிக்கப்படும். அந்த நிகழ்ச்சியை வானொலி கடத்து வந்தவர்கள் செல்மாநகரில் அமைந்திருக்கும் அவர்களுக்கும் அவரது இதயபூர்வ நன்றிகள். கூலிங் கிளாஸ் கொண்டு வந்து குவித்திருக்கிறார்கள் அன்பு உறவுகளே. மிக மிக மலிவு விலையில் போய் வாங்குங்கள். உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெது மெதுப்பாக

இன்றைய நிகழ்ச்சியை மங்களகரமாக ஆரம்பித்து வைத்தார் சதீஸ் அவர்கள். அவர்களை தொடர்ந்து சிவராணி பார்த்திபன் லண்டனிலிருந்து, சித்ரா பவன் அவர்கள் நோர்வேலிருந்து, ஜெயந்திமாலா அவர்கள் ஜெர்மனிலிருந்து, நிமல சிங்கம் அவர்கள் ஜெர்மனிலிருந்து, கமலவேணி அவர்கள் பிரான்சில் இருந்து, அடுத்த நேர பொழுதில் 10 மணியிலிருந்து 11 மணி வரை ரமேஷ் அவர்கள் பிரான்சிலிருந்து, ஜெயா நடேசன் அவர்கள் ஜெர்மனிலிருந்து, சுவாசினி ஜெர்மனியிலிருந்து, கலாராணி வரதராஜன் அவர்கள் பிரான்சில் இருந்து, மீனா மகேஸ்வரன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து, டாக்டர் ரவி அவர்கள் ஜெர்மனியிலிருந்து, ராதா கனகராஜ் அவர்கள் பிரான்சிலிருந்து, சசியம்மா அவர்கள் பிரான்சிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்த 15 அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் உங்களுக்கு உற்சாகமான பொழுதாக மலர இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது.

0: வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிசில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031-971-2750 அல்லது 0078-920-58-58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: இலக்கம் 0031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 0078-920-58-58.
0: சுவிசிலே VTS Finance GmbH.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் அணியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர். சாசல் கார்ஷுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். நீதிமன்ற வழக்கு நடவடிக்கைகள் நிறைவடைந்த நிலையில் போலீசாரால் கைப்பற்றப்பட்ட பெருந்தொகை போதைப் பொருட்களை புத்தளம் வனாத்துவில்லு பகுதியில் உள்ள தகன உலை மையத்தில் இன்று அளிப்பதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 105வது ஆண்டு நிறைவு விழா நேற்று கொழும்பில் விசேட உத்தியோர்வ நிகழ்வாக கொண்டாடப்பட்டது. இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வை சீன ஊடக குழுமத்தின் சிங்கள சேவையும் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. அரசாங்கத்தின் சார்பில் வழக்குகளை நடத்தும் ஒரு சுயாதீன பொறிமுறையாக சுயாதீன அரசாங்க குற்றவியல் அரசு தரப்பு அலுவலகம் ஒன்றை நிறுவுவதற்கான புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவது குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்கவும் தேவையான சந்தர்ப்பங்களில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு தேவையான திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதற்கான பரிந்துரைகளை வழங்குவதற்கும் உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி யசந்த கொதகொட தலைமையில் தொழில்நுட்ப நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் அண்மையில் முன்வைக்கப்பட்ட உள்நாட்டு இறைவரி மற்றும் பட்வரி சீர்திருத்தங்கள் தொடர்பாக சமூகத்தில் பரப்பப்படும் வதந்திகள் முற்றிலும் தவறானவை என்று நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிகாக்கும் படை பணிகளுக்காக இலங்கையிலிருந்து புறப்பட இருக்கும் இலங்கை ராணுவம் மற்றும் இலங்கை போலீஸ் விசேட அதிரடிப்படை உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக ஜனாதிபதி அன்றுகுமார தேசநாயக்கா நேற்று பனாங்குடையில் உள்ள இலங்கை காலாட்படை பிரிவு தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டார். உள்நாட்டு தொழில்துறையினரை வலுவூட்டி அவர்களை ஏற்றுமதி சந்தைக்கு பிரவேசிக்க செய்வதன் மூலம் டொலர் வருமானத்தை அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும், முதலீடு செய்வதற்கு சந்தையை வெல்வதற்கும் தயாராக இருப்பவர்களுக்கு அரசாங்கத்தின் அதிகபட்ச ஆதரவு அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். அரச ஊழியர்களுக்கு தவணை முறையில் பணம் செலுத்தும் அடிப்படையில் 20 கிலோகிராம் அரிசியை வழங்க தீர்மானித்துள்ளதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். தெங்கு மற்றும் உணவுப் பொருட்கள் சார்ந்த ஏற்றுமதி துறையை அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் $3 பில்லியன் பொருளாதாரமாக கட்டியெழுப்புவது தொடர்பாக ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா மற்றும் தெங்கு மற்றும் உணவுப் பொருட்கள் சார்ந்த உற்பத்தி தொழில்துறையினருக்கு இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. உலகளாவிய எரிபொருள் விலைகள் தொடர்ந்து சரிந்து வருவதால் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் எதிர்பார்த்திருப்பதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ குறிப்பிட்டிருக்கிறார். என்டிபி வங்கியின் நிதி கொடுக்கல் வாங்கல்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பான தடயவியல் ஆய்வு அறிக்கையின் இடைக்கால அறிக்கை கிடைக்கப் பெற்றுள்ளதாக என்டிபி வங்கி அறிவித்திருக்கிறது. வவுனியாவில் சுகாதார பரிசோதனைகள் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது வீடொன்றிலிருந்து விற்பனை செய்வதற்காக தயார்படுத்தப்பட்ட 580 லிட்டர் சீனிப்பாணி கைப்பற்றப்பட்டதோடு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார பரிசோதனைகள் தெரிவித்தார்கள். குற்றவாளியொருவருக்கு போலி கடவுச்சீட்டொன்றை தயாரித்து கொடுத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தின் நாடாளுமன்ற மற்றும் அமைச்சரவை பிரிவின் சிரேஷ்ட உதவி செயலாளர் ஒருவர் கண்டியில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட தினத்திலிருந்து நேற்று வரையான காலப்பகுதியில் 215526 சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், 214333 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோத கடத்தொழில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதோடு அவர்களிடமிருந்து படகு மற்றும் வலைகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கொழும்பிலிருந்து மதுரை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று சுமார் 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 42 பேர் காயமடைந்துள்ளார்கள்.
வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட பெண்ணொருவர் கொரடை விசேட குற்றப்படாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி சந்தேக நபரான பெண் 20 லட்சம் ரூபாவை மோசடி செய்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. சப்ருகமுக மாகாணத்தில் இந்த ஆண்டில் இதுவரை 4,600 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருப்பதோடு 5 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சப்ருகமுக மாகாண பிரதம செயலாளர் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய இயந்திரத்தனமான வாழ்க்கை சூழலில் வேலைத்தளங்களில் அமர்ந்து வேலை செய்யும் நேரம் அதிகரித்துள்ளதால் மக்களின் உடற்பயிற்சி செய்யும் நேரம் பெருமளவு குறைந்துவிட்டது. இதன் காரணமாக தொற்றா நோய்களின் தாக்கம் அதிகரித்து வருவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் சிரேஷ்ட பதிவாளரும் சமூக மருத்துவருமான அஸ்மத் சியாம் தெரிவித்திருக்கிறார். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்திய செய்திகளில் கச்சதீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது காங்கிரஸ் ஆட்சியின் மற்றொரு இரண்ட பக்க வரலாறு என்று பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக விமர்சித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அரசியல் தலைவர்கள் கர்நாடகாவைச் சேர்ந்தவர் அந்த பதவியில் இருந்தால் காவிரி பிரச்சினைக்கு எப்படி தீர்வு காண முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார்கள். பள்ளி பாட புத்தகங்களில் வரலாற்றை திருத்தி எழுதுவதற்கும் மாணவர்கள் மனதில் நஞ்சு கருத்தை பூத்துவதற்கும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழு துணை போவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி 2 ஆண்டு பதவிக்காலத்தை நேற்று நிறைவு செய்தார். மக்களுக்கான தனது போராட்டம் தொடரும் என்று அவர் அறிவித்திருக்கிறார். காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தியின் வெளிநாட்டு பயணங்களுக்கு எங்கிருந்து நிதி வருகிறது என்று பாரதிய ஜனதா கேள்வி எழுப்பியுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள ஒரு சாலைக்கு தன்னுடைய பெயர் சூட்டப்பட்டதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் நன்றிகளை தெரிவித்திருக்கிறார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாதி அடையாளத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் பரபரப்பு தகவல் தெரிவித்திருக்கிறார். வாக்காளர் பட்டியலை சீரமைக்கும் சிறப்பு தீவிர திருத்த பணி முன்னோடி திட்டம் கடந்த ஆண்டு ஜூன் 24 பீகாரில் தொடங்கப்பட்டது. இந்த சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பின் அங்கு சுமார் 65 லட்சம் பேர்கள் வாக்காளர் பட்டியல் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. எதிர்ப்புக்கு பணிந்து ஒன்றிய அரசு 7 முதல் 9 வகுப்பு வரையான மாணவர்கள் மும்மொழி படிக்க தேவையில்லை, தற்போதைய மொழிப்பாடங்களையே தொடரலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் உள்கட்டமைப்பு திட்டங்களில் கடந்த மே மாதம் நிலவரப்படி 5.4 லட்சம் கோடிக்கு கூடுதல் செலவினம் ஏற்பட்டுள்ளதாக அரசின் மாதாந்த அறிக்கை தெரிவிக்கிறது. முன்னணி இயற்கை வள உற்பத்தி நிறுவனமான வேதாந்தா கடந்த 2025-26 நிதியாண்டில் அரசு கஜானாவுக்கு 62,722 கோடி ரூபாவை பங்களிப்பாக வழங்கியுள்ளது. தமிழக வெற்றிக்கழக அரசின் அமைச்சர் சரத்குமார் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அமைச்சர் சரத்குமார் தெரிவித்த மறுப்பிலும் முரண்பாடு தெரிவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. டெல்லியின் வடக்கு புகற்பகுதியான பாவனாவில் பழைய பகை காரணமாக 22 வயது இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 சிறார்களை டெல்லி காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். இந்தியாவின் அயோத்தி ராமர் கோவிலில் பல கோடி ரூபாய் நன்கொடை பணம் கையாடல் செய்யப்பட்டுள்ளதான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் ஜூலை 3 அமர்நாத் யாத்திரை தொடங்குவதையொட்டி அந்த யூனியன் பிரதேசம் முழுவதும் பாதுகாப்பான சூழலை உறுதி செய்ய கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியா ஜப்பான் இடையே 16வது உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜப்பான் பிரதமர் சானியா காச்சி ஜூலை 1 இந்தியா செல்லுகிறார். FIR மட்டும் காரணம் காட்டி ஒருவருக்கு கடவுச்சீட்டு வழங்க மறுக்க முடியாது. குற்ற வழக்கில் FIR பதிவு செய்திருந்தால் அந்த நபருக்கு கடவுச்சீட்டு வழங்க தடையில்லை என்று உயர்நீதிமன்ற கிளை தெரிவித்துள்ளது. தமிழ் திரையுலகின் மிக முன்னணி இயக்குநரும் நடிகருமான பாக்கியராஜ் இன்று காலை மாரடைப்பால் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 73. சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,06,960 ரூபாவுக்கும் கிராமுக்கு 70 ரூபாய் என்று 13,370 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் வெனிசுலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கங்களில் இறந்தோர் எண்ணிக்கை 920 தாண்டிவிட்டது. மேலும் 50,000 அதிகமானோரை காணவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது.
வெனிசூலா லடுக்கத்தில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த பெண்ணொருவர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். கோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்த தங்களுக்கு முழு உரிமை உள்ளதாக ஈரான் நேற்று மீண்டும் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. கோர்முஸ் நீரிணையில் சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட ஆளில்லா வானூர்தி தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானை தாக்கியதாக அது தெரிவித்தது. அமெரிக்காவின் தாக்குதலை தாங்கள் வெற்றிகரமாக முறியடித்திருப்பதாக ஈரான் குறிப்பிடுகிறது. அமெரிக்க நிறுவனங்களின் எண்ம சேவைகளுக்கு வரி விதிக்கும் நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு 100% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு நேரடியாக அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். மலேசிய சுங்கத்துறை $13 மில்லியன் செயற்கை நுண்ணறிவு நுண்செல்லு கடத்தல் முயற்சியை முறியடித்திருக்கிறது. வங்கதேசத்தின் இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் அந்த நாட்டின் உள்விவகாரங்களில் வெளிநாடுகள் தலையிடுவதை நிராகரிப்பதற்கும் சீனா முழு ஆதரவளிப்பதாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்திருக்கிறார். தாய்லாந்தில் வேலை தேர்வு மோசடியில் சிக்கிய அரசாங்கத்தின் புதிய அதிகாரிகள் வேலையை இழக்கக்கூடும் என்று பிரதமர் அனுட்ரின் சாந்த்வராகுன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகளில், இங்கிலாந்தில் தற்போது நடைபெற்று வரும் சர்வதேச கிரிக்கெட் சபையின் மகளிர் டி20 உலகக்கிண்ண போட்டியின் முதல் 8 இடங்களை பெற்ற அணிகளில் ஒன்றான இலங்கை பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள 2028 மகளிர் டி20 உலகக்கிண்ண போட்டியில் நேரடியாக விளையாடுவதற்கான தகுதியை பெற்றிருக்கிறது. இந்தியாவுக்கு எதிரான முதல் டி20 போட்டியில் அயர்லாந்து அணி 34 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நோர்வே அணியை 4-1 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணி வீழ்த்தியுள்ளது. இந்த அதிரடி வெற்றியின் மூலம் பிரான்ஸ் அணி தனது குழுவில் முதலிடத்தை பிடித்து கம்பீரமாக அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. கால்பந்து தொடரின் குழு ஜி பிரிவு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 5-1 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. கால்பந்து தொடரின் குழு ஏச் பிரிவு ஆட்டத்தில் கெப்வெட் மற்றும் சவுதி அரேபிய அணிகள் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டி கோல் எதுவுமின்றி சைவருக்கு சைவர் என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவுக்கு வந்துள்ளது. சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளன உலகக்கிண்ண தொடரின் குழு ஐயில் 10 வீரர்களுடன் விளையாடிய ஈராக் அணியை 5-0 என்ற கோல் கணக்கில் செனகல் அணி துவசம் செய்துள்ளது. கால்பந்து தொடரின் குழு ஏச் பிரிவு ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் உருகுவேயை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றில் அதிகமான பார்வையாளர்கள் மைதானத்துக்கு வந்த போட்டியாக நடப்பு சீசன் புதிய சாதனையை படைத்துள்ளது. பிஃபா உலகக்கிண்ண போட்டியின் நொக் அவுட் சுற்றுக்கு மெக்சிகோ தகுதி பெற்றதை கொண்டாட திரண்ட மக்கள் மீது கார் ஒன்று மோதியதில் 17 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். உலகக்கிண்ண போட்டியின் குழுப்பிரிவில் வெளியாகின்ற அணிகள் ஒவ்வொன்றுக்கும் $10 மில்லியன் கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.81 ரூபாய், இந்திய பெறுமதியில் 107.43 ரூபாய். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.20 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.35 ரூபாய். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.35 ரூபாய், இந்திய பெறுமதியில் 116.86 ரூபாய். 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.66 ரூபாய், இந்திய பெறுமதியில் 124.53 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.85 ரூபாய், இந்திய பெறுமதியில் 66.47 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன்கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலையில்,
4: 11 13 rue Caille, 75 000 Paris,
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனேஸ் சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலையில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள வீடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் வீடி கேஷ் அண்ட் கரி, வீடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்து

0: இதுவரை நீரமும் நிகழ்ச்சியை தொகுப்பில் இணைந்திருந்த எஸ் ராஜா நேயர்களுக்கு எனது வணக்கத்தையும் நன்றிகளையும் முதலில் தெரிவித்துக் கொண்டு
1: தமிழில் நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது. என் கேள்விக்கு என்ன பதில்?

வணக்கம். எனது ஆப்டிக் அலுவலகத்தின் சார்பில் முதலில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியானது இன்று முற்று பெற இருக்கின்றது. மூன்றாவது தடவையாக நீங்கள் புள்ளிகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு ஆலோசனை கொடுத்து வருகின்றார்கள் ஆப்டிக் 77 நிறுவனத்தினர். அவர்களும் இன்றுடன் ஓய்வு பெறுகின்றனர். நிறுவனர் தற்காலிகமாகவும் தவிக்க முடியாத காரணத்தாலும் நிர்வாகத்தினர் தங்களது விளம்பரத்தையும் எங்களிடமிருந்து நிறுத்துகின்றனர். அவர்கள் தங்களுடைய சூழ்நிலை காரணமாக இந்த நிறுவனம் இந்த மதத்தோடு மூடப்படுகின்றது. ஆகவே முதலில் ஆப்டிக் 77 நிறுவனத்தாருக்கு எமது சிறப்பான இதயம் கனிந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து மூன்று தடவை இந்த நிகழ்ச்சிக்கு அனுசனை தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமன்றில்லாமல் முதலாவது நீராக வருபவர்களுக்கு தங்கள் ஆப்டிக் 77 சார்பில் ஒரு சிறிய அன்பளிப்பையும் தந்திருக்கின்றார்கள். நான் அதை என்றும் சென்று எடுக்கவில்லை. காரணம் எனது நேரப்பொழுது வேலைப்பாடு காரணமாக இன்னும் சென்று எடுக்கவில்லை. அதை எடுத்து அந்த அன்பளிப்புகளை நான் இங்கு கலையத்தில் ராஜா என்னிடம் கொடுக்கின்றேன். நேர்கள், நீங்கள் பாரிஸ் வரும்பொழுது கூடுதலாக வேறு நாட்டவர்கள்தான் முதலாவது இடத்தை அடைந்திருக்கின்றார்கள். இரு தடவையும் இந்த முறை இன்னும் நான் பார்க்கவில்லை. பார்ப்போம். சற்று பொறுத்திருந்து அவர்கள் இங்கு வரும் பொழுது ராஜாவிடம் அந்த அன்பளிப்பை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மிக மகிழ்ச்சியோடு முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேர்களே, முதலில் 77க்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்களின் ஒரு விளம்பரத்தை இறுதியாக இந்த நேரத்தில் நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். ஆகவே ஒரு தடவை அவர்களின் விளம்பரத்தையும் நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.

0: வாழ்பவர்களாம். உங்கள் முகத்தின் நாளகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை கேட்டுக் கொள்ள 77 ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் 77. மியூச்சுவல் சேவிங் வைத்திருப்பவர்கள் உங்கள் வசதிக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள 77 இலக்கம் 37 அவனுடு மாரிஷல் பாஷ் 77500 செல். தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மறந்து விடாதீர்கள், 77.
1: கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தால்.
2: இந்த விளம்பரமும் இன்றுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றது. ஆகவே எமது டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பிலும் எனது சார்பிலும் 77 எமது முதல் கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்களை இன்று கேள்வி பதில் இடம்பெற மாட்டாது. உங்களுடைய அனைத்து நேர்களின் புள்ளிகள் எங்கள் கைவசம் வந்துவிட்டது. ஒலிக்கும் ஒரு பாடலை தொடர்ந்து இன்றைய முதலாவது இடத்தை, இரண்டாவது இடத்தை, மூன்றாவது இடத்தை, ஐந்தாம் இடத்துக்குள் உட்பட்ட நேர்களை நாங்கள் அறிவிக்கின்றோம். ஏனைய நேர்களின் புள்ளிகள் நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களிடம் கேட்கும் பொழுது நிச்சயமாக அந்த புள்ளிகளை நாங்கள் வழங்க தயாராக காத்திருக்கின்றோம். ஆகவே ஒலிக்கும் ஒரு பாடலை தொடர்ந்து இன்றைய முதல் 5 இடத்துக்குள் உட்பட்ட நேர்களை நாங்கள் அறிவிக்கின்றோம். ஆகவே காத்திருந்த நேர்களை உங்களுக்காக சிறப்பு ஒளிபரப்பாக இன்றைய என் கேள்விக்கு என்ற பதில் முற்றுப்பெறும் நிகழ்ச்சியாக இது இடம்பெற காத்திருக்கின்றது நேர்களை.

விசாரணைகளை நீங்களும் அவளோடு காத்திருப்பீர்கள். உங்கள் புள்ளிகள் விவரங்கள் அறிய முதல் ஐந்து இடத்தை பெற்ற நேர்களின் புள்ளிகளை நாங்கள் முதலில் திறக்கின்றோம். முதல் ஐந்து இடத்தை பெற்ற நேர்களின் புள்ளி விவரங்கள். ஐந்தாவது இடத்தில் இருப்பவர் யார் என்று பார்க்கும் பொழுது மீனா மகேஸ்வரன் அவர்கள் 91 புள்ளிகளை பெற்று ஐந்தாவது இடத்தை தட்டி செல்கின்றார். மீனா மகேஸ்வரன், உங்களுக்கு எமது சிறப்பான வாழ்த்துக்கள். முதலில் 91 புள்ளிகள் பெற்று, அதாவது சென்ற வாரம் இடம்பெற்று, அதாவது ராஜானையுடன் நீங்கள் சென்ற வாரம் கேள்வி பதிலில் இணைந்திருந்தீர்கள். அந்த புள்ளிகளையும் சேர்த்துத்தான் இந்த புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. சென்ற வாரம் உட்பட அனைத்து புள்ளிகளையும் சேர்த்து மீனா மகேஸ்வரன் அவர்கள் 91 புள்ளிகளை பெற்று ஐந்தாவது இடத்தை தட்டி செல்கின்றார். அவர்களுக்கு எமது சிறப்பான ஒப்திக் கல்வித்தியலின் சார்பில் வாழ்த்துக்களை

சரி, அடுத்து நான்காவது இடத்தை தட்டி செல்பவர் யார் என்று பார்க்கும் பொழுது மதனி மோகன் அவர்கள் 92 புள்ளிகளை பெற்று நான்காவது இடத்தை தட்டி செல்கின்றார். ஆகவே அவர்களுக்கும் ஆப்டிக் 77 சார்பில் எமது சிறப்பான வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மதனி மோகன் அவர்கள் 92 புள்ளிகளை பெற்று நான்காவது இடத்தை தட்டி செல்கின்றார்.

0: சரி, அடுத்து மூன்றாவது இடத்தை தட்டி செல்பவர் யார் என்று பார்க்கும் பொழுது, மூன்றாவது இடத்தை தட்டி செல்கின்றார் எங்கள் கமலவேணி அவர்கள். 98 புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்தை தனக்கென்று பதித்துக் கொள்கின்றார் கமலவேணி நவரத்னன் ராஜா அவர்களுக்கு. எமது சிறப்பான ஒற்றிக்கல்வத்தியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கமலவேணி, உங்களுக்கு 98 புள்ளிகளை பெற்று நீங்கள் மூன்றாவது இடத்தை தட்டி செல்கின்றீர்கள். சரி நேர்களே, நீங்களும் அடுத்து முதலாவது இடம் இரண்டாவது இடத்தை நீங்கள் யார் யார் வருவார்கள் என்ற ஒரு 5 நிமிடம் உங்களுக்காக எமது அழைப்புகளை நாங்கள் திறந்து வைத்துள்ளோம். எமது வளமையான தொலைபேசி இலக்கம் 0031-1-38-35-40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது 0031-9-51-47-71. எமது வைபர் இலக்கம் 0031-6-50-77-24-27. முதலாவது இடம் இரண்டாவது இடம் யார் தட்டி செல்கின்றார்கள் என்பதை நீங்கள் எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து உங்கள் ஊகியங்கள், அதாவது நீங்கள் இன்னாரான் முதலாவது இடத்தில் அல்லது இன்னார் இரண்டாவது இடத்தில் இருப்பார்கள் என்றது நீங்கள் எங்களோடு எந்தவித தயக்கமின்றி இணைந்து சிறப்பிக்கலாம். நாங்கள் ஒரு 5 நிமிடம் அல்லது உங்களுக்கு ஒரு 5-6 நிமிடம் உங்களுக்காக தருகின்றோம். பார்ப்போம் உங்கள் ஊகங்கள் எப்படி இருக்கின்றது என்று. எந்தவித தயக்கமின்றி எங்களோடு இணைந்து சிறப்பிங்கள் நேர்களே. நாங்கள் உங்களை வரவேற்க கிளையத்தி தயாராக காத்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து 3 தடவை OPTIC 77 நிறுவனத்தினர் தங்களது ஆதரவை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களும் இன்றோடு இந்த விளம்பரத்தை எங்களோடு நிறுத்திக் கொள்கின்றார்கள். அவர்களுடைய சூழ்நிலை காரணமாக மீண்டும் ஒரு பாக்கியம் இருந்தால் அவர்களின் தயவில் இந்த டிஆர்டியில் அவர்களின் விளம்பரம் கட்டாயம் ஒளிபரப்பாகும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நேர்களே. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க காத்திருப்பதை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் டீச்சர். நலமா?
1: நீங்க நலமா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம்.
1: நான் முதலாவது சியாமலா இரண்டாவது ஜெனி என்று சொல்றேன்.
0: நீங்க என்ன மகேஸ்வர சாத்திரம் எதுவும் பாக்குறீங்களா? இலவசமா விளம்பரத்தை செய்ய
1: நன்றி
0: டீச்சர். பாப்பம் பொறுத்திருந்தா?
1: நன்றி.
0: வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: கமலவேணி
1: என்று
0: நான் 5 நிமிடம் காத்திருந்து நாங்கள் அறிவிப்புகளை
1: தருகின்றோம்.
0: அதுக்கு பிறகு இணைந்து நீங்கள் உங்கள் வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவிக்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
2: ஒப்படைக்கும்
0: பொழுது சரியா எல்லா சுதந்திரத்தையும் எனக்கு அளித்து உண்ட விருப்பம் போல் இந்த நிகழ்ச்சியை கொண்டு போன்று சொல்லி எனக்கு முதல் ஆதரவு தந்ததே ராஜாண்ணே தான். ஊக்குவித்தது, முதல் தைரியத்தை தந்தது. நானும் இப்படி செய்வதில்லை நிகழ்ச்சியை
2: சந்தோஷம் கொஞ்சம் கேள்வி தெரிஞ்சு மாப்பிள்ளை இருக்கும் கஷ்டப்பட்டு
0: முதலாவது
2: முதல் முறை கூட இருந்தது. முதல் முறை சொன்னேன் நான் என்ன சொன்னா சில நேரம் மலமாண்டு இருந்தாரு அலுவல்ல நீ கேக்க என்ற வாழ சொல்லிக்கொண்டு உறவு மாத்தி தானே
3: சொல்றேன்.
2: நான் எல்லாருக்கும் வாழ்த்து கூறி உங்களுக்கும் வாழ்த்து கூறி ஒப்டி கழகத்துகளுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு முதலாவது ஜெயினி ரெண்டாவது சியாமலான்னு சொன்னோம்.
0: சரி, ஒரு 5 நிமிடம் காத்திருங்க, நாங்கள் சரியான புள்ளிகள் விவரம் வந்தவுடன் அறிவிக்கின்றோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி,
0: வணக்கம். தொடர்ந்து வந்திருப்போம். வணக்கம்,
4: என்ன
0: பாடகி? சரியோ பாடி இழுத்த அப்படியே போயிட்டு போலையாக்க?
4: குளிர் தண்ணியில குடிக்கிறது கொஞ்சம்.
0: ஏன் குளிர் தண்ணி? நீங்க பாடகி எல்லாம் குளிர் தண்ணி குடிக்க கூடாது.
4: ஐயோ கடவுளே.
0: கமலவாணி, முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். 3வது இடத்தை தட்டி சென்றிருக்கின்றீங்க.
4: நன்றி நன்றி. எதிர்பார்க்கல,
0: எதிர்பாராத எதிர்பாருங்க.
4: நான் வந்து இப்ப ஜெனியத்தான் முதலிடத்துக்கு சொல்ல போறேன். ரெண்டாவது சாம்பலான்னு சொல்றேன்.
0: ஓகே,
4: என்னமோ தெரியல. அதுக்கு ரெண்டு பேருக்கே தான் அது இது ஏண்டா பத்திரி அவா சில வேலையில இந்த வேற கஷ்டப்படுறவா தானே.
0: எனக்கும் தெரியும். ஒரு 5 நிமிடம் காத்திருங்கள். நான் ஒரு 40 11:40 நாங்கள் அந்த அறிவித்தலை தருவோம். நிச்சயம்
4: 11:40.
0: ஏன் வெளியே வெளியில கொண்டாட்டமா?
4: தொடர்ந்து
0: வந்திருப்பார். வணக்கம்.
5: வணக்கம் கணேஷ். பிரேமா கல்யாணம்.
0: பிரேமா, நீங்க சொல்லுங்க பாப்பா. நீங்க எல்லாம் சரியா சொல்ல போறீங்க, எல்லாரும் தவறா சொல்றீங்க. நீங்க அதுவும் சரியா சொல்லுங்க பாப்பா. புள்ளிகளிடம் வித்தியாசம் இருக்கின்றது, அதை பார்த்து சரி செய்து விட்டு அறிவிக்கின்றோமா? நன்றி
5: நன்றி
0: நன்றி. தொடர்ந்து வைபரோடாக வந்திருப்பார். வணக்கம் மீனா, என்ன பாட்டு கேட்டீங்க? நலம். நீங்க நலமா?
6: என்ன
0: பாட்டு நேரத்துல என்ன
6: விளையாட்டு?
0: 5வது இடத்தில் இருக்கின்றது இந்த பாடல். காரைக்கல் ஏறினவுடன் 5வது பாடலாக இந்த பாடல் இருந்தது.
6: வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நீங்க இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் நினைக்கிறேன் முதல் ஜெனி என்ன ரெண்டாவது சியாமலாக்கா.
0: சரி மீனா, இந்த கருத்தையும் ஒரு உயிர்ப்பையும் பாப்பம் பொறுத்திருந்தா.
6: ஆனா ஜெனி ஒரு ஒரு கிழமை ஒன்றரை கிழமை வரையில அதுல சில விளை சியாமலாக்கா முன்னுக்கு அடிக்கிறவ தெரியல.
0: அவ வரவில்லை என்று சொல்ல முடியாது. அவ இணைப்புக்க சில விளைவாண்ட துண்டிக்கப்படுறது இங்க வந்து அவ கூடுதலா இல்ல
6: ஒரு ஒரு கிழமை ரெண்டு கிழமை உடையில வரையில தான்.
0: சரி பாக்கின்றோம் நாங்கள் அதுல நாங்க இந்த ஓமம் பாக்கின்றோம். நன்றி.
6: இப்ப கணேஷ் இந்த இதோட நிகழ்ச்சியை நிப்பாட்டுறீங்களா?
0: ஆமாம், தொடர்ந்து நான் ராஜாண்ணதான் முடிவெடுக்க வேண்டும். புள்ளிகள் போடுறதா அல்லது நூலாகவே கேள்வி பதிலோட போடுறதா? நான் ராஜாண்ணோட கதைத்து போட்டு நாங்க சொல்லு கூறுக்கின்றோம். நான் முடிவெடுக்க இல்லாத ராஜாண்ணை சொல்லுவார். நன்றியா? நன்றி
6: நன்றி.
0: தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். ரோசாலி, நான் நல்லா, நீங்க நல்லமா?
7: நலமா இருக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு ஒழுங்காக வந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களையே தெரிவித்துக் கொண்டு நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு இதை நடத்தி வந்த உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி ரோசாலி, முன்னே சந்திப்போம். நன்றி வணக்கம்.
7: நன்றி வணக்கம்.
0: சரி, இறுதி அழைப்பு இந்த நிகழ்ச்சி, இந்த அதாவது உழைப்பு நிறைவு செய்ய வந்திருப்பார். வணக்கம்.
8: வணக்கம்
0: வதனி. என்ன விளையாட்டு விளாங்கல எனக்கு? 92 புள்ளியில பேட்டு
8: அது
0: எனக்கும் புள்ளாங்கல. வேற வேற எல்லாரும் கட்டிக்காரரா வந்துட்டீங்களா?
8: இல்ல, இந்த போறவர அந்த 10 கைமே எந்த இடம் தர பேர் தர.
0: ஆமா, நான் பாத்துருந்தேன். ஆமா,
8: அப்ப ஒரு புடி புடிச்சேன் பொழுதுல இருந்தாலும் உங்களோட
0: நிச்சயமாக. உண்மையிலேயே அந்த நேர்கள் உண்மையில நான் இறுதியில் சொல்லுவோம்னு தான் இருந்தோம். உண்மையிலேயே வெளியில நின்றா கூட இப்ப கமலவாணி வேற டீச்சர் கூட சில ஒரு கொண்டாட்டத்துல நின்று கொண்டு அழைப்பு ஏற்படுத்துவா. நிச்சயமாக அந்த அடிப்படையில கூட நேர்கள் முன்னுக்கு வந்திருக்கின்றார்கள். அதாவது அந்த போனஸ் புள்ளிகளை பெற்று கூட முன்னுக்கு வந்திருக்கின்றார்கள். அனைவரையும் தள்ளி விட்டு முன்னுக்கு வந்திருக்கின்றார்கள். பாப்போம் சரி, நீங்கள் உங்களை ஊகித்தா சொல்லுங்க.
8: எல்லாருக்கும் வாழ்த்துக்களை கூறி, உங்களுக்கும் ஸ்பெஷலான வாழ்த்துக்களை கூறி நீங்க நிலைமை வேண்டிக் கொண்டு. இப்ப சியாமலா வந்து சிலபோல சொல்லுவேன், ஜெனி அண்ணன் அப்படியே போடும் கொண்டு சரியோ, ஆனா படிச்சாலே ஜெனிய பின்னுக்கு தள்ளிவிட்டு சியாமலா முன்னுக்கு வந்திருப்பான்றதான் நான் நினைக்கிறேன். சியாமலா ஒன்று ஜெனி ரெண்டு சொல்லி பார்க்க.
0: சரி, பொறுத்திருந்து பாப்போம். உங்களுக்கான தகவலும் வந்து விட்டது. நான் உடனடியாகவே அறிவிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.
8: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நேர்களே, நீண்ட நாள் பொழுதில் சரியான கஷ்டத்தில் மத்தியிலும், அதாவது சமய நேரம் மற்றும் கொண்டாட்டங்கள் மற்றும் பள்ளிக்கூடங்கள் மற்றும் திருவிழாக்கள் அப்படி ஒவ்வொரு பல்வேறுபட்ட இடங்களில் நின்று கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று அவளோடு இணைந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இணைப்புகளை ஏற்படுத்தி இந்த புள்ளி விவரத்தை பெற்று நாங்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இணைந்து சிறப்பித்த உறவுகளுக்கு மூர்த்தி கல்வத்தியலின் சார்பிலும், டிஆர்டி தமிழுடைய குடும்பத்தின் சார்பிலும், எனது சார்பில் முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரிமேகளே, சரியான உங்கள் இரண்டாவது இடத்தை தட்டி செல்கின்றார்கள். இரண்டு மேகள் இரண்டாவது இடத்தை இந்த முறையும் இரண்டாவது இடத்தில் தட்டி செல்கின்றார்கள். சரோஜினி அவர்களும் ஜெனி அவர்களும் 99 புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தை தட்டி செல்கின்றார்கள். ஜெனி சரோஜினி இரண்டு பேரும் 99 புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தை தங்களுக்கு என்று பதித்திருக்கின்றார்கள். இந்த என் கேள்விக்கென்ன பதில் மூன்றாவது சுற்றில். ஆகவே ஜெனி சரோஜினி, உங்களுக்கு ஆப்டிக் 77 சார்பில், எனது சார்பிலும், டிஆர்டி தமிழ் குடும்பத்தின் சார்பிலும் சிறப்பான வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, நீங்கள் ஆவலோடு காத்திருக்கும் முதலாவது இடத்தை தட்டி செல்கின்றார். 12 புள்ளிகளை பெற்று சியாமலா அவர்கள் முதலாவது இடத்தை தனக்கென்று பதித்திருக்கின்றார். மீண்டும் சியாமலா, உங்களுக்கு 77 சார்பிலும், டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பிலும், இந்த நிகழ்ச்சியை நடத்துபவர் என்ற சார்பிலும், ராஜாமணி சார்பிலும் நாங்கள் எமது சிறப்பான வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். சியாமலா 112 புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தை தங்களுக்கென்று பதித்திருக்கின்றார். சியாமலா, வாழ்த்துக்கள். ஆகவே இப்பொழுது முதலாவது இடமும் இரண்டாவது இடமும் உங்களுக்கு தெரிந்து விட்டது. ஆகவே நேர்களே, நீங்களும் எங்கள் வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து உங்கள் அன்பான உறவுகளுக்கு நீங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். ஆகவே மீண்டும் 5வது இடத்தில் இருந்து நாங்கள் தருகின்றோம். மீனா மகேஸ்வரன் அவர்கள் 91 புள்ளிகளை பெற்று 5வது இடத்தை தக்க வைத்திருக்கின்றார். வதனி மோகன் அவர்கள் 92 புள்ளிகளை பெற்று 4வது இடத்தை தனக்கென்று தக்க வைத்தார். கமலவேணி அவர்கள் 98 புள்ளிகளை பெற்று 3வது இடத்தை தனக்கென்று தக்க வைத்தார். ஜெனி மற்றும் சரோஜினி அவர்கள் இருவரும் 99 புள்ளிகளை பெற்று தங்களுக்கென்று இரண்டாவது இடத்தை தக்க

0: விவரங்களை தர காத்திருக்கின்றோம். ஆகவே எந்த விதத்தில் அழைக்க முடியும் எமது பலமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து நீங்கள் சிறப்பிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். கமலாவணி, என்ன சந்தோஷம் தானே? நீங்க படிப்பு எல்லாம் வேற வேற அறிவாளியில வந்து அப்ப கொழுக்கட்டையோட வாரீங்களா? நான் இல்ல நேரம் வந்து சும்மா வந்துட்டு போறது
1: வந்துட்டு
0: சனீஸ்வரனுக்கு எள்ளு கொடுத்துருமே.
1: அன்றைக்கு ராஜா என்ன கடைசியா எடுக்க மாட்டேன், நான் சொன்னேன் ஐயோ நான் ட்ரெயின் கணிக்கிறேன், இந்த புள்ளிய ஜெனி இந்த புள்ளி எனக்கு சரி பட்டுது,
0: விடைகளை வந்து அவர்கள் தங்கள் வாயால் கூற வேண்டும், ஒருவற்ற விடையை ஒருவருடைய போடுங்கள் என்று சொல்வது எடுக்கக்கூடாது.
1: அந்த தவிர்க்க முடியாது, ரெண்டு பேரும் இப்படி சொல்லி உங்களுக்கு முறக்கா சொல்லி இருக்கிறேன், நான் சொல்லி இருக்கிறேன்.
0: அப்படி இருந்து நான் சில நேர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுத்தான் இந்த நிகழ்ச்சியை கலந்து சிறப்பிக்கின்றீர்கள் என்பதை நாம் அறிவோம். ஆகவே நாங்கள் அப்படி இருந்தும் சில பேருடைய புள்ளிகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். நான் தசனியான அந்த ராஜானியுடன் கலைத்துக்கின்றேன், கஷ்டப்பட்டுத்தான் இந்த நேர்கள் வருகின்றார்கள். ஆகவே அவர்களை நாங்கள் உள்வாங்கிக் கொள்வோம் என்று சொல்லி கதைத்து அந்த புள்ளிகளை நாங்கள் பதிவு செய்திருந்தோம். சந்தோஷமா இருக்கின்றது லிஸ்ட்டை பார்க்கும் பொழுது. கூடுதலாக நேர்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் அந்த கிழமையில் தவற விடாமைக்கு வந்தவர்கள் அந்த போனஸ் புள்ளிகளை பெற்றால் கூடுதலான நேர்கள் எதிர்பாராமல் முன்னுக்கு வந்திருக்கின்றார்கள் இந்த முறை.
1: முதலாவது வந்த சியாமலா சரகுமார் மற்றும் பத்மி ஜெனி அவர்கள்
0: சரோஜினிக்கும்
1: அவாவுக்கும் வாழ்த்துக்கள். மற்ற மூன்றாவது கமலவேணியம் அவருக்கும் பாட்டுக்கள். நாலாவது வதனி மோகன், அஞ்சாவது மீனாமல் அவருக்கும் பாட்டுக்கள். ஆனா புள்ளி எடுத்த அத்தனை எங்கட உறவுகளுக்கு நன்றி. ஆனா எனக்கு என்ன விருப்பம் என்றா எல்லாத்த புள்ளிகளையும் நீங்க சொல்றது நல்லதுண்டு. அதே வந்து
0: அது நான் கூறாமல் இருப்பதற்கான சில நேர்கள் என்ற புள்ளிகள் குறைவாக இருக்கின்றது.
1: அது வராம இருந்திருப்பேன்,
0: அதுதான் அது ஒரு எனக்கு கூறவும் ஒரு மாதிரி இருக்கின்ற அவர்கள் ஏதாவது தவறா என்ற சொன்னா அவர்களுடைய மனதை நாங்கள் புண்படுத்தாமைக்கு விரும்பினால் நீங்கள் கேட்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
2: நன்றி. நீங்கள் தொடர்ந்து நலமா இருக்க உங்களுக்கும் வாழ்த்தி கொண்டு ஒப்பி எழுபத்தேழுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ராஜாண்ணாக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு தான் கேள்வியில தயாரித்தார்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு முதலாவதா வந்த சியாமலாக்காக்கு விசேடமான பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இணைந்து சிறப்பித்த சரோஜினி அம்மா உட்பட இணைந்து சிறப்பித்து பங்கு பற்றிய அனைவருக்குமே பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க சந்தோஷம். ஆனா அதிலேயும் ஒரு சிறு
0: தற்சமயமாக இந்த விளம்பரத்தை நிறுத்தி கடைகள். ஆனா நீங்கள் அங்கு செல்லும் பொழுது உங்களை அந்த இங்கே கண்ணாடி எடுத்தவர்கள் அங்கு செல்லும் பொழுது அவர்களுக்கான கேரண்டி அங்கு இருக்கும். ஆகவே எந்தெந்த தயக்கமின்றி அங்கு செல்லல அவங்களுடைய கண்ணாடி பழுதுகள் இருக்குமானால் அவருடைய சில
2: இல்ல கண்ணாடிக்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சி நேரத்தை இந்த நிகழ்ச்சிக்காக எழுப்பி ஏதோ எல்லாருமே விழுந்தடிச்சு பாஞ்சு வந்து பங்கு பெற்றிருந்தாங்க. ஏதோ நீங்களாவது செய்வீங்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் போட்டி நிகழ்ச்சியா புள்ளிகள் பரிசுகள் இல்லாட்டிக்கிலும் சும்மா ஒரு புள்ளி நிகழ்ச்சியாயே தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோள் மாதிரி அப்படி அன்பா உங்கள்ட்ட கேட்டுக்கொண்டு நீங்களோ ராஜான வாரோ நிகழ்ச்சி நேரத்துல இது எங்களுக்கு தருவீங்கள் என்ற ஒரு நம்பிக்கையோட மீண்டும் அனைவருக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும்
0: நன்றி. இனி மீண்டும் உங்களை இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருப்போம். வணக்கம். பாமா, என்ன விளையாட்டு? நான் கூட எதிர்பார்க்கல வாமாக்காக்கு இப்படி ஒரு புள்ளி விவரம் வரும் என்று சொல்லி. என்ன

0: புள்ளிக்காக்க விரும்புறீங்களா? தெரியாது.
1: சொல்லட்டா?
0: வெளியில
1: ஒரு நின்று வந்தேன். சொல்லுங்க.
0: 79 புள்ளிகளை பெற்றிருக்கின்ற பாராட்டுகள். தட்டுப்பட்டிருக்கலாம் என்று ஊகிக்கின்றேன். போயிருந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்ச காலம். அதால வரையில அப்படி சொல்லாமே அதான் சொல்லக்கூடாதுன்றக்கா அப்படி சொல்லி இருந்தேன். ஆமா,
1: எல்லாருமே
0: கட்டிக்காரர்கள். ஏதோ தங்களால முயற்சி செய்து செய்து. நாங்கள் எடுக்க வேணும். அந்த இறுதி நேரத்தில் வந்தா சில வழி எடுக்க மாட்டோம்.
1: இறுதி நேரத்தில் லைன் அப்படி வருது வருது என்ன சொல்லிக்க நீங்க இவ்வளவு நிப்பாடுறீங்க.
0: உண்மைதான்.
1: சுரண்டே
0: நன்றி. பாமா, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
2: வணக்கம் கணேஷ்.
0: ஜெயந்தி மாலா நலமா?
2: நீங்க?
0: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நன்றி ஜெயந்தி மாலா. ஜெயந்தி மாலாவும் கொஞ்சம் காலம் பெற அதான் புள்ளி குறைஞ்சி விட்டது.
3: பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. உங்களுக்கு சில விலை குறைஞ்சிருக்கலாம் நான்
2: நினைச்சேன்.
3: உங்களுடைய புள்ளி நான் நிச்சயமாக அனைவற்ற புள்ளிகளும் எங்களுக்கு கைவசம் வந்து விட்டது. ஜெயந்தி மாலா அவர்கள் பெற்ற புள்ளி 69 புள்ளிகளை பெற்றிருக்கின்ற.
0: குறிப்பிடவில்லை. நீங்க விரும்பினா மட்டும் நாங்கள் தருகின்ற புள்ளிகளையா? நன்றி ஜெயந்தி மாலா.
2: நானும் முதலாவதா வந்த சியாமலாவுக்கும் இரண்டாவதா வந்த ஜெனி சரோஜினி அவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம். தொடர்ந்து வைபரூடாக வந்திருப்பார். வணக்கம் பத்மினி. யார் வந்திருக்கீங்க? வணக்கம். ஹலோ, வைபரில் இணைந்திருப்பார். வணக்கம் சரோஜினி.
0: உங்களுடைய சத்தம் வரவில்லை வெளியிலே. உங்களுடைய சத்தம் வெளியில் குறைவாக வருகின்றது. மூன்று முறை இணைப்புகள் வருங்கள். வாருங்களா, முயற்சி செய்யுங்கள். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
3: தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
4: வணக்கம்
3: ரோசாலி.
4: நலமா இருக்கிறீங்களா?
3: நான் நலமாகவே இருக்கின்றோம். நன்றி. எங்களுக்கு என்ன வெயில் என்றா சந்தோஷம் தானே? அப்ப நிலம் தானே.
4: வானொலிக்கு எடுத்து வந்த அனைவருக்கும் இதை பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நன்றிய சாமலாவுக்கு நன்றியும் ஜனியாக்கு அவர்களுக்கு நன்றியும் அப்புறம் ஒன்னொருத்தவங்க இருக்கிறாங்க.
3: காத்திருங்கள், நானும் இங்கே. நீங்க முதல் சியாமலா, சரோஜினி ஜெனி இரண்டாவது இடத்தை
4: பெற்றிருக்கின்றார்கள்.
3: மூன்றாவது இடம்,
4: மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கின்ற கமலவெளிக்கும் நான்காவது.
3: நான்காவது வந்து வதனி அவர்களை தொடர்ந்து மீனா.
4: நான்காவது இடத்தை பெற்றிருந்த வதனிக்கும் மீனாவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எவ்வளவு புள்ளி பெற்றிருக்கிறேன்
3: ரோசாலி? உங்களுடைய புள்ளி வந்து 63 புள்ளிகளை பெற்றிருக்கின்ற.
4: நன்றி, வணக்கம்.
3: நன்றி ரோசாலி.
4: நன்றி, வணக்கம்.
3: சரி, ரொசாலி தொடர்ந்து வந்திருப்பறே ராஜினி அல்போன்ஸ் கூறுங்கள்.
5: வணக்கம்.
3: ஓம் அனைவரும் நல்லா. இங்க நாங்கள் வீட்டு அந்த மாதிரி இருக்கின்றோம்.
5: முதலாவது இரண்டாவது மூன்றாவது நாலாவது ஐந்தாவது வந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தெனியும் சாமியாரும் பொது அறிவு புலிகள் தானே.
3: அப்படி அனைவருமே புலிகள் தானே, அனைவரும் புலிகள். ஆனா சந்தப்ப சூழ்நிலை லைன் கிடைப்பதில்லை சில பேர்.
5: அது கஷ்டம் தான்.
3: ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் 81 புள்ளிகளை
5: பெற்றிருக்கிறீங்க.
3: வாழ்த்துக்கள் ராஜினி அல்போன்ஸ். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அது ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வந்திருப்போம். வணக்கம்.
6: வணக்கம் கணேஷ், நான் பத்மினி கமலாந்தன். நீங்க நலமா இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு.
3: பத்மினி கமலாந்தன் உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு.
6: அனைவருமே
3: சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் லைன் எடுப்பதே பெரிய கஷ்டம். வாழ்த்துக்களும்
6: கூறுவேன்.
3: அறிவிக்கின்றோம். ராஜானியோட தான் கலைத்து நான் அதை முடிவெடுக்க வேண்டும். நான் கலைத்து போட்டு அறிவிப்போமா? நிச்சயமா.
6: நன்றி, மீண்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறிவிட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். அம்மா யோகேஸ்வரி அம்மா சொல்லுங்க பாப்பம்.
7: கண்ணாடி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இரண்டாவது ராஜாவுக்கும் நீங்களும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்திய உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு அஞ்சு நேர்கள் எல்லோருக்கும் நம்பிக்கையிலே வாழ்த்துக்களை ஓடி ஓடி வந்து கலந்து கொண்டு சமையல் வேலை தானியம் சமையல் பிடிக்கிறேன் வாழ்த்த கொண்டு. அப்ப அதே எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, முதலாவது வந்த ஷியாம்லாவுக்கும், இரண்டாவது வந்த சரோஜினி ஜெனிக்கும், மற்றும் மூன்றாவது வந்தது கமலவேணி, நாலாவது வந்தது
3: நாலாவது வந்து வதனி அவர்கள் வந்திருக்கின்றார்.
7: வதனி அவர்களுக்கு மற்ற ஐந்தாவதுதான் மீனா.
3: மீனா மீனா ஐந்தாவது. ஆமா.
7: அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தொடர்ந்து வந்த எல்லா அன்பு நேர்களுக்கும் வாழ்த்துக்களை கூற வேண்டும். அவர்களுக்கு ஓடி ஓடி அந்த நேரத்தை வந்து சிறப்பித்தவர்களுக்கும் எல்லா நேர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நான் ஓடி வந்து உங்களோட கண்டுக்காரி உங்களோட கலைக்கிற உங்களுக்கும் உங்களின் நம்பிக்கை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, ராஜாவுக்கு உங்களுக்கும் வாழ்த்து கூறிக்கொண்டு நானும் விட வருகிறேன்.
3: நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
7: நன்றி, வணக்கம்.
3: டீச்சர் வணக்கம்.
8: வணக்கம்
3: டீச்சர். நலமா?
8: வணக்கம். வணக்கம். நலம்.
3: சரி, நலம் நலம். நீ எங்க நலமாண்டா? நாங்க நலம் தானே. நீங்களும் ஒரு சொட்டு சொட்டுக்களா தட்டி தட்டு தட்டி போயிட்டீங்களே. கேட்க விரும்புறீங்களா? 89 புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் இருப்பீங்க. அனைவருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள். நிச்சயமாக அனைத்து நேர்களுமைக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி டீச்சர், மீண்டும் சந்திப்போம்.
8: நிறுவனத்தாருக்கும்
3: நாங்கள் இப்பொழுது இந்த அழைப்புகளை நிறுத்திக் கொள்கின்றோம். காரணம் மணிக்கு ஒரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு காத்திருக்கின்ற தசன் அவர்கள். தசன் அவர்களுக்கு முதலில் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டோம். நேர்களே,
0: அனைத்து உறவுகளுக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட 30-32 பேர் கலந்து சிறப்பிப்பீர்கள். 35 பேருக்குள்ள வருவீர்கள், சில வேளை 37 வந்திருக்கின்றீர்கள். ஆகவே அனைத்து உள்ளங்களும் எவ்வளவு கஷ்டத்தில் மத்தியிலும் நயங்களை எடுத்து தொலைபேசிகளை எடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கின்றீர்கள். அனைத்து உள்ளங்களுக்கும் எமது சிறப்பான ஒப்திகல்வத்தின் சார்பிலும், டிஆர்டி தமிழ் ஒளி குடும்பத்தின் சார்பிலும், ராஜாணி சார்பிலும், எனது சார்பிலும் முதலில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சியாமலா 112 புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தை தனக்கென்று பதித்திருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து எனி அவர்கள், சரோஜினி அவர்களும் 99 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் இரண்டாவது இடத்தை. அவர்களைத் தொடர்ந்து கமலவேணி அவர்கள் 98 புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்தை தனக்கென்று பதித்திருக்கின்றார். வதனி மோகன் 4வது இடத்தை 92 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். மீனா மகேஸ்வரன் அவர்கள் 91 புள்ளிகளை பெற்று 5வது இடத்தை தனக்கென்று பதித்திருக்கின்றார். மீண்டும் நான் பெயர் குறிப்பிடப்படவில்லை, நீங்களே நீங்கள் நிச்சயமாக புள்ளிகள் என்னிடம் கேட்கப்படுது, இந்த புள்ளிகள் நாங்கள் தர தயாராக காத்திருக்கின்றோம். அத்தனை உறவுகளுக்கும் இந்த வரை இந்த நிகழ்ச்சி சிறப்பித்த நிகழ்களுக்கும் நிகழ்ச்சிக்கு அனுசந்த ஒப்திக் 77 நிறுவனத்தாருக்கும் எமது நன்றிகளை டிஆர்டி தமிழ்மொழி குடும்பம் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றது. என் கேள்விக்கு என்ன பதில் தொடரும் மருத்துவ செய்திகளோடு காத்திருக்கும் தசனனாக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கிளைய நேரம் சரியாக 12 மணி.
9: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர். சாசல் கார்ஷலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். நீதிமன்ற வழக்கு நடவடிக்கைகள் நிறைவடைந்த நிலையில் போலீசாரால் கைப்பற்றப்பட்ட பெருந்தொகை போதைப் பொருட்களை புத்தளம் வனாத்துவில்லு பகுதியில் உள்ள தகன உலை மையத்தில் இன்று அளிப்பதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 105வது ஆண்டு நிறைவு விழா நேற்று கொழும்பில் விசேட உத்தியோர்வ நிகழ்வாக கொண்டாடப்பட்டது. இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வை சீன ஊடக குழுமத்தின் சிங்கள சேவையும் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. அரசாங்கத்தின் சார்பில் வழக்குகளை நடத்தும் ஒரு சுயாதீன பொறிமுறையாக சுயாதீன அரசாங்க குற்றவியல் அரசு தரப்பு அலுவலகம் ஒன்றை நிறுவுவதற்கான புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவது குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்கவும் தேவையான சந்தர்ப்பங்களில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு தேவையான திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதற்கான பரிந்துரைகளை வழங்குவதற்கும் உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜசந்த கொதகொட தலைமையில் தொழில்நுட்ப நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் அண்மையில் முன்வைக்கப்பட்ட உள்நாட்டு இறவெறி மற்றும் வெவ்வெறி சீர்திருத்தங்கள் தொடர்பாக சமூகத்தில் பரப்பப்படும் வதந்திகள் முற்றிலும் தவறானவை என்று நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிகாக்கும் படை பணிகளுக்காக இலங்கையில் இருந்து புறப்பட இருக்கும் இலங்கை ராணுவம் மற்றும் இலங்கை போலீஸ் விசேட அதிரடிப்படை உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக ஜனாதிபதி அன்றுகுமார தேசநாயக்கா நேற்று பனாங்குடையில் உள்ள இலங்கை காலாட்படை பிரிவு தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டார். உள்நாட்டு தொழில்துறையினரை வலுவூட்டி அவர்களை ஏற்றுமதி சந்தைக்கு பிரவேசிக்க செய்வதன் மூலம் டொலர் வருமானத்தை அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும், முதலீடு செய்வதற்கு சந்தையை வெல்வதற்கும் தயாராக இருப்பவர்களுக்கு அரசாங்கத்தின் அதிகபட்ச ஆதரவு அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். அரச ஊழியர்களுக்கு தமிழ் முறையில் பணம் செலுத்தும் அடிப்படையில் 20 கிலோகிராம் அரிசியை வழங்க தீர்மானித்துள்ளதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். தெங்கு மற்றும் உணவுப் பொருட்கள் சார்ந்த ஏற்றுமதி துறையை அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் $3 பில்லியன் பொருளாதாரமாக கட்டியெழுப்புவது தொடர்பாக ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா மற்றும் தெங்கு மற்றும் உணவுப் பொருட்கள் சார்ந்த உற்பத்தி தொழில்துறையினருக்கு இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. உலகளாவிய எரிபொருள் விலைகள் தொடர்ந்து சரிந்து வருவதால் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் எதிர்பார்த்திருப்பதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ குறிப்பிட்டிருக்கிறார். என்டிபி வங்கியின் நிதி கொடுக்கல் வாங்கல்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பான தடயவியல் ஆய்வு அறிக்கையின் இடைக்கால அறிக்கை கிடைக்கப் பெற்றுள்ளதாக என்டிபி வங்கி அறிவித்திருக்கிறது. வவுனியாவில் சுகாதார பரிசோதனைகள் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது வீடொன்றிலிருந்து விற்பனை செய்வதற்காக தயார்படுத்தப்பட்ட 580 லிட்டர் சீனிப்பாணி கைப்பற்றப்பட்டதோடு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்தார்கள். குற்றவாளியொருவருக்கு போலி கடவுச்சீட்டொன்றை தயாரித்துக் கொடுத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தின் நாடாளுமன்றம் மற்றும் அமைச்சரவை பிரிவின் சிரேஷ்ட உதவி செயலாளர் ஒருவர் கண்டியில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. முழு நாடுமே ஒன்றாக தேசிய சேத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட தினத்திலிருந்து நேற்று வரையான காலப்பகுதியில் 215526 சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் 214333 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோத கடத்தொழில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதோடு அவர்களிடமிருந்து படகு மற்றும் வலைகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கொழும்பிலிருந்து மதுரை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று சுமார் 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 42 பேர் காயமடைந்துள்ளார்கள். வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட பெண்ணொருவர் கொரடை விசேட குற்றப்படாத பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி சந்தேக நபரான பெண் 20 லட்சம் ரூபாவை மோசடி செய்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. சப்ருகமுக மாகாணத்தில் இந்த ஆண்டில் இதுவரை 4600 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருப்பதோடு 5 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சப்ரகம மாகாண பிரதம செயலாளர் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய இயந்திரத்தனமான வாழ்க்கைச் சூழலில் வேலைத்தளங்களில் அமர்ந்து வேலை செய்யும் நேரம் அதிகரித்துள்ளதால் மக்களின் உடற்பயிற்சி செய்யும் நேரம் பெருமளவு குறைந்துவிட்டது. இதன் காரணமாக தொற்றா நோய்களின் தாக்கம் அதிகரித்து வருவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் சிரேஷ்ட பதிவாளரும் சமூக மருத்துவருமான அஸ்மத் சியாம் தெரிவித்திருக்கிறார். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்திய செய்திகளில் கச்சதீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது காங்கிரஸ் ஆட்சியின் மற்றொரு இரண்ட பக்க வரலாறு என்று பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக விமர்சித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அரசியல் தலைவர்கள் கர்நாடகாவைச் சேர்ந்தவர் அந்த பதவியில் இருந்தால் காவிரி பிரச்சினைக்கு எப்படி தீர்வு காண முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார்கள். பள்ளி பாட புத்தகங்களில் வரலாற்றை திருத்தி எழுதுவதற்கும் மாணவர்கள் மனதில் நஞ்சு கருத்தை பூத்துவதற்கும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழு துணை போவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி 2 ஆண்டு பதவிக்காலத்தை நேற்று நிறைவு செய்தார். மக்களுக்கான தனது போராட்டம் தொடரும் என்று அவர் அறிவித்திருக்கிறார். காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தியின் வெளிநாட்டு பயணங்களுக்கு எங்கிருந்து நிதி வருகிறது என்று பாரதிய ஜனதா கேள்வி எழுப்பியுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள ஒரு சாலைக்கு தன்னுடைய பெயர் சூட்டப்பட்டதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் நன்றிகளை தெரிவித்திருக்கிறார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாதி அடையாளத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் பரபரப்பு தகவல் தெரிவித்திருக்கிறார். வாக்காளர் பட்டியலை சீரமைக்கும் சிறப்பு தீவிர திருத்த பணி முன்னோடி திட்டம் கடந்த ஆண்டு June 24 பீகாரில் தொடங்கப்பட்டது. இந்த சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பின் அங்கு சுமார் 65 லட்சம் பேர்கள் வாக்காளர் பட்டியல் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. எதிர்ப்புக்கு பணிந்து ஒன்றிய அரசு 7 முதல் 9 வகுப்பு வரையான மாணவர்கள் மும்மொழி படிக்க தேவையில்லை, தற்போதைய மொழிப்பாடங்களையே தொடரலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் உள்கட்டமைப்பு திட்டங்களில் கடந்த மே மாத நிலவரப்படி 5.4 லட்சம் கோடிக்கு கூடுதல் செலவினம் ஏற்பட்டுள்ளதாக அரசின் மாதாந்த அறிக்கை தெரிவிக்கிறது. முன்னணி இயற்கை வள உற்பத்தி நிறுவனமான வேதாந்தா கடந்த 2025-26 நிதியாண்டில் அரசு கஜானாவுக்கு 62,722 கோடி ரூபாவை பங்களிப்பாக வழங்கியுள்ளது. தமிழக வெற்றிக்கழக அரசின் அமைச்சர் சரத்குமார் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அமைச்சர் சரத்குமார் தெரிவித்த மறுப்பிலும் முரண்பாடு தெரிவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. டெல்லியின் வடக்கு புகற் பகுதியான பாவனாவில் பழைய பகை காரணமாக 22 வயது இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 சிறார்களை டெல்லி காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். இந்தியாவின் அயோத்தி ராமர் கோவிலில் பல கோடி ரூபாய் நன்கொடை பணம் கையாடல் செய்யப்பட்டுள்ளதான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் ஜூலை 3 தேதி அமர்நாத் யாத்திரை தொடங்குவதையொட்டி அந்த யூனியன் பிரதேசம் முழுவதும் பாதுகாப்பான சூழலை உறுதி செய்ய கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியா ஜப்பான் இடையே 16 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜப்பான் பிரதமர் சானே டாகாச்சி ஜூலை 3 தேதி இந்தியா செல்லுகிறார். FIR மட்டும் காரணம் காட்டி ஒருவருக்கு கடவுச்சீட்டு வழங்க மறுக்க முடியாது. குற்ற வழக்கில் FIR பதிவு செய்திருந்தால் அந்த நபருக்கு கடவுச்சீட்டு வழங்க தடையில்லை என்று உயர்நீதிமன்ற கிளை தெரிவித்துள்ளது. தமிழ் திரையுலகின் மிக முன்னணி இயக்குநரும் நடிகருமான பாக்கியராஜ் இன்று காலை மாரடைப்பால் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 73. சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,06,960 ரூபாவுக்கும் கிராமுக்கு 70 ரூபாய் என்று 13,370 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் வெனிசுலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கங்களில் இறந்தோர் எண்ணிக்கை 920 தாண்டிவிட்டது. மேலும் 50,000 அதிகமானோரை காணவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த பெண்ணொருவர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். கோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்த தங்களுக்கு முழு உரிமை உள்ளதாக ஈரான் நேற்று மீண்டும் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. கோர்முஸ் நீரிணையில் சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட ஆளில்லா வானூர்தி தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானை தாக்கியதாக அது தெரிவித்தது. அமெரிக்காவின் தாக்குதலை தாங்கள் வெற்றிகரமாக முறியடித்திருப்பதாக ஈரான் குறிப்பிடுகிறது. அமெரிக்க நிறுவனங்களின் எண்ம சேவைகளுக்கு வரி விதிக்கும் நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு 100% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு நேரடியாக அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். மலேசிய சுங்கத்துறை $13 மில்லியன் செயற்கை நுண்ணறிவு நுண்செல்லு கடத்தல் முயற்சியை முறியடித்திருக்கிறது. வங்கதேசத்தின் இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் அந்த நாட்டின் உள்விவகாரங்களில் வெளிநாடுகள் தலையிடுவதை நிராகரிப்பதற்கும் சீனா முழு ஆதரவளிப்பதாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்திருக்கிறார். தாய்லாந்தில் வேலை தேர்வு மோசடியில் சிக்கிய அரசாங்கத்தின் புதிய அதிகாரிகள் வேலையை இழக்கக்கூடும் என்று பிரதமர் அனுட்சின் சாந்தராகுன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகளில் இங்கிலாந்தில் தற்போது நடைபெற்று வரும் சர்வதேச கிரிக்கெட் சபையின் மகளிர் டி20 உலகக்கிண்ண போட்டியின் முதல் 8 இடங்களை பெற்ற அணிகளில் ஒன்றான இலங்கை பாகிஸ்தானில் நடைபெற உள்ள 2028 மகளிர் டி20 உலகக்கிண்ண போட்டியில் நேரடியாக விளையாடுவதற்கான தகுதியை பெற்றிருக்கிறது. இந்தியாவுக்கு எதிரான முதல் டி20 போட்டியில் அயர்லாந்து அணி 34 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நோர்வே அணியை 4-1 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணி வீழ்த்தியுள்ளது. இந்த அதிரடி வெற்றியின் மூலம் பிரான்ஸ் அணி தனது குழுவில் முதலிடத்தை பிடித்து கம்பீரமாக அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. கால்பந்து தொடரின் குழு ஜி பிரிவு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 5-1 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. கால்பந்து தொடரின் குழு ஏச் பிரிவு ஆட்டத்தில் கெவ்வெட் மற்றும் சவுதி அரேபிய அணிகள் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டி கோல் எதுவுமின்றி சைவருக்கு சைவர் என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவுக்கு வந்துள்ளது. சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளன உலகக்கிண்ண தொடரின் குழு ஐயில் 10 வீரர்களுடன் விளையாடிய ஈராக் அணியை 5-0 என்ற கோல் கணக்கில் செனகல் அணி துவசம் செய்துள்ளது. கால்பந்து தொடரின் குழு ஏச் பிரிவு ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் உருகுவேயை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றில் அதிகமான பார்வையாளர்கள் மைதானத்துக்கு வந்த போட்டியாக நடப்பு சீசன் புதிய சாதனையை படைத்துள்ளது. பிஃபா உலகக்கிண்ண போட்டியின் நொக் அவுட் சுற்றுக்கு மெக்சிகோ தகுதி பெற்றதை கொண்டாட திரண்ட மக்கள் மீது கார் ஒன்று மோதியதில் 17 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். உலகக்கிண்ண போட்டியின் குழுப்பிரிவில் வெளியாகின்ற அணிகள் ஒவ்வொன்றுக்கும் $10 மில்லியன் கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.81%, இந்திய பெறுமதியில் 107.43%. 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.20%, இந்திய பெறுமதியில் 94.35%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.35% இந்திய பெறுமதியில் 116.86% ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.66% இந்திய பெறுமதியில் 124.83% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.85% இந்திய பெறுமதியில் 66.47% கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரண வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் பரிஸ் லாச்சப்பலையில்
4: 11 13 rue Caille 75 Mini Paris,
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர் கார்லா கோனே சாசலில்
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலையில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உண்மை.

0: யாரு ஹீரோ
1: கேக்குறாங்கல்ல சொல்லுங்க ஜி.
2: முடிந்தால் கண்டுபிடி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தி ஆர்டியின் தமிழில் தொடர்கின்றது முடிந்தால் கண்டுபிடி. நேர்களை நாங்கள் ஒரு சில பாடல்களில் எடுப்பட்ட வரியை உங்களுக்கு ஒளிபரப்புகின்றோம். அந்த பாடலின் ஆரம்ப வரி அல்லது அந்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம அல்லது அந்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு உங்களுக்கு எதுவாக தெரிந்தாலும் நீங்கள் எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து சிறப்பிக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்காக அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0733148315 இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது 0733951 4741. எமது வைபர் இலக்கம் 0733650724. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர்டி தமிழ் ஒலியில் முடிந்தால் கண்டுபிடி.

0: día, mamé.
1: வருகின்றது முதலாவது பாடலின் இடம்பெற்ற வரி. இந்த பாடலின் ஆரம்ப வரி அல்லது பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அல்லது திரைப்படம் வெளிவந்த ஆண்டு எது தெரிந்தாலும் நீங்கள் எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து சிறப்பிக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதுதான் முதலாவது பாடலின் இடைப்பட்ட வரி. இந்த பாடலின் ஆரம்ப வரி அல்லது இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வெளிவந்த ஆண்டு எது தெரிந்தாலும் எமது வளமையான தொழில் சிலக்கங்களோடு இணைந்து நீங்கள் சிறப்பிக்கலாம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த பாடல்களில் இதுவும் ஒன்று. இன்று கூட இந்த பாடல்களில் இன்னும் ஒழித்த வண்ணம் இருக்கின்றது வானொலியில்.

சேவனங்களுக்காக நாங்கள் ஒரு உதவியை செய்கின்றோம். இந்த பாடலில் எங்கள் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பாடலில் நடித்திருக்கின்றார் என்பதை உங்களுக்கு நாங்கள் ஒரு உதவியாக தருகின்றோம்.

0: தெரிய இந்த பாடல் நேர்களே, எங்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த பாடலில் நடித்திருக்கின்றார். இந்த திரைப்படத்தில் இந்த திருப்பாடலானது ஒரு காலத்தில் அடிக்கடி எங்கள் காலைப்புந்தனிலும் எங்கள் தேனும் பாடலிலும் மற்றும் சில நேர்கள் விருப்ப பாடல்களில் கூட இந்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருக்கின்றார்கள் என்பதும் நாங்கள் இங்கு குறிப்பிடுகின்றோம். எந்தவித தயக்கமின்றி எமது பலமையான தொலைபேசி இலக்கங்களோடு நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். கலைய நேரம் சரியாக 12:26, ஐக்கிய ராஜ்யத்தில் 11:26. தாயகத்தில் மாலை 3:56. அனைத்து நாடுகளிலும் வெயில் தனது வீரத்தனத்தை காட்டிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே வெளியில் நீங்கள் செல்வதானால் இரவு பொழுதில், அதாவது மாலை 7 மணிக்கு பிறகு வெளியில் செல்ல வேண்டும் என்பதையும் இந்நாட்டு அரசாங்கங்கள் வயது சென்றவர்களுக்கு மட்டுமல்லாமல் இளைஞர்களுக்கும் அறிவித்தலாக இந்த அறிக்கையை விடுகின்றார்கள். காரணம், சுட்டரிக்கும் வெயில் பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றது. நோய்கள் மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்தை கூட நாங்கள் இந்த நாட்டில் பலவற்ற பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றோம். சென்ற வாரம் கூட நான் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது எமது வேலையிடத்தளத்தில் வேலை செய்யும் ஒரு பெண்மணி இந்த வெயில் தாங்காமல் லோ பிரஷரில் தலை சுற்றி விழுந்தபடியால் இங்கே தொம்பி என்று அழைக்கப்படுபவர்கள், ஒரு உதவி மையமாக ஈடுபடுபவர்கள் உடனடியாகவே எனது தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைத்து சென்று வந்தபடியால் நான் திரும்பி போக வேண்டியிருந்தது. காரணம், இந்த நாட்டில் நாங்கள் வசிக்கின்றோம், பாசி பிரச்சனைகள் இருக்கின்றது. எவ்வளவு பிரச்சனைக்கும் மத்தியிலும் இந்த வாழ்க்கையை நாங்கள் கொண்டு போகின்றோம். நேர்களே, ஆகவே இந்த சுட்டரிக்கும் வெயிலில் நீங்கள் கவனமாக அவதானமாக இருக்கும்படியும் தாழ்மையாக கேட்டுக்கொண்டு வைபரூடாக வந்திருப்பதை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் திருமதி வில்வராஜா.
0: நலமாக இருக்கின்றீங்களா?
1: விருப்பமா
0: இந்த பாடல்?
1: நல்ல பாட்டு தானே, விஜயின்ற பாட்டுண்டா, கேட்கலாம்
0: கேட்கலாம் பார்க்கலாம்.
1: நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. அவற்ற பாட்டுல எல்லா வரிகளும் நல்ல வரிகள்.
0: கூடுதலாகவே
1: எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி அக்காக்காக, தங்கைக்காக, தம்பிக்காக, அம்மாக்காக, எல்லாருக்காக நடித்தவர். இப்ப எல்லாட்டை மனசையும் பிடிச்சிருக்கிறார். நீங்க போட்டதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
0: அண்மையில் மரதன் ஓட்டத்தில் கூட பங்கு பெற்றிருக்கின்றார்.
1: வித்தியாசமான ஒரு புறப்பு தான்.
0: சரி, பாப்போம். ஏதோ நல்லா இருந்தா நாடு முன்னேறினா சரி. நன்றி, நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தோம். நன்றி. தொடர்ந்து வந்திருப்பது. வணக்கம்.
2: வணக்கம்
0: வதனி.
2: ஆமா
0: வதனி தான், சரியா சொல்லுவா? ஏண்டா வதனி தான் சும்மா பாடல ரசிச்சு ரசிச்சு கேக்குறாங்க.
2: ஆமா, இல்ல இப்ப முதல்வர் ரேஸ் ஓட இல்ல, இப்ப சைக்கிள் ரேஸும் எல்லாம் முதலே ஓடிட்டாரு.
0: அவர் எல்லா ரேஸும் முதலே ஓடிட்டார். இப்ப சும்மா மக்களுக்கு முன்னால ஓடி
2: காட்டுற நிறையாலும் தானே ஓடி
0: காட்டுறேன்.
2: ஓடி பூன் தொழமாம இருந்தா சரி,
0: ஓடட்டும் ஓடட்டும்
2: ஓடட்டும் ஓடட்டும். நான் இது 2003 அந்த திருமேல படத்து பாட்டு சொல்லுவேன்.
0: விருப்பமா?
2: விருப்பம் தானே, பாட்டுகள் விருப்பம் தான்.
0: தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
3: வணக்கம் கணேஷ்.
0: ரோசாலி.
3: அழகோடு நலம், அழகோடு பூத்தவளை, அந்த பாடல் சொல்கிறேன்.
0: சரி பாப்போம் ரோசாலி.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
4: வணக்கம் கணேஷ். ஒன்றிணைந்து நாங்கள் நிலம், நீங்கள் நிலமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு
0: வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்ற நலமாக இருக்கின்றீங்களா?
4: ஆமா, நலமா இருக்கின்றேன். திருமலை படத்திலே, திருமலை படத்திலே இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியமும் சிவாத்தா மோகனும் வித்தியாசகத்தை இசையில பாடின அழகூரில் பூத்தவளை என்ற பாடலை சொல்லுவாங்க.
0: சரி,
4: நடிப்பு சி எம் விஜயும்
0: சின்னமாவும்
4: ஜோதிகாவும்.
0: ஜோதிகாவும், நன்றி, வணக்கம்.
4: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் சியாமலா.
5: வணக்கம் கணேஷ், நல்லா இருக்கீங்களா?
0: நான் நலம், நீங்க நலமா?
5: நாங்களும் நலமா இருக்கிறோம்.
0: முதலில் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
5: நன்றி. அப்போது முயற்சி செய்தேன்னு இப்போ கிடைக்கல.
0: சரி, பரவாயில்ல, வாழ்த்துக்கள். நாங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்களா அல்லது உங்கள் நண்பிகள் கூறுவார்கள் என்று அறிந்திருப்பேன்.
5: நான் கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன். நான் சொன்ன வேண்டைக்கு புள்ளி அறிவிக்கிறேன் என்று அறிவித்தல் அந்தவே அப்போ கேட்டேன்.
0: ஆமாம், வாழ்த்துக்கள் சியாமலா.
5: நன்றி, நன்றி. நானும் அது இதில் சொல்லலாமோ தெரியாது.
0: சொல்லுங்க, பரவாயில்ல.
5: நிகழ்ச்சியில் பங்கு பற்றின அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. என் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு முதலாமிடம், ரெண்டாமிடம் வந்த ஜெனி, சரோஜினி, கமலவேணி, மற்றது வதனி, மற்றது மீனா, அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் பங்கு பெற்ற சந்தர்ப்பங்கள் காணாததானே. ஒருத்த நேரம் தானே,
0: உண்மைதான். ஆமாம், அதுக்கத்தான் நாங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களை கூறியிருந்தோம்.
5: நானும் மரவாசி நாள் வேலையில இருந்தான் பங்கு பெற்றது. அதுக்கு உதவி செய்யறவர்களுக்கு நன்றிய கூறிக்கொண்டு
0: வளமை போல் 38-39 நிக்கின்றது.
5: வெயில் வே தொழுவுது.
0: நாங்கள் இப்போ அங்கே இருக்கும்போது அங்கே இருக்கிற மாதிரி தான் இப்போ மூன்று நேரம் குளிக்கின்றோம், காலை மதியம்.
5: அப்படித்தான், அது தண்ணி தொட்டிக்குள்ள தண்ணியை நிரப்பிட்டு கழுத்து மட்டும் தாண்டி இருந்தால் நல்லா இருக்கும்.
0: அதுதான் பிரச்சனை. அதுதான் நான் ஒரு இனி வரும் காலங்களில் ஒரு பிசினையும் கட்டி விட்டா வீட்டுக்கு பக்கத்தில். தண்ணி அடிச்சு கொண்டு இருக்கிறத விட பிசின். நன்றி சியாமலா, இந்த நேரத்தில் நீங்க நிகழ்ச்சியை சிறப்பித்த
5: நானும் எல்லாரும் சொன்ன பாட்டு நானும் ஒத்து ஊறுறேன்.
0: நன்றி, நன்றி, நன்றி,
5: நன்றி, வணக்கம்.
0: சரி நேயர்களே, நாங்கள் இந்த பாடலுக்கான அழைப்புகளை நிறுத்துகின்றோம். காரணம், ஒரு 4 பாடல்கள் இருக்கின்றது. சரி, இந்த பாடல் என்ன பாடல் என்றதை நாங்கள் பொறுத்து. இதோ வருகின்றது பாடல். இரண்டாயிரத்தி 2003 வெளிவந்த திருமலை திரைப்படத்திலிருந்து அறிவு மதிவின் வரிகளுக்கு, வித்யாசாகரின் இசைகளுக்கு எஸ்பி பாலாவோடு சேர்ந்து சுயாதா மோகன். இந்த பாடலை முதலில் சரியாக கண்டுபிடித்திருந்தார் திருமதி வில்வராஜா. அவர்களைத் தொடர்ந்து மதனி, ரோசாலி, விபி, நிறைவாக சியாமலா. அனைவருக்கும் எமது சிறப்பான வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை.

0: நீளக்கு மூச்சுக்குள்ளே நான் இறங்கி தூங்கிடுவேன் என்ற அருமையான காதல் வரிகளோடு ஒழித்து முடிந்தது 2003 வெளிவந்த திருமலை திரைப்படத்திலிருந்து. பாடல்களை கண்டுபிடித்த முதலில் திருமதி வில்வராஜா, மதனி, ரோசாலி, விபி, சியாமலா அனைவருக்கும் எமது சிறப்பான வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது கலை நேரம் சென்னை கப்பன் 2:38, லக்கிய ராஜ்யத்தில் 11:38, தாயகத்தில் மாலை 4:08.
1: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும்

0: ரெடியா மாமே?
1: நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு பாடலின் இடைப்பட்ட வரியை உங்களுக்கு ஒளிபரப்புகின்றோம். அந்த பாடலின் ஆரம்ப வரி அல்லது அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அல்லது அந்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு எதுவாக இருந்தாலும் எமது பழமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து நீங்கள் சிறப்பிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு வருகின்றது. இரண்டாவது பாடலின் இடைப்பெற்ற வரி இது உங்கள்

சரி, அந்த வகையில் உடனடியாகவே கண்டுபிடித்து வந்திருக்கும் எங்கள் டீச்சரை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் டீச்சர். டீச்சர் வணக்கம். சரி, அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது.

0: வணக்கம்.
1: வணக்கம்
0: ஓம்.
1: ரவுடி பேபி.
0: ரவுடி பேபி, சரி பாப்போம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. அது பத்மமணி அவர்கள் இந்த பாடலுக்கான அழைப்பை முதலில் ஏற்படுத்தியிருந்தார். அவர்களை தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம் திருமதி.
2: நானும் அதேதான், ரவுடி வேவிதான்.
0: திருமதி விலவராஜா
2: நிலவாட்டு
0: நிலமா?
2: அது டான்ஸ், எனக்கு அந்த டான்ஸ் இருப்போம். என் ரெண்டு பேரும் டான்ஸும் அந்த மாதிரி இருக்கும். பாட்டுக்கு
0: எல்லாருக்கும் டான்ஸ் தான் பிடிக்கும்.
2: அந்த பாட்டும் பாட்டும் நல்லா இருக்கும். அந்த டான்ஸ் ஒரு வித்தியாசம் இருக்கும், பாக்கு உண்மையே நல்லா இருக்கும். அந்த டான்ஸ் சூப்பரா இருக்கும். அவர் எங்கட வேற மறந்து வச்சு,
0: தனுஷா
2: சின்னவர்,
0: நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
3: வணக்கம் கணேஷ். மீண்டும் பிபி.
0: பிபி சொல்லுங்க பாப்பா.
3: மேரி டூ, மேரி ரெண்டு திரைப்படத்துல இருந்து தனுஷ் சாய் பல்லவியின் அட்டகாசமான நடனத்தில் ஜுவன் சங்கர் ராஜா இசையில வந்த பாடல்.
0: சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி பிபி, நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு
3: நன்றி.
0: இந்த பாடலுக்கான இறுதி அழைப்பு. வணக்கம் மீனா. என்ன இவ்வளவு நடக்கின்ற இருக்கு, ஒரே கொண்டாட்டம் போல இருக்கின்ற.
4: என்ன
0: ஸ்பெஷல் சமைச்சீங்க? கோழி. கோழி பிரட்டலா வைப்பீங்களா அல்லது
4: பிரட்டலா?
0: கோழியோட கோழியோட என்ன கம்யூனிகேஷன் வைப்பீங்க? என்ன சேர்த்து கோழி சுறா வர வேற
4: வணக்கம்.
0: எனக்கு வேலையிடங்கள் அப்படியே செய்து செய்து
4: தெரியும்.
0: இந்த வெயிலுக்கு எல்லாரும் பெரிய போத்திலோட இருப்பாங்க. நீங்க என்ன ஸ்பெஷல் இன்றைக்கு?
4: நான் இந்த நூடுல்ஸ் போடுறேன். நூடுல்ஸ்.
0: நீங்க வெயில் கேட்ட சாப்பாடோட இருக்கீங்க.
4: ஆமாம், ஒரே நடுதலம் சோறு கறி இதுதானே. டைம் மரக்கறியை போட்டு நூடுல்ஸ் போட்டு மீனை பொறிச்சு விட்டேன்.
0: மீன் பொரியல். சரி, அப்ப நீங்களே என்ன குடிப்பிக்கிறதுக்கு என்ன செய்யறீங்க?
4: நான் இந்த இப்போ முறுக்க என்ன அந்த
0: பல ரசம்
4: ஏபிஆர் ஜூஸ் விக்கிது, நல்லா இருக்கும் அதை குடிக்க.
0: என்ன பேசுனீங்க?
4: இந்த ஏபிஆர் என்ற சொல்லி என்னது சோபாரி.
0: சோபரி. ஓகே.
4: அந்த யூஸ் என்ன குடிக்க சர்பத் மாதிரி இருப்பாரு.
0: ஓகே சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். பதனி நிகழ்ச்சியை சிறப்பித்தவங்க நன்றி. முன்னு சந்திப்போம். இன்னொரு பாடல் இருக்கின்றது. மினாக்கட்டை அவர்கள் அனுப்புகின்றார்கள்.

ரோசாலி, ரோசாலி தொடர்ந்து விபி, மீனா, மதனி அனைவருக்கும் எமது சிறப்பான வாழ்த்துக்கள். 2020 வெளிவந்த மாறி 2 திரைப்படத்திலிருந்து தனுஷின் வரிகளுக்கு யுவன் சங்கர் ராஜாவின் இசைகளுக்கு தனுஷோடு சேர்ந்து தி அவர்கள் வருகின்றது. ரவுடி பேபி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலில் 2020 மாறி 2 திரைப்படத்திலிருந்து தனுஷின் வரிகளுக்கு யுவன் சங்கர் ராஜாவின் இசைகளுக்கு தனுஷுடன் சேர்ந்து தி அவர்கள். ஏ காமாட்சி என் மீனாட்சி இந்த மாறிக்கும் உண்மையில கண்ணாச்சி என்ற வரிகளோடு ஒழித்து முடிந்தது மாறி 2 திரைப்படத்திலிருந்து பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒளியில்.

முடிந்தால் கண்டுபிடியில் நாங்கள் ஒரு பாடலின் இடைப்பட்ட வரி உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். அந்த பாடலின் ஆரம்ப வரி அல்லது அந்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் வெளிவந்த ஆண்டு எது தெரிந்தாலும் எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து நீங்கள் சிறப்பிக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். கலைய நேரம் சரியாக 12:50.

0: 51 நிமிடங்கள், ஐக்கிய ராஜ்யத்தில் 11:81 நிமிடங்கள், தாயகத்தில் மாலை 4:21 நிமிடங்கள்.
1: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், மங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுரிக்கை தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58805 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS, சைபர் 44 440 50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 79 230 80 சைபர் 4.
2: தங்கச்சி காலுக்கு ஒரு
0: சரி நேர்களே, இந்த நிகழ்ச்சியின் இறுதி பாடலாக இருக்கின்றது 3வது பாடலின் இடைப்பட்ட வரி உங்களுக்காக.

0: சரி, இந்த பாடலை கேட்டவர்கள் நீ அழைப்பை ஏற்படுத்தி வந்திருக்கின்ற டீச்சர், வணக்கம்.
1: இப்பவே வந்துட்டேன்
0: என்று சொல்றீங்களா? சரி, ஆகவே பாப்போம். சரியா, ஒரு ஒரு முடிவு காண்றதா நிக்கிறீங்க? சரி, நன்றி, வணக்கம்.

0: சரி, இன்னைய அழைப்புகளை விரைவாக ஏற்படுத்துங்கள். காரணம், நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அல்லது இந்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு அல்லது இந்த பாடலின் ஆரம்ப வரி எதுவாக இருந்தாலும் எமது வளம் என தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து நீங்கள் சிறப்பிக்கலாம் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, அடுத்து சிவராணி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். சிவராணி கூறுங்க பாப்பம்.
1: இப்பவே பாக்கணும் நான் வருது. 2017 வந்திருக்கு இந்த படம்.
0: என்ன தெரியல, பாக்க போறேன் நானும் உங்களோட சேர்ந்துதான். 2017 கலிய நேரம் சரியாக 12:55 அக்கியராட்சத்தில் 11:55 தாயகத்தில் மாலை 4:25 அனைத்து நாடுகளிலும் சுட்டரிக்கும் வெயில் தனது ஆதிக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அனைத்து நேர்களும் அவதானமாகவும் இருக்கும்படி நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். வெளியில் செல்லும் பொழுது இரவு பொழுதில் நீங்கள் உங்கள் பயணங்களை மேற்கொள்ளுங்கள். பயணம் மேற்கொள்ளும் பொழுது உங்கள் கைப்பைகளில் தண்ணீர் போட்டுகளோடு வெளியில் செல்லுங்கள். வயதானவர்களாக இருந்தாலும் சிறுவர்களாக இருந்தாலும் எப்பொழுதும் உங்களோடு தண்ணீர் போத்தலோடு நீங்கள் வெளியே செல்லுங்கள். ஆகவே இது அரசாங்க அறிக்கை மட்டுமல்ல, அனைத்து நாடுகளிலும் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த பாடலுக்கான அழைப்புகளையும் நாங்கள் தோடு நிறுத்திக் கொள்கின்றோம். காரணம், கலையத்தில் 12:56 இந்த பாடலில் முதல் முதலாக வந்து பத்மநாணி அவர்கள் ஆரம்பித்து வைத்திருந்தார். சரியா தவறாண்டு பார்த்து விடுவோம் உடனடியாக நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது.

2008 வெளிவந்த ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து கபிலனின் வரிகளுக்கு வித்யா சாகரின் இசைகளுக்கு கல்யாணி அவர்கள். ஆகவே டீச்சருக்கு இப்பொழுது பாடல் புரிந்திருக்கும், சிவராணிக்கும் இப்பொழுது பாடல் புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த நிகழ்ச்சிகளுக்கு பாடல்களை தெரிவு செய்து எனக்கு அனுப்பி வைத்தவர்களுக்கும் எனது இதயத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையான பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றீர்கள். இணைந்திருப்பவர் வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றது. முடிந்தால் கண்டுபிடி. நிகழ்ச்சிகளோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றி.

வணக்கம் நேர்களே, டி ஆர்டி தமிழொலியின் நேரம் சரியாக 6 மணி. இந்த நேரத்தில் உங்கள் டி ஆர்டி தமிழொலியில் எம்மவர் படைப்புகளோடாக நாங்கள் உங்களை சந்திக்கும் நேரம் இது. எம்மவர் படைப்புகளில் எம்மவர்கள் இயற்றி, எம்மவர்கள் இசையமைத்து, எம்மவர்கள் பாடிய பாடல் பிரதி சனிக்கிழமை தோறும் உங்கள் டி ஆர்டி தமிழொலியில். பாடலை அலங்கரிக்க வருகின்றது. முதலாவது பாடலாக கந்தப்பு ஏதன் பாடல் தெரிவுகளில் இருந்து இன்றைய எம்மவர் படைப்புகள் வருகின்றது. நேர்களே,

0: நீங்கள் கேட்ட பாடலை பாடியிருந்தார் எங்கள் தாயக பாடலும் கவிஞருமான கந்தப்பு இயந்தன் அவர்கள். அவர்களுக்கு நமது நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்களே, நீங்கள் இப்பொழுது கிளைய நேரம் சரியாக 1:08 இராச்சியத்தில், 12:08 தாயகத்தில், 4:38.
1: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட், 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரப்பிட வசதியும் உண்டு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் எம்எவர் படைப்புகளில் வருகின்றது அடுத்த பாடலாக. இப்பாடலையும் பாடுகின்றார் எங்கள் தாய கலைஞர் கந்தப்பு ஜெயந்தன் அவர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில். எம்மவர் படைப்புகள் எமது சில தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட கோளாறுகளமாக பாடலை நாங்கள் முழுமையாக ஒளிபரப்பு செய்ய முடியவில்லை. கலைய நேரம் சரியாக 1:14, அக்கியராஜ்யத்தில் 12:14, தாயகத்தில் 4:44.
1: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸே 3098 கோனிட் சுவிஸ் கோனிட் மெக்னாஸ்க்கு அருகாமையில்.
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
1: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: நேரம் சரியாக 1:19 அக்கியராட்சி 12:19 தாயகத்தில் மாலை 4:49.
1: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோடைய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0774-0044-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0044. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிர்வாகம்.

அழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நான் உங்களிடமிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்தும் கலையத்தில் சோபிதா அவர்கள் பிரதான செய்திகளோடு காத்திருக்கின்றார். அவர்களுக்கு எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சிகள் ஊடாக உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் கணேஷ் கிருஷ்ணா. நன்றி நேர்களே.

இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.

0: மேல விவரங்களுக்கு நூலகம்
1: nwlgam.com.
2: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
3: என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
4: 11 13 rue Caille, 75 Mines de Paris.
3: விடி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி, பாரிஸ் லாச்சப்பலில், தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
2: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
3: அன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
4: 11 13 rue Caille, 75 Mines de Paris.
3: விடி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி, பாரிஸ் லாச்சப்பலில், தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
7: இலக்கம் 5 Garten Straße 3098 Quenitz, Suisse.
6: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
7: பெறவேசி இலக்கம் 3971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 7-8-920-58-58.
6: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழ் ஒலியில் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசன்னை வழங்குகின்றார்கள் இலங்கை செய்திக்கு நூலிலகம், இந்திய செய்திக்கு பரிஸ்ரீயுகையில் அமைந்துள்ள வீட்டி கேஷன்கரி, காலிலி கொனுசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் ஃபினான்ஸ் இஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் கைது செய்யப்பட்ட ஜனாதிபதி செயலகத்தின் பாராளுமன்றம் மற்றும் அமைச்சரவை பிரிவின் சிரேஷ்ட உதவி செயலாளர் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தற்போது மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் கரந்தனிய ராஜு என்ற குற்றவாளிக்கு வெளிநாடு செல்வதற்காக வேறொரு நபரின் பேரில் போலி கடவுச்சீட்டை தயாரித்து கொடுத்த குற்றச்சாட்டின் பேரிலேயே இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதற்கு அமைய சந்தேக நபர் இன்று சனிக்கிழமை மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். புதிய டெங்கு வைரஸ் ஒன்று பரவி வருவதன் காரணமாகவே நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் கருணை அமரசூரிய தெரிவித்துள்ளார். புதிய வைரஸ் தாக்கத்தினால் டெங்கு பரவல் அதிகரித்த போதிலும் நாம் விசேட ஒழிப்பு வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தோம். தற்போது அதன் பரவலில் ஓரளவுக்கு குறை ஏற்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டமே டெங்குவினால் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மகரகம்மா மற்றும் கொழும்பு புறநகர் பகுதிகளில் இதன் பரவல் அதிகமாக காணப்படுகின்றது. வீடுகளை விடவும் பொது இடங்கள், குறிப்பாக பாடசாலைகள், அலுவலக வளாகங்கள் மற்றும் பாலடைந்த வெட்டி நிலங்களில் டெங்கு நுழம்பு பெருகும் இடங்கள் அதிகமாக கண்டறியப்பட்டுள்ளன. ஆனால் அந்த வெட்டி நிலங்களில் ஏதேனும் தூய்மைப்படுத்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள செல்லும் போது அதன் உரிமையாளர்கள் உரிமை கோரி வருகின்றனர். அத்துடன் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ள இடங்களிலும் டெங்கு நுழம்பு பெருக்கம் அடையாளம் காணப்பட்டுள்ளது என்றார். தற்போது நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இன்றைய தினத்திலும் நாட்டின் பல பகுதிகளில் டெங்கு ஒழிப்பு விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன்போது சில அரச நிறுவன வளாகத்துக்குள் நுழம்பு பெருகும் இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீதிமன்ற வழக்கு நடவடிக்கைகள் நிறைவடைந்த நிலையில் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்ட பெருந்தொகை போதைப் பொருட்களை புத்தளம் மணாத்தமில்லு பகுதியில் உள்ள தகன உலை மையத்தில் இன்று சனிக்கிழமை அழைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை காவல்துறை தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்த நிலையில் காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருட்கள் மற்றும் நாடுளாவிய ரீதியில் உள்ள நீதிமன்றங்களால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளுக்கு அமைய அரசாங்கம் ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் பொறுப்பில் இருந்த போதைப்பொருட்களே இன்று அளிக்கப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அதன்படி 13 கிலோகிராம், 22 கிராம் ஐஸ், 2 கிலோகிராம், 30 கிராம் கொகைன், 30 கிலோகிராம், 710 கிராம் குஷ், 156 கிராம் ஹெரோயின், 4 கிலோகிராம், 136 கிராம் கஞ்சா மற்றும் கசிஸ், 1 கிலோகிராம், 200 கிராம் மெண்டி, 26,862 போதை மாத்திரைகள் என்பன தீயிட்டு அளிக்கப்பட உள்ளன. இந்த பெருந்தொகை போதைப் பொருட்கள் நீர்கொழும்பு நீதிமன்ற வளாகத்திலிருந்து பலத்த பாதுகாப்புடன் புத்தளம் மணாத்தவில்லு தகன உலை மையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு முழுமையாக எரியூட்டி அளிக்கப்பட உள்ளதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 105வது ஆண்டு நிறைவு விழா நேற்று வெள்ளிக்கிழமை கொழும்பில் விசேட உத்தியோகபூர்வ நிகழ்வாக கொண்டாடப்பட்டது. இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வை சீன ஊடக குழுமத்தின் சிங்கள சேவையும் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. இந்த நிகழ்வில் சுற்றாடல் அமைச்சர் கலாநிதி தம்மிக படபெந்தி, இலங்கையில் உள்ள சீன தூதுவர் கி ஜென்கான், இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜி வீரசிங்க மற்றும் சர்வஜன பழைய கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் திலீர் தியைவீர உள்பட பல அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் ராஜதந்திரிகளும் கலந்து கொண்டனர். இதன்போது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாற்று சிறப்புமிக்க பயணம் குறித்து பிரதமர் கருணை அமரசூரிய வாழ்த்துச் செய்தி ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். 100 ஆண்டுக்கும் மேலாக சீன கம்யூனிஸ்ட் கட்சி வழங்கி வரும் தனித்துவமான தலைமையின் கீழ் சீனாவின் தேசிய வளர்ச்சி, சமூக முன்னேற்றம் மற்றும் மக்களின் நலன்புரி திட்டங்கள் ஆகியவற்றில் அடைந்துள்ள வெற்றிகள் பாராட்டுக்குரியவை.
சீன மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மட்டுமன்றி உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்ப புத்தாக்கம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பை மேம்படுத்துவதிலும் சீனா மிக முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளது என பிரதமர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய சுற்றாடல் அமைச்சர் தம்மிக படபெந்தி, பரஸ்பர மரியாதை, புரிதல் மற்றும் பொதுவான இலக்குகளை அடிப்படையாக கொண்ட வழிகாட்டலின் மூலம் பன்முகத்தன்மையை ஒரு பலமாக மாற்ற முடியும் என்பதற்கு சீனாவின் அனுபவங்களே சிறந்த எடுத்துக்காட்டு என தெரிவித்துள்ளார். இது இலங்கைக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி என குறிப்பிட்ட அவர், தேசிய ஒருமைப்பாடு, சகவாழ்வு மற்றும் இன நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கு தற்போதைய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் உறுதியளித்தார். இதேவேளை சீன தூதுவர் கி ஜின்கான் தனது உரையில் சீனாவும் இலங்கையும் எப்போதும் ஆழமான நட்புறவை பேணி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் இரு நாடுகளினதும் இளைய தலைமுறையினர் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வது இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்துவதற்கு முக்கிய காரணியாக அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தின் சார்பில் வழக்குகளை நடத்தும் ஒரு சுயாதீன பொறிமுறையாக சுயாதீன அரசாங்கம் குற்றவியல் அரசு தரப்பு அலுவலகம் ஒன்றை நிறுவுவதற்கான புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவது குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்கவும், தேவையான சந்தர்ப்பங்களில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு தேவையான திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதற்கான பரிந்துரைகளை வழங்குவதற்கும் உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தின் யசந்த கோதாக்கோட தலைமையில் தொழில்நுட்ப நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் அறிக்கைக்கு அமைய வெகு விரைவில் சுயாதீன அரசாங்க குற்றவியல் அரசு தரப்பு அலுவலகம் நியமிக்கப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கர்சனன் நாணயக்காரா தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் அண்மையில் முன்வைக்கப்பட்ட உள்நாட்டு இறைவரி மற்றும் வெட்வரி சீர்திருத்தங்கள் தொடர்பாக சமூகத்தில் பரப்பப்படும் வதந்திகள் முற்றிலும் தவறானவை என நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஏந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டின் 44 இலக்க அரசாங்க நிதி முகாமைத்துவ சட்டத்தின் கீழ் 2027 ஆண்டுக்கான நிதி மூலோபாய அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் அத்தியாவசிய செலவுகளை திட்டமிட்டு வீண் விரியங்களை தவிர்ப்பதன் மூலமே நாட்டின் நிதி ஒழுக்கத்தை பேண முடியும். கடந்த 2025 ஆண்டில் நாட்டின் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.3% குறைக்க முடிந்துள்ளது. இது 1957 ஆண்டுக்கு பின்னர் பதிவான மிக குறைந்த பற்றாக்குறை நிலைமை என்பதால் நாட்டின் கடன் சுமையை கட்டுப்படுத்த இது பெரிதும் உதவியுள்ளது. அண்மையில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்கள் மற்றும் உலகளாவிய யுத்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் முறையான நிதி நிர்வாகம் காரணமாக மேலதிக கடன்களின்றி உள்நாட்டு பொருளாதாரத்தை ஸ்திரமாக பேண முடிந்துள்ளது. சிறிய அளவிலான வர்த்தகர்கள் அல்லது சில்லறை வியாபாரிகளுக்கு புதிய வரிகள் எதுவும் விதிக்கப்படவில்லை. வட்வரி என்பது நுகர்வு மீதான வரியே தவிர வர்த்தகர்களின் வருமான வரி அல்ல. நாட்டில் நிலவிய பொருளாதார நெருக்கடிகளை கருத்தில் கொண்டே வட்வரி பதிவுக்கான வருமான எல்லை 60 மில்லியனாகவே தொடர்ந்து பேணப்பட்டுள்ளது. மேலும் மென்பொருட்களுக்கு புதிதாக வரி விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் கருத்துக்களும் நிராகரிக்கத்தக்கவை. உள்நாட்டு டிஜிட்டல் சேவை வழங்குநர்கள் ஏற்கனவே வரி செலுத்தி வரும் நிலையில் இதுவரை வட்வரிக்கு உள்படாதிருந்த வெளிநாட்டு டிஜிட்டல் தளங்கள் மற்றும் மின்னணு சேவைகளை வட்வரி வலையமைத்துக்குள் கொண்டு வந்து உள்நாட்டு வர்த்தகர்களுக்கு சமமான மற்றும் நியாயமானதொரு சூழலை உருவாக்குவதே இந்த புதிய திருத்தத்தின் நோக்கமாகும் என்று கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் படைப்பணிகளுக்கு

பாதுகாப்பு, எண்ணாயகம் மற்றும் மனித உரிமைகளுக்காக குரல் கொடுக்க தயாராக உள்ள இராணுவம் நம்மிடம் உள்ளது என்பதை இதன் மூலம் உலகிற்கு உணர்த்துவதாக இங்கு குறிப்பிட்ட ஜனாதிபதி அது நாட்டுக்கு பெருமையையும் கௌரவத்தையும் ஆக்கும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் நாம் உலகின் செல்வந்த நாடாக மாறுவது கடினமாக இருந்தாலும் உலகின் பெருமை மிக்க நாடாக மாற முடியும் என்று ஜனாதிபதி சுட்டி காட்டியுள்ளார். உள்நாட்டு தொழில்துறையினரை வலுவூட்டி அவர்களை ஏற்றுமதி சந்தைக்கு பிரவேசிக்க செய்வதன் மூலம் டொலர் வருமானத்தை அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்று முதலீடு செய்வதற்கும் சந்தையை வெல்வதற்கும் தயாராக இருப்பவர்களுக்கு அரசாங்கத்தின் அதிகபட்ச ஆதரவு வழங்கப்படும் எனவும் ஜனாதிபதி அன்புக்குமார் திசநாயக்கா தெரிவித்துள்ளார். ரப்பர் மற்றும் தேயிலை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி துறையின் முன்னணி வர்த்தகர்களுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரச ஊழியர்களுக்கு தவணை முறையில் பணம் செலுத்தும் அடிப்படையில் 20 கிலோகிராம் அரிசியினை வழங்க தீர்மானித்துள்ளதாக மத்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார்.

இதன் கீழ் அரச ஊழியர்களுக்கு பச்சை அரிசி மற்றும் நாட்டரிசி ஆகிய அரிசி வகைகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அமைச்சர் வசந்த சமரசிங்க மேலும் கூறுகையில், விவசாய அமைச்சின் ஊடாக அரசாங்க ஊழியர்களுக்கு சலுகை விலையில் 20 கிலோகிராம் அரிசியை வழங்குவதற்கான முன்மொழிவு ஒன்று கிடைத்துள்ளது. அதற்கமே 10 கிலோகிராம் வீதம் கொண்ட 2 அரிசி பொதிகள் தமணை முறையில் பணம் செலுத்தும் அடிப்படையில் வழங்கப்பட உள்ளன. இதற்காக வவுச்சர் ஒன்று வழங்கப்படும் என்பதுடன் அதனை பயன்படுத்தி சதோச அல்லது கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் ஊடாக இந்த அரிசியை பெற்றுக்கொள்ள முடியும். அரசாங்கத்தினால் கொள்வனவு செய்யப்படும் நெல்லை அரிசியாக மாற்றி விநியோகிப்பதற்கே இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். தெங்கு மற்றும் உணவுப் பொருட்கள் சார்ந்த ஏற்றுமதி துறையை அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் $3 பில்லியன் பொருளாதாரமாக கட்டி எழுப்புவது தொடர்பாக ஜனாதிபதி அன்னகுமார திசநாயக்கம் மற்றும் தெங்கு மற்றும் உணவுப் பொருட்கள் சார்ந்த உற்பத்தி தொழில்துறையினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. அதன்படி தெங்கு சார்ந்த ஏற்றுமதி துறையை $2 பில்லியன் உணவுப் பொருட்கள் சார்ந்த ஏற்றுமதி துறையை $1 பில்லியன் கட்டி எழுப்புவதற்கு எதிர்பார்க்கப்படுவதுடன் அதற்குரிய திட்டங்கள் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. ஏற்றுமதி பன்முகப்படுத்தல் மற்றும் பெறுமதி சேர்க்கப்பட்ட தயாரிப்புகளை ஊக்குவிப்பதற்காக அரசாங்கத்தினால் வழங்கப்பட வேண்டிய எந்த ஒரு ஆதரவையும் வழங்க எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி இங்கு தெரிவித்துள்ளார். இந்த தொழில்துறைகளை கட்டி எழுப்புவதற்கான பரிந்துரைகளும் கருத்துக்களும் இங்கு சமர்ப்பிக்கப்பட்டதுடன் அந்த அனைத்து பரிந்துரைகளையும் கருத்துக்களையும் கருத்தில் கொண்டு எதிர்கால திட்டங்கள் தயாரிக்கப்படும் என்று ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வடக்கில் கைத்தொழில்களை ஆரம்பிப்பதற்கான ஊக்குவிப்புகள் வழங்கப்படும் என்றும், அங்கு தெங்கு சார்ந்த தயாரிப்புகள் தொடர்ச்சியான கைத்தொழில்களை நிறுவுவதற்கு அரசாங்கத்தின் அதிகபட்ச ஆதரவு வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு உற்பத்தியாளரை பாதுகாத்து ஏற்றுமதி உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களை இறக்குமதி செய்வதை முறைமைப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. உலகளாவிய எரிபொருள் விலைகள் தொடர்ந்து சரிந்து வருவதால் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் எதிர்பார்த்திருப்பதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஏந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றிய பெர்னாண்டோ, அரசு இதுவரை ₹57 பில்லியன் மதிப்பிலான எரிபொருள் மானியத்தை வழங்க உள்ளதாகவும், இந்த மானிய திட்டம் இந்த மாதம் முடிவடைய உள்ளதாகவும் தெரிவித்தார். பொதுமக்கள் மீது தேவையற்ற நிதி சுமையை சுமத்தும் நோக்கம் அரசாங்கத்துக்கு இல்லை என்பதை வலியுறுத்தி கூறிய அதே வேளையில், மானியத்தை மீண்டும் அறிமுகப்படுத்துவது குறித்து கொள்கை ரீதியிலான முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். NDP வங்கியின் நிதி கொடுக்கல் வாங்கல்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பான தடயவியல் ஆய்வு அறிக்கையின் இடைக்கால அறிக்கை கிடைக்கப்பெற்றுள்ளதாக NDP வங்கி அறிவித்துள்ளது. இந்த தடயவியல் ஆய்வானது டெலோ

0: கே டாச் தொன்மாஷு இந்தியா எல்எல்பி நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயம் அடிப்படை மற்றும் தர்க்க ரீதியாக இருக்கும் என்றும், ஒப்பந்தத்தின் பிரகாரம் குறித்த அறிக்கையின் இரகசியத்தன்மை பாதுகாக்கப்படுவதாகவும் என்டிபி வங்கி தெரிவித்துள்ளது. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேகத்துக்குரிய கொடுக்கல் வாங்கல்களின் மொத்த பெறுமதி 13,579,664 ரூபாவாக, அதாவது சுமார் 13.5 பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமானது என என்டிபி வங்கி வெளிப்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக என்டிபி வங்கி முன்னதாக கடந்த April 2, 6 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் பங்கு சந்தைக்கு அறிவித்திருந்தது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை தேவைக்கேற்ப எதிர்காலத்தில் பங்கு சந்தைக்கு தெரியப்படுத்துவதாகவும் என்டிபி வங்கி தெரிவித்துள்ளது. மவுனியாவில் சுகாதார பரிசோதகர்கள் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது வீடு ஒன்றில் இருந்து விற்பனை செய்வதற்காக தயார்படுத்தப்பட்ட 580 லிட்டர் சீனி பாணி கைப்பற்றப்பட்டதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். மவுனியா வேப்பங்குளம் 8 ஒழுங்கை ஊர்முலா கோட்டம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றினை மவுனியா பிராந்திய சுகாதார வைத்திய பொறுப்பு அதிகாரி வைத்திய சுரேந்திரன் அவர்களின் ஆலோசனையின் கீழ் சிரேஷ்ட பொது சுகாதார பரிசோதகர் மேஜியா அவர்களின் வழிபடுத்தலில் நெடுக்குளம் பொது சுகாதார பரிசோதகர் மா அண்டன் தலைமையில், பூவரசன்குளம் பொது சுகாதார பரிசோதகர் டிலக்ஷன் கூமாக்குளம் பொது சுகாதார பரிசோதகர் பவித்ரன் சாஸ்திரி, கூழாங்குளம் பொது சுகாதார பரிசோதகர் துவாரகன் ஆகியோர் இணைந்து காவல்துறையினரின் உதவியுடன் நேற்று இரவு சுற்றி வளைத்து சோதனை நடவடிக்கையினை மேற்கொண்டனர். இதன்போது குறித்த வீட்டில் 40 லிட்டர் கொண்ட 7 கலன்களில் நிரப்பப்பட்டிருந்த சீனி பாணி மற்றும் பெரல்களில் காய்ச்சப்பட்டிருந்த சீனி பாணி என 580 லிட்டர் சீனி பாணி கண்டுபிடிக்கப்பட்டது. அத்துடன் அவற்றை அடைப்பதற்கான வெற்று போத்தல்கள், தேன் வதைகள் என்பனவும் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அவை பொது சுகாதார பரிசோதகர்களால் மீட்கப்பட்டது. இதன்போது குறித்த வீட்டில் சீனி பாணியினை காய்ச்சி விற்பனை செய்த நபர்கள் அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் வீட்டின் உரிமையாளரான பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலித விசாரணைகளின் பின் குறித்த பொருட்களை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க உள்ளதாகவும், கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளதாகவும் சுகாதார பரிசோதகர்கள் மேலும் தெரிவித்தனர். இதேவேளை வவுனியாவில் இவ்வாறு அதிக அளவிலான சீனி பாணி கைப்பற்றப்படுவது இதுவே முதல் தடவையாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. போலி குற்றவாளி ஒருவருக்கு போலி கடவுச்சீட்டொன்றை தயாரித்து கொடுத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தின் நாடாளுமன்ற மற்றும் அமைச்சரவை பிரிவின் சிரேஷ்ட உதவி செயலாளர் ஒருவர் கண்டியில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சந்தேக நபர் தொடர்பான விசாரணைகளை தொடர்ந்து அவர் இன்று காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறை மேற்கொண்டு வருகின்றது. முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயல் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து நேற்று வரையிலான காலப்பகுதியில் 21,05,526 சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், 21,04,333 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் பரவலாக காணப்படும் போதைப் பொருள் கடத்தலை முற்றாக ஒழிக்கும் நோக்கில் 2025 அக்டோபர் 30 முதல் முழு நாடுமே ஒன்றாக தேசிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. காவல்துறை அதிபரின் பணிப்புரைக்கு அமைய முன்னெடுக்கப்படும் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் ஊடாக நாடு முழுவதும் போதைப் பொருள் விநியோகத்தை முடக்குதல், போதைப் பொருட்களுக்கான தேவையை குறைத்தல் மற்றும் அடிமையானவர்களை புனர்வாழ்வுக்கு உட்படுத்துதல் உள்ளிட்ட பல்துறை அணுகுமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. 69,951 சோதனைகளில் 1,963 கிலோ 863 கிராம் ஹெரோயின், 82,594 சோதனைகளில் 2,119 கிலோ 629 கிராம் ஐஸ் போதைப் பொருள், 189 சோதனைகளில் 288 கிலோ 864 கிராம் கொகைன் ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் 47,905 சோதனைகள் மூலம் 5,817 கிலோ 714 கிராம் கஞ்சா மற்றும் 12,00,000 89,201 கஞ்சா செடிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் இந்த நடவடிக்கைகளின் போது 479 கிலோ 240 கிராம் குஸ் போதைப் பொருளும் 312 கிலோ 291 கிராம் ஹசீஸ் போதைப் பொருளும் காவல்துறையினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோத கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து படகு மற்றும் வலைகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கட்டைக்காடு பகுதியில் சட்டவிரோத கடத்தொழில் ஈடுபவர்களை கட்டுப்படுத்தும் நோக்குடன் வெள்ளிக்கிழமை கடற்படையினர் கடலிலும் கடற்கரை பகுதிகளிலும் சிறப்பு தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அதன்போது கடற்பரப்பில் ஒளி பாய்ச்சி மீன் பிடித்தமை, சட்டவிரோத வலைகளை பாவித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் ஒரு படகில் கடத்தொழிலில் ஈடுபட்ட 6 பேரை கடற்படையினர் கைது செய்ததுடன் அவர்களின் படகு மற்றும் மீன்பிடி உபகரணங்களையும் கைப்பற்றினார். அதேவேளை கரையில் நடாத்திய தேடுதல் நடவடிக்கையில் தடை செய்யப்பட்ட சுருக்கு வலைகளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் இருவரை கைது செய்ததுடன் அவர்களிடமிருந்த வலைகளையும் கடற்படையினர் கைப்பற்றினர். கைது செய்யப்பட்ட 8 கடத்தொழிலாளர்களையும் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட படகு வலைகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களுடன் கடத்தொழில் நீரியல் வளத்துறை அதிகாரிகள் ஊடாக நீதிமன்றத்தில் முற்படுத்த கடற்படையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கொழும்பிலிருந்து பதிலை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று சுமார் 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 42 பேர் காயமடைந்துள்ளனர். தியத்தலாவை ரயில் நிலையத்துக்கு அருகில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் தியத்தலாவை வைத்து சாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இருவர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கவலைக்கிடமான நிலையில் உள்ள ஒருவர் பதிலை வைத்து சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தியத்தலாவை வைத்து சாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட பெண்ணொருவர் கொரோனை விசேட குற்றப்பிணாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி சந்தேகிறவரான பெண் 20 லட்சம் ரூபாவை மோசடி செய்துள்ளதாக கொரோனை விசேட குற்றப்பிணாய்வு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நேற்று வெள்ளிக்கிழமை காலை அழுபோமுள்ள காவல்துறை பிரிவுக்குள்பட்ட பகுதியில் கொரோனை விசேட குற்றப்பிணாய்வு பிரிவின் அதிகாரிகளால் நடத்தப்பட்ட விசேட சோதனையின் போதே இப்பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் பாணந்துறை பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடைய பெண் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சப்ரகவு மாகாணத்தில் இந்த ஆண்டில் இதுவரை 4,660 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதுடன் 5 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சப்ரகவு மாகாண பிரதம செயலாளர் ஜேசேகர தெரிவித்துள்ளார். தற்போதைய இயந்திரதனமான வாழ்க்கை சூழலில் வேலைத்தளங்களில் அமர்ந்து வேலை செய்யும் நேரம் அதிகரித்துள்ளதால் மக்களின் உடற்பயிற்சி செய்யும் நேரம் பெருமளவு குறைந்துள்ளது. இதன் காரணமாக தொற்றா நோய்களின் தாக்கம் அதிகரித்து வருவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் சிரேஷ்ட பதிவாளரும் சமூக மருத்துவருமான அகமத் ஷியாம் தெரிவித்துள்ளார். ஒரு மனிதனுக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அதே போன்று உடற்பயிற்சியும் இன்றியமையாதது ஆகும். நாளொன்றுக்கு குறைந்தது 30 நிமிடங்களாவது வேகமாக நடத்தல் உள்ளிட்ட ஏதேனும் ஒரு உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். சிறுவர்கள் விளையாடும் நேரம் மற்றும் விளையாட்டிற்கான முக்கியத்துவம் தற்போது குறைந்துவிட்டது. அவர்கள் தினமும் சில மணித்தியாலங்களாவது விளையாட வேண்டும். உணவு அருந்தாமல் இருந்தால் உடல் பருமன் குறைந்துவிடும் என்று இன்றைய இளைஞர்கள் தவறாக எண்ணுகின்றனர். குறிப்பாக பலர் காலை உணவை தவிக்கின்றார்கள். காலை உணவின் மூலமாகவே உடலின் ஒட்டுமொத்த இயக்கமும் ஆரம்பிக்கின்றது. வளர்ந்த ஒருவருக்கு உடல் ஆரோக்கியமாக இயங்க நாளொன்றுக்கு 2,500 to 3,000 கலோரி ஆற்றல் தேவைப்படுகிறது. உணவை தவிர்ப்பதால் கலோரி அளவு குறைந்தால் அது உடலில் பல சிக்கல்களை ஏற்படுத்தும். இளைஞர்களிடையே தற்போது காஸ்டைடிஸ் அதாவது குடல் புண், உடல் சோர்வு மற்றும் இரத்த சோகை போன்ற பாதிப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. இதற்கு முறையற்ற உணவு தவிர்ப்பு, தூக்கமின்மை மற்றும் ஆரோக்கியமற்ற துரித உணவுகளை உட்கொள்வதே முக்கிய காரணங்களாகும். மேலும் பச்சை காய்கறிகளின் உணவில் சேர்ப்பது குறைந்துள்ளதும் நோய்கள் அதிகரிக்க காரணமாகின்றது. நம் உடல் ஒரு நாளைக்கு 3 வேளை உண்பதற்கே பழகியுள்ளது. எனவே பின்வரும் நேர ஒழுங்கை கடைபிடிப்பது அவசியமாகும். காலை உணவு முற்பகல் 9 மணிக்கு முன்னதாக உட்கொள்ள வேண்டும். கடலை, பயறு, கவுப்பி, இடியப்பம் அல்லது சோறு போன்ற பாரம்பரிய உணவுகள் காலை வேளைக்கு சிறந்தவை. மதியுணவு பிற்பகல் 1 மணி முதல் 3 மணிக்குள் உட்கொள்ள வேண்டும். இரவு உணவு இரவு 8 மணி முதல் 9 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துக்குள் உண்ண வேண்டும். காலை உணவை தவிர்ப்பது, மதிய உணவை பிந்தி உண்பது மற்றும் இரவு உணவை 10 மணியிலிருந்து 10:30 மணிக்கு மேல் தாமதமாக உட்கொள்வது முற்றிலும் தவறான பழக்க வழக்கங்கள் ஆகும். உறங்க செல்வதற்கு குறைந்தது 2 மணிக்காலங்களுக்கு முன்னதாக இரவு உணவை அருந்த வேண்டும். அதேபோல் இரவு 10:30, 11:30 மணிக்கு முன்னதாக உறங்க செல்வதே ஆரோக்கியமான தூக்கமாகும். 3 வேளை உணவுக்கு இடைப்பட்ட நேரத்தில் பசி எடுத்தால் அதற்கு பல வகைகள் மற்றும் சீனி சேர்க்காத பானங்களை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை விடுத்து பர்கர், பனீஸ் போன்றவற்றை இடை உணவாக உட்கொள்வதனாலேயே உடல் எடை அதிகரிக்கின்றது. பாடசாலை சிற்றுண்டி சாலைகளில் இருக்க வேண்டிய ஆரோக்கியமான உணவுகளின் பட்டியலை சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ளது. இது பாடசாலைகளில் மாணவர்களிடையே பாகுபாடற்ற தன்மையை உருவாக்கும். மதிய உணவின் போது அதிக அளவு சோறு உண்பதை தவிர்க்க வேண்டும். ஒரு மதிய உணவு தட்டில் கால்வாசி அதாவது 25% மட்டுமே சோறு இருக்க வேண்டும். எஞ்சிய பகுதியில் புரதம், மரக்கறிகள், கீரை வகைகள் மற்றும் பழங்கள் சம அளவில் அடங்கி இருக்க வேண்டும். இரவு வேளையில் இடியப்பம், பிட்டு, இட்லி அல்லது சோறு சாப்பிடுவதாக இருந்தால் அதன் அளவை பெருமளவு குறைக்க வேண்டும். இடைவேளைகளில் சீனி அற்ற தேநீர் மற்றும் பழங்களை அதிகமாக எடுத்துக்கொள்வது உடலுக்கு உகந்தது என சமூக மருத்துவர் அகமது ஷியாம் மேலும் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. சப்ரகமோ மேல்மாகாணம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தரே, கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். ஊபா மாகாணத்தின் சில இடங்களிலும் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளியின் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள். இலங்கை செய்திகளுக்கான சனியை வழங்கினார்கள் இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம்.com.
1: மரக்கறிய
2: என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
3: 11 rue 75 mille de Paris,
2: Vicky Superstore, Gare Lagones, Sasselil,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagones.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாஜப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
2: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள் சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ்
2: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858
2: சுவிசிலே VTS Finance GmbH.
0: மதிய பிரதான செய்திகளில் தொடர்கிறது இந்திய செய்திகள். இந்திய செய்திக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரி ஸ்ரீயுகையில் அமைந்துள்ள வீட்டி கேஷன்கரி, காலிய குண்டுசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். கச்சதீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது காங்கிரஸ் ஆட்சியின் மற்றொரு இருண்ட பக்க வரலாறு என பாஜக கடுமையாக விமர்சித்தது. தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணன் நியமிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அரசியல் தலைவர்கள், கர்நாடகாவைச் சேர்ந்த அந்த பதவியில் இருந்தால் காவிரி பிரச்சினைக்கு எப்படி தீர்வு காண முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளனர். பள்ளி பாடப்புத்தகங்களில் வரலாற்றை திருத்தி எழுதுவதற்கும் மாணவர்கள் மனதில் நஞ்சு கருத்தை புகுத்துவதற்கும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழு துணை போவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி 2 ஆண்டு பதவிக்காலத்தை நேற்று நிறைவு செய்தார். மக்களுக்கான தனது போராட்டம் தொடரும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தியின் வெளிநாட்டு பயணங்களுக்கு எங்கிருந்து நிதி வருகிறது என்று பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள ஒரு சாலைக்கு தன்னுடைய பெயர் சூட்டப்பட்டதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நன்றி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத் நகரம் மற்றும் தெலுங்கானா மாநிலத்தை தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்த அந்த மாநிலங்கள் தெருக்கள் போன்ற இடங்களுக்கு சர்வதேச அளவில் பிரபலமான தலைவர்களின் பெயர்களை சூட்டும் முயற்சியில் மாநில அரசு ஈடுபட்டு வருகின்றது. அதன்படி ஹைதராபாத்தில் அமெரிக்க துணை தூதரகம் உள்ள பகுதியில் அமைந்துள்ள ஒரு சாலைக்கு டொனால்டு டிரம்ப் அவென்யூ என பெயரிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து டொனால்டு டிரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில், இந்தியாவின் ஹைதராபாத்தில் புதிய டொனால்டு டிரம்ப் அவென்யூ உள்ளது, இதுபோன்று கௌரவிக்கப்படும் முதல் அமெரிக்க அதிபர் நான் தான் என்று நன்றியில் பதிவிட்டுள்ளார். இதேபோல் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு வெளிவட்ட சாலைக்கு மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாடாவின் பெயரும் சூடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாதி அடையாளத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் பரபரப்பு தகவல் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாதி அடையாளத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்குவது குறித்து வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. வாக்காளர் பட்டியலை சீரமைப்பும் சிறப்பு தீவிர திருத்தப்பணி முன்னோடி திட்டம் கடந்த ஆண்டு June 24 பீகாரில் தொடங்கப்பட்டது. இந்த சிறப்பு தீவிர திருத்தப்பணிக்கு பின் அங்கு சுமார் 65 லட்சம் பேர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது. ஆவணங்கள் இல்லாத காரணத்தை காட்டி குடிமக்களின் வாக்குரிமையை பறிக்க பாஜகவின் தூண்டுதலின் பேரில் தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக எதிர்கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் அப்போது குற்றம் சாட்டியிருந்தனர். எதிர்ப்புக்கு பணிந்தது ஒன்றிய அரசு. 7 முதல் 9 வரையிலான மாணவர்கள் மும்மொழி படிக்க தேவையில்லை, தற்போதைய மொழி பாடங்களையே தொடரலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி பல மாணவர்களும் பெற்றோர்களும் நீதிமன்றத்தையும் அணுகினர். பொதுமக்களின் இந்த கடுமையான அழுத்தத்துக்கு அடிபணிந்த மத்திய அரசு தற்போது இந்த முடிவை தளர்த்தியுள்ளது. குறைந்தபட்சம் 2 இந்திய மொழிகளை படிக்க வேண்டும் என்ற விதிமுறை 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே இனி புதிதாக நடைமுறைப்படுத்தப்படும். ஏற்கனவே 7 முதல் 9 வகுப்புகளில் பயிலும் மாணவர்களுக்கு இது முன் தேதியிட்டு அமுல்படுத்தப்படாது என சிபிஎஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அதன்படி இந்த ஆண்டு 6 வகுப்பில் சேரும் மாணவர்களுக்கு மட்டுமே 3 மொழிகள் கற்பிக்கப்படும். அடுத்த ஆண்டு முதல் 7 வகுப்பில் இருந்து படிப்படியாக 3வது மொழியை மாணவர்கள் பயில்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் உள்கட்டமைப்பு திட்டங்களில் கடந்த மே மாத நிலவரப்படி ₹5.4 லட்சம் கோடிக்கு கூடுதல் செலவினம் ஏற்பட்டுள்ளதாக அரசின் மாதாந்திர அறிக்கை தெரிவித்துள்ளது. முன்னணி இயற்கை வள உற்பத்தி நிறுவனமான வேதாந்த கடந்த 2025-26 நிதியாண்டில் அரசு கஜானாவுக்கு ₹62,722 கோடியை பங்களிப்பாக கட்டணங்கள் வழங்கியுள்ளது. இது முந்தைய 2024-25 நிதியாண்டின் பங்களிப்பை காட்டிலும் 13.3% அதிகமாகும். கடந்த நிதியாண்டில் நிறுவனத்தின் சிறந்த நிதி செயல்பாடுகளே இதற்கு காரணமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக்கழக அரசின் அமைச்சர் சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அமைச்சர் சரத்குமார் தெரிவித்த மறுப்பிலும் முரண்பாடு தெரிவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. டில்லியின் வடக்கு புகார் பகுதியான பாவனாவில் பழைய பகை காரணமாக 22 வயது இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 சிறார்களை டில்லி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்தியாவின் அயோத்தி ராமர் கோயிலில் பல கோடி ரூபாய் நன்கொடை பணம் கையாடல் செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அதன் தொடர்பில் கோயில் ஊழியர்கள் உட்பட 8 பேரை இந்திய காவல்துறை கைது செய்துள்ளது. அவர்களில் பெரும்பாலானோர் பக்தர்கள், நன்கொடையாக அளித்த பணத்தையும் பொருட்களையும் எண்ணும் பணியில் ஈடுபட்டவர்கள். ஜம்மு காஷ்மீரில் ஜூலை 3 அமர்நாத் யாத்திரை தொடங்குவதையொட்டி அந்த யூனியன் பிரதேசம் முழுவதும் பாதுகாப்பான சூழலை உறுதி செய்ய கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தெற்கு காஷ்மீரில் இமயமலையில் 380 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள அமர்நாத் குகையில் இயற்கையாக உருவாகும் பனி லிங்கத்தை தரிசிக்க ஆண்டுதோறும் பக்தர்கள் யாத்திரை மேற்கொள்வது வழக்கம். அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள பகல்காம், கந்தர்பால் மாவட்டத்தில் உள்ள பால்டால் ஆகிய 2 வழித்தடங்களில் இந்த யாத்திரை மேற்கொள்ளப்படும். நடப்பாண்டு ஜூலை 3 தொடங்கி 57 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்தியா ஜப்பான் இடையே 16வது உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜப்பான் பிரதமர் சானியா டகாஷி ஜூலை 1 இந்தியா வருகிறார். இந்தியா ஜப்பான் இடையே ஆண்டுதோறும் நடைபெறும் வருடாந்திர உச்சி மாநாடு ஜூலை 1 முதல் 3 வரை டெல்லியில் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எஃப்ஐஆரை மட்டுமே காரணம் காட்டி ஒருவருக்கு பாஸ்போர்ட் வழங்க மறுக்க முடியாது. குற்ற வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு செய்திருந்தால் அந்த நபருக்கு பாஸ்போர்ட் வழங்க தடை இல்லை என உயர்நீதிமன்ற கிளை தெரிவித்துள்ளது. தமிழ் திரையுலகின் மிக முன்னணி இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் இன்று காலை மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. சென்னையில் அவரது இல்லத்தில் இன்று தூக்கத்திலேயே மாரடைப்பு ஏற்பட்டு பாக்யராஜ் மரணமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாக்யராஜ் மறைவு செய்தி அறிந்து தமிழ் திரையுலகினர் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் ஆவரண தங்கம் விலை சவரனுக்கு ₹560 உயர்ந்து 1 சவரன் ₹1,06,960 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ₹70 உயர்ந்து ₹13,370 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் ₹845 விற்பனை ஆகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளில் தொடர்கிறது உலகச் செய்திகள். உலகச் செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் இஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். வெனிசுவேலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கங்களில் இறந்தோர் எண்ணிக்கை 920 தாண்டிவிட்டது. மேலும் 50,000 அதிகமானோரை காணவில்லை. அவர்களை தேடும் முயற்சிகளுக்கு அனைத்துலக தேடல் மீட்பு குழுக்களும் உதவுகின்றன. கடந்த புதன்கிழமை இரவு வெனிசுவேலாவை ஒன்றன்பின் ஒன்றாக நிலநடுக்கங்கள் உலுக்கின. நாட்டின் வடக்கு பகுதியில் கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. தலைநகர் ஹரஹாஷும் அருகிலுள்ள கரையோர பகுதியான லாக்வா ஜிரா ஆக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. 880 கட்டடங்கள் இடிந்ததில் ஏறத்தாழ 3,000 குடும்பங்கள் வீடுகளை இழந்துள்ளன. வெனிசுவேலாவை 7.2 richter 7.5 richter அளவிலான நிலநடுக்கங்கள் அடுத்தடுத்து உலுக்கின. அது அரிய சம்பவமாக கருதப்படுகிறது. கடந்த சுமார் 100 அந்நாட்டை தாக்கி ஆக வலுவான நிலநடுக்கம் அதுவாகும். வெனிசுவேலா நிலநடுக்கத்தில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த பெண் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். கிராசியலா மோரா என்ற அந்த பெண் மீட்கப்பட்டார். மீட்பு பணியாளர்களும் தன்னார்வலர்களும் அவரை இடிபாடுகளிலிருந்து சிரமப்பட்டு வெளியே கொண்டு வந்தனர். அப்போது அவர் சுயநினைவுடன் இருந்தார். இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்ட பிறகு அவர் செய்தியாளரிடம் பேசினார். நிலநடுக்கம் ஏற்பட்டதும் கதவின் சட்டத்தை மிக இறுக்கமாக பிடித்து கொண்டதாக கிராசியலா கூறினார். அவ்வளவு வலுவாக பிடித்ததால் அவரது விரல் முறிந்தது, மேலும் சில காயங்களும் ஏற்பட்டன. அவருடன் கூடவே இருந்த அவரது தோழி இறந்தார். யாராவது காப்பாற்றுவார்களா என்று காத்திருந்த போது தமது தோழியை தனியாக விட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவரது கையை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்ததாக கிராசியல் AFP செய்தியிடம் கூறினார். இறந்தால் இருவரும் ஒன்றாக இறந்து விடலாம் என்று நினைத்ததாக அவர் கூறியது பலரை நெகிழச் செய்துள்ளது. கோர்மோஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்த எங்களுக்கு முழு உரிமை உள்ளதாக ஈரான் நேற்று மீண்டும் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரானிடையே அண்மையில் எட்டப்பட்ட தற்காலிக அமைதி ஒப்பந்தத்தின் பகுதியாக ஹோர்மோஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து 3 மாதங்களுக்கு பின் சீரடைந்துள்ளது. எனினும் வருங்காலங்களில் ஹோர்மோஸ் நீரிணையில் பயணிக்கும் கப்பல்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிப்பது குறித்து ஓமன் நாட்டுடன் ஈரான் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது. இதற்கு எதிராக அமெரிக்கா மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகள் வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் எந்தவித நிபந்தனைகளும் சுங்க கட்டணங்களும் இன்றி ஹோர்மோஸ் நீரிணையில் சுதந்திரமான கப்பல் போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இது குறித்து ஈரான் வெளியுறவு இணையமைச்சர் காசின் கரிபாபதி வெளியிட்ட எக்ஸ் பகுதி பதிவில், ஹோர்மோஸ் நீரிணையின் கடலோர நாடாக அப்பகுதியில் போக்குவரத்தை கட்டுப்படுத்த எங்களுக்கு முழு உரிமை உள்ளது. எங்களின் உரிமைகளை அங்கீகரிக்காமல் மாற்று வழிகள் அல்லது தன்னிச்சையான முடிவுகள் மூலமாக ஹோர்மோஸ் நீரிணையில் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்ய முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ஹோர்மோஸ் நீரிணையை உரிய அனுமதியின்றி கடக்க முயன்ற 3 வெளிநாட்டு எண்ணெய் கப்பல்களை ஈரானின் புரட்சிகர காவல் படை எச்சரித்து திருப்பி அனுப்பியுள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணையில் சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட ஆளில்லா வானூர்தி தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானை தாக்கியதாக அது கூறியது. அமெரிக்காவின் தாக்குதலை முறியடித்ததாக ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்க நிறுவனங்களின் எண்ம சேவைகளுக்கு வரி விதிக்கும் நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு 100% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு நேரடியாக அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க நிறுவனங்களை குறிவைத்து அவற்றின் எண்ம சேவைகளுக்கு சில ஐரோப்பிய நாடுகள் உடனடியாக வரி விதிக்க ஆலோசித்து வருவதாக தெரிகிறது. அவ்வாறு அமெரிக்க நிறுவனங்கள் மீது எந்த ஒரு நாடு எண்ம சேவை வரியை விதித்தாலும் அதற்கு பதிலடியாக அந்த நாட்டின் அனைத்து இறக்குமதி பொருட்கள் மீது உடனடியாக 100% இறக்குமதி வரி விதிக்கப்படும். இந்த புதிய வரியானது அந்தந்த நாடுகளுடன் முன்னதாக மேற்கொள்ளப்பட்ட அனைத்து வர்த்தக ஒப்பந்தங்களை மீறி விதிக்கப்படும். எண்ம வரி விதிப்பை நடைமுறைப்படுத்தும் எந்த ஒரு நாட்டுக்கும் இது பொருந்தும் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களை பாதுகாக்கும் நோக்கில் ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிபர் ட்ரம்ப் விடுத்துள்ள இந்த நேரடி எச்சரிக்கை உலகளாவிய வர்த்தக சூழலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மலேசிய சுங்கத்துறை $13 மில்லியன் செயற்கை நுண்ணறிவு நுண் சில்லு கடத்தல் முயற்சியை முறியடித்துள்ளது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் கடத்தல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் தடையில்லா வர்த்தக பகுதியில் இம்மாதம் 5ஆம் தேதி அதிகாரிகள் சோதனையை நடத்தினர். அங்கிருந்து மற்றொரு ஆசிய நாட்டுக்கு அந்த பொருட்கள் அனுப்பப்பட இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த நுண்சில்கள் எங்கு தயாரிக்கப்பட்டன, எங்கு செல்ல இருந்தன போன்ற விவரங்களை மலேசிய அதிகாரிகள் வழங்க மறுத்துவிட்டனர். அந்த ஏற்றுமதியில் சம்பந்தப்பட்ட மலேசிய நிறுவனம் ஒன்று விசாரணையில் உதவுகின்றது. கடந்த ஆண்டு அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட சில்லுகளின் ஏற்றுமதி மறு ஏற்றுமதிக்கான கட்டுப்பாடுகளையே மலேசியா கடுமையாக்கியது. அதற்காக ஸ்ட்ராட்டஜிக் ரேட் பெர்மிட் பெறுவது கட்டாயம். சில்லுகள் தவறாக பயன்படுத்தப்படலாம் அல்லது வேறு நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படலாம் என்ற சந்தேகம் இருந்தால் நிறுவனங்கள் முன்கூட்டியே தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. வங்கதேசத்தின் இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் அந்த நாட்டின் உள் விவகாரங்களில் வெளிநாடுகள் தலையிடுவதை நிராகரிப்பதற்கும் சீனா முழு ஆதரவளிப்பதாக அந்த நாட்டு அதிபர் ஷி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். வங்கதேச பிரதமராக கடந்த பிப்ரவரியில் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக சீனாவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் தாரிக் ரஹ்மானை பெய்ஜிங்கில் நேற்று சந்தித்து பேசிய ஷி ஜின்பிங் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சீன தலைநகர் பெய்ஜிங்கின் ஆக உயரமான கட்டடத்தில் சிறு விமானம் ஒன்று மோதி இருக்கிறது. அந்த 108 மாடி கட்டடத்தில் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அதை சுற்றியுள்ள சாலைகள் மூடப்பட்டுள்ளன. நேற்று மாலை காரின் அளவு கொண்ட ஒரு விமானம் கட்டடத்தை மோதியதாக அதை பார்த்தவர்கள் கூறினார். சன்வெட் அரோரா என்ற பெயர் கொண்ட விமானம் பெய்ஜிங்கின் கிழக்கில் உள்ள விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டதாக கூறப்படுகிறது. அது விபத்தா அல்லது வேண்டுமென்றே நடத்தப்பட்ட தாக்குதலா என்பது தெளிவாக தெரியவில்லை. தாய்லாந்தில் வேலை தேர்வு மோசடியில் சிக்கிய அரசாங்கத்தின் புதிய அதிகாரிகள் வேலையை இழக்கக்கூடும் என்று பிரதமர் அனுட்டின் சான் விராஷூன் எச்சரித்துள்ளார். வேலைக்கு தெரிவு பெறுவதற்கான சுமார் 2000 தேர்வு தாள்களில் மோசடி நடந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. நொந்தாபூரி நகரில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. 6000 அதிகமான அரசாங்க அதிகாரிகளை வேலைக்கு எடுக்க கடந்த டிசம்பரில் தேர்வு நடத்தப்பட்டது. அதில் தேர்ச்சி பெற்ற சிலர் கையூட்டு கொடுத்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. மோசடியில் சம்பந்தப்பட்ட அரசாங்க அதிகாரிகள் சிலர் கைது செய்யப்பட்டனர் அல்லது பணியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டனர். தேர்வில் மோசடி செய்தோர் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்படுவர் என்று தாய்லாந்தின் உள்துறை அமைச்சருமான பிரதமர் அனுட்டின் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதான செய்திகளை தொடர்கிறது உலக செய்திகள். இங்கிலாந்தில் தற்போது நடைபெற்று வரும் ICC மகளிர் T20 உலகக்கிண்ண போட்டியில் முதல் 8 இடங்களை பெற்ற அணிகளில் ஒன்றான இலங்கை பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள 2028 மகளிர் T20 உலகக்கிண்ண போட்டியில் நேரடியாக விளையாட தகுதி பெற்றது. அத்துடன் ICC-யினால் அடுத்த வருடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அங்குரார்ப்பண மகளிர் சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் இலங்கையில் நடைபெற உள்ளது. வரவேற்பு நாடுகின்ற வகையில் அப்போட்டியிலும் இலங்கை நேரடியாக விளையாட தகுதி பெற்றுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் அயர்லாந்து அணி 34 வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நோர்வே அணியை 4-1 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணி வீழ்த்தியுள்ளது. இந்த அதிரடி வெற்றியின் மூலம் பிரான்ஸ் அணி தனது குழுவில் முதலிடத்தை பிடித்து கம்பீரமாக அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. கால்பந்து தொடரின் குழு ஈ பிரிவு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 5-1 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் பெல்ஜியம் அணி தனது குரூப்பில் முதலிடத்தை பிடித்து நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. கால்பந்து தொடரின் குழு எச் பிரிவு ஆட்டத்தில் ஹெப்வர்த் மற்றும் சவுதி அரேபிய அணிகள் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் கோல் எதுவுமின்றி 0-0 என்ற கணக்கில் சமநிலையில் முடிந்தது. இந்த முடிவு கால்பந்து தொடரின் முதல் முறையாக களமிறங்கிய ஹெப்வர்த் அணிக்கு ஒரு வரலாற்று தருணமாக அமைந்தது. குழு சுற்றின் முடிவில் ஸ்பெயின் அணி முதலிடத்திலும் ஹெப்வர்த் அணி 2வது இடத்திலும் பெற்று நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளன உலக கிண்ண தொடரின் குழு ஐயில் 10 வீரர்களுடன் விளையாடிய ஈராக் அணியை 5-0 என்ற கோல் கணக்கில் செனகல் அணி துவசம் செய்துள்ளது. இந்த அதிரடி வெற்றியின் மூலம் செனகல் தனது அடுத்த சுற்று வாய்ப்பை உயிர்ப்பித்துள்ளதுடன் ஈராக் அணி தொடரிலிருந்து அதிகாரபூர்வமாக வெளியேறியுள்ளது. கால்பந்து தொடரின் குழு எச் பிரிவு ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் உருகுவேயை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் ஸ்பெயின் அணி 7 குழு எச் பிரிவில் முதலிடத்தை பிடித்து நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. பீபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 4 சாம்பியனான ஜெர்மனியை ஈக்கு விடாரும் அமெரிக்காவை துருக்கியும் வீழ்த்தி அந்த அணிகளுக்கு அதிர்ச்சி அளித்தன. எனினும் ஜெர்மனி அமெரிக்கா உள்ளிட்ட 8 அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு நேற்று முன்னேறின. உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றில் அதிகமான பார்வையாளர்கள் மைதானத்துக்கு வந்த போட்டியாக நடப்பு சீசன் புதிய சாதனை படைத்துள்ளது. இதற்கு முன் 1994 அமெரிக்கா உலகக்கோப்பை போட்டியில் மொத்தமாக 52 ஆட்டங்களுக்கு 35,587 ரசிகர்கள் வந்ததே அதிகபட்சமாக இருந்தது. தற்போது இந்த போட்டியில் 48வது ஆட்டத்திலேயே அந்த எண்ணிக்கை முறியடிக்கப்பட்டது. அந்த ஆட்டம் வரை மைதானத்துக்கு வந்த ரசிகர்கள் எண்ணிக்கை 36,005,357 பதிவாகியுள்ளது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு மெக்சிகோ தகுதி பெற்றதை கொண்டாட திரண்ட மக்கள் மீது கார் ஒன்று மோதியுள்ளது. 17 காயமடைந்த நேற்று முன்தினம் மெக்சிகோ செக்குடியசை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. மெக்சிகோ அணியின் ஜெர்சிகளை அணிந்தபடி காபோ சென்ட்ரல் லோக்ஸ் நகரில் மக்கள் சாலைகளை திரண்டு கொண்டாடி கொண்டிருந்தனர். அப்போது கூட்டத்தில் புகுந்த காரொன்று சுற்றியுள்ளவர்களை இடித்து தள்ளிவிட்டு சாலையோரம் இருந்த தடுப்பின் மீது மோதியது. சம்பவத்தை காட்டும் காணொலிகள் சமூக ஊடகத்தில் பரவி வருகின்றன. அதில் மக்கள் அந்த கருப்பு நிற காரை சூழ்ந்து கொண்டு அதனை குலுக்குவதை காண முடிந்தது. திடீரென்று காரின் ஓட்டுநர் வேகமாய் முன்னோக்கி நகர்கிறார். காரின் முன் நின்றவர்கள் மீது மோதுகிறார். அதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பலரும் சாலையில் அடிபட்டு கிடப்பது காணொளிகளில் பதிவாகி இருந்தது. காரை ஓட்டிய நபர் கைது செய்யப்பட்டார். சம்பவம் குறித்து வருத்தம் தெரிவித்த லாஸ் காபோஸ் வட்டார மேயர் விசாரணை நிறைவு பெற்றதும் முழு விவரங்கள் பொதுமக்களுடன் பகிரப்படும் என்றார். உலகக்கிண்ண போட்டியில் குழு பிரிவில் வெளியாகும் அணிக்கு US $10 million கொடுக்கப்படுகிறது. உலக கிண்ண போட்டி விறுவிறுப்பாக நடைபெறுகிறது. சில அணிகள் போட்டியின் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிவிட்டன. சில அணிகள் குழு பிரிவில் போட்டியிருந்து வெளியேறிவிட்டன. ஆனால் அவை வெறும் கைகளுடன் நாடு திரும்ப மாட்டா. குழு பிரிவில் விளையாடினாலே அணிக்கு $10 million, அதாவது 13 million வெள்ளி பரிசு தொகை வழங்கப்படுகிறது. போட்டிக்கு தயாராக $2.5 million மொத்தத்தில் பங்கெடுத்தாலே போதும், $12.5 million உறுதி. இது தவிர குழு பிரிவிலிருந்து போட்டியின் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும் 32 அணிகளுக்கு $11 million கிடைக்கும். போட்டியில் எவ்வளவு காலம் ஒரு அணி நீடிக்கிறதோ அதன் பரிசு தொகையும் அதிகரித்து கொண்டே போகும். கிண்ணத்தை வெல்லும் அணிக்கு $50 million ரொக்கம் காத்திருக்கிறது. இறுதியாக நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்று வீதத்துக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் உடனுக்குடன் தற்பொழுது இலங்கை இந்த உலக செய்திகளை இணையத்தினுடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோகபூர்வ இணையதளமான www.trttamilolli.com. இந்த இணையதளத்தில் உங்களதும் உங்கள் மனநிலைகளின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் கொண்டாட்டங்களை அனுசரணை நிகழ்ச்சியாக வான் அலைகளில் எடுத்து வரும்போது இலவசமாக உங்கள் படத்துடன் இணையதளத்தில் பிரசுரிக்கின்றோம். trttamilolli.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 382.81%, இந்திய பெறுமதியில் 107.43%, ஒரு அமெரிக்க டாலர். இலங்கை பெறுமதியில் 336.20%, இந்திய பெறுமதியில் 94.35%, ஒரு சுவிஸ் பிராங். இலங்கை பெறுமதியில் 415.35%, இந்திய பெறுமதியில் 116.56%, ஒரு ஐக்கிய நாட்டு பவுண்டு. இலங்கை பெறுமதியில் 443.66%, இந்திய பெறுமதியில் 124.53%, ஒரு கனடா டாலர். இலங்கை பெறுமதியில் 136.85%, இந்திய பெறுமதியில் 66.47%. இத்துடன் மத்திய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com. இந்திய செய்திக்கு அனுசரணை வழங்கினார்கள் பரிசு யூகையில் அமைந்துள்ள விஜி கேஷன்கரி, காலியலி கொனுசல் அமைந்துள்ள விஜி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விஜிஎஸ் பினான்ஸ் EMBS நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGAM நூலகம் நூலகம்.
4: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
6: 11 à 13 rue Caille 75 000 de Paris
5: BT Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse
5: Mélodie et Tordre-Gelke BT Cash and Curry Paris Lachapelle Tordre Tolibisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
4: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
8: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க போங்க போ.
5: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
6: 11 à 13 rue Caille 75 000 de Paris
5: Viti Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse
5: Mélodie et Tordre-Gelke Viti Cash and Curry Paris Lachapelle Tordre Tolibisi Lakam Cyberondre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேர்.
9: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள் மரக்கறி வகைகள் உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம் தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பி நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன் செய்ய.

பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோன் 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். விடுமுறை விருப்ப நிகழ்ச்சிக்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033-1-48-32-15-40. அந்த வகையில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ஜோபிதா, யோசனி கிடைக்கிறேன்.
0: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீர்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் சுகமாக இருக்கிறீங்களா?
0: ஆம், நாங்களும் சுகமாக இருக்கிறோம் அம்மா.
1: இந்த எப்படி வெயில் வரைக்கும் என்ன மாதிரி இருந்தது? கூடு குளிராயிருக்கு.
0: வெக்கதான், என்ன செய்யறது?
1: வெக்கதான், ரெண்டைக்கும் வெக்கதான். 30 மீட்டர் கொண்டு இருந்தது வெள்ளட. சாப்பிட்டாக்கிதானே?
0: ஆம், சாப்பிட்டேன் அம்மா. நன்றி.
1: சரி, நீங்கள் எனக்கு ஆனந்தம் ஆனந்தம் நம் வாசல் தேடி வந்தாச்சு என்ற பாட்டை தாங்கோ.
0: ஆனந்தம் ஆனந்தம் நம் வாசல் தேடி வந்தாச்சு என்ற பாடல். ஓகே அம்மா, உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன்.
1: நன்றி, நன்றி, நன்றி,
0: நன்றி, வணக்கம.
1: நன்றி, வணக்கம்,
0: நன்றி. இன்றைய விடுமுறை இசைக்கு பதிலாக உங்கள் விருப்பம் இசையோடு நாங்கள் இசையை கேட்போம்.

0: நேரம் சரியாக 2:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா, ஏமலேந்து பொங்கையூர் ராஜா.
0: வணக்கம் பொங்கையூர் ராஜா அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கிறேன், நீங்கள எப்படி இருக்கீர்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: வெயில் தான் அதிகமா இருக்குது.
0: அங்கே எப்படி வெயிலா கூட?
1: ஓ, வெயில் கூட தான். அது வீட்டுக்கு இந்த கிளிமையா போயிட்டு வர மாதிரி, இந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் இருக்கும் இல்லையா? ஆனா வெளியே
0: போயிடலாம்,
1: அப்படி அமைதி பொறுமையோட மௌனத்தோட அப்படியே டிஆர்டியோட பாட்டை கேட்டுருப்போம்.
0: நான்
1: கச்சேரி ஆரம்பம் பார்த்தேன் சோபிதா. இது கடவுளே கடவுளே மீண்டும் நான் பிறந்து விட்டேன்,
0: கடவுளே கடவுளே மீண்டும் நான் பிறந்து விட்டேன்,
1: கனவிலே கனவிலே வாழ தொடங்கி விட்டேன் என்று வந்த பாடல்.
0: அப்படியா?
1: எல்லாம் முடிஞ்சிட்டு வந்து ஒரே சைட்ல இருக்கும் தானே.
0: என்ன திரைப்படம் சொல்லி இருந்தீங்க? கச்சேரி.
1: கச்சேரி
0: ஆரம்பம்.
1: ஜீவா நடிச்ச படம்.
0: ஜீவா நடித்த திரைப்படம்.
1: ஜீவா நடிச்ச கச்சேரி ஆரம்பம்.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன்.
1: நன்றி, நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் பொங்கையூர் ராஜா அவர்கள் கேட்ட பாடல்.

0: நேரம் சரியாக 2:51. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் சோபி.
0: வணக்கம் மதினி மோகன், நலமா இருக்கிறீர்களா?
1: நலமாகவே இருக்கிறோம், நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் நலமாக இருக்கிறீங்க?
0: ஆமா ஆமாம். நீங்க சாப்பிட்டீங்களா?
1: எல்லாரும் சாப்பிட்டாச்சு. 3 மணி ஞாபகம் போதும். நீங்க தான் கொஞ்சம் போடைக்கு சாப்பிட்டு இருப்பீங்க, என்ன சாப்பிட்ட அப்புறம் நீ சுவாசிப்பீங்க?
0: ஆமா ஆமாம். சில வேளைகளில்
1: சில வேளைகளில் இல்லாட்டி முடிச்சது அப்புறம்
0: முடிச்ச பிறகு சாப்பிடுவேன்.
1: சரி சரி.
0: சில வேளையில் 4 மணியும் ஆகும். 4 மணிக்கு ரதி கோபாலசிங்கம் அவருடைய கவிதையும் கானம் போகும் போதே சாப்பிடுவேன். அப்படியும்

0: நீங்க இத முடிச்ச அப்புறம் அவங்க கூட மற்ற ப்ரோக்ராம் பேர் இதுதானே?
1: ஆமா.
0: இருந்திருந்து அவர் கொஞ்சம் நல்ல உடம்பு கட்டேன்னு இடநடையிலேயே கொண்டு போகுதுன்னு.
1: இப்ப கொஞ்சம் ஆளு அது மெலிஞ்சதா முந்தின முந்தின மாதிரி முந்தித்தான் அவர் உடம்பா இருந்த, இப்ப கொஞ்சம் மெலிஞ்சுதான் இருக்கிற.
0: தயாரிச்சவர்தானே? அப்ப அந்த காலத்துல இந்த படம் வந்த காலத்துல இந்த வீடுகள்ல டிவியை குறைவு. அப்ப எங்கட ஏழாலையில அந்த மினி சினிமா ஒன்று ஒன்று ஓடுவினா, அப்ப எல்லாரும் போய் சேர்ந்திருந்து பார்ப்போம். அப்ப இந்த படம் பார்த்தாங்க அந்த ஞாபகத்துல, நல்ல நல்ல படம் இருந்தாரு. அந்த பால ஊர்வாசியிட பாட்டுண்டு ரெண்டு பேரும் படிப்பினம் சின்னஞ்சிறு சுழியே அரியிட அரியிடோண்டு தொடங்கும் என்ன அந்த பாட்டல். அந்த பாட்டு இருக்கா கேப்போம்.
1: ஓகே ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன்.
0: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: அவர் மதனி மோகன் அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

0: நேரம் சரியாக 2:59 நிமிடங்கள். நீங்கள் இணைந்திருப்பது விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியோடு. விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர் வணக்கம்.
1: அன்பான இனிய வணக்கம். சோபிதா பொண்டிரேந்தி விபி, நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு.
0: நன்றி, நாங்களும் நலமாக இருக்கிறோம்.
1: சகோதரி வதனி மோகன் முந்தாரை முடிச்சென்றால் அவர்களால நான் கட்டுவன் பக்கத்துல டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்படத்தில இருந்து அழகிய விழிகளில் 60 கதைகளும் எழுதிய திருமலர் என்ற பாடலை அமரர்களான எஸ் பி பாலசுப்ரமணியத்துடன் வாணிஜியராம் படிக்க பாடலுக்கு நடத்திருப்பார் அமரர் கே தாக்கிகராஜும் அவரது காதல் மனைவி பூர்ணிமா ஜெயராமன். பாடலே எல்லாரும் கேட்டு பார்ப்போம்.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன். நன்றி.
1: நன்றி, வணக்கம் சோபிதா.
0: நன்றி, வணக்கம். அவர் விபி அவர்கள் கேட்ட பாடலை கேட்டு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருப்பவர் வணக்கம். அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டுவிட்டது. மூன்று பத்து வரையும் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி இடம்பெறும், அந்த வகையிலே நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் பாலேந்திரா அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: உள்ளுக்குள்ளால
0: எடுக்கிறது இல்ல,
1: நேரம் நெருங்கிட்டு
0: மூன்று பத்து மணி வரை இரண்டாவது செய்திகள் கொஞ்சம் தாமதமாக
1: முதலே சொல்லி இருந்தால் நான் மூன்று பத்து சொல்லி இருந்தேன். நீங்கள்
0: நன்றி. நீங்க சோமா இருக்கிறீங்களா?
1: எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நல்ல நல்ல உச்சிச்சாயா குதல் கூட பாட்டு கேட்டு கேட்டு நல்லா இருந்தது.
0: சிங்கமூர்த்தியுடைய
1: நன்றி
0: வணக்கம். அவர் பாலேந்திரா அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

0: ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.
1: நீ சொல்லிவிட்டு எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் உங்களுக்கு குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், ஏற்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
4: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம்.
3: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
4: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
4: மேலதிக தொடர்புகளுக்கு
5: 7265 Fraser Street, Vancouver, Canada.
3: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
4: மேலதிக தொடர்புகளுக்கு
3: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன், 778 882 40 39, அல்லது 64 375 0055.
4: மேலதிக தொடர்புகளுக்கு
3: மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
4: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: பரிசு லாட்சபலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால், 14 ரே கை பாரிஸ், 10 லாட்சபல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி, 0951 15 82 03, அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சபலில் ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில், பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நீ சுவல் செய்யும் உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையில் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு 7 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61 மின்னஞ்சல் முகவரி opt77@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் opt77 வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடன் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடன் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜெயா பிரதர்ஸ், 604 707 01 57 அல்லது 604 902 03 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
5: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரத் 3998 Swiss. சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
6: பெறவேசி இலக்கம் 3971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 7-8-9-20-58-58.
5: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழொலியின் இந்திய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது

0: பாடலில் தேடல். பாடலில் தேடல் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பாடத்தேடல் நிகழ்ச்சியின் விதிமுறைகள், நான் உங்களுக்காக ஒரு தரவு கொடுப்பேன். அந்த தரவுக்குரிய பதில் நான் ஒலிபரப்பாகும் பாடலுக்குள் ஒளிந்திருக்கிறது. ஆகவே தரவையும் பாடலையும் நன்றாக கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த தரவுக்குரிய பதிலை பாடலூடாக கண்டுபிடிக்கலாம். அந்த மேலே இன்றைய புதிய தரவாக கொடுக்கப்படுகிறது. உலகத்து மாந்தர்கள் அனைவருக்கும் பணி தொடர்பாக சொல்லக்கூடியதும் உலகத்து மாந்தர்கள் அனைவருக்கும் பணிவு தொடர்பாக சொல்லக்கூடியதும் நல் உறவில் உள்ள எதிர்பார்ப்பாக உள்ள இதனை நல் உறவில் உள்ள எதிர்பார்ப்பாக உள்ள இதனை பாடலில் இருந்து கண்டுபிடித்து தேவையில்லை என்பதில் உரத்து சொல்ல சேரக்கூடிய ஒன்றினை விடியாக பெறலாம். என்னும் ஒருமுறை கூறுகிறேன். உலகத்து மாந்தர்கள் அனைவருக்கும் பணிவு தொடர்பாக சொல்லக்கூடியதும் நல் உறவில் உள்ள எதிர்பார்ப்பாக உள்ள இதனை பாடலில் இருந்து கண்டுபிடித்து தேவையில்லை என்பதில் உரத்து சொல்ல சேரக்கூடிய ஒன்றினை விடியாக பெறலாம். என்னும் ஒருமுறை கூறுகிறேன். உலகத்து மாந்தர்கள் அனைவருக்கும் பணிவு தொடர்பாக சொல்லக்கூடியதும் நல் உறவில் உள்ள எதிர்பார்ப்பாக உள்ள இதனை பாடலில் இருந்து தெரிந்து தேவையில்லை என்பதில் உரத்து சொல்ல சேரக்கூடிய ஒன்றினை விடியாக பெறலாம். இதோ பாடல். பாடலுடாக இந்த தரவுக்குரிய பதிலோடு இணைந்து கொள்ளுங்கள்.
1: இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வே

நல்லது நேர்களே, ஒரு அருமையான பாடல் ஒன்றை கேட்டீர்கள். அந்த பாடலுக்குள் நான் கொடுத்த முதல் இரு தரவுக்குரிய பதில் பாடலுக்குள் ஒளிந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் முதல் இரு தரவுக்குரிய பதிலை பாடல் ஊடாகவும், மூன்றாவது தரவாக கொடுக்கப்பட்ட தரவை நீங்கள் தரவுக்குரிய பதிலை சொல்லும்போது முதல் எழுத்தை நீக்கும் மாற்றும்போது வரும் பதிலாக அமையும்.

0: நேரம் சரியாக 3:27. உலகத்து மாந்தர்கள் அனைவருக்கும் பணிவு தொடர்பாக சொல்லக்கூடியதும் நல் உறவில் உள்ள எதிர்பார்ப்பாக உள்ள இதனை பாடலில் இருந்து கண்டுபிடித்து தேவையில்லை என்பதில் உரத்து சொல்ல சேரக்கூடிய ஒன்றினை விடியாக பெறலாம். அந்த வகையிலே இப்பொழுது வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் சுந்தா. ஸ்கந்தா.
0: வணக்கம் ஸ்கந்தா அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கிறேன். நீங்க அன்றைக்கு புது கல்வி கொடுத்திருக்கிறீங்க.
0: ஆமா ஆமா, புது தரவு கொடுத்திருக்கிறேன்.
1: அன்றைக்கு நான் அண்டைய தரவை தான் சொல்றதுக்கு வந்தேன். இப்ப நீங்க சொல்லிக்க புதுசு சொல்றாரு.
0: ஆமா, அதை நான் அடுத்த இதை முடிந்த பின்பு, அது முடியல, அடுத்த வாரம் இது முடிந்தவுடன் அந்த தரவை நான் மீண்டும் கொடுக்கிறேன்.
1: நான் அதுக்கு அன்னைக்கு பொய்யில் இருந்து மொய் என்று சொல்லிட்டு போனேன்.
0: பொய்யில இருந்து மொய் என்று சொல்லி
1: அதே நான் இருப்போம் சொல்லுவோம் என்று வந்தேன். எனக்கு ஒரு சொல்லு சரியா பிடிபடையில, கூடி என்ற ஒரு சொல் எடுத்தேன்.
0: குமிழியா?
1: கூடி கூடி இருக்கிறாரு. உலகத்து மாந்தர் அனைவருக்கும் அன்புதோட பார்க்கலாம் கூடிய எடுத்தேன். கிடையாது எதிர்பார்ப்பு எல்லாரோடும் கூடி இருக்க
0: வேணுமென்றானே.
1: வேண்டாம் மன்றத்தில உரத்து சொல்லிக்க செய்யற வேண்டாம் போடியன்னு சொல்லுவோமோ என்ன தெரியா? இப்ப சட்டமயத்துக்கு சொல்லி
0: சொல்லிட்டு
1: சொல்லிட்டு பதில இருந்து பாத்துட்டு வாங்க. பாத்து பாத்து நன்றி.
0: ஓகே, நன்றி நன்றி, வணக்கம். நல்லது நேர்களே, உலகத்து மாந்தர்கள் அனைவருக்கும் பணிவு தொடர்பாக சொல்லக்கூடியதும் நல் உறவில் உள்ள எதிர்பார்ப்பாக உள்ள இதனை நல் உறவில் உள்ள எதிர்பார்ப்பாக உள்ள இதனை பாடலில் இருந்து தெரிந்து தேவையில்லை என்பதில் உரத்து சொல்ல சேரக்கூடிய ஒன்றினை விடியாக பெறலாம். அந்த வகையிலே இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் சௌரி சோபிதா, ஜெர்மனில இருந்து உதயன் பேசுகிறேன்.
0: வணக்கம் ஜெர்மனில இருந்து உதயன் அவர்கள், நலமா
2: இருக்கிறீர்களா? நீங்க நலம் தானே?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நன்றி
2: நன்றி. நான் முன்னுக்கு தாழ்ந்து என்று சொல்லி எடுத்தேன். பணிவோடு சம்பந்தமா நாங்கள் தாழ்மையுடன் சொல்லுவோம். கடந்த மனதுக்குள்ள
0: தாழ்ந்து
2: தாழ்ந்து ஒரு எங்களை ஒரு படிப்பிச்ச மாஸ்டர் மேலவியல் சந்திக்கிற அளவு தாழ்ந்துதான் நின்று கரைப்போம். அது மாதிரி நல்ல உறவிலையும் கொஞ்சம் தாழ்ந்து நடந்தால் அந்த உறவு நீடிக்கும். கொஞ்சம் தலைக்கணத்தோட நடந்தால் கஷ்டம் தானே. அப்ப அப்படியும் நல்ல உறவு நீடிக்க அப்படி நடப்பார்கள். அதிலிருந்து வீழ்ந்து என்று சொல்றேன்.
0: விழுந்து
2: சொல்றான், விழுந்து கேட்கிறேன். உனக்கு ஒன்றும் தேவையில்லை, உன் உதவி போயிட்டு வா சொல்லுவேன். இல்லையோ?
0: இல்ல இல்ல, நீங்க சொல்லுகிறீர்கள், அர்த்தம் சொல்லுகிறீர்கள். அப்ப அதான் சொன்னேன்.
2: அப்படி சொல்லுவார்கள். அப்ப விழுந்து சொல்லி சொல்றேன்.
0: ஓகே, நன்றி
2: நன்றி நன்றி
0: நன்றி, வணக்கம்.

0: நேரம் சரியாக 3:31. இவ்வேளையிலே வந்திருப்பவர் பைபிள் ஊடாக ஞானதேசன் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள்.
1: வணக்கம் சோபிதா.
0: ஓம் வணக்கம். நலமாயிருக்கிறீர்களா?
1: நான் நலமா இருப்பேன்.
0: தாழ்மையாக இருந்தால்
1: எல்லாம் கிடைக்கும். தாழ்ந்து இல்லாம அவர்களோட கூட அடியும் தாங்கள் தான் தலைவர் நின்று அது கிடைக்காது. தாழ்ந்து என்று சொல்லிட்டு தேவையில்லை என்பதனால அது தேவையில்லை என்பதில் உரத்து சொல்றது இதனால வீணா போகும். தேவையில்லை என்று சொல்றதுதான்
0: விழுந்து என்று சொல்லலாம் சொல்றீர்கள்.
1: தேவையில்லை என்றா எனக்கு அதுல முடியாது உரத்து சொல்றது இந்த பூவன் சொல்ல சொல்லி பார்க்க.
0: ஓகே, நன்றி நன்றி நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் சவிதா.
0: வணக்கம். கமலவேணி அவர்கள் நலமா இருக்கிறீர்களா?
2: ஓம் நலமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
2: நல்லா கலக்கி விட்டீர்கள் பாட்டு.
0: தெரியாது, நான் கேட்கல. ராத்திரி வாலேந்திரன் சொல்லியிருந்தார், நீங்களும் சொல்லுகிறீர்கள்.
2: இவர் சொன்னார், இவர் அப்பதான் வந்து கதவு திறந்தவர்.
0: நன்றி.
2: மற்றது சுபிதா கேள்வியை நீங்க திருப்பி சொல்றீங்களா?
0: ஓம் உலகத்து மாந்தர்கள் அனைவருக்கும் பணிவு தொடர்பாக சொல்லக்கூடியதும் நல் உறவில் உள்ள எதிர்பார்ப்பாக உள்ள இதனை பாடலில் இருந்து கண்டுபிடித்து தேவையில்லை என்பதில் உரத்து சொல்லக்கூடிய ஒன்றினை விடையாக பெறலாம்.
2: தாழ்ந்து
0: என்று சொன்னவர்
2: அவர் ரெண்டாவது முறை என்ன சொன்னவர் அவர்
0: வீழ்ந்து
2: சில விட சரிவரும் போலே எனக்கும் தெரியுது. அப்ப நான் அவற்றை விடையோட நிக்கிறேன், கண்டுபிடிச்சா வாரண.
0: ஓகே, நன்றி
2: நன்றி
0: நன்றி. வணக்கம்.

0: நேரம் சரியாக 3:34. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடலி தேடல். பாடல் தேடல் நேற்றுக்காக சியாமலாவை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் சியாமலா.
1: வணக்கம் சோபிதா, நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம், நன்றி.
0: அதாவது எத்தனை பெரிய மனிதருக்கு என்ற பாடல்.
1: நாட்டுல இல்ல தானே?
0: நாட்டுல இல்லையா, கனடாவில் இல்லையா, இல்ல சுரிலங்கா? சுரிலங்கா
1: அம்மாட்ட வந்தேனா?
0: சுரிலங்காக்கு போயிட்டீங்க?
1: எல்லாருக்கும்
0: தெரியுமா? சரி, எங்களுக்கு தானே தெரியாம போச்சு. ரேடியோல சொல்லி இருப்பீங்களா என்ன? சரி சரி சரி சரி,
1: ரேடியோல கதை கேட்கலான்னு
0: சொல்லுங்க. ஓகே.
1: நன்றி
0: சியாமலா. பழைய கேள்விக்கு நான் அதை கொடுக்கவில்லை, ஏனென்றால் அது இணையதளத்தின் ஊடாகத்தான் இருந்தது. அப்ப அதை நான் தவற விட்டு விட்டேன், அழிந்து விட்டது. ஓகே, நன்றி சியாமலா. நன்றி, நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 3:37. நீங்கள் இணைந்திருப்பது பாடலி தேட நிகழ்ச்சியோடு. பாடல் தேட நிகழ்ச்சிக்காக நான் கொடுத்த தரவு, உலகத்து மாந்தர்கள் அனைவருக்கும் பணிவு தொடர்பாக சொல்லக்கூடியதும் நல் உறவில் உள்ள எதிர்பார்ப்பாக உள்ள இதனை பாடலிலிருந்து கண்டுபிடித்து தேவையில்லை என்பதில் உரத்து சொல்ல சேரக்கூடிய ஒன்றினை விடையாக பெறலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்வோம்.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூர்த்தி லவ்சான், 0541-79-11-712. தர்மலிங்கம் பிரபா, 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: இடிக்க சிந்திக்க வைக்கும் கலை நிகழ்வுகள். உங்கள் இல்லத்துக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களையும் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளவும். இன்னும் இன்னும் எத்தனையோ அத்தனைக்கும் தமிழர் விளையாட்டு விழா 27 ஆண்டில். வாருங்கள் வாருங்கள், சந்திப்போம்.
1: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாருக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வை வசந்தம் வந்து
1: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7 நாள் 23 தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31 தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1 தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2 தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3 தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-26.
3: நிறைய கலை நேரம் சரியாக 3:42 நீங்கள் இணைந்திருப்பது பாடலி தேடு நிகழ்ச்சியோடு. பாடலி தேடு நிகழ்ச்சிக்காக கொடுத்த தரவு உலகத்து மாந்தர்கள் அனைவருக்கும் பணிவு தொடர்பாக சொல்லக்கூடியதும் நல் உறவில் உள்ள எதிர்பார்ப்பாக உள்ள இதனை பாடலிலிருந்து கண்டுபிடித்து தேவையில்லை என்பதில் உரத்து சொல்ல சேரக்கூடிய ஒன்றினை விடையாக பெறலாம். அந்த வயலில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் சுவிதா. நான் அப்போது பழைய வழிதான் என்று அக்கறை இல்லாம வேண்டுட்டேன். இப்பதான் திருப்பி கேள்வி வடிவா கேட்டுட்டு
3: பாக்குறேன்.
4: தாழ்ந்தேன்னு சொன்ன உடையன் வந்து தாழ்ந்த வேறாண்டி இருக்கு, தாழ்ந்தாண்டி இல்லையே ஒரு சொல்லும். அப்ப நான் அதால நல்ல வழியில போகணும்ன்றத எடுத்து வழியை எடுத்து பாக்குறேன். கூடி சொன்ன நான் கூடி இருக்க வேணுமெண்டு எதிர்பார்ப்பும் எல்லாரோடையும் கூடி இருக்க வேணுமெண்டு எதிர்பார்ப்போம். அதுல இருந்து சொன்னேன் அவ வேண்டா போடி என்று சொல்லுவீங்க வேண்டாம் அப்படியே ஒரு குறிப்பிட்டு தரையில்ல ஒரு பொம்பளையா சொல்ற சொல்லண்ட சொல்லுவாரு இல்ல அப்படி இருந்தா.
3: ஆமா,
4: அப்ப அது வராதபடியால நான் இது நல்ல வழி என்று பாக்குறேன், வழி என்று எடுக்கிறேன். மற்றது வேண்டாம் வீண் பழி என்று பழி என்று சொல்றவ இல்லோ பழி வேண்டாம். அப்ப வழியில இருந்து பழி சொல்லி பாக்குறேன்.
3: ஓகே, நன்றி.
4: நன்றி சவிதா.
3: நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 3:43. மீண்டும் ஒருமுறை இந்த பாடலை உங்களுக்காக தருகிறேன்.

நிகழ்ச்சிக்காக நான் கொடுத்த தரவு உலகத்து மாந்தர்கள் அனைவருக்கும் பணிவு தொடர்பாக சொல்லக்கூடியதும் நல்லுறவில் உள்ள எதிர்பார்ப்பாக உள்ள இதனை பாடலில் இருந்து கண்டுபிடித்து தேவையில்லை என்பதில் உரத்து சொல்ல சேரக்கூடிய ஒன்றின் எப்படியாக பெறலாம். அந்த வேலையில் இரண்டாவது தடவையாக பாடல் கேட்டீர்கள். இணைந்து கொள்ளுங்கள் சரியான பதிலோடு.

0: அந்த வகையில் இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சோபி.
0: வணக்கம் மதனி மோகன். நலம் தானே?
1: நலமாக இருக்கிறோம். நீங்க?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நன்றி வதனி. என்ன உங்கள் நேரம் யோசித்துக் கொண்டிருந்தீர்களா?
1: ஓ, யோசித்துக் கொண்டிருந்தேன். நீங்களும் சரியான பதிலை சொல்லுங்கள் என்று சொல்றீங்களா? அப்ப வந்த விட சரியில்லை என்று தான் நினைக்கிறேன்.
0: சொல்ல முடியாது. அப்படி
1: சொல்ல முடியாது. எனக்கு அந்த முதல் வந்த பதில் சரியான மாதிரி தான் இருந்தது. இவர் சொன்னார்,
0: உதயன் அவர்களா?
1: உதயன் சொன்ன பதில்
0: தாழ்ந்து என்று சொல்லி இருக்கிறார்.
1: ஓ, அந்த பனிமண்டு வரைக்கும் அப்படித்தானே தாழ்ந்து. அதான் அதுல தாழ்ந்தவர் என்றுதான் அதுல வந்தது. பாட்டுல தாழ்ந்தவர் என்றுதான் வந்தது. அப்படி முடிஞ்சு சொல்லலாமோ? தாழ்ந்து
0: இல்ல, அதே அப்படித்தான் வர வேணும். அந்த
1: ஆனாலும்
0: அந்த சொல்லுக்கு ஏற்றபடி அவர் சொல்லி இருக்கிறார். பார்ப்போம். பொறுத்திருந்து என்னும் மேலிடத்திலிருந்து என்னும் பதில் வரவில்லை. அப்ப ஆகையால் அது நான் சரியா தவறான்னு எடுத்துக்கொள்ள முடியல இப்போதைக்கு.
1: நான் தாழ்ந்தவர் என்றுதான் சொல்லி பாக்குறேன். தாழ்ந்தவர் வீழ்ந்தவர் என்று சொல்றதானே, அதைத்தான் நான் சொல்லி பாக்குறேன்.
0: சரி, பார்ப்போம் மதனி. நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். நேரம் சரியாக 3:50. நீங்கள் இணைந்திருப்பது பாடலை தேட நிகழ்ச்சி.

0: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
1: இருக்கோ. இந்த அழுகி போன மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா சோதரில நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 10 மணி வரை யான் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவு தருகின்றோம்.

தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹால் சுதன் 778-882-40-39 அல்லது 604-375-55. மேலதிக தொடர்புகளுக்கு பறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம், தரப்புக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சத்திலே ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவிலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களை அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் வெளிநாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லாஷ்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷெரி 0951-15-82-3 அல்லது 0669-58-61-61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலை ஷெரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நீச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77-35-37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01-72-99-51-61 மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரப்பின வசதியும் உண்டு. கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கருவைகள், கடன் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38-05-1 கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604-707-1-57 அல்லது 604-902-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: கடனை இரண்டு.
1: நல்லது நேர்களே, உங்கள் பதில் சரியா தவறா என்பதை நான் அடுத்த வாரம் கூறுகின்றேன். இப்பொழுது மேலிடத்திலே நாங்கள் தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கிறது. அதனால் உங்கள் பதிலை நான் அடுத்த வாரம் சரியா தவறா என்று தருகின்றேன். இத்துடன் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நன்றி, வணக்கம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்தினால் கைது செய்யப்பட்ட ஜனாதிபதி செயலகத்தின் பாராளுமன்றம் மற்றும் அமைச்சரவை பிரிவின் சிரேஷ்ட உதவி செயலாளர் இதுவரை 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். புதிய டெங்கு வைரஸ் ஒன்று பரவி வருவதன் காரணமாகவே நாட்டில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் கலனி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நீதிமன்ற வழக்கு நடவடிக்கைகள் நிறைவடைந்த நிலையில் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்ட பெருந்தொகை போதைப் பொருட்களை புத்தளம் மணாத்து வில்லு பகுதியில் உள்ள தகன உலை மையத்தில் இன்று சனிக்கிழமை அளிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை காவல்துறை தெரிவித்துள்ளது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 105வது ஆண்டு நிறைவு விழா நேற்று வெள்ளிக்கிழமை கொழும்பில் விசேட உத்தியோகபூர்வ நிகழ்வாக கொண்டாடப்பட்டது. பாராளுமன்றத்தில் அண்மையில் முன்வைக்கப்பட்ட உள்நாட்டு இறைவரி மற்றும் வட்வரி சீர்திருத்தங்கள் தொடர்பாக சமூகத்தில் பரப்பப்படும் வதந்திகள் முற்றிலும் தவறானவை என நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஏந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் படைப்பணிகளுக்காக இலங்கையிலிருந்து புறப்பட இருக்கும் இலங்கை ராணுவம் மற்றும் இலங்கை காவல்துறை விசேட அதிரடிப்படை உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக ஜனாதிபதி அன்னுகுமாரி திசாநாயக்க நேற்று பெனாகொடையிலுள்ள இலங்கை காலாட்படை பிரிவு தலைமையத்தில் கலந்து கொண்டார். அரசு ஊழியர்களுக்கு தமிழை முறையில் பணம் செலுத்தும் அடிப்படையில் 20 கிலோகிராம் அரிசியினை வழங்க தீர்மானித்துள்ளதாக வர்த்தக மாநில உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். உலகளாவிய எரிபொருள் விலைகள் தொடர்ந்து சரிந்து வருவதால் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் எதிர்பார்த்திருப்பதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஏந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். என்டிபி வங்கி நிதி கொடுக்கல் வாங்கல்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பான தடையவியல் ஆய்வு அறிக்கையின் இடைக்கால அறிக்கை கிடைக்கப் பெற்றுள்ளதாக என்டிபி வங்கி அறிவித்துள்ளது. வவுனியாவில் சுகாதார பரிசோதனைகள் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது வீடு ஒன்றிலிருந்து விற்பனை செய்வதற்காக தயார்படுத்தப்பட்ட 580 லிட்டர் சீனிப்பாணி கைப்பற்றப்பட்டதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார பரிசோதனைகள் தெரிவித்துள்ளன. குற்றவாளி ஒருவருக்கு போலி கடவுச்சீட்டொன்றை தயாரித்து கொடுத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தின் நாடாளுமன்றம் மற்றும் அமைச்சரவை பிரிவின் சிரேஷ்ட உதவி செயலாளர் ஒருவர் கண்டியில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து நேற்று வரையிலான காலப்பகுதியில் 2,15,526 சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் 2,14,333 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோத கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பில் இருந்து பதிலை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று சுமார் 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 42 பேர் காயமடைந்துள்ளனர். வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட பெண் ஒருவர் கொரோனா விசேட குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்திய செய்திகளில் கச்சதீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது காங்கிரஸ் ஆட்சியின் மற்றொரு இருண்ட பக்க வரலாறு என பாஜக கடுமையாக விமர்சித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி 2 ஆண்டு பதவி காலத்தை நேற்று நிறைவு செய்தார். மக்களுக்கான தனது போராட்டம் தொடரும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் வெளிநாட்டு பயணங்களுக்கு எங்கிருந்து நிதி வருகிறது என்று பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாதி அடையாளத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் பரபரத்த தகவல் தெரிவித்துள்ளார். எதிர்ப்புக்கு பணிந்தது ஒன்றிய அரசு. 7 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் மும்மொழி படிக்க தேவையில்லை, தற்போதைய மொழி பாடங்களையே தொடரலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் உள்கட்டமைப்பு திட்டங்களில் கடந்த மே மாத நிலவரப்படி ₹5.4 லட்சம் கோடிக்கு கூடுதல் செலவினம் ஏற்பட்டுள்ளதாக அரசின் மாதாந்திர அறிக்கை தெரிவித்துள்ளது. டெல்லியின் வடக்கு புகர் பகுதியான பாமானாவில் பழைய வகை காரணமாக 22 வயது இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 சிறார்கள் டெல்லி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் ஜூலை 3ஆம் தேதி அமர்நாத் யாத்திரை தொடங்குவதையொட்டி அந்த யூனியன் பிரதேசம் முழுவதும் பாதுகாப்பான சூழலை உறுதி செய்ய கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியா ஜப்பான் இடையே 16வது உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜப்பான் பிரதமர் சானே டஹாஷி ஜூலை 1ஆம் தேதி இந்தியா வருகிறார்.
எஃப்ஐஆரை மட்டும் காரணம் காட்டி ஒருவருக்கு பாஸ்போர்ட் வழங்க மறுக்க முடியாது. குற்ற வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு செய்திருந்தால் அந்த நபருக்கு பாஸ்போர்ட் வழங்க தடை இல்லை என உயர்நீதிமன்ற கிளை தெரிவித்துள்ளது. தமிழ் திரையுலகின் மிக முன்னணி இயக்குநர் நடிகருமான பாக்கியராஜ் இன்று காலை மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. உலக செய்திகளில் வெனிசுவேலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கங்களில் இறந்தோர் எண்ணிக்கை 920 தாண்டியுள்ளது. மேலும் 50,000 அதிகமானோரை காணவில்லை. வெனிசுவேலா நிலநடுக்கத்தில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த பெண் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டார். ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்த எங்களுக்கு முழு உரிமை உள்ளதாக ஈரான் நேற்று மீண்டும் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. மலேசியா சுங்கத்துறை 13 மில்லியன் டாலர் செயற்கை நுண்ணறிவு நுண் சில்லு கடத்தல் முயற்சியை முறியடித்துள்ளது. வங்கதேசத்தின் இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் அந்த நாட்டின் உள் விவகாரங்களில் வெளிநாடுகள் தலையிடுவதை நிராகரிப்பதற்கும் சீனா முழு ஆதரவளிப்பதாக அந்த நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். சீன தலைநகர் பெய்ஜிங்கின் ஆக உயரமான கட்டடத்தில் சிறு விமானம் ஒன்று மோதியிருக்கிறது. அந்த 108 மாடி கட்டடத்தில் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அதை சுற்றியுள்ள சாலைகள் மூடப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் வேலை தேர்வு மோசடியில் சிக்கிய அரசாங்கத்தின் புதிய அதிகாரிகள் வேலையை இழக்கக்கூடும் என்று பிரதமர் அனுட்டின் சான்விராகூன் எச்சரித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகளில் இங்கிலாந்தில் தற்போது நடைபெற்று வரும் ICC மகளிர் T20 உலக கிண்ண போட்டியில் முதல் 8 இடங்களை பெற்ற அணிகளில் ஒன்றான இலங்கை பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள 2028 மகளிர் T20 உலக கிண்ண போட்டியில் நேரடியாக விளையாட தகுதி பெற்றுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் அயர்லாந்து அணி 34 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்து தொடரின் குழு இ பிரிவு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 5-1 என்ற கோல்கணக்கில் நியூசிலாந்தை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நோர்வே அணியை 4-1 என்ற கோல்கணக்கில் பிரான்ஸ் அணி வீழ்த்தியுள்ளது. இந்த அதிரடி வெற்றியின் மூலம் பிரான்ஸ் அணி தனது குழுவில் முதலிடத்தை பிடித்து கம்பீரமாக அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. கால்பந்து தொடரின் குழு எச் பிரிவு ஆட்டத்தில் ஹெப்வர்ட் மற்றும் சவுதி அரேபிய அணிகள் மோதின. கால்பந்து தொடரின் குழு எச் பிரிவு ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல்கணக்கில் உருகுவேயை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றில் அதிகமான பார்வையாளர்கள் மைதானத்துக்கு வந்த போட்டியாக நடப்பு சீசன் புதிய சாதனை படைத்துள்ளது. ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு மெக்சிகோ தகுதி பெற்றதை கொண்டாட திரண்ட மக்கள் மீது கார் ஒன்று மோதியது. 17 பேர் காயமடைந்தனர். உலகக்கிண்ண போட்டியில் குழுப்பிரிவில் வெளியாகும் அணி USA 10 மில்லியன் டாலர் கொடுக்கப்படுகிறது. நாணய மாற்றி வீதம் இன்றைய நாணய மாற்றீட்டுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் www.trttamiloli.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 382.81%, இந்திய பெறுமதியில் 170.43%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 336.20%, இந்திய பெறுமதியில் 94.35%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.35%, இந்திய பெறுமதியில் 116.86%, ஒரு ஐக்கியராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 443.66%, இந்திய பெறுமதியில் 124.53%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 236.85%, இந்திய பெறுமதியில் 66.47%. இத்துடன் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள் பரிஷ் லாட்சப்பில் அமைந்திருக்கும் வீட்டி கேஷங்கரி, காலையிலே கொண்டுசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகானம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலில், வீட்டி சூப்பர் ஸ்டோர் கார்லா கோனேஸ் சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95140 Berger Lyonnaise.
2: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: நேரம் சரியாக 4:11. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தொடர இருப்பது ரதி கோபாலசிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கும் கவிதையும் கானமும். அவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவருடைய கவிதையும் கானத்தோடும் நேர்களை நீங்களும் இணைந்திருங்கள்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வரிசையில் தொடர இருக்கின்றது. கவியின் கானமும் நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள்.

இப்பொழுது ஒரு அழகான பாடல் ஒலித்து ஓய்ந்தது. நீங்கள் கேட்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் கவிதையும் கானம். அழகான கவிதையோடு உங்களுக்கு பிடித்த கானங்களும் இணைந்து உங்களை தாளாட்டி கொண்டதும் இவ்வளவு

என் உயிரில் கலந்த எழுத்துக்களை உயிர் எழுத்துக்களால் உனக்கு அனுப்பினேன். எழுது எழுது, எனக்கு ஒரு கடிதம் எழுது. என்னை நேசிக்கின்றாய் என்றல்ல, நீ வேறு எவரையும் நேசிக்கவில்லை என்றாவது எழுது.

கணக்க கணக்க நீங்கள் எப்போதும் கேட்க நினைப்பது கவிதையும் பாடல். பாடலும் கவிதையும் இணைந்து உங்கள் மனதில் ஊக்குவிக்கும்.

அலைகளை இழுத்து கரையில் தள்ளும் காற்றை கொஞ்ச நேரம் உன் கொலுசில் கட்டி நிறுத்து. சத்தம் போடாமல் சங்கீதமாவது கேட்கட்டும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் கவிதையும் கானமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். கேட்டவர்களுக்கு மட்டுமல்ல, கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கவிதையும் கானமும். கவிதை என்றாலே இனிமைதானே? கவிதையோடு பாடலும் இணைந்து ஒலித்தால் இனிமையிலும் இனிமைதானே? இன்று நீ என்ன வாகத்தில் சிரிப்பாயோ என்றேன். நீ மெல்லிய புன்னகை செய்தாய். இன்று

ஆசை தமிழ் ஒலியில் உங்கள் இல்லங்களில் மட்டுமல்ல உங்கள் உள்ளங்களிலும் ஒழித்துக் கொண்டிருப்பது கவிதையும். கவிதை என்றாலே நேயர்களே அழகுதானே, அது தன்னை இசையால் அலங்கரித்துக் கொள்ளும் போது பேரழகாகி விடுகிறது. இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் கவிதையும் கானும். எனக்கு நீ பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிய போதுதான் பிறந்தேன், மறுபடியும் புதிதாய் நான்.

கணக்கு கணக்கு நீங்கள் எப்போதும் கேட்க நினைப்பது கவிதையும் தானம். பாடலும் கவிதையும் இணைந்து உங்கள் மனதில் ஊக்குவிக்கும் இந்த

இப்பொழுது ஒரு அழகான பாடல் ஒலித்து ஓய்ந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் கவிதையும் கானம். அழகான கவிதையோடு உங்களுக்கு பிடித்த கானங்களும் இணைந்து உங்களை தாளாட்டி கொண்டதும் இவளே

0: 그럼 올리트 권도까지
1: 한비요
0: 그러면
2: சம்பியுங்காலே வியப்பிலே அழகுதானே அது தன்னை இசையால் அலங்கரித்துக் கொள்ளும் போது பேரழகாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் கவிதையும் காணும்.
0: உன் கண்களை கண்டு கவி எழுத விரலெடுக்க கடைசியில் என் கண்களே கவிதை என எழுதி முடித்தன எனது விரல்கள். இது கனவா இல்லை நினைவா என்று கிள்ளி பார்த்தேன். உன் கண்களை பார்த்து

0: மெய்யா பொய்யா
1: மீரா.

0: நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது கவிதையும் காதல். மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் இந்த தமிழ் வணக்கம் சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை ரதி கோபால் சிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கிய கவிதையும் காண தோடுமடைந்திருந்தீர்கள். அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடரும் விளம்பர இடவில் தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது கண்டுபிடி கண்டுபிடி.
2: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோன் 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
3: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கு.
4: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
3: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
4: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
3: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்புக் சென்டரி பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினால் 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
5: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியா.
2: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
5: காயத்திலிருந்து உடல் மீன் வகைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
6: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலைஞ்சியத்தில்.
5: மேலதிக தொடர்புகளுக்கு
7: 7265 Fraser Street, Vancouver, Canada.
6: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
5: மேலதிக தொடர்புகளுக்கு
6: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375 சைபர் 55.
5: மேலதிக தொடர்புகளுக்கு
6: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
5: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
6: பரிசு லாட்சிகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷாப்பலில் ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ற விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77-35-37 Avenue Marshall Post 77500 செல் தொலைபேசி இலக்கம் சைபர் 1-72-91-51. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடல் உணவுப் பொருட்கள் பலவகைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறித்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
5: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
6: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
5: நிலவிய விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ் 38 05 Knight Street வான்கூவர் கனடா.
6: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ் 604-707 Fraser Street அல்லது 604-902-44 மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com இணையதள முகவரி www.jeyabrothers.com.
7: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது

கண்டுபிடி கண்டுபிடி என் கேள்விக்கு பதிலை கண்டுபிடி. இந்நிகழ்ச்சியை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக முதலிலே முதியோர் சொல்லை மீட்டி பார்ப்போம். அடுத்தது பாட்டும் பைந்தமிழும் மூன்றாவது பகுதியாக நேர்களுக்கு அரமணித்தியாலம் கொடுக்கின்றேன். அவர்கள் எதுவாகிலும் வந்து உங்களுடைய அதாவது நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்கலாம், இல்லை ஊரொன்றை கண்டுபிடிப்பதற்கு கூட. நான் ஊரொன்றை இதில் முதலாவது தடவையாக கொடுக்கவில்லை, காரணம் பிபி அவர்களும் வந்து ஊரொன்றை கொடுப்பார். அதனாலே நான் அரமணித்தியாலம் 30 நிமிடங்கள் உங்களுக்காக தருகின்றேன். நீங்கள் உங்களுக்கு தெரிந்த ஏதாவது வந்து நீங்கள் அந்த 30 நிமிடத்துக்குள் வந்து சொல்லலாம். பின்பு 30 நிமிடங்கள் என்னுடைய கேள்வியாக இருக்கும். அந்த வயலை அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033 1 42 15 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0033 9 5 1 4 7 7 1. வைபர் ஊடாக 0633 680 0774 27. இன்றைக்கு ஊர் ஒன்றை கண்டுபிடிப்போம். ஊர் ஒன்றை கண்டுபிடிப்போம் என்பதிலே நான் மன்னிக்கவும் ஊர் இல்லை, முதியோர் சொல்லை மீட்டி பார்ப்போம். முதியோர் சொல்லை மீட்டி பார்ப்போம். நாங்கள் இப்பொழுது ஊர் என்று சொல்லுகின்றோம். அந்த ஊரை அந்த காலத்திலே எங்களுடைய முதியவர்கள் வந்து ஒரு சொல்லு சொல்லுவார்கள், ஊர் என்று சொல்லாமல் இன்னொரு சொல்லி சொல்லி பாவிப்பார்கள். அது எப்படி, அது எது? அதாவது ஊரை அந்த காலத்திலே எப்படி சொல்வார்கள்?

இணைந்து கொள்ளுங்கள் நேர்களே. அதாவது ஊரை ஊர் என்று சொல்லுவோம் நாங்கள், இப்ப அந்த ஊர் இந்த ஊர் என்று சொல்லி சொல்லுவோம். அதே போல முதியவர்கள், அந்த காலத்து முதியவர்கள் வந்து இந்த ஊரை எப்படி சொல்வார்கள், எப்படி சொன்னார்கள்?

0: அந்த வகையில் இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ஜோபி, நான் யோஜனிகிறேன்.
0: வணக்கம் அம்மா, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்கள் நல்ல ஜுகமாக இருக்கிற ஒரு அளவுக்கு நீங்கள் எப்படி எப்படி இருந்தாரோ எங்களை இருக்கிறீங்கல்ல. கேள,
0: ஆமா ஆமா ஆமா ஆமா, எப்படி இருக்கிறோம்,
1: இவ்வளவுதான் இருக்குவில்ல. அப்படியே ஒரு ஒரு என்ன யோகாக்கிறாங்க, அவ்வளவு புக்கையாகிறாங்க.
0: என்ன உங்களுக்கு எப்படி இருக்கிறது வீட்டுல?
1: எங்களுக்கு நாங்கள் அப்படி ஒரு இதா இறக்கி விட்டோம்னா பிடிக்க முடியல. 9 மணிக்கு இறக்கி விட்டோம் கொஞ்சம் குளிர்மையா இருக்குது வீட்டுக்குள்ள. இந்தியாவிலும்
0: சொல்லுவார்கள் வேறு பெயர்
1: கூட சொல்றீங்க. அந்த கதை வழியே அந்த இது வழியே அந்த சேரி இந்த சேரி அதிக ஞாபகம் இருக்குது. நீங்க என்ன வச்சுக்கீங்களா? வந்தது இங்கே இல்ல, இலங்கையில என்ன சொல்லி சொல்லி வேண்டு என்ன தெரிய இல்ல. சரி, என்ன சொல்றேன் நான்.
0: நன்றி அம்மா.
1: நன்றி நன்றி,
0: பார்ப்போம். நன்றி, வணக்கம். அந்த வகையில இப்பொழுது வந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்
2: கமலவாணி.
0: ஓம் கமலவாணி அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
2: ஓ, நாங்க நலமா இருக்கிறோம். இது சேரியும் ஓரளவு
0: சரிதான்.
2: அந்த புறம் அண்டுன்னு சொல்றத, அந்த புறம் அண்டு சொல்லின்னு சொல்றத நகரண்டு சொல்லுவேன் நாம். இது எது எடுக்கிறதுன்னு தெரியாம இருக்குது.
0: புறம் அந்த புறம் இந்த புறம்,
2: அந்த புறம் சொன்னாலும் ஒரு ஊர ஊரத்தனம் குறிக்குது.
0: பழைய காலத்துல ஊரை எப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று.
2: குடியிருப்பு, அது குடியிருப்பு என்ன?
0: ஓ, குடியிருப்பு இல்ல, குடியிருப்புன்னு சொல்ல மாட்டோம். அது குடியிருப்பு
2: நகர நகர சேரி அப்படியான சொல்லுவல் தான் தாவிச்சிருப்பு நம்ம அந்த காலத்துல. நான் அப்ப இப்ப யோகேஸ்வரி அம்மா அந்த சேரியே
0: சொல்றேன்.
2: அதுக்குல நான் சொன்ன சொல்லுக்குல அது சரி அடங்கிச்சேண்டா நகரண்டு சொல்றது எது என்று பார்த்து நீங்கள் விட சொல்லிக்கிறாங்க. ஊர் வேற இல்லையோ? அப்ப
0: ஊர் விபி அவர்கள் கொண்டு வருவார். பின்பு நான் அதுக்கு நேரம் கொடுப்பேன். அதன் பின்பு நீங்களும் ஏதாவது கேள்விகள் வந்து கேட்கலாம். வேறு ஏதாவது ஊர் மட்டுமல்ல,
2: அது என்னண்டா நேயருக்கு ஒரு நேரத்தை ஒதுக்க வேணும். என்னண்டா இந்த நிகழ்ச்சியை இந்த எனக்கு வந்து நிகழ்ச்சிக்கு அவர் கேட்டா பிறகு நிகழ்ச்சி மாறுற மாதிரி இருக்கிறது. அப்ப நாங்கள் உங்களோட நிகழ்ச்சிக்கு போட்டு தவிர பின்னாடி பின்னுக்கு விட்டுருக்கோ.
0: அதுக்காகத்தான் 7 மணியிலிருந்து இருக்குத்தானே
2: அரை மணி தியாலம் நான் இது 6 மணியிலிருந்து 7 மணி வரை நான் பாட்டும் இந்த மூலம் கட்டாயம் செய்ய வேணும் போகாமல் நின்று போவேன் அப்ப நீங்கள் ஒரு தர மாட்டீங்களே இல்ல சில வேளையில தருவேன் சில வேளையில அவர் கொடுப்பார்
0: அரை மணி தியாலத்துக்குள்ள யாரும் வந்து நீங்களும் ஒரு ஊரை கண்டுபிடிச்சு அதுக்கான தரவை கொடுக்கலாம். நன்றி
2: நன்றி நன்றி
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து ஞானடேசன் அவர்கள் நினைந்திருக்கிறீர்கள்.
3: வணக்கம்.
0: ஓம் வணக்கம், நலமா இருக்கிறீர்களா?
3: நலமா இருக்கிறேன்.
0: ஓ, சரியான வக்கி என்ன? ஆனா இன்றைய கொஞ்சம் குறைஞ்சு விட்டதே, நீ நாளை நாளைக்கு குறையும்.
3: வெளியில நல்ல
0: குடிமணி என்று சொல்லலாம். இப்ப அந்த ஊரை வந்து அவர்கள் பாவிச்சார்கள். இப்ப குடிமனை என்று சொல்லும் போது சில மூதாதையர்கள் அப்படி குடிமனைக்கு அந்த குடிமனைக்கு போன்னு சொன்னா அது ஒரு வேறு அர்த்தமாக வரும்.
3: சேரி அது சார்ந்த ஜனங்கள் இருக்கிற இடங்கள்ல இல்லாத கஷ்டப்பட்ட ஆக்கள் தான் சேரியில இருக்கிற இளந்த
4: சின்ன சின்ன குடிசைகளை அமைச்சிருப்பேன்.
0: ஓ, அது ஒரு ஊரண்டு சொல்லலாம், ஊரண்டு என்பதே சொல்லலாம். ஊர் இப்போ
4: ஊர் நகரம் அது எல்லாம் சேரி என்று சொல்லி பாக்குறேன்.
0: ஓகே, நன்றி.
4: நான் அந்த ஊரல் சொல்றேன், ரெண்டு ஊரல் கேட்டு பாக்குறேன்,
0: பின்பு கொண்டு வாருங்களா. ஓகே, நன்றி நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம் ஜோதிதா.
0: வணக்கம் பத்மராணி அக்கா, நலமா இருக்கிறீர்களா?
5: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்களும் நலம்தானே?
0: ஆம், நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
5: நான் பாடி அல்லது பாடி பாக்கம் என்று சொல்லி பாக்குறேன்.
0: பாடி அல்லது
5: பாக்கம்? பாக்கம்
0: பாக்கம். பாடி என்றால் அது கடை தொழிலாளர்கள் தங்குமிடம் என்பது. ஓ, தங்குமிடத்தை வாடி என்று சொல்லுவார்கள் கடை தொழிலாளர்கள். அங்கு ஒரு ஒரு குடிசை ஒன்று போல அமைத்து அந்த கடலில் உள்ள பொருட்களை எல்லாம் வைத்து எடுத்து அங்கு அந்த மீன்களை கொண்டு வந்து சில கணக்கிடுகிறது, அது எழுதுகளை எல்லாத்தையும் சேர்த்து வாடி என்று சொல்லுவார்கள். அது ஓ, நான் ஊரை கேட்டேன், ஊருக்கு வேறு பெயர் கேட்டேன் பத்மணிக்கா.
6: நானும் சேரி என்று சொல்லி பாக்குறேன். அதே நேரத்துல நான் இத்தாலியில 12 வருஷம் தான் தெரியும் உங்களுக்கு. நாங்கள் இருந்த இடம் சிசிலி என்று சொல்றது. அதுல வந்து உள்ளூர்காரர்களை பார்த்து இந்த நாட்டுப்புறத்தில் இருக்கிற சொல்லுதான். அப்ப நாங்க என்ன பைசனல் இந்த சொல்லு எனக்கு ஞாபகமாகத்துல இருக்கு என்னன்னு கேட்டால் அவர் ஊர்க்காரர் என்று சொல்லுவார். என்ன நாட்டுப்புறத்தான், அந்த நாட்டுப்புறத்தான் நாட்டுப்புறத்தான் சொன்னா அதுக்கு பேசு போடுவார்கள் எல்லாம். அப்ப அதாவது அவர்கள் அவர்களுக்குள்ளே அவர்களே சொல்லிக் கொள்வார் பைசனல் சொல்லுவார்கள். இது எங்க இடத்துல அப்படி சொன்னதா ஞாபகம் இல்லை, சில இடம் இருக்கலாம். எந்த சில சொற்கள் வந்து இப்ப போத்துக்கல்ல இருந்து வந்த சொல்லுகள் எல்லாம் இருக்குது. இது இருக்குது, இதுக்கு நானும் சேரி என்றுதான் சொல்லி பாக்குறேன். சேரி பக்கம் போனார்கள் என்று சொல்லுவார்கள். அந்த காலத்துல திரைப்படங்கள்லயும் சொல்லுவார்கள், என்ன சேரி பக்கத்துல போகணும், எம்ஜிஆர் சேரி பக்கம் வெட்டிக்கையை மறைச்சு காட்டி கொண்டு போய் காசு கொடுத்தாரு கல்யாணம் ஒன்று கண்டம் சேரி இதுல என்ன முகப்புத்தகத்துல எல்லாம் இருக்கு எம்ஜிஆர்
0: கல்யாணம்.
6: நானும் சேரி என்று சொல்லி கொண்டு விட பாருங்க.
0: ஓகே, நன்றி
6: நன்றி.
0: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம், நான் தான் ஒன்றும் சேரி அல்லது குப்பம் என்று சொல்றேன்.
0: ஆ, சேரி அல்லது குப்பம் என்று சொல்லுகிறீர்கள். ஓகே, நன்றி பத்மாணிக்கா.
5: ஓகே, நன்றி
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம் மதனி, நலம் தானே?
7: நலம் நலம், நீங்க?
0: ஓம், நலமாக இருக்கிறோம், நன்றி மதனி.
7: நான் சொல்றேன், அந்த சேரி அல்லது அந்த பாவன்னா தீனா பாடி என்று சொல்றதா?
0: பாடியா?
7: பாடி பாவன்னா தீனா.
0: பாடி இப்ப வந்து அந்த பாடி என்று சொல்ல,
7: பாடி அல்லது சேரி என்று கிடக்கு.
0: பாடிய பாடி என்று சொல்வார்கள், அது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை குறிக்கிற ஒரு சொல்லாக இருக்கும் என்றால்.
7: அந்த குறிஞ்சி முல்லை மருதம் அப்படி அப்படியாத்தான் அந்த சேரிய அந்த புதுச்சேரி அப்படி சொல்றதானே.
0: பாடி என்று சொல்லும் போது ஒரு ஞாபகம் வரும், பாடி மீன்னு சொல்லி ஒரு என்ன கால்பந்தாட்ட குழு இருக்கிறது குறிநகர் குறிநகர்ல, அது இங்க இருக்கிறது பிரான்ஸ்ல வந்து பிரான்ஸ்லயும் உருவாக்கி இருக்கிறோம். அங்க தாயத்திலையும் குறுநகர்ல என்ற ஒரு இடத்துல குறுநகர் என்ற இடத்துல பாடி மீன் விளையாட்டு கழகம் என்று சொல்லி இருக்கிறது. இப்ப இந்த இதுகள்ல பேஸ்புக் மற்றும் இணையதளங்கள் ஊடாக அது ஒரு பிரபலமாக இருக்கிறது. இங்க பிரான்ஸ்லயும் வந்து அந்த பாடி மீன் விளையாட்டு கழகம் என்று சொல்லி இருக்கிறது. அப்படி பாடி மீன் என்று சொல்லுவார்கள், அது அந்த கடத்தொழில் சம்பந்தப்பட்ட அப்படி ஒரு
7: சதுர்வேதி.
0: சதுர்வேதி, அது அது சதுர்வேதி என்றால் ஒரு இடத்தை குறிப்பிட்ட ஒரு இடத்தை தான் அதுகள் எல்லாம் குறிக்கும். அந்த குறிப்பிட்ட ஒரு இடங்களை இப்ப அந்த குப்பம் என்று சொன்னால் ஒரு அது ஒரு குப்பம் என்று சொன்னா ஒரு ஒரு நகரப்புறம், அதாவது ஒரு கிராமத்து, அதாவது ஒரு அந்த பழங்காலத்து கிராமத்து வாழ்கின்றவர்கள் ஒரு இடம் என்று குப்பம் என்று சொல்லுவார்கள். அது ஓ அப்ப நான் கேட்டது பொதுவாக ஊரைத்தான் கேட்டேன். ஊர் அந்த ஊருக்கு என்ன பெயர் என்று கேட்டேன். பொதுவாக இப்ப ஊரை வந்து எல்லாரும் அப்படித்தான் அந்த காலத்துல சொல்லி இருந்தார்கள். அந்த குப்பம் என்று சொன்னால் அது அந்த ஊர்ல இருக்கிற ஒரு குப்பத்த ஆக்கள், அந்த அதாவது ஒரு ஒரு ஒரு இன மக்கள் அப்படி அந்த அப்படியான இடங்களில் வசிக்கிறவர்களை குப்பம் என்று சொல்லுவார்கள். அந்த குப்பம் என்று சொல்லுவார்கள்.
7: பாளையம், பாளையம் என்றா
0: பாளையம்
7: என்றாலும்
0: ஓ பாளையம் ஓ அதுவும் ஒரு குறிப்பிட்ட இது. நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து மீண்டும் ஜானேஸ்வரர் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். அது கரையூர் என்று சொல்லி ஒரு இடம் இருக்குது, கரையூர். ஆமாங்க, ஊர் ஊர் இல்ல, ஊர் அது ஒரு ஊர்ல கரையூர் என்று சொல்லி ஒரு இடம். அந்த குப்பம் என்று சொல்லுவார்கள். அது ஒரு குறிப்பிட்ட அந்த தொகுதியினர், குறிப்பிட்ட ஒரு பகுதியினரை அப்படி இருக்கிற வாழுகிற இடம் அந்த குப்பத்துக்குள்ள போனி அந்தன்னு சொல்லுவார்கள். ஆமாம், அது ஒரு குறிப்பிட்ட. ஆமாம், நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம் ஜோதி.
0: வணக்கம்.
8: உறைவிடம் என்று சொல்லுகிறார, உறைவிடம்.
0: உறைவிடம், அதம்மா இப்ப வந்து உறைவிடம் என்று ஊர் உறைவிடம் சொன்னா அது நாங்கள் பொருள் பட எழுதுறது உறைவிடம். இப்ப வந்து ஒரு சொல்லு நாங்கள் இப்ப எழுதுறோம்னு சொன்னா அது ஒரு உறைவிடம். நாங்கள் பாவிக்க மாட்டோம் தானே, பேச்சு வழக்கில வந்து நாங்கள் பாவிக்க மாட்டோம் தானே உறைவிடம் என்று. உறைவிடம் சொன்னா நாங்கள் ஒரு கடிதம் எழுதும் போதோ இல்லாட்டி ஒரு கட்டுரை எழுதும் போது அது ஒரு உறைவிடம். அந்த அந்த அப்படியான ஒரு பகுதிக்குள்ள வெறும் இது உறைவிடம் என்று எழுதும் போது நாங்கள் அது பேச்சுவார்த்தையில நான் சொல்றதுதான் கேக்குறேன். பேச்சுவார்த்தையில ஊரண்டை எப்படி சொல்லுவார்கள், ஊர் பொதுவாக ஊரை எப்படி
8: சொல்லுவார்கள்.
0: நன்றி அம்மா, நல்லது. இப்பொழுது பதில் வந்துவிட்டது. யோசனி அம்மாவே அந்த பதிலை சொல்லிட்டு திரும்ப வந்து வேறு என்று சொல்லியிருக்கேன். சேரி என்று சொல்லுவார்கள். சேரி ஊரை வந்து சேரி, அந்த சேரிக்கு போனால் இந்த சேரிக்கு போனால் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு சொல்லி அந்த சேரி என்று சொல்லத்தான் அந்த காலத்தை பாவிச்சிருந்தேன். அதே போல இந்தியாவிலையும் சேரி என்று ஊரை வந்து சேரி என்று சொல்லுவார்கள். இந்த எங்கள் இலங்கை தேசத்திலேயும் வந்து சேரி என்று அந்த காலத்திலே எங்கள் முதியவர்கள் பாவித்த சொற்கள். இப்போ தெரியும் தானே வடக்கிலிருந்து வந்து வந்திருப்பவர்கள் அப்படி அந்த நிறைய ஊர்லேருந்து இப்போ இந்தியாவிலேருந்து வந்த குடியேற்ற மக்கள் கூட எங்களை மலைப்பிரதேசங்களில் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூட அந்த ஊரை வந்து சேரி என்று தான் சொல்லுவார்கள். நல்லது. முதல் யோகேஸ்வரி அம்மா இந்த சேரி என்ற சொல்லை சொல்லியிருந்தீர்கள். அடுத்து கமலவேணி அவர்கள், யானடி சார்வர்கள், பத்மநாணி அக்கா மற்றும் பிபி அவர்கள், பதனி மோகன் அவர்கள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து கொண்டு சரி பாடலை கேட்போம். பாடலுடாக உங்களுக்கு தரவு தரப்படும், அந்த தரவுக்கு பதில் நீங்கள் சொல்ல வேண்டும். இதோ பாடல்.

0: நேரம் சரியாக 5:34. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் கண்டுபிடி கண்டுபிடி. கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக இப்பொழுது 2வது பகுதியாக பாட்டும் பைந்தமிழும். அந்த வகையில் இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சவிதா. சரியான வெக்க விண்ணிரம்பி கூட
0: ஓ கூட
1: சரியான கூட இருக்குது.
0: இப்ப இங்கேயும் அப்படித்தான் கூடிட்டு இதுக்குள்ளயும் இருக்க முடியாம
1: இருக்குது. உள்ளத்துப்பதான் இருக்கிறோம்.
0: உங்களுக்கு சூரியன் எப்படி எந்த பகுதிக்கு வருது?
1: எனக்கு ஜன்னல் கண்ணாடி ஜன்னல் தானே அப்படியே அடிச்சு ரோட்டு பக்கத்தால.
0: ஆமா ஆமா.
1: இந்த பெரிய ஒரு டவல பிழிஞ்சு அதுக்குள்ள ஜன்னல மூடி போட்டாலும் அது என்ன வெக்கதா. இது கொஞ்சம் பெரிய பாட்டு என்ன சொல்லிதா?
0: ஓ பெரிய பாடல் தான்.
1: திரும்ப வரேன். பாட்டு ஓடிவிட்டு போல அடக்குவார். சரி சொல்லுங்க.
0: சரி, உங்களுக்கான முதல் அவதரவு உடலில் இருந்து தோலின் ஊடாக வெளியேற்றப்படும் ஒரு திரவம் பாடல்ல வந்தது.
1: வியர்வையா?
0: வியர்வை. ஆமா, வியர்வை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அடுத்து, உயிர் வாழ்வதற்கு முக்கியமான ஒன்று பாடல்ல வந்தது. நாம் உயிர் வாழ்வதற்கு முக்கியமான ஒன்று, நாம் மட்டுமல்ல இந்த உலகத்தில் உள்ள உயிருள்ள அத்தனையும் அத்தனை, அதாவது உயிருள்ளவர்கள் வாழ்வதற்கு தேவையான ஒன்று.

0: வணக்கம்.
1: வணக்கம் ஜோவிதா.
0: வணக்கம் பத்மராணி அக்கா.
1: காற்று
0: காற்று என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: ஓகே,
0: நன்றி.

0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் சவிதா.
0: வணக்கம் கமலவேணி அவர்கள். இங்க வந்தவர்கள் இன்னும் காணவில்லை. ஆமா, சரி, பரவாயில்லை. சரி, காற்றே உள்ளே அனுமதிப்பதற்காக உருவாக்கப்படுவது. காற்றை உள்ளே அனுமதிப்பதற்காக உள்வாங்கப்படுவது. உள்வாங்குதல், அதாவது உருவாக்கப்படுதல். இல்லை, காற்றை ஒன்று சொல்லிட்டீங்க, இன்னொன்று சொல்லாமா? காற்றை உள்ளே அனுமதிப்பதற்காக உருவாக்கப்படுதல்.
1: இடைவெளி.
0: இல்லை,
1: அதுவும் நன்றி.
0: அந்த வேலை ஞானதேசன் அவர்கள் எழுந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஞானதேசன் அவர்களே. அவருடைய கனெக்ஷன் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறது போல தெரிகிறது. அடுத்து வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் ஜோவிதா. ஜன்னல்.
0: ஜன்னல் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்து ஷியாமலாவை வரவேற்றுக் கொள்ள. ஷியாமலா, ஜன்னலோட வந்திருக்கிறீர்கள் போல. போய்விட்டது. சரி, இதன் வழி சரியான சிந்தனையில் வந்தால் வாழ்க்கை வழி நன்றாக அமையும். இதன் வழி சரியான சிந்தனையோடு வந்தால் வாழ்க்கை வழியும் நன்றாக அமையும். எதன் வழி? எதன் வழி? இல்லை, பாதைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இதன் வழி, இதை ஒரு அர்த்தமாக சொல்லுகிறேன், ஒரு சும்மா ஒரு குறிப்பிட்ட ஒரு உதாரணமாக. இதன் வழி சரியான சிந்தனையில் வந்தால் நம்முடைய வாழ்க்கை வழியும் சரி, அது சரியான பாதையிலே செல்லும். ஓகே, பாதை. ஓ, பாதை என்று இல்லை, அதுதான் வழி என்று வருதே. வாழ்க்கை வழி, வாழ்க்கை வழி, வாழ்க்கை பாதை. ஓ, இதன் வழி சரியான, இதன் வழி சரியான சிந்தனையில் வந்தால், சிந்தனையோடு வந்தால் இதன் வழி. இதன் வழி என்றால் நீங்கள் அந்த கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் அந்த உடல் உறுப்போடு சம்மந்தப்பட்டது. சரி, அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். இதன் வழி இல்லை, உள்ளத்துக்கு. நன்றி ஷியாமலா, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். நேரம் சரியாக 5:39. இதன் வழி சரியாக அமைந்தால், சரியான சிந்தனையோடு அமைந்தால் நாம் வாழும் வாழ்க்கை அப்படியே நல்ல வழியிலே அமையும். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இல்லை, ஷியாமலா சொன்னா போனதான், சொல்லா போனதான் இதா இருக்குது. இதன் வழி சரியான சிந்தனையில் வந்தால் வாழ்க்கை வழியும் சரியாக அமையும். உடலோடு சம்பந்தப்பட்ட ஒன்றை உதாரணம், ஒரு பழமொழியா, இல்லாட்டி பழமொழி மாதிரி, இல்லாட்டி ஒரு ஒரு பழமொழி மாதிரி. இடைவெளி இல்லை, நான் சொல்றேன். இதன் வழி சரியான சிந்தனையில் வந்தால், சிந்தனையோடு வந்தால் நம்முடைய வாழ்க்கை வழியும் நல்ல சிந்தனை, நல்ல வழியிலே அமையும் நம்முடைய வாழ்க்கை. இதன் வழி, அப்ப இதன் வழி என்று சொன்னால் நீங்க யோசிக்கணும். இல்லை,
1: மனசு.
0: நாம் வந்து அந்த இதுக்கு ஒரு அந்த ஒரு இது மாதிரி, ஒரு அதாவது விடுகதை, இல்ல விடுகதை இல்ல, பழமொழி மாதிரி, பொன்மொழி மாதிரி சொல்லி இருக்கிறேன். தலைதான், தலை வழி சரியான சிந்தனையோடு வந்தால் எங்களுடைய தலை வழி, தலைமுறையை, எங்களுடைய தலைமுறை, தலை வழி சரியான சிந்தனையோடு வந்தால் எங்களுடைய வாழ்க்கை வழியும் அது சரியான சிந்தனையோடு அமையும்.
1: நன்றி,
0: வணக்கம். அடுத்து ஷியாமலா, ஷியாமலா இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா. அடிக்கையில நீங்கள் இணைப்பில இருக்கிறீர்கள். ஓ, வணக்கம் ஷியாமலா. கட் பண்ணப்படாமல் அப்படியே இருக்கு. ஓ, அப்படியே இருந்திருக்கு. சரி. ஓ, அப்ப நீங்கள் இதை சிந்திக்க இல்லையா? தலைமுறையினர உடல் உறுப்புன்னு சொல்லி இருந்தேன் தானே, உடல் உறுப்புண்டு. ஓ, ஆ, ஓகே ஓகே. அடுத்து உங்களுக்கான தரவு, சரி, கடல் நிலத்தை, கடல், கடல் நிலம், கடல் சார்ந்த நிலத்தை இப்படி சொல்லுவார்கள். ஓ, கடலில் கடல் நிலம் இருக்கல்ல, கடலுக்குள் அருகில் உள்ள நிலங்களை இப்படி சொல்லுவார்கள். கடல் நில வளங்களை இப்படி சொல்லுவார்கள். ஓ, கடல் நில வளங்கள், கடல் நிலத்தை இப்படி சொல்லுவார்கள். கடல் நிலத்துக்கு ஒத்த சொல்லன்னு சொல்லலாம். கேள்விப்படை இல்லையா? ஒரு இலக்கிய சொல் தான், இலக்கிய சொல். இல்லை இல்லை, குழல் இல்லை. அப்படியா, கொஞ்சம் ஜோசிங்க. ரெண்டு சொல்லிட்டீங்களா? இல்லை தானே, ரெண்டு சொல்லிட்டீங்களா? ஓகே ஓகே, நன்றி நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் ஜோவிதா, என்ன கேட்டீங்க?
0: கடலும் கடல் சார்ந்த இடங்களையும் இப்படி சொல்லுவார்கள். கொஞ்சம் யோசிக்கல சியாமலா, அதை பற்றி. கடல் சார்ந்த இனமும். ஓகே, நன்றி பத்மானி அக்கா, நன்றி, வணக்கம். விளங்க இல்ல, அதுல இருக்குது, பாடல்ல இருக்கிறது நெய்தல். அடுத்து ஏனடிசன் அவர்களை இணைத்துக் கொள்கிறேன், வணக்கம். ஓ, அதுதான் நீங்கள் இணையும் போது கொஞ்சம் கனெக்ஷன் பிரச்சனையாக வந்தது. உங்களுக்கான தரவு, பெண்களின் உணர்வுகளில் ஒன்று பாடல்ல வந்தது. ஆமாம், புடிவடையலையா? எடுக்கலையா பாடம்? ஒரு ரோஜா தோட்டம் பூத்த என்ற பாடல். ஆ, ஓ, பெண்களுக்கான உணர்வுகளில் ஒன்று, பெண்களின் உணர்வுகளில் ஒன்று காதல். ரெண்டு பேருக்கும் பெருந்தான், ஆணுக்கும் வரும், பெண்ணுக்கும் வரும். இது பெண்களுக்கு மட்டும் கூடுதலாக வரும், ஆண்களுக்கு வராது. இல்லை இல்லை, சிரிப்பு, எல்லாரும் சிரிப்பார்கள். ஆஹா, வேற இல்லையா பாட்டு? அப்போ இன்னும் மறுமுறை பாடல் இதுக்கு இன்னும் மறுமுறை ஒளிபரப்ப முடியாது. ஓகே, இந்த பாட்டு வந்து மனு நீதி திரைப்படத்தில் இடம்பெற்றது. மனு நீதி, ஓ, மனு நீதி திரைப்படம். ஓ, மனு நீதி. ஓகே, நன்றி நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் சோபி.
0: வணக்கம் மதனி.
3: கடலும் கடல் சாண்ட இடம் கேட்டுக்கொண்டிருந்தேன், ஆனா நானும் எழுதியில அது நெய்தல் என்றதுதான் எனக்கு, நான் சொல்லுவேன் அழைப்படுத்திக் கொண்டிருந்தேன், வேற இல்லை.
0: ரெண்டு இது அப்படியே இருக்கு.
3: ஓ, அதான் நெய்தல், அதுக்கு நெய்தல் தான் எப்படி, ஆனா நானும் அதை எழுத இல்லை.
0: ஆ, எழுத இல்லை, நெய்தல் எழுத இல்லை.
3: எழுத இல்லை, கடலும் கடல் சாண்ட இடம் அது தெரியும் தானே, இலக்கியம் சொன்ன நீங்க.
0: ஆமா, இலக்கிய சொல்லுன்னு சொல்லி.
3: இதுக்கு சுகம் தருமா?
0: இல்ல, சுகமா
3: அப்படி ஒரு சொல்லு வந்த மாதிரி கிடந்த அந்த பாட்டுல ஏதோ சுகமாக ஏதோ ஒன்று வந்த மாதிரி கிடந்தது.
0: இன்னும்
3: நான் எழுத இலக்கு அதை கேட்ட கிரகிச்சதுல சொல்றேன். என்ன கேள்வி சொன்ன நீங்க பொருங்க?
0: பெண்களின் உணர்வுகளில் ஒன்று, பெண்கள் கூடுதலாக, பெண்களுக்கு தான் இது கூணு இந்த உணர்வு வரும். கூடுதலான வேற விளக்கம், கூச்சம் பாடல்ல வரையில, ஆனா இன்னொன்று கூச்சம் பாடல வந்ததா இல்லையே?
3: பாடல வேற இல்ல, இல்ல வந்து வரையில நான் எழுதே இல்ல தானே, கவனிக்க இல்ல. பெண் கலண்ட உணர்வு ஓகே. நன்றி வணக்கம் அர்த்தவிக்கிடம் படுவோம்.
0: நன்றி நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து மீண்டும் ஏழனை சென்னைந்திருக்கிறீர்கள். வணக்கம் சொல்ல நீங்க வரவில்லையா? கூச்சம் பாடல வரையில ஆனா இன்னொன்று வந்தது. என்ன சொன்னீங்க? வெட்கம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி. வெட்கம்தான் பாடல்ல வந்தது. ஓமே நன்றி நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் ஜோதிதா. என்னட்டா இப்பதான் கேட்க போறீங்க? என்னட்ட
0: இப்பதான் கேட்க போறேனா? புகார் தெரிவித்து எழுதும் கடிதத்தை இப்படி சொல்லுவார்கள்.
2: மனு மனு
0: மனு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்து ஷியாமலாவை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஷியாமலா. ஷியாமலா ஷியாமலா ஷியாமலா இணைப்பில் இருக்கிறீர்கள். ஏன் தெரியவில்லை, உங்களுடைய சத்தம் வரவில்லை. ஆனாலும் கனெக்ஷன் பிரச்சனை காட்டவில்லை. சரி ஷியாமலா விட்டுட்டு அடுத்த நேரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் சவிதா. என்ன சொல்லுங்க, அதை கதைக்கிறது எங்களுக்கு கேட்கல. உங்களோட

0: கேக்குறா போல எனக்கு. அம்மாட்ட போனோட செல்லம் கூடி போச்சு.
1: நினைவில் கொள்ளாமல் நான் சியாமிலா சரி ஏர்மல்லானே இருக்கிறேன். அந்த நினைவு வந்தது அதுதான் சியாமிலுடைய கனெக்ஷன் பிரச்சனையா இருக்கிறது. என்ன கேட்டு நான் உங்களிடம் இல்ல கேட்டு விட்டது கேட்கவில்லையா? ஆ சரி சரி ஓகே. காலத்தை அளவிடும் ஒன்று பாடல்ல வந்தது. காலத்தை அளவிடுகிற ஒன்று பாடலில் வந்தது. காலத்தை காலத்தை அளவிடும் ஒன்று அளவிடும் சொன்னா அளக்குறேல அளக்குறது
0: சூரியனா
1: இல்ல
0: பூமியே பூமி
1: இல்ல ரெண்டு சொல்லிட்டீங்க. நன்றி
0: நன்றி
1: நன்றி வணக்கம். சியாமிலா இணைப்பில் இருக்கிறீர்கள். சியாமிலா நான் பேசுறது கேட்கிறதா? சியாமிலா சரி அடுத்து வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் ஜோவிதா.
1: ஓ வணக்கம் பத்மணி அக்கா.
2: நொடி
1: நொடி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
2: நன்றி
1: நன்றி. இப்பொழுது சியாமிலாவை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் சியாமிலா.
3: வணக்கம். நான் நீங்க கதைக்கிறேன்னு கேக்குது. நீங்க கூப்பிட்டு கொண்டிருக்கீங்க நானும் மரமொழி சொல்லி கொண்டிருக்கிறேன்.
1: இல்ல சத்தம் வரவில்லை. உங்களோட சத்தம் வெளியில வரவில்லை.
3: தெரியல
1: எடுக்கலாம். நான் எப்பொழுதும் உங்களுக்கு முதல் சொல்ல இந்த இன்னைக்கு சொல்லல சொன்னா ஏதோ ஒரு இது பொருள் வந்தால் அதை நான் எப்படியும் பொருளா எடுக்கலாம். இப்ப நெய்யுக்கு நெய்யாம எடுக்கலாம் நெய்தலும் எடுக்கலாம்.
3: அது நெய் என்று வந்தபடியே நான் சொல்ல
1: கேளுங்க
3: தெரிஞ்சா சொல்லுறேன்.
1: சரி நீங்க கடல் வளம்னு சொன்ன போதே தெரிஞ்சிருக்கணும் இலக்கிய சொல் நெய்தல் என்று. பாடல விராட்டிலும் பரவாயில்லை சியாமிலா.
3: வித்தியாசமா கேட்டபடியே எனக்கு.
1: சரி சரி ஓகே. உங்களுக்கான தரவு வந்து துணை உள்ள துளை உள்ள ஒரு பொருள். துளை கொண்ட ஒரு பொருள். துளை துளை துளை துளையுள்ள ஒரு பொருள் பாடல்ல வந்தது.
3: பாடல்ல இது வந்தது புல்லாங்குழல் மாதிரியே. துளையுள்ளது அப்படியான
1: புல்லாங்குழல் வரையில அது மாதிரி ஒன்று வந்தது. இல்ல புல்லாங்குழல் புல்லாங்குழல் என்று வரவில்லை. புல்லாங்குழல் என்று வரவில்லை. நீங்களே அப்போது பதில் இதுக்கு பதில் குழல் என்பது அப்போது சொன்னீங்களா குழல் என்று என்னத்துக்கோ
3: அலைபாயும்
1: ஓ அதுக்கு குழல் என்று சொல்லியிருக்கலாம். ஆமாம் இதுக்கு குழல் துளை துளை கொண்டு. ஓகே நன்றி சியாமிலா நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
0: வணக்கம். குழலை சொல்லாமல் போயிருக்கலாம்
1: அப்படியா? சரி உங்களுக்கான சொல்லு வந்து சில செடிகளில் காணப்படுவது. சில செடிகளில் காணப்படுவது பாடல்ல வந்தது. இல்லை அது அங்கே யாரும் காத்தினம் சரியான பதில். வாழ்த்துக்கள்.
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து ஏரடிசனையும் இணைத்துக் கொள்ளுகிறேன். வணக்கம் ஏரடிசன் அவர்களே.
4: வணக்கம்
1: வணக்கம். வருகிறது

0: நான் கதைக்கிறது வருகிறதா? முல்லை பிடிச்சு கொண்டு நீங்கள் அங்க? ஆமாம், விட வந்து விட்டது. சரி, உடலில் உள்ள குறி ஒன்று, உடலில் இருக்கும் குறி ஒன்று பாடல்ல வந்தது. ஓ, குறி மச்சம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் ஜோதிதா.
0: வணக்கம் பத்மானி அக்கா. தலை மற்றும் உடலை இணைக்கும் பகுதி ஒன்று பாடல்ல வந்தது.
1: கழுத்து.
0: கழுத்து என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி.

0: அடுத்து ஷியாமலாவை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஷியாமலா. ஷியாமலா ஷியாமலா, ஆனால் நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்கவில்லை. என் அப்போதே மாதிரி தான் இப்போதும். நீங்கள் சில விழா மீண்டும் இணைந்து கொண்டால் நல்ல மண்டி. திரும்ப போய் திரும்ப வாருங்கள். ஏனென்றால் அது கேட்கவில்லை, நீங்கள் பேசுகிறது கேட்கவில்லை. ஆகவே அடுத்து வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சவிதா.
0: வணக்கம்.
1: ஸ்கந்தக்கா
0: செலவில் அந்த கண்டுபிடிக்க வாரதில்ல, அவர் கொஞ்சம் பிஸியா இருப்பார். உங்களுக்கான தரவு வந்து வாழ்நாள் என்பதை இப்படி சொல்லுவார்கள். வாழ்நாள் என்பதை இப்படி சொல்லுவார்கள். ஓ, வாழ்நாள் பாடல்ல வந்ததுதான் கேட்கின்றேனா? வாழ்நாளுக்கு நிறைய அர்த்தங்கள் இருந்தாலும் நான் பாடல்ல வந்ததை தான் கேட்கின்றேன்.
1: வாழ்நாளில
0: வாழ்நாள் என்பது வாழ்நாள் அர்த்தம், வாழ்நாள் என்று அர்த்தமுள்ள ஒன்று பாடல்ல வந்தது. இல்லை, வாழ்நாள் என்று அர்த்தம், வாழ்நாள் முழுவதும் என்ற மாதிரி வாழ்நாள் என்றதுக்கு அர்த்தம். நன்றி, நன்றி, வணக்கம். ஷியாமலா சொல்லுங்கள். ஷியாமலா, ஆயுள் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் சோவி.
0: வணக்கம் மதனி.
2: வாழ்நாள் என்ன ஆயுள் காலம் என்று சொல்லுவோம். அப்ப டைவருக்கும் தேவையான, அப்ப டைவர்ல அங்க சியாமல தத்தளிச்சு கொண்டு நிக்கிறதால அங்கால குழப்பம் இல்லனா. சியாமலா கதைக்கிறது கொஞ்சம் குறைவா தான் கேக்குது. இதாவுட துப்புரவு கேக்க இல்லனா ஏன் நடேசன்ட.
0: ஓகே.
2: எங்க கேளுங்க எனக்கு இருக்கா.
0: ஓகே, உங்களுக்கான தரவு வந்து நடிகை சினேகாவுக்கும் இதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நடிகை சினேகாவுக்கும் இதற்கும்
2: என்ன
0: தொடர்பு? தொடர்பு இருக்கும். ஒரு இல்ல இல்ல இசை அவாக்கு இசை
2: அழகு அழகு
0: இல்ல. எல்லாரும் தான் நடிகை மேல எல்லாரும் தான் அழகாக இருக்கு சொல்லிட்டீங்களா?
2: ஓகே, நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா அணைந்திருக்கிறார். வணக்கம் ஷியாமலா. ரோஜா தோட்டமா? ரோஜா தோட்டம் நீங்கள் சினேகா நடித்தது என்று சொல்லுகிறீர்கள். நான் வேறு அர்த்தத்தில் ஒன்று கேட்டிருக்கிறேன். சரி, சொல்லுங்கள். ஆமாம், ஓ வேறு அர்த்தம். நான் படத்தை கேட்கவில்லை. இல்லை, சினேகாவுக்கு ஒரு சூட்டப்பட்ட ஒன்று. சரி, பட்டம் சூட்டப்பட்ட ஒன்று. புன்னகை அரிசி. அப்ப புன்னகையைத்தான் நான் கேட்டேன். ஆமாம், பாடல்ல வந்தது புன்னகை என்று. ஓ, நான் சினேகா தான் கேட்டேன். சினேகா புன்னகையரசி கே ஆர் வித்யா, புன்னகையரசி என்று சொல்லப்படவில்லை, அவாக்கு சிரிப்பழகி அனுதான் அப்படி புன்னகையரசி என்று சொல்கிறதா? ஓ, புன்னகையரசி, அதே இடத்துல சினேகாவுக்கும் புன்னகையரசி தான். ஓகே, நன்றி ஷியாமலா, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம், நான் புன்னகையோடு தான் வந்தேன்.
0: அப்படியா, ஓகே. உங்களுக்கான சொல்லு, இது ஒரு இலக்கிய சொல்லாக வர வேணும், சரியா? ஓகே, தம்மிளம் என்பதன் இலக்கிய சொல், தம்மிளம் என்பதன் இலக்கிய சொல்லோடு பாடல் வந்தது. தம்மிளத்தை, தமிழத்துக்குரிய ஒரு சொல், தம்மிளம் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்று. தம்மிளம், இல்லை இது இலக்கிய, தமிழம் வந்து ஒரு இலக்கிய சொல், அந்த இலக்கிய சொல் வந்து பாடலில் வந்தது, தமிழத்துக்குரிய ஒரு இலக்கிய சொல் என்று பாடலில் வந்தது.
3: கவி, கவி
0: இல்லை, கவி நன்றி, நன்றி, வணக்கம். இப்பொழுது யானடேசனை இணைத்துக் கொள்கிறேன், வணக்கம். சாலமா? இல்ல, சாலம் பாடல்ல வரையில இல்லை, இரண்டு சொல்லிட்டீங்களா? ஆமா, இரண்டு சொல்லிட்டீங்க. நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம் ஜோபிதா, என்ன கேக்குறீங்க? விளங்க இல்ல.
0: தம்மிளம் என்பதன் இலக்கிய சொல், அதாவது இது வந்து இதுதான் இலக்கிய சொல், தம்மிளம் தான் இலக்கிய சொல், இலக்கிய சொல்லுக்கு ஏற்ற ஒரு சொல் பாடல்ல வந்தது.
4: தம்மிளம்,
0: தம்மிளம் அர்த்தம் உள்ள ஒன்று.
4: தம்பிதம்
0: இல்ல, தம்மிளம் தானா உம்மன்னா, மீனா பள்ளிக்கு வர லானா உம்மன்னா, தம்மிளம்,
4: தம்மிளம். அப்படி ஒன்று தெரியவே தெரியாது.
0: எங்கள் உடல் உறுப்புகளில் ஒன்று, உடல் உறுப்பு என்று சொல்ல முடியாது, உடல் உறுப்புகளை இல்ல, சவி இல்ல,
4: மனம்,
0: மனமும் இல்ல. நன்றி, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து ஷியாமலா இணைந்திருக்கிறார், வணக்கம் ஷியாமலா. ஷியாமலா,
5: கூந்தல் என்று,
0: கூந்தல் என்பது சரியான பதில், இலக்கிய சொல் தம்மிளம், கூந்தலுக்கு இலக்கிய சொல் தம்மிளம். நிறைய சொல்லலாம், சொல்லு, கூந்தலுக்கு வந்து இலக்கியத்தில் நிறைய சொல்லலாம், அதில் தம்மிளம் என்று ஒன்று. அலங்காரம் வரும்,
5: கூந்தலும் வருது.
0: கூந்தல்,
5: கூந்தல் சொல்லிருக்கேன்.
0: ஓ, கூந்தல் தான், நான் அலங்காரத்தை எடுக்கையில் கூந்தல். நன்றி, வாழ்த்துக்கள்.
5: நன்றியே சொல்லி, வதனிக்கு நன்றியை சொல்லுக்கொள்ற வைபருக்கு விட்டு.
0: ஓகே, ஓகே, நீங்களும் யாரடேசன் தான் இதில் மாறி மாறி மாறீர்கள். நன்றி, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
6: வணக்கம்,
0: வணக்கம் மதனி.
6: இல்ல,
0: என்னங்கோ?
6: இல்லங்கோ.
0: கமலமணி அக்கா, கமலமணி அக்கா. ஓகே, ஓகே, சரி. அர்ஜுன் நடித்த திரைப்படம் ஒன்று பாடல்ல வந்தது.
6: அர்ஜுனா?
0: அர்ஜுன்,
6: கடவுளே,
0: ஏன் இசுவன் தானே
6: அர்ஜுன்
0: நடித்த திரைப்படம். அர்ஜுன் புன்னகையில் நடிக்கவில்லை, புன்னகை போய்விட்டது. ஆனால் புன்னகை நடிக்க ரோஜா தோட்டம் நடிக்கவில்லை அர்ஜுன்.
6: எல்லாத்தையும் கொண்டு வாரீங்க, இருக்கு இல்லையா?
0: ஆமா,
6: தவிர்க்கிறேன்.
0: இது எல்லாம் இதெல்லாம் சும்மா சும்மா நான் சொல்லுன்னா அர்ஜுன் நடித்த திரைப்படம் பாடல்ல வந்தது. கண்டுபிடிச்சு அவர்கள் பதில் தெரியும் போது அப்ப வரும்போது அவர்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தெரியும். பதில் கண்டுபிடிச்சேன வரும்போது
6: நான் இதை விட்டுட்டு போறேன், எனக்கு எப்படி வருது இல்ல சொல்லி ஐயோ இது உண்டு நினைச்சேன் என்ன.
0: வணக்கம். அடுத்து யானடேசன் அவர்களை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள். வானவில் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். வானவிலை கண்டுபிடிக்கவில்லை போல உங்களுடைய கமலவேணி அக்கா.
4: வணக்கம். வானவில் போயிட்டது.
0: ஓ வானவில் போய்விட்டது. சரி உங்களுக்காக வருவது உதடு என்று அர்த்தம் உள்ள சொல்ல பாடல வந்தது. இதழ் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
0: நேரம் சரியாக 6:06.

0: அடுத்து இரண்டு செல்வர்களை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சபிதா.
0: வணக்கம். துன்பம் என்ற பழந்தமிழ் சொல் ஒன்று பாடல்ல வந்தது. துன்பம் என்ற பொருளுக்குரிய பழந்தமிழ் சொல் இல்ல, பாடல்ல வந்தது. பாடல்ல கஷ்டம் வரவில்லை. ஆமாம். தொல்லை துன்பம் என்பதுக்கு அர்த்தமுள்ள ஒரு சொல் பாடல்ல வந்தது. ஓ, தொல்லை துன்பம் என்பதுக்கு அர்த்தமுள்ள ஒன்று பாடல்ல வந்தது. தீங்கு என்றும் தீங்கு என்றும் ஒரு வரும் அதுக்கும் அது துன்பம் தீங்கு தொல்லை என்பதுக்கு அர்த்தமுள்ளது பாடல்ல வந்தது. இது ஒரு பழந்தமிழ் சொல் என்று கூட சொல்லலாம். ஓகே, நன்றி நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் சபிதா.
0: வணக்கம் கமலவேணி அவர்கள்.
2: என்ன துன்பம் என்று?
0: துன்பம் தீங்கு
2: மரணம்
0: இல்லை, மரணம் இல்லை.
2: அந்த வானவில் முன்னு குனிக்குது, அது ஒரு ஒரு ஒரே சேர்த்தண்டபடியே எனக்கு அது பிடிபட மாட்டேங்குது. துன்பம் என்ற அர்த்தத்துல ஒரு சொல்ல கேக்குறீங்களா? துன்பம் தான்
0: இல்ல, துன்பம் நான் கேட்டது. துன்பம் தீங்கு என்பதற்கு அர்த்தமுள்ள ஒரு சொல் ஒன்று பழந்தமிழ் ஒன்று. துன்பம் தீங்கு. ஆமாம்.
2: என்ன மெத்தனை சொல்ல வச்சுக்கிறீங்க?
0: இன்னும் முடிக்க போகிறேன். கணக்கு சொல்லியிருந்தது அது இல்லாமல் அது கொஞ்சம் சுகமானதுதான். அதனால் முடிச்சு விட்டு நீ அரமணித்தியாலும் மற்றதுக்கு இப்போ ஊதொன்றே கண்டுபிடிப்பேன். இப்போ உங்களோட கேள்விக்கு நீங்கள் கொடுக்க போகிற தரவுகளுக்கு நேயர்களுக்கு.
2: அப்போ நான் பத்மராணிக்கு விட்டு போகிறேன்.
0: ஓகே, பார்ப்போம் பத்மராணிக்கு வார உண்டு. நன்றி. அதனை சொன்னது சியாமலா அணிந்திருக்கிறேன். வணக்கம் சியாமலா.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: என்ன கேள்வி நிற்குது?
0: இம்சி அரசன் தான். இம்சை என்பது சரியான பதில். அதான் இம்சி அரசனை கூட நினைக்கல. எங்களுடைய இம்சி அரசன் யாரு? எங்களுடைய வடிவேல் அவர்களை நினைத்தால் வந்திருக்கும். பார்க்கவில்லை போல. இம்சி அரசன் வடிவேலை சொல்லியிருந்தாலும் என்ன வடிவேலுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கண்டு. ஓகே. ஓ, மாணவில் அச்சுன் படம். ஓகே, நன்றி ஷியாமலா.
3: நன்றி.
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். சரி, நல்லது நேர்களே, இத்துடன் நான் இந்த பாட்டும் பைந்தமிழ் நிறைவு பெறுகிறது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்லுவோம். பத்மநாயக்கா, நீங்கள் இணைப்பில் இருங்கள். இரண்டால் நிகழ்ச்சி பாட்டும் பைந்தமிழ் மூடி நிறைவடைந்து விட்டது. ஆகவே நான் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நீர்களாகிய உங்களுக்கு நான் இந்த 30 நிமிடங்கள் ஒதுக்குகிறேன். அந்த நிமிடத்துக்குள் நீங்கள் எதுவாகிலும் வந்து உங்களுக்குரிய தரவுகள் கொடுக்கலாம், இல்லாத ஏதாவது ஒரு சம்பவங்களை கூட சொல்லலாம்.
4: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
5: இருக்கேன். மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுவெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
4: அப்ப எங்க எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
5: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
4: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
6: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள். உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 1585. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. கழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 ','','//////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////// வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: நேரம் சரியாக 6:13. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக வந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம் ஜோதிதா.
0: வணக்கம் பத்மராணி அக்கா. அப்படி என்னட்டீங்க, ஏதாவது கேட்க போறீங்களா? அடுத்து ஜானடேசன் அவர்கள் நினைந்திருக்கிறார். வணக்கம் ஜானடேசன் அவர்களே. வணக்கம். ஓம் கேக்குறது கேக்குறது, நீங்க சொல்லுங்க. மாகாணம் யாழ் மாவட்டம் வடமாகாணம். ஓகே. சிங்கத்தின் மறுபெயர். சிங்கத்தின் மறுபெயர் வந்து எத்தனை எந்த இலக்கத்தோடு சம்பந்தப்பட்டது? அதாவது எந்த, இப்போ நீங்கள் சிங்கத்தின் பெயரை குறிப்பிடும் போது அது முதல் பகுதியா இல்லாவிட்டால் ரெண்டாவது பகுதியான்னு சொல்லுங்கள். இல்லாட்டி எந்த எழுத்து எந்த இடத்துடன் தொடர்பு பட்டால் இந்த பெயர் வரும், எந்த எண்ணுடன்? ஆ, முதல் பகுதி. ஓகே, சிங்கத்தின் மறுபெயர் முதல் பகுதி. ரெண்டாவது பகுதி? நாடுகள் எல்லா நாடுகளிலும் உபயோகத்துக்கு வைத்திருப்பார்கள். ஆ, ஓகே. யார் சரியான பதில் சொல்லுகிறார்? ரெண்டாவது பகுதி அதுதான். எல்லா நாடுகளிலும் உபயோகத்துக்கு வைத்திருக்கும் சொல்லொன்றோடு இணையும் போது ஒரு ஊர் ஒன்று வருகிறது. ஓகே, நன்றி. சரி, ஞானேசன் அவர்கள் கேட்டிருக்கின்றார். அதாவது வடமாகாணத்தில் அமைந்திருக்கிறது. முதல் பகுதி வந்து சிங்கத்தின் மறுபெயர். இரண்டாவது பகுதி வந்து எல்லா நாடுகளிலும் உபயோகத்துக்கு வைத்திருப்பார் எல்லா நாடுகளிலும் உபயோகத்துக்கு வைத்திருக்கும் ஒன்று ரெண்டாவது பகுதி. இந்த ரெண்டும் சேரும் போது ஒரு ஊர் வடமாகாணத்தைச் சேர்ந்த ஒரு ஊர் ஒன்று. அந்த வகையில் இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம்.
7: நான் கொண்ட சொல்லு வந்து எனக்கு எந்த மாகாணம் தெரியாது. உடனடியாக ஒரு நண்பருக்கு அழைச்சு இந்த இடத்தின் பற்றி சொல்லு கொண்டோடனே அவர் சொன்னார், நீங்கள் படிக்க வேண்டிய இந்த இடத்துக்கு சரளாமத்துக்கு போயிருக்கிற இதெல்லாம் போக போனோம். வீடு வேறு எல்லாம் வாழ்ந்தது. ஊவா மாகாணம் பதுட மாவட்டத்துக்குலாம் வருது. ஊவா மாகாணம் மதுரை மாவட்டத்துல வருகிற ஒரு ஆறெழுத்து ஊர்.
8: ஆறெழுத்து ஊர்
7: ஒன்று மாறும், ஒன்று மாறும் வீட்டை இப்படி அழைப்பார்கள். வீட்டின் மறுபெயர் ஒன்றும் நாலும் சண்டம் வானரம் குரங்கை ஆங்கிலத்தில் இப்படி அழைப்பார்கள். சண்டும் நாலும் அரசனை ஆங்கிலத்தில் இப்படி அழைப்பார்கள். மீண்டும் சொல்லுகின்றேன், ஆறெழுத்தில் ஒரு ஊர், ஒன்றும் ஆறும் வீட்டை இப்படி அழைப்பார்கள். ஒன்றும் நாலும் சண்டும் வானரத்தை குரங்கை ஆங்கிலத்தில் இப்படி அழைப்பார்கள். சண்டும் நாளும் அரசனை ஆங்கிலத்தில் இப்படி அழைப்பார்கள். இதுல எனக்கு மூன்றுக்கும் அஞ்சுக்கும் தர இல்ல. ஆனா இந்த மூன்று, இந்த மூன்று தரவுகளையும் பற்றி வடிவாக கண்டுபிடிக்கிறான்.
8: ஓகே, நன்றி.
7: நன்றி
8: நன்றி நன்றி வணக்கம்.

0: நேரம் சரியாக 6:18 இந்த வேளையிலே ஜெனியை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஜெனி.
1: வணக்கம், நலமாக இருக்கிறீங்களோ?
0: ஓம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஜெனி?
1: ஆமா, நாங்களும் நலமா இருக்கிறோம், நன்றி. நீங்க தொடர்ந்து நலமா இருக்க உங்களை வாழ்த்தி கொண்டு. நானும் அரியாலையுடன் வந்தனால்.
0: அரியாலை என்று சொல்லியிருக்கே.
1: அரியண்டா சிங்கம், ஆலையண்டா கற்றியை குறிப்பது இல்லாதான் இருக்கும். அரியாலையில் குறிப்பாக கொண்டு அண்ணா சொன்னது, பிபி அண்ணா சொன்னது எனக்கு ஒரு திருப்பி சொல்லுவீங்களா? நான் லைலண்டுடைய சத்தத்தை கட்டிவிடாமல்.
0: ஆமாம், பிபி அவர்கள் கூறியதை நான் சொல்லி உங்களுக்காக தருகின்றேன். அதாவது ஒன்று மாறும் சேரும் போது வீட்டை இப்படி அழைப்பார். ஒன்றின் நாளும் இரண்டும் வானரத்தை ஆங்கிலத்தில் இப்படி அழைப்பர். வானரத்தை ஆங்கிலத்தில் இப்படி அழைப்பர். அடுத்து இரண்டும் நாளும் சேரும் போது அரசனை ஆங்கிலத்தில் இப்படி அழைப்பர். ஆமாம், இது வந்து ஊமா மாகாணத்தில் அமைந்துள்ள ஒரு இடம் என்று சொல்லி இருக்கிறார்.
1: மற்றவர்களுக்கு உதவிக்காக ஒன்று மாறும் மனை என்றதை வச்சுக்கொண்டு தேடி பிடித்து வருவார்கள் நினைக்கிறேன். ஒன்று மாறும் மனையை குறிக்கும். அடுத்தது ஒன்று நாலு டெண்ட்ன்றது மங்கிக்கு குறிக்கும். அப்ப டெண்டில கீனா இருக்கும். நாலாவது இடத்துல இங்கன்னா வர போகுது. ரெண்டாவது இடத்துல கீனா வரும் நினைக்கிறேன். மங்கி என்றா குரங்கு. அதாவது உதவிக்காக சொல்கிறேன். அடுத்ததுக்கு கிங்கண்டு வரும். ரெண்டு நாளும் வந்து கிங்கண்டா இவ்வளவு தந்திருக்கிறோம். மிச்சத்தை தெரிஞ்சா ஊ தெரிஞ்சா சரியா இருக்கும். 90% சரியா இருக்கும். மிச்சத்தை சேர்க்கட்டுக்கும் அல்லதுன்னா இணைச்சு போட்டு தேடி.
0: ஓகே, நன்றி அனி, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் தேவி என்ற அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். நலமா இருக்கிறீர்களா?
2: நலமா இருக்கிறோம். இது மகியங்கனை அவர் சொன்னது, அது மன வருது. மகியங்கனை தான் சரியா இருக்கு. மங்கி, மகியங்கனை,
0: மகியங்கனை என்று சொல்லுகிறேன்.
2: மன மங்கி வருது. வேறு என்ன சொன்னது? கிங்கா, அரசனை கிங்.
0: நன்றி, வணக்கம். பத்மானிகா வைபர் ஊடாக வணக்கம்.
3: நானும் மகியங்கனை தான் சொல்லுறேன். எடுத்தா லைன்கள் வருதே இல்ல.
0: அப்படியா? நன்றி, நன்றி, வணக்கம். அடுத்து ஜெனி மீண்டும் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஜெனி.
4: வணக்கம் சோபிதா சார், நானும் மகியங்கனையே கூறி பார்க்கிறேன்.
0: மகியங்கனை நீங்கள் தரவு கொடுத்திருக்கிறீர்கள்.
4: தரவு இடம் தெரியாது சோபிதா, இருக்கும் அப்படியே லைன் அன்னைக்கே கடிச்சு பாக்கீங்க. லைன் ஆஃப் ஆயிடுமோ தெரியாது, அப்படி தட்டி பார்த்து கொண்டுதான் வச்ச உடனே பொருந்திட்டு அப்ப தெரியாது
0: சொல்லிட்டு. நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம் ராவினி அல்வாஸ், நலமோ?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
5: நல்லா முடித்து வைக்கவும்
0: கேட்டுக்கொண்டிருந்தீங்களோ? கேட்டுக்கொண்டிருந்தீங்களோ?
5: இல்ல இல்ல, அதான் பொறுத்தனது சரியா சரி. நான் எல்லாம் செய்தோட முடிவோட வந்துட்டேன். சரியும் கூட தொடங்க போகுது என்று வந்து நிக்கிறதுக்குள்ள அவசரமான ஒரு டெலிபோன் ஒன்று வந்துட்டது.
0: அப்படியா?
5: அங்க இலங்கை மீதான் அதெல்லாம் நிப்பாட்டவுமே இல்ல. அது அங்க தேவைக்கு இதவா போச்சு. ரெண்டு பார்த்தா அதங்க தலைவுடி இறங்காயில துடைக்கல, அது நிப்பாட்டுற மாதிரியும் இல்லவே.
0: என்னன்னு சொல்லுங்க. மகியங்கனை, ஆமா,
5: கொஞ்சம் சுவம் போலதான் கிடந்து சொல்லேக்க அந்த இடம்
0: மகியங்கனின்னு சொல்லுகிறீர்கள். ஆனால் பாப்போம், பிபி அவர்கள் சொல்லட்டுக்கும் வந்து. நன்றி,
5: சரி, நன்றி,
0: நன்றி. அடுத்து நான் கொடுக்கிற இதுக்கு இணைந்திருங்கள். நான் அடுத்தது கடைசி எழுத்துல முடிகிறதுல நீங்கள் பொருள் படக்கூடிய சொல் சொல்ல வேணும். சரியா?
5: ஓகே,
0: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம். ஷியாமலா இணைந்திருக்கிற வணக்கம். ஷியாமலா
6: வணக்கம். சோபிதா
0: ஓம் வணக்கம்.
1: இல்ல இப்ப கொஞ்சம் முதல் தான் நாங்க நடைய நடையா நடந்து போய் அரியலைக்கு போயிட்டு வந்த நாங்க.
0: அப்படியா, நடந்து போனீங்களா?
1: இது எங்களுக்கு கிட்டத்தான்.
0: எங்க நீங்க? கச்சேரி அடியெல்லாம்.
1: ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அப்ப நாங்க போக ட்ரெயினும் வந்ததப்ப அதையும்
0: பாத்துட்டு தெரியாத பாத்துட்டு
1: இல்ல கனகாலத்துக்கு பிறகு இங்க ஓடினதான்
0: புது ரயின் என்ன யாழ் தேவி, இப்ப யாழ் ராணி.
1: யாழ் தேவி, இது யாழ் ராணி.
0: யாழ் ராணி, யாழ் தேவி மோடுதானே என்ன?
1: ஓ, அதுக்கு மோடு,
0: அதுக்கு மோடுது. யாழ் ராணியும் எப்படி இருக்கு அந்த யாழ் ராணி? எங்களுடைய வெளிநாட்டு ரெயின் மாதிரி இருக்கிறதா?
1: எத்தனை நாள் நீங்கள் இப்ப அங்க போயிட்டு
0: அவர்களும் அங்க உங்களோட அம்மாட்டம் வந்திருக்கிறோம் அங்கதான்.
1: இல்ல இல்ல, அவே சாவச்சேரி.
0: சாவகச்சேரியில. ஓகே.
1: ஒரு ஒரு குரூப் சாவச்சேரியில நிக்குது, ஒரு குரூப் மானிப்பாயில நிக்குது.
0: சந்தோஷமாக இருந்துவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாருங்க ஷியாமலா. நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம் சோபி விபி.
0: வணக்கம் விபி அவர்கள்.
6: பூர்த்தி செய்து வந்த சகோதரி தேவி என்ற எனக்கும், பத்மராஜ் அக்கா, கமரமணி அக்கா, சியாவிடா என்ன இலங்கையில சாப்பிட்டு கொண்டு வணிக மட்டும் இலங்கையில என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கும் அண்ணன் அம்மா சகோதரங்களோட சியாமலா அக்காக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு, முதலில் இந்த இடம் எந்த இடத்தில் இருக்கின்றதுக்கு எனக்கு உதவி புரிந்த எனது அன்பு நண்பர் கிக்கன் நடா அவர்களுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள். அவர் தான் சொல்லி தந்தவர் ரூபா மகனம்பாதுடி என்ற இடத்துல இருக்கின்ற இந்த இடத்துக்களால் முந்தி கதிராமத்து போய்களும் வீடு வரை இல்லாமல் இருந்தவை அப்படின்னு சொன்னார். படிக்க வேண்டிய படிப்பதற்கு கட்டாயம் படிச்சுட்டு போனவங்க ஞாபகம் இருக்கட்டா.
0: சிங்கள ஏரியா தானே அது? வந்து சிங்கள ஏரியான்னபடியே அதுக்குள்ள அப்படியே போகும்போது அந்த வேடர் இதுகள் அப்படி அந்த காடுகள் மாதிரி அப்படி எல்லாம் வரும் என்ன?
6: நான் புலனரவே கிட்ட இல்ல இல்ல சொன்னாரு. இல்ல இல்ல பிபி அந்த இடத்துல இருக்கேன். அப்ப நாங்க சின்ன இருக்கா கலராம் போனாங்க. அறுபத்தெட்டாம் ஆண்டு 13 பேர் போயிருக்காங்க கலராமத்துக்கு.
0: அரியாலை என்பது சரியான பதில் என்று நினைக்கின்றேன். சரி சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
7: இந்துக்கள்
0: இறந்தபின் இதை செய்து கொள்வார்கள். அப்படியா?
7: ஒரு மாதமும் உண்டு, இதுக்குள்ள ஒரு மாதம் உண்டு, உயரமான பகுதியும் ஆகும். அடுக்கு வீடுகளில் இது இல்லாமல் இல்லை. அடுக்கு மாளிகையில இருக்கிறவர்களுக்கு இது இல்லாமல் இல்லை.
0: ஒரு மாதமும் உண்டு. அடுத்தது என்ன சொன்னீங்க?
7: அடுக்க மாளிகள் இந்த மேல் வீடு ஆட்களுக்கு இது கட்டாயம் இருக்கும்.
0: ஓ, முதல் தரவு இந்துக்கள் இதனை செய்வார்கள், இறந்த பின் இதனை செய்வார்கள். ஓகே ஓகே. அடுத்தது ஒரு மாதம்,
7: ஒரு மாதம்.
0: அடுத்தது மூன்றாவது
7: உயரமான பகுதியாகும்.
0: உயரமான பகுதி. நாலாவது பகுதியா?
7: நாலாவது குழம்பி
0: இருக்குதுன்னு சொல்லிருக்கல. அடுக்கு மாடியில்,
7: அடுக்கு மாடிகள் வீடுகளிலோ இது உண்டு.
0: அடுக்கு மாடிகளில் உண்டு, அடுக்கு மாடிகளில் உண்டு. ஓகே ஓகே. சரி, யார் அதை கண்டுபிடித்து இந்த தரவுக்கு ஏற்றபடி பதில் சொல்லுகிறார்கள் என்று பார்ப்போம். நன்றி. நன்றி, வணக்கம். அந்த வகையிலே இரு தரவுகள் முதலில் கொடுத்த பிபி அவர்களுக்கும் யானிசன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். பதிலை சொன்ன எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது யானிசனுடைய புதிய ஊருக்குரிய தரவை கொடுத்திருக்கின்றார். அந்த வகையில் முதல் தரவு இந்துக்கள் இறந்த பின் இதை செய்வார்கள், அடுத்தது ஒரு மாதம், எல்லாம் குழம்பு இருக்கும் என்று சொல்லுகின்றார். அப்போ அந்த அவர் அந்த அதுக்கேற்ற எழுத்து எத்தனையோட வெறும் என்று சொல்லவில்லை. இந்துக்கள் இறந்த பின் இதை செய்வார்கள், அடுத்தது ஒரு மாதம் என்று, அடுத்தது உயரமான பகுதி என்று, அடுத்தது அடுக்கு மாடிகளில் இது காணப்படும். இந்த தரவு கேட்டபடி உங்கள் ஊர் என்ன ஊர் என்று கண்டுபிடியுங்கள்.

0: எனது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சொல்றேன். எந்த மாவட்டம் என்றவா சொல்லவாவே?
0: எந்த மாவட்டம் என்று சொல்லவில்லை. ஆமாம்,
1: மாவட்டம்
0: போயிட்டு. சரி, ஏனஸ் அவர்களும் வந்து கூறுவார் எந்த மாவட்டம் என்று. நன்றி, நன்றி, வணக்கம்.

0: அந்த வேலை ஏரடிசன் நினைந்திருக்கிறார்.
1: யாழ் மாவட்டம் தான்.
0: ஆ, யாழ் மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊர் ஒன்று. ஓகே, நன்றி
1: நன்றி.

நிலைய கலை நேரம் சரியாக 6:31 இன்னும் 10 நிமிடங்கள் நான் உங்களுக்காக தருவேன். அந்த 10 நிமிடத்துக்குள் நீங்கள் ஜியானடிசன் அவர்கள் கூறிய ஊர் ஒன்றுக்குரிய அந்த தரவுக்குரிய ஊரை சொல்லுங்கள்.

0: நேரம் சரியாக 6:33. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்லுவோம்.
1: டென்மார்க் பிரந்தாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வை வசந்தம்
1: நிகழும் பராபவ ஆண்டு ஆதித்திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ள வரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மன் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிரண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-20.

0: நேரம் சரியாக 6:35 இந்த வேளையிலே வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா, முதல்ல உங்களுக்கு பாராட்டு சொல்றது. இந்த விளம்பரத்தை இப்ப போட்டீங்களோ நான் முதல் கீரி மேல மாவட்டபுரம் சிறுவாடு நிலைய ஜோஜி கொண்டதன் கிதிகைகள் அப்படின்னு வைக்க நீங்கள் விளம்பரத்தை போடவும் திரும்பி பார்க்க எனது மனைவி சுவர்ல மாலையோட தொங்கிக் கொண்டிருக்கிறா. இப்பதான் மாசியம் செய்வேனா, இந்துக்கள் மாசியம், மாதம் மாசி, உயரமான இடம் புட்டி, மாசிய புட்டி என்று சொல்லி பாக்குற,
0: மாசிய பிட்டி என்று சொல்லுகிறீர்கள்,
1: சொல்லுகிறேன். நரேகமா சரியாக இருக்கும் நினைக்கிறேன். கேட்டது வந்து ஜெயநாட சனக்கா இல்ல?
0: ஆமா,
1: கிட்டத்தட்ட அது மாதிரி கிட்டத்தட்ட இருக்கிறா. இதைத்தான் கொண்டு வந்து பண்ணி நினைக்கிறேன். பாப்பா மேட்டா கடை என்ன செய்ய மாட்டேன்.
0: ஓகே, நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து தேவி என்று நினைந்திருக்கிறீர்கள், வணக்கம். தேவி என்று நினைந்திருக்கிறீர்கள், வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஓ வணக்கம்.
2: என்ன இந்த மாசிய பெட்டியாவது அந்த?
0: ஓ, மாசிய பெட்டி என்று விபி சொல்லி இருக்கிறார். நீங்கள்?
2: சரி, நான் கீரி மேலே தான் கொண்டு வந்தேன். நான் இப்போ விட்டுட்டு எனக்கு வெறும் லைன் வந்தாப்பிலே அது நின்றுட்டுது ரேடியோ. அந்த கேள்விக்கு தான் கொண்டு வந்தேன். நான் அறியாலே இன்னும் சொல்லி கொண்டு இருந்தவன், அதுதான் எனக்கும் சரி வரே இல்லையா. அப்போ அதான் கீரி மேலேயோ தெரியாண்டு கொண்டு வந்தேன். அப்போ இதை இது மற்ற மாசிய பெட்டிக்கு அது தரவு கொடுத்துருக்குறப்ப.
0: ஓ, மாசிய பெட்டியது அவர் மாசிய பெட்டி தான் வச்சிருந்தாரா தெரியலை, இன்னும் சொல்லவில்லை. ஜெயநாதன் கொடுத்திருக்கிறார், இந்துக்கள் இறந்த பின்பு இதை செய்வார்கள், முதலாவது தரவு. அவர் அந்த எல்லாம் குழம்பியபடி இருக்கும். அவர் அந்த எழுத்துக்கள் சொல்லவில்லை, இன்ன இன்னத்தோட தொடர்பு விட்டால் இது வரும்னு சொல்லவில்லை. மற்றது ஒரு மாதம் வரும், மற்றது ஒரு உயரமான ஒன்று வரும், பகுதி ஒன்று வரும். அடுத்தது அடுக்கு மாடியில் இது உண்டு,
2: சரிதான்.
0: அடுக்கு மாடியில் இது வரும் என்று சொல்லி
2: இருக்கிறார்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் சோபிதா, நான் மாடிசாத்துக்குள்ள நின்றேன். அந்த மாசம் குடல் மாவட்டபுரத்துக்குள்ளதான் போய் நின்று
0: கொண்டேன்.
3: அதுக்கு அந்த சரி வராது. இப்ப இதை சொன்ன அந்த பிபி சொன்னது பிட்டி மேலே அந்த உயர படிக்கட்டை அப்படி உயர பிட்டி என்று சொல்றது எனக்கு விளங்கே இல்லை. அது மாசி
0: உயரமான இடம் உண்டு,
3: மாசம் சரி மாசி அந்த இது செய்யறது தானே. சிறிய மாதிரி செய்யறது இல்லை இந்த மாசி இது சொல்லி நம்ம மாலையம் செய்யறதுண்டு. அது அதுதான் அவர் குறிப்பிட்டு சொல்லி மாசி என்று நானும் சொல்றேன். ஏன் வந்து சொல்லட்டுக்கும்.
0: நன்றி
3: நன்றி வணக்கம். முடியுதா நேரம்? அவன்
0: நேரம் முடிவடைகிறது, நேரம் முடிவடைகிறது. உங்களுக்கான நேரம் இப்பொழுது இறுதியான தரவை தான் கொடுத்திருக்கிறீர்கள். ஜானடேசன் வணக்கம். ஜானடேசன்
4: வணக்கம். சுபிதா சொன்ன மாசிய பெட்டி சரி.
0: மாசிய பெட்டி
4: ஒரு மாதம் மாசி.
0: ஓ,
4: இந்துக்கள் மாசியம் உயரமான இடம் பிட்டி, மற்றது உயர் மற்றது அடுக்கு மாளிகையில இல்லாத மாளிகைகளில் அடுக்கு வீடுகளில் அது இது உண்டா மாடி இருக்கிறதா?
0: மாடி. ஓகே,
4: மாடி என்று சொன்னது அப்ப மாசிய பிட்டி என்பது சரியான பதில்.
0: ஓகே, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பதில் சொன்ன அத்தனை பேருக்கும், பிபி அவர்கள் மற்றும் தேவி அண்டன், எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வந்திருப்பவர் மதனி மோகன்.
0: வணக்கம் மதனி மோகன்.
5: இந்த அடுக்கு மாடியிலே என்ன கிடக்குது கிடக்குதுன்னு தடவி கொண்டே யோசிச்சு கொண்டே இருந்து.
0: அப்படியா? அடுக்கு மாடியில மாடிதான் இருக்குது.
5: அதுதானே. அப்ப மாசியம் மாசியம் சொல்றது அந்த இந்துக்களின் இதுக்கு.
0: மாசியம் உம்மன்னா வரவில்லை, அதுக்கு பதிலா உப்பன்னா வந்திருக்கிறது.
5: அப்போ அது தெரிஞ்சது. அப்ப உயரமண்டா மலை புட்டி அது வந்தாலும் இந்த அடுக்கு மாடிகளை காணப்படுவது என்ன என்னண்டு யோசிச்சு கொண்டே
0: இருந்தேன்.
5: பிடிச்சது இதோடய முடிக்கிறான்னு எனக்கு தெரியாம போச்சா. அப்ப நானும் மாசிய பிடிச்சதான் சொல்றேன்.
0: ஓகே, வாழ்த்துக்கள்.
5: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி வணக்கம். நல்லது. இன்னும் 20 நிமிடம் இருக்கின்றன. சரி, நான் எழுத்து மட்டும்தான், நான் சொல்லி சொல்ல மாட்டேன், எழுத்து மட்டும் சொல்றேன். அந்த சொல்லி எழுத்தில இருந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு சொல்லையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேணும். கடைசி, அதாவது கடைசி முடிகிற எழுத்தில இருந்து ஒரு, இப்ப நான் வந்து ஒரு எழுத்து சொன்னால் அந்த எழுத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் சொல்லி சொல்ல வேணும். அது பொருள்படக்கூடியதாக இருக்க வேணும். அதன் பிறகு நீங்கள் ஒவ்வொரு எழுத்தும் முடிவடையும் போது அந்த முடிவடைகிற எழுத்திலிருந்து நீங்கள் சொற்களை சொல்ல வேண்டும். சரியா, விளங்கினதா? சரி, இப்போ யார் இணைந்து கொள்ளுகிறார்கள் அவர்களுக்கான எழுத்தை தயாராக வைத்திருக்கிறேன், இணைந்து கொள்ளுங்கள்.

0: வணக்கம் சொல்லுதா. ஹலோ ஹலோ,
1: கேட்கவில்லையா?
0: நேற்று
1: முந்தநாள் அதுக்கு முதல் கிழமை திங்கள்ல இருந்து அப்படித்தான். இடமாகவும் இருக்கலாம், பெயராகவும் இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம். சரியா? சொல்லி முடிவடைகிறதுக்குரிய அந்த எழுத்துல இருந்து அடுத்த சொல். விளங்கினதானே? சரி, உங்களுக்கான சொல்லு வந்து சீனா.
0: நாங்கள்
1: வெற்றியாளர் சிவப்பு. ஓகே, சிவப்பு. அடுத்தது பூனாவில இருந்து ஆரம்பிங்க. சிவப்பு,
0: புன்னகை.
1: புன்னகை.
0: சிலந்தி.
1: நேரம் நீங்கள் வந்து 5 சொல்லி சொல்லி இருக்கிறீங்க. நேரமும் முடிவடைந்து விட்டதா? 5. ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி. அவரை தொடர்ந்து பைபிளுடாக ஞானேசன் இணைந்திருக்கிறீர்கள்.
2: வணக்கம்.
1: ஓம், உங்களுக்கான தரவு வந்து தூணா.
2: ஓ,
1: தூணாவில ஆரம்பிங்க. பெயரும் சொல்லலாம், இடமும் சொல்லலாம். அது பொருளாகத்தான் வரணும். இப்ப இடம் உண்மையாக இருக்கக்கூடிய இடமா வரணும், பெயரும் இப்ப எங்களுக்குரிய பெயராக வரணும். என்ன? சரி, ஆரம்பியுங்கள்.
2: துப்பு.
1: ஓம், துப்பு.
2: புன்னகை.
1: புன்னகை.
2: கைக்குட்டை.
1: கைக்குட்டை. அங்கால டைக்கு வருதே, டஃபண்டு நீங்கள் தெரியாம சொல்லிட்டீங்கள. ஓகே, கைக்குட்டை.
2: கைதி என்று சொல்லுவோம். நான் கைதி என்று சொல்றேன். சாரி, கைதி.
1: நீங்க சொல்லிட்டீங்களா? சரி, மன்னிப்பு கொடுத்து தெரியாம சொல்லிட்டீங்க. கைதி. ஓகே,
2: கைதி. தியாதி.
1: தியாதி.
2: திக்கு.
1: திக்கு.
2: குஞ்சு.
1: குஞ்சு.
2: சுகாதி.
1: ஆ,
2: சுகாதி. சுமாதி. சுமாதி.
1: சுமாதி.
2: சுமாதி. திசை.
1: திசை.
2: சைகை.
1: திசை, சைகை. ஓகே, உங்களுக்கான நேரம் முடிவடைந்து விட்டது.
2: ஆமாம்,
1: நன்றி.
2: நன்றி.
1: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், வதனி.
3: ஆமாம், அவரேதான்.
1: அவரேதான்.
3: சொல்லுங்க பாப்போம்.
1: கீனா. கீனாவில ஆரம்பிக்கின்ற ஆரம்பிங்க.
3: அடா, கீனாவில. ஐயோ, கீனாவில. கீனாவில.
1: சரி, நான் ஆரம்பித்து வைக்கிறேன். கீனாவில.
3: ஓ, முன்ன ஆரம்பிங்க.
1: கிடுகிடுப்பு.
3: அப்படி சொல்றீங்களா? சரி, கிடுகிடுப்பு.
1: ஓகே.
3: புன்னகை.
1: புன்னகை தான் எல்லாருமா? ஓகே
3: ஓகே. புன்னகை கை கை கை கொடுக்கும் கை,
1: கை கொடுக்கும் கை, கை கொடுக்க
3: கை, கைதி
1: கை கொடுக்கும் கை, கைதி.
3: திருகு,
1: திருகு.
3: குத்துவிளக்கு,
1: குத்துவிளக்கு.
3: குலமா குணமா,
1: குலமா குணமா.
3: மாதவி,
1: மாதவி.
3: விகடகவி,
1: விகடகவி.
3: பில்லு, பில்லன், சாரி, விளக்கு, விளக்கு.
1: விளக்கு நீங்க சொல்லிட்டீங்க,
3: சொல்லி போட்டேன்.
1: ஓ, குத்து விளக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க, அது விளக்கு தானியா?
3: விதை, விதை.
1: விதை உங்களுக்கான டைம் முடிஞ்சது.
3: ஓகே, நன்றி, வணக்கம். எத்தனை சொல்லு?
1: 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 9, 10 சொல்லு.
3: ஓகே, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அதை தொடர்ந்து ஜெனி இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஜெனி.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: வணக்கம், வணக்கம். நாங்க எனக்கு ஒரு எழுத்தப்பா பண்ணி பாக்குறேன்.
1: ஓகே, உங்க ஓகே, உங்களுக்கான எழுத்து வந்து கூனா.
4: கூனா?
1: ஓம், கூனா. குரங்கு. ஓகே. குப்பி. ஓகே.
4: பீனாவிலிருந்து யாவது வருது. பீனாவிலிருந்து
1: கிடங்கு. ஓகே. ஓகே, குசும்பு.
4: குருவி.
1: ஓகே, டைம் முடிஞ்சது ஜெனி. ஓகே, விடுகை. சரி, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 சொல்லி சொல்லி இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி ஜெனி. நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம் சவிதா.
1: வணக்கம் பத்மராணி அக்கா. உங்களுக்கான சொல்லு வந்து சரி, ஆனாவிலே ஆரம்பிங்க. ஆனாவிலே.
5: ஆனா. அதாசு.

0: தாவி.
1: என்னது? தாவி
0: தாவி
1: தாவி
0: தாதி தாதி
1: தாதி தாதி. ஓகே.
0: திகைப்பு
1: திகைப்பு.
0: புளிப்பு
1: புளிப்பு.
0: புடவை
1: புடவை.
0: வைகாசி
1: வைகாசி.
0: சிரசு
1: சிரசு.
0: சிலந்தி
1: சிரசு. சுலந்தியா?
0: சிலந்தி. திருவாசி
1: சுலந்தி. திருவாசி.
0: சிறப்பு
1: திருவாசி. சிறப்பு. நன்றி. வாழ்த்துக்கள் எத்தனை? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 சொற்கள் கண்டுபிடித்தீர்கள். வாழ்த்துக்கள் பத்மானிக்கா. நன்றி, வணக்கம். அதைத் தொடர்ந்து சியாமலா இணைந்திருக்கிறார். வணக்கம் சியாமலா.
2: வணக்கம் ஜோபிதா.
1: வணக்கம்.
2: கேக்குதா? கதைக்கிறது.
1: ஓம், கதைக்கிறது கேக்குறது.
2: சரியா,
1: உங்களுக்கான சொல் எழுத்து வந்து வீணா.
2: வீணா.
1: ஓம்.
2: விடு விகடகவி.
1: விகடகவி.
2: விடுகதை.
1: விடுகதை.
2: தை என்று சொல்லலாமா?
1: ஓ, தை மாசம் தானே, பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க அடுத்ததும் தைக்கு தானே போகணும்.
2: அது உங்க கொஞ்சம் விளைச்சிட்டு. தை தை தை என்ற விட்டுட்டனே. தை
1: தை மாதம் அண்டுதா? தை மாதம் அண்டுதானே வரும். விளங்க இல்ல. தை மாத வருடப்பிறப்புன்னு சொல்றீங்களா? அது ஒரு பெரிய இதா போதே. சரி, ஓகேயா? தை மாத வருடப்பிறப்பு. அப்படி வராத ஒரு காலம், ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. என்ன மூன்று சொல்லு வருது? தை மாத வருட பிறப்பு. நாலு சொல்லு வருகிறது. புறவியா? ஓகே. விருது. துளசி. சிறப்பு. புன்னகை. கைராசி. சிவப்பு. புதியது. துப்பு. டைம் வந்துட்டது, நேரம் வந்துட்டது. ஒன்றை மட்டும் சொல்லுங்க. சரி, விட்டு கொடுக்குறேன். ஒன்று புதினம். ஓகே, நன்றி ஷியாமலா. வாழ்த்துக்கள் எத்தனை கண்டுபிடித்தீர்கள்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 நீங்களும் 13. சேம் சேம் பத்மராணி அக்கா. ஓகே, நன்றி நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜினி.
1: வணக்கம் ராஜினி. நலம் தானே?
3: நீங்களும் தானே?
1: ஆம், நலமாக இருக்கிறோம். ஓகே, உங்களுக்கான எழுத்து பானா.
3: பானா?
1: ஓ, பானாவில் ஆரம்பிங்க.
3: பத்து.
1: பத்து.
3: தும்பி.
1: துண்டி. துண்டி என்று சொல்லிட்டீங்க. துண்டியா? தும்பி. தும்பி என்று சொல்லி இருக்கிறீங்க. பிரம்பு. ஓகே, பிரம்பு.
3: மற்றது புன்னகை.
1: ஓகே.
3: கைராசி.
1: கைராசி. ஓகே.
3: சீனாவில்
1: சிரசு.
3: சுத்து.
1: சுத்து சுத்து இல்லை, அது பொருள்பட வராது. பொருள் சுத்து வந்து சொல்லி அது சும்மா ஒரு வசனமாக வரும். சுத்து ஆனால் அந்த ஒரு ஏவல் சொல்லாக வரும். சுத்து
3: சுருக்கு.
1: சுருக்கா?
3: இல்லை இல்லை, அது வராது. லூனா வராது.

0: சுண்டு சொல்றேன்.
1: சுண்டு
0: சுலாகு சொல்றேன்.
1: ஓகே, சுலாகு
0: சுலா குராத்தி.
1: குராத்தி
0: திறமை.
1: திறமை முடிஞ்சிருக்குது, நேரம் வந்து விட்டது ராயினி. ஓகே நன்றி. இல்ல ஒன்று சொல்லுங்க, சரி பிரச்சனை இல்லை, ஒன்று சொல்லுங்க. தாப்பா சொல்லிருக்கீங்க, சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. பாவன்னாவில் என்ன சொல்றதையும் இழுக்கப்படாது, டப்புன்னு சொன்னாதான்
0: அது ஓ
1: பாவன்னா. பாவன்னாவில்
0: ஒன்று
1: சரி. ஓகே நன்றி ராயினி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 11 12 சொல்லியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள்.
0: நன்றி,
1: நன்றி, வணக்கம்.

இன்னும் 4 நிமிடங்கள் இருக்கின்றன. யாராவது இணைந்து கொண்டு நீங்கள் சொல்லுக்கு எழுத்துக்கள் சொல் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இணைந்து கொள்ளுங்கள்.

யாரது இப்படி சத்தத்தை கூட்டி விட்டுட்டு? வணக்கம்.

0: வணக்கம்,
1: பத்மினி கமலானந்தன்.
0: ஓம் வணக்கம் பத்மினி கமலானந்தன் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: புன்னகை, கைதி,
0: கைதி,
1: திகதி,
0: திகதி,
1: திகைப்பு,
0: திகைப்பு,
1: புடவை,
0: புடவை,
1: வைகாசி,
0: வைகாசி,
1: சித்தி,
0: சுட்டியா,
1: சீனா, சித்தி,
0: ஆ சித்தி,
1: சித்தி,
0: தீனாவில் வந்து
1: சிந்து.
0: நீங்க சீனா தீனாவில் முடிச்சிருக்கிறீங்க.
1: சொல்லுங்க.
0: நீங்க வைகாசின்னு சொல்லி இருந்தீங்க.
1: தீனாவில சொல்லணுமா? சிந்தி,
0: சிந்தி, சிந்தியா? சிந்தி,
1: சிந்திக்கிறது,
0: அது சிந்திக்கிறது, சிந்தி என்று வராது தானே? அப்படி அந்த அப்படி ஒரு பொருள் முடியற மாதிரி வராது.
1: சரியா, சீனாவில சிறப்பு,
0: சிறப்பா? ஓகே,
1: நல்லது.
0: 7 மணி ஆச்சுது. சரி, அந்த வகையிலே முதல்ல கூட சொற்களை கண்டுபிடித்தது வந்து கூட யார் கண்டுபிடித்த? ஷியாமலா கூட கண்டுபிடித்திருக்கிறீர்கள். 14 சொற்கள் கண்டுபிடித்திருக்கிற 13 சொற்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். மற்றது இரண்டாவது ராகினி அல்போன்ஸு 12, பத்மானியக்கா எத்தனை சொல்லு கண்டுபிடிச்சிருக்கிறார்? பத்மானியக்காவும் 13 சொல்லு கண்டுபிடித்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்தது 5 கமலவேணி அவர்கள் 5 சொற்களும், ஜியானிடிசன் அவர்கள் 10 சொற்களும் கண்டுபிடித்திருக்கிறார். அடுத்த வதனி மோகனும் 10, ஜெனியும் 11, மற்றது பத்மினி கமலானந்தன் 8 சொற்களும், கமலவேணியக்கா 5, மற்றது இவ்வளவு இந்தலா பேருந்தான் நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு கலகலப்பாக இந்த நிகழ்ச்சி சென்றடைந்தது, அதற்காக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியூடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.

நேரம் சரியாக 7 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்தினால் கைது செய்யப்பட்ட ஜனாதிபதி செயலகத்தின் பாராளுமன்றம் மற்றும் அமைச்சரவை பிரிவின் சிரேஷ்ட உதவி செயலாளர் இதுவரை 30 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். புதிய டெங்கு வைரஸ் ஒன்று பரவி வருவதன் காரணமாகவே நாட்டில் டெங்கு நோயர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நீதிமன்ற வழக்கு நடவடிக்கைகள் நிறைவடைந்த நிலையில் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்ட பெருந்தொகை போதைப் பொருட்களை புத்தளம் வனாத்துவில்லு பகுதியில் உள்ள தகன உலை மையத்தில் இந்த சனிக்கிழமை அளிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை காவல்துறை தெரிவித்துள்ளது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 105வது ஆண்டு நிறைவு விழா நேற்று வெள்ளிக்கிழமை கொழும்பில் விசேட உத்தியோகபூர்வ நிகழ்வாக கொண்டாடப்பட்டது. பாராளுமன்றத்தில் அண்மையில் முன்வைக்கப்பட்ட உள்நாட்டு இறைவரி மற்றும் வெட்வரி சீர்திருத்தங்கள் தொடர்பாக சமூகத்தில் பரப்பப்படும் வதந்திகள் முற்றிலும் தவறானவை என நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஏந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் படைப்பணிகளுக்காக இலங்கையிலிருந்து புறப்பட இருக்கும் இலங்கை ராணுவம் மற்றும் இலங்கை காவல்துறை விசேட அதிரடிப்படை உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக ஜனாதிபதி அன்னகுமார திசநாயக்க நேற்று பெனாகொடையில் உள்ள இலங்கை காலாட்படை பிரிவு தலைமையகத்தில் கலந்து கொண்டார். உள்நாட்டு தொழில் துறையினரை வலுவூட்டி அவர்களை ஏற்றுமதி சந்தைக்கு பிரவேசிக்க செய்வதன் மூலம் டொலர் வருமானத்தை அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்று முதலீடு செய்வதற்கும் சந்தையை வெல்வதற்கும் தயாராக இருப்பவர்களுக்கு அரசாங்கத்தின் அதிகபட்ச ஆதரவு வழங்கப்படும் எனவும் ஜனாதிபதி அன்னகுமார திசநாயக்கா தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு தவணை முறையில் பணம் செலுத்தும் அடிப்படையில் 20 கிலோகிராம் அரிசியினை வழங்க தீர்மானித்துள்ளதாக வர்த்தக மாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். உலகளாவிய எரிபொருள் விலைகள் தொடர்ந்து சரிந்து வருவதால் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் எதிர்பார்த்திருப்பதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஏந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். என்டிபி வங்கியின் நிதி கொடுக்கல் வாங்கல்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பான தடவியல் ஆய்வு அறிக்கையின் இடைக்கால அறிக்கை கிடைக்கப் பெற்றுள்ளதாக என்டிபி வங்கி அறிவித்துள்ளது. வவுனியாவில் சுகாதார பரிசோதனைகள் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது வீடு ஒன்றிலிருந்து விற்பனை செய்வதற்காக தயார்படுத்தப்பட்ட 580 லிட்டர் சீனிப்பாணி கைப்பற்றப்பட்டதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார பரிசோதனை தெரிவித்துள்ளது. முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயல் திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட தினத்திலிருந்து நேற்று வரையிலான காலப்பகுதியில் 2,15,526 சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் 2,14,333 சந்தேகநபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோத கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து படகு மற்றும் வலைகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கொழும்பிலிருந்து மதுரை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று சுமார் 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 42 பேர் காயமடைந்துள்ளனர். வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட பெண் ஒருவர் கொரோனை விசேட குற்றப்புணர்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சப்ரகவோ மாகாணத்தில் இந்த ஆண்டில் இதுவரை 4,660 டெங்கு நோயாளிகள் இனம் காணப்பட்டுள்ளதுடன் 5 மரணங்கள் பதிவாகி உள்ளதாக சப்ரகவோ மாகாண பிரதம செயலாளர் EMUK ஜெயசேகர தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்திய செய்திகளில் கச்சதீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது காங்கிரஸ் ஆட்சியின் மற்றொரு இருட்டாக இருண்ட பக்க வரலாறு என பாஜக கடுமையாக விமர்சித்துள்ளது. பள்ளி பாட புத்தகங்களில் வரலாற்றை திருத்தி எழுதுவதற்கும் மாணவர்கள் மனதில் நஞ்சு கருத்தை புகுத்துவதற்கும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழு துணை போவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் குற்றம் சாட்டினார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி 2 ஆண்டு பதவிக்காலத்தை நேற்று நிறைவு செய்தார். மக்களுக்கான தனது போராட்டம் தொடரும் என்று அவர் அறிவித்துள்ளார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் வெளிநாட்டு பயணங்களுக்கு எங்கிருந்து நிதி வருகிறது என்று பாஜக கேள்வி எழுப்பியுள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள ஒரு சாலைக்கு தன்னுடைய பெயர் சூட்டப்பட்டதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நன்றி தெரிவித்துள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாதி அடையாளத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் பரபரப்பு தகவல் தெரிவித்துள்ளார். எதிர்ப்புக்கு பணிந்தது ஒன்றிய அரசு 7 முதல் 9 வகுப்பு வரையிலான மாணவர்கள் மும்மொழி படிக்க தேவையில்லை, தற்போதைய மொழி பாடங்களையே தொடரலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
மத்திய அரசின் உள்கட்டமைப்பு திட்டங்களில் கடந்த மே மாத நிலவரப்படி ரூபாய் 5.4 லட்சம் கோடிக்கு கூடுதல் செலவினம் ஏற்பட்டுள்ளதாக அரசின் மாதாந்திர அறிக்கை தெரிவிக்கிறது. முன்னணி இயற்கை வள உற்பத்தி நிறுவனமான வேதாந்த கடந்த 2025-26 நிதியாண்டில் அரசு கஜானாவுக்கு ரூபாய் 62,722 கோடியே பங்களிப்பாக கட்டணங்கள் வழங்கியுள்ளது. தமிழக வெற்றிக்கழக அரசின் அமைச்சர் சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அமைச்சர் சரத்குமார் தெரிவித்த மறுப்பிலும் முரண்பாடு தெரிவதாக விமர்சனங்கள் எழுத்துள்ளன. டெல்லியின் வடக்கு புகார் பகுதியான பாவானாவில் பழைய பகை காரணமாக 22 வயது இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இரு சிறார்கள் டெல்லி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவின் அயோத்தி ராமல் கோயிலில் பல கோடி ரூபாய் நன்கொடை பணம் கையாடல் செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஜம்மு காஷ்மீரில் ஜூலை 3 அமர்நாத் யாத்திரை தொடங்குவதையொட்டி அந்த யூனியன் பிரதேசம் முழுவதும் பாதுகாப்பான சூழலை உறுதி செய்ய கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியா ஜப்பான் இடையே 16வது உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜப்பான் பிரதமர் சானே டஹாஷி ஜூலை 1 இந்தியாவுக்கு செல்கின்றார். எஃப்ஐஆரை மட்டுமே காரணம் காட்டி ஒருவருக்கு பாஸ்போர்ட் வழங்க மறுக்க முடியாது. குற்ற வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு செய்திருந்தால் அந்த நபருக்கு பாஸ்போர்ட் வழங்க தடை இல்லை என உயர்நீதிமன்ற கிளை தெரிவித்துள்ளது. தமிழ் திரையுலகின் மிக முன்னணி இயக்குநரும் நடிகருமான பாக்கியராஜ் இன்று காலை மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. உலகச் செய்திகளில் வெனிசுவேலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கங்களில் இறந்தோர் எண்ணிக்கை 920 தாண்டிவிட்டது. வெனிசுவேலா நிலநடுக்கத்தில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த பெண் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்த எங்களுக்கு முழு உரிமை உள்ளதாக ஈரான் நேற்று மீண்டும் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க நிறுவனங்களின் எண்ம சேவைகளுக்கு வரி விதிக்கும் நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு 100% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அதிரடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். மலேசிய சுங்கத்துறை $13 மில்லியன் செயற்கை நுண்ணறிவு நுண்சில்வு கடத்தல் முயற்சியை முறியடித்துள்ளது. வங்கதேசத்தின் இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் அந்த நாட்டின் உள் விவகாரங்களில் வெளிநாடுகள் தலையிடுவதை நிராகரிப்பதற்கும் சீனா முழு ஆதரவளிப்பதாக அந்த நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். சீன தலைநகர் பெய்ஜிங்கின் ஆக உயரமான கட்டடத்தில் சிறு விமானம் ஒன்று மோதியிருக்கிறது. அந்த 108 மாடி கட்டடத்தில் நேர்ந்த சம்பவத்தை தொடர்ந்து அதை சுற்றியுள்ள சாலைகள் மூடப்பட்டுள்ளன. தாய்லாந்தில் வேலை தேர்வு மோசடியில் சிக்கிய அரசாங்கத்தின் புதிய அதிகாரிகள் வேலையை இழக்கக்கூடும் என்று பிரதமர் அனுட்டின் சான்விராகூன் எச்சரித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகளில் இங்கிலாந்தில் தற்போது நடைபெற்று வரும் ICC மகளிர் T20 உலக கிண்ண போட்டியில் முதல் 8 இடங்களை பெற்ற அணிகளில் ஒன்றான இலங்கை பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள 2028 மகளிர் T20 உலக கிண்ண போட்டியில் நேரடியாக விளையாட தகுதி பெற்றது. இந்தியாவுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் அயர்லாந்து அணி 34 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நோர்வே அணியை 4-1 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணி வீழ்த்தியுள்ளது. இந்த அதிரடி வெற்றியின் மூலம் பிரான்ஸ் அணி தனது குழுவில் முதலிடத்தை பிடித்து கம்பீரமாக அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. கால்பந்து தொடரின் குழு ஏ பிரிவு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 5-1 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. கால்பந்து தொடரின் குழு ஏச் பிரிவு ஆட்டத்தில் ஹெஃப்வர்ட் மற்றும் சவுதி அரேபிய அணிகள் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டி கோல் எதுவுமின்றி 0-0 என்ற கணக்கில் சமநிலையில் முடிந்தது. கால்பந்து தொடரின் குழு ஏச் பிரிவு ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் உருகுவேவை வீழ்த்தி வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றில் அதிகமான பார்வையாளர்கள் மைதானத்துக்கு வந்த போட்டியாக நடப்பு சீசன் புதிய சாதனை படைத்துள்ளது. ஃபிஃபா உலக கிண்ண போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு மெக்சிகோ தகுதி பெற்றதை கொண்டாட திரண்ட மக்கள் மீது கார் ஒன்று மோதியுள்ளது. 17 பேர் காயமடைந்தனர். உலக கிண்ண போட்டியில் குழு பிரிவில் வெளியாகும் அணிக்கு USA $10 மில்லியன் கொடுக்கப்படுகின்றது. இறுதியாக நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றீடுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் www.trttamilolli.com. ஒரு யூரோக்கு இலங்கை பெறுமதியில் 382.81%, இந்திய பெறுமதியில் 107.43%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 336.20%, இந்திய பெறுமதியில் 94.35%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.35%, இந்திய பெறுமதியில் 116.56%, ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில்
66% இந்திய பெறுமதியில் 124.53%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 236.85% இந்திய பெறுமதியில் 66.47%. இத்துடன் மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் பரிஷ் லாச்சப்பளில் அமைந்திருக்கும் வி டி கேசன்கரி, கார்லியல் கொனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: நம்பிக்கை மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்தான், வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
2: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La
4: Chapelle, 11
3: Vicky Superstore, Gala Gonesse Sasselil,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாட்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: இந்த அடியம்மா, நீ சொல்லி விட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கும்.
7: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
6: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
7: அதுக்கு தானே லாட்சப்பள்ள அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
6: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
8: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினால் 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
9: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியா.
10: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
9: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
10: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
9: மேலதிக தொடர்புகளுக்கு
11: 765 Fraser Street, Vancouver, Canada.
10: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம்.
9: மேலதிக தொடர்புகளுக்கு
10: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன், 778 882 40 39 அல்லது 604 375 0055.
9: மேலதிக தொடர்புகளுக்கு
10: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
9: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
12: பரிசு லாட்சப்பிலில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், காலாவணிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை. இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில் குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரி மஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரி மஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலை ஷெரி மஹால்.
13: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. ஓபிடி 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் ஓபிடி 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61 மின்னஞ்சல் முகவரி 77@goodmail.com. மறந்துவிடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் 77 வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
14: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடல் உணவுப் பொருட்கள் பலவகைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறித்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ் 38 05 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா.
13: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ் 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com.
14: உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
15: நேரம் சரியாக 7:21. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் 8 மணி வரை திரை இசை பாடல்களோடு இணைந்திருங்கள்.

முப்பத்து முக்கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போற, சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போறேன்.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கலாம தூக்கி கொண்டு வரேன். அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்த நான் வீட்டு கிஷன் கறி இருக்கு, அங்க போய் போத்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது இங்க போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
3: 11 13 rue Caille 75 000 de Paris
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Vierge de Gonesse
2: Mélodie et Tordre-Golaké VT Cash and Curry Paris La Chapelle Tordre-Bou Tolibisi Lakam Saivarondru Napadu Saivaraindu Saivarayilu Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பி நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

நெஞ்சு உள்ள அனைவருக்கும் இனி இரவு வந்திருங்களே. கலை இரவு 8 மணி 2 நிமிடம், மைக்கராட்சியத்தில் 7 மணி 2 நிமிடம். இப்பொழுது முதல் இந்த இரவு பிரதான செய்திகள். காற்றலையில் இணையும் வரை உங்கள் அனைவரையும் உங்கள் துள்ளி சிறத்தில் துள்ளி ஆட அன்போடு நாங்கள் அழைத்துக் கொள்ளப் போகின்றோம். நீங்களும் இணைந்து இந்த நிகழ்ச்சியில் கலகலப்பாக கலந்து உரையாடிக்கொள்ள தெரிவித்து பூபேஷ் சக்கரவர்த்தி ஏ மனோகரன் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கின்றார்.

0: தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொண்டு பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டு பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள் மரக்கறி வகைகள் பொன்னாங்காணி வல்லாரை முருங்கை இலை அகத்து இலை குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள் அத்தோடு ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள் இவற்றோடு பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000 கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பொண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பொண்டே மார்க்கெட்.
1: நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன்.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவுப் பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
2: நிலைய கல்வியும் அட்டுமணி பத்திரங்களும் ஐக்கியராட்சியத்தில் ஏழுமணி பத்திரங்களும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தொழில் சினியத்தில். பப்பி சேப்பாடுகள் அந்த வயலூர் நேர் அணிந்திருக்கின்றார். அவரை அன்போடு நான் இணைத்துக் கொள்ளப் போகின்றேன். அழைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் பிலிப் தேவா, நான் யுவகடி குணராஜா கதைக்கிறேன்.
2: வணக்கம். உங்களுக்காக ஒரு ஊடக சக்தி போல் அந்த ஊட்டச்சத்தை தந்து கொண்டிருக்கீங்க.
3: என்னண்டு
2: ஊடகத்துக்கு மாத்திரமல்ல ஒரு ஊட்டச்சத்து போல இந்த வழியிலும் இணைந்து ஒரு கலகலப்பாக உரையாடுதலும் ஒரு சந்தோஷம் தானே.
3: ஓ சந்தோஷம், நீங்கள் வந்துதான் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நடத்திக்க உங்களை கூட கலக்கி விட உண்டு ஆர்வம்.
2: ஆமாம், அந்த ஆர்வம் ஆர்வம் ஒரு ஊக்கத்துக்கு ஒரு உற்சாகமான ஒரு ஊசி மாதிரி.
3: மொழிகளில்
2: எந்த அத்தனை மொழி இருந்தாலும் இசைக்கு எந்த மொழி வேறுபாடுகளும் இல்லை. அந்த வகையில் துள்ளிசை பாடல் நிகழ்ச்சியில் இணைந்து உற்சாகம் தரும் உங்களுக்கும் தொடர்ந்து எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளணும். அடுத்த பாடலோடு உங்களையும் இணைத்துக் கொள்ளணும். தொடர்ந்து மணிந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம்.
2: கேட்டுக்கொண்டிருப்பது தொழில் விஷயத்தில் பயிலா பாடல்கள்.

0: நீரழிவு நோயை குறைக்க, மருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல்நோங்கு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம், தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: பிரான்சிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் உங்கள் டிஎல்டி தமிழ் ஒலியின் காட்டலையில் ஐரோப்பிய நாடுகள் மாத்திரமல்ல எல்லா நாடுகளும் வெப்பம் உச்சத்தில் இருக்கும் வேளையிலும் துளசை உங்களை கூழாக காட்டலிலே நகர்த்தி கூழாக வைத்துக் கொண்டிருக்கிறது. துளசத்தில் பப்பு செய்பாடுகள் நிகழ்ச்சி எமது பிரதான செய்திகள். காட்டலையில் இணையும் வரை நீங்களும் இணைந்திருக்க போவீர்கள். அந்த வேலை வந்திருக்கும் வாய்ப்புகளாக வந்திருக்கும் நேரில் அன்போடு நான் அழைத்துக் கொள்கிறேன். நினைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: வந்திருந்தால் உண்மையாகவே அவர் சொன்னது போல உங்களுக்கு உற்சாகம் கொடுக்கவும் உங்களோட எங்களுக்கு ஒரு அருமையான நேரம் உங்களோட உரையாடுறதுக்கு.
1: அதை நானும் பயன்படுத்திக்
2: கொள்ளாலும் பிடிக்கலாம்.
1: ஆமாம், அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. அன்பு நேர்களே,
2: நாங்கள் உங்களை பாடலை கேட்டு கொண்டிருக்கோம். அருமையா இருக்கின்றது. நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. சோமா இருங்கோ.
1: நன்றி, உங்களது இணைப்புக்கும் நன்றி. வேலைப்பாடுகள் மத்தியிலும் தொடர்ந்து எங்களோடு இணைந்து உற்சாகம் தரும் ராஜா, உங்களுக்கும் நன்றிகள். தொடர்ந்து பூனியம் தரும் அந்த கூடான பாடலோடு உங்களையும் துள்ளி இசை நேரத்தில் இணைத்துக் கொள்கின்றோம். இணைந்த உங்களுக்கும் நன்றிகள். தொடர்ந்து மனிதர்கள் நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தொழிலியின் காட்டலையில் துள் இசை நேரத்தில் பாட்டு செய்ப்பாடல்கள். எமது பிரதான செய்திகள் காட்டலையில் இணையும் வரை துள்ளிசையோடு நான்

0: பாரிஸ் லாட்சியத்தில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெர்மஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெர்மஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெர்மஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெர்மஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெர்மஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 9 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சியப்பலில் ஷெர்மஹால்.
1: நிலைய கழிவு 8:29 செய்திகள் காற்றலையில் இணையும் வரை கேட்டுக்கொண்டீர்கள். அடுத்து ஒலிக்கிற்கும் பாடல் உண்மையிலேயே பாடியவர் புதுசிப்புதான் நித்திய கலைரட்னம் அவர்கள். தற்போது துளசியிலே துள்ளி கொண்டாடி கொண்டிருக்கும் பாடகர் பாபு பாடிய பாடல் இப்பொழுது அதே சிங்கநாமியை காற்றலையில்

0: துள்ளி சிங்கத்தில் பாப் மிக்ஸ் பாபு அவர்களால் ஒளிப்பதிவு செய்து பாடிய பாடல் காட்டிலையில் துள்ளி சிங்கத்தில் இணைந்து ஒலிபரப்பாக கேட்டுக்கொண்டிருந்தீர்கள்.
1: செல் மாதுகரை புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. நீச்சுவல் சுயமும் உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலும் விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூர் மார்சல் போஸ்ட் 77500 தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரப்பின் வசதியும் உண்டு.
0: பிரான்சிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் டிடி தமிழகின் காட்சியில் எமது இரவு பிரதான செய்திகள் ஒலிபரப்பாகும் வரை போன சனிக்கிழமை தோறும் 8 மணியிலிருந்து ஒலிபரப்பாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் இசை நேரத்தில் பப்பு சேர்ப்பாளர்கள். நிலைய கல்வியில் மட்டும் 36 நிமிடம் ஐக்கியராஜ்யத்திலே 7:36 ஒரு நேரம் அணைந்திருக்கின்றார். அவரை இப்பொழுது நான் அன்போடு அழைத்துக் கொள்ளப் போகின்றேன். நினைப்பிலே வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் திலீப்பண்ணா.
0: வணக்கம்.
2: வணக்கம் திலீப்பண்ணா.
0: வணக்கம். வரவேற்றுக் கொள்ளுங்க. யார் வந்திருக்கீங்க?
2: லாலா ரவி.
0: லாலா ரவி, அப்படி நல்ல சுமா இருக்கீங்களா லாலா?
2: இணைந்ததுக்கும்
0: சிறப்பு பாராட்டுகள். தொடர்ந்தும் ஒலிபரப்பாகும் துள்ளி சிங்கத்தோடு உங்களையும் காட்டில் இணைத்துக் கொள்கின்றோம். இணைந்த உங்களுக்கும் நன்றிகள் லாலா. நன்றி, வணக்கம். அடுத்து வருவது துள்ளி சிங்கத்தில் பாயலா நேரத்தில் சிங்கள பயில கேப்போமா?

0: 15 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்குவரில் ஜாபிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கருவைகள், கடும் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்குவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்குவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 வான்கூவர் கனடா.
1: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
0: உங்களுக்கான சேவைக்காக வன்குவரில் ஜியா பிரதர்ஸ்.
2: நிலைய கலைஞரம் 8:43 மைக்கராஜத்தில் 7:43 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்த பிரதான செய்திகள். காப்பினை அனைவரை தூண்டி செலுத்தி பத்து சேர்ப்பார்கள் வைபருடாக இருந்திருக்கும் நேர அன்போடு அழைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வந்திருப்பவர் வணக்கம் வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள் ஜெய நடேசனா? உங்களது சத்தம் தொலைபேசி எடுத்து விட்டு இங்க சென்று விட்டீர்களா? நீங்கள் தான் நினைந்திருக்கிறீர்கள், உரையாடிக்கொள்ளலாம். பாப்போம் அழைப்பில் வந்திருப்ப நேரடேசன் வணக்கம்.
3: வணக்கம்.
2: எப்படி என்ன சொன்னீங்களா? என்ன அதிசயமாக இந்த குளிர்காலம் கூடி வெப்பங்கள் அதிகமான குளிர்காலம் போடுறது எல்லாம் நேரம் வந்து உரையாடிக்கணும். ஆனால் ஆச்சரியம் ஆனால் அதிசயம் லாலா ரவி அவர்கள் வந்து சொல்கிறார். நண்பர் ராஜா மற்றும் எங்களது அன்பு உறவுகள் எல்லாம் எப்பயும் அந்த உற்சாகம் உங்களது ஆசையால் இருந்து கொண்டிருக்கும். இணைந்த உங்களுக்கும் நன்றிகள். ஒலிக்க இருக்கும் பாடலோடு உங்களையும் இணைத்துக் கொள்கிறோம் ஜெயநேசன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
3: நன்றி,
2: பாதுகாப்பா இருந்து சுகமா இருந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். பிடிஎஸ் ஜிஎம்பிஎச் சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031-971-2750 அல்லது 0078-920-58-58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே பிடிஎஸ்
1: இலக்கம் 5.

சுவாசிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ்மொழியின் காட்டிலையில். எமது பிரதான செய்திகள் காட்டிலையில் இணையும் வரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது துளசி நிலத்தில் பூட்டி செய்யப்பாடுகள்.

0: ஒலித்து வந்த துளசியோடு நினைவுக்கு வருகின்றது. காற்றில் இணைந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த இன்றைய துளசியத்தில் அறிவிப்பாகிய பப்பிசை பாடல்கள். இன்றைய பப்பிசை பாடல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கும் கலகலப்பாக தங்களது வேலைப்பழக்கங்கள் வேலைத்தளத்திலெல்லாம் இணைந்து அன்பு உறவுகள் கலந்து சிறப்பித்தீர்கள். சிறப்பித்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்து மீண்டும் அடுத்த வாரம் ஒருபரப்பாகும் துளசியத்தில் பப்பிசை நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் காற்றில் இணைந்து சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் அன்புடன் பிளிப்தவா. நன்றி, வணக்கம் நீர்களே.
1: பதினஞ்சு வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உழுத்து கொண்டு
2: என்ன வாணி சும்மா புரிஞ்சுட்டு எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்பா. இந்த நேரம் புரிஞ்சுருந்து இருப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன். புது வீடும் வாங்கி கொடுக்குறாங்களப்பா, ஒரே கல்ல 2 மணி அடிச்சிட்டு வர.

0: இல்லை கதைக்கு இப்ப இல்லைன்னு சொல்லி அவர் போது
1: பல இந்திரா நிறுவனர் ரவீந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரன். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
2: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கர்நாடகில வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ புறங்க யாழ்ப்பாணம் உள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான தங்கச்சி தங்கச்சி
3: தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தளபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 077-76-36-74-18 அல்லது 076-24-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தளபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 077-77-36-18 அல்லது 076-24-0-0-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
4: அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சேல்ஸ். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சினிமைகளின் அனைத்து வகையான ஆடை தேர்வுகளுக்கு சென்னை சில்க் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டிய சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள்.
5: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம்.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
6: நூலுலகம்.com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் பிணையத்தினிய ஊடாக.
7: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
8: NWLULAGAM நூலகம் நூலகம்.com.
9: In இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
10: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
11: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
10: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
9: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு.
10: விடாதீங்க, போங்க போங்க.
12: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais,
13: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
12: Viti Superstore, Gala Gonne Sasselil,
13: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
12: Mélodie et Tordre-Brelaque, Viti Cash and Curry, Paris Lacha Palais, Tordre-Bou, Tolibisi Lacam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுடா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சித்திரவதைகள் மற்றும் ஏனைய மிக மோசமான மனிதத்தன்மையற்ற பாரதூரமான தண்டனைகளுக்கு எதிரான பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட உறுப்பு நாடுகள் அந்த பிரகடனத்தை மீறி செயற்பட்ட இலங்கைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என்று 9 சர்வதேச மனிதுரிமைகள் அமைப்புகள் கூட்டாக வலியுறுத்தியிருக்கின்றன. இதுகுறித்து சர்வதேச மன்னிப்பு சபை, மனித உரிமைகள் மற்றும் அபிவிருத்திக்கான ஆசிய பேரவை, சர்வதேச நீதிக்கான ஆஸ்திரேலிய நிலையம், பாதுகாப்பு பொறுப்பான உலகளாவிய நிலையம், மனித உரிமைகள் கண்காணிப்பகம், நியூ லைன்ஸ் கற்கே நிலையம், இலங்கையில் சமத்துவம் மற்றும் விடுதலைக்கான மக்கள் அமைப்பு, சமாதானம் மற்றும் நீதிக்கான இலங்கை பிரச்சாரம் மற்றும் மூலோபாய தர்க்கித்தல் செயற்திட்டம் ஆகிய 9 சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் இணைந்து கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றன. இலங்கை இந்த பிரகடனத்தை 1994 ஆண்டு ஏற்றுக்கொண்டது. இருந்தாலும் அதற்கு முன்பதாக 1979 ஆண்டிலிருந்து இலங்கை அரசு தனிநபர்களை பலவந்தமாக கைது செய்வதற்கும் தடுத்து வைப்பதற்கும் வலிந்து காணாமலாக்குவதற்கும் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி வருகிறது. இந்த சட்டத்தின் ஊடாக தமிழ் மக்கள் பெருமளவுக்கு இலக்கு வைக்கப்பட்டுள்ளார்கள். உள்நாட்டு மோதல் இடம்பெற்ற காலப்பகுதியில் படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழர்கள் மிக மோசமான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டதோடு பாலியல் வன்முறைகளுக்கும் வலிந்து காணாமலாக்கல் படர்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு உண்மையில் என்ன நேர்ந்தது என்பதை தொடர்ந்து ஆட்சிபீடமேறிய அரசாங்கங்கள் அனைத்தும் மறைத்து வருவதன் காரணமாக அவர்களது குடும்பத்தினர் தமது அன்புக்குரியவர்கள் பற்றிய உண்மைகளை இன்னமும் அறியாமல் இருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணைகளின் பிரகாரம் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது தமிழ் மக்களுக்கு அவசியமான உணவு, மருத்துவப் பொருட்கள் மற்றும் ஏனைய மனிதாயமான உதவிகள் கிடைக்கப்பெறுவதை இலங்கை அரசாங்கம் வேண்டுமென்றே தடுத்தது என்று நம்பகரமான ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் சித்திரவதைகள் அல்லது ஏனைய மிக மோசமான மீறல்களுக்கு சமமாகும். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு 2016 ஆண்டு சித்திரவதைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஐக்கிய நாடுகள் உபகுழுவிடம் சமர்ப்பித்த அறிக்கையில் நபரொருவர் கைது செய்யப்படுவதற்கான காரணமாக சந்தேகப்படும் குற்றத்தின் தன்மையை பொருட்படுத்தாமல் நாட்டின் சகல பாகங்களிலும் சித்திரவதைகள் இடம்பெறுகின்றன என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதேபோன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் அலுவலகமானது கடந்த 2024 ஆண்டு வரையான காலப்பகுதியில் குறிப்பாக வடக்கில் தமிழர்களுக்கு எதிராக பாதுகாப்பு தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட சித்திரவதைகள், பாலியல் வன்முறைகள் மற்றும் ஏனைய மோசமான நடாத்துகைகள் என்பன தொடர்பான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது. அது மாத்திரமன்றி உயர் ஸ்தானிகர் அலுவலகத்தினால் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இலங்கையில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் சித்திரவதைகள் தொடர்பில் தீவிர கரிசனை வெளியிடப்பட்டிருந்ததோடு இவ்வாறான நடவடிக்கைகள் போலீஸ் காவலின் கீழான உயிரிழப்புகளுக்கும் காரணமாக அமைந்திருக்க கூடும் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இவற்றுக்கு மேலாக இலங்கையில் ஆட்சிபீடமேறிய ஒவ்வொரு அரசாங்கத்தின் கீழும் தண்டனைகளிலிருந்து விடுபடும் போக்கு ஆழமாக வேரூன்றியிருக்கிறது. உதாரணமாக தற்போதைய அரசாங்கம் கடந்த ஆண்டு மே மாதம் இறுதிக்கட்ட போரின் போது சகல சந்தர்ப்பங்களிலும் பொதுமக்கள் ராணுவத்தினரால் பாதுகாக்கப்பட்டதாக பொய்யான கருத்தொன்றை வெளிப்படுத்தியது. இந்த தண்டனைகளிலிருந்து விடுபடும் போக்கானது தடுப்பு காவலின் கீழான சித்திரவதை சம்பவங்கள் தீவிரம் அடைவதற்கு வழிகோலுகிறது. இந்த குற்றங்களை பொறுத்த மட்டில் உள்ளக நீதி பொறிமுறையில் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றங்கள் எதுவும் இல்லாத நிலையில் சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்றை பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரே தெரிவாக இருக்கிறது. இலங்கை ரோம் சாசனத்தில் கையெழுத்திடாத காரணத்தினால் இலங்கையுடன் தொடர்புடைய விவகாரங்களில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பெல்லை வெகுவாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறானது ஒரு பின்னணியில் சித்திரவதைகள் மற்றும் ஏனைய மிக மோசமான மனிதத்தன்மையற்ற பாரதூரமான தண்டனைகளுக்கு எதிரான பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகள் அந்த பிரகடனத்தின் வரமுறைகளை மீறியமைக்காக இலங்கைக்கு எதிராக அந்த பிரகடனத்தின் 30வது உறுப்புரிமையை பிரயோகிக்குமாறு வலியுறுத்துவதாக அந்த கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுரேசலையின் உடல்நிலை தொடர்பில் கவலை தெரிவித்துள்ள சுரேசலையின் மனைவி கடந்த புதன்கிழமை சட்டத்தரணி அவரை சந்தித்த போது சுரேசலை தனது கைப்பட எழுதிய கடிதம் ஒன்றை வழங்கியிருந்தார். அதில் தனக்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது ஜனாதிபதி மற்றும் ரவி ஷானி மற்றும் மேலும் சில அதிகாரிகள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த விடயத்தை அதிகாரிகள் மிகுந்த முக்கியத்துவத்துடன் கருதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இன்று சுரேசலையை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு அவர் கருத்துக்களை தெரிவித்தார். சுரேசலைக்கு இன்று காலை திடீரென கடுமையான நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் உடனடியாக அவரை இதய சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு சென்றார்கள் என்றும் அவர் குறிப்பிடுகிறார்.
1: அதனால் அவரை ஹைரிஸ்க் பிரிவில் சேர்த்திருக்கின்றார்கள். பெரும்பாலான நேரங்களில் நெஞ்சு வலி வரக்கூடும் என்பதால் சேர்த்திருக்கின்றார்கள். இந்த அதிகாரிகள் அனைவரும் சுரேஷ் உயிரிழக்கும் வரை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இலகுவான வேலையே அது. நாம் இந்த விசாரணைகளை நிறுத்த கூறவில்லை. விசாரணையை நடத்துங்கள், அனைத்தையும் செய்யுங்கள் என்று நாம் கூறுகின்றோம். ஆனால் சுரேஷை விளக்கமறியலுக்கு மாற்றித் தாருங்கள் என்றே நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். உண்ணாவிரதத்தை கைவிடப் போவதில்லை.
0: தொடர்ந்து இலங்கையில் நடைபெற்ற தாக்குதல்களிலே மிகவும் கொடுமையான தாக்குதல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்று தமிழரசு கட்சியின் ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிடுகிறார்.
2: உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது இந்த நாட்டில் நடந்த மிக கொடூரமான மிக மோசமான ஒரு தாக்குதல். அதுவும் சுரேசாலை அவர்கள் கோட்டபாய ராஜபக்சவனுடைய தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் வகையில் அவரை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக மிக வெல் பிளான் பண்ணி திட்டமிட்டு இந்த தாக்குதலை நடத்தி மனித உயிர்களை பறித்து அந்த மனித உயிர்களின் பறிப்புக்கு ஊடாகத்தான் ஆட்சியை கோட்டபாய கைப்பற்றியிருந்தார். அதனால்தான் நான் துரத்தி அடிக்கப்பட்டார். இலங்கை என்ற வரலாற்றில் இப்படி ஒருத்தர் நாட்டை விட்டு ஒரு அளவுக்கு நிலைமை வந்ததென்றால் இது அந்த உயிர்த்த ஞாயிறுல கொல்லப்பட்ட ஆத்மாக்களுடைய கர்ம வினைதான் அவரை இந்த உதரம் விட்டு கலைச்சு கொண்டே இருந்தது. அல்லது மனித உயிர்களை கொன்றுதான் ஒரு பதவியை பிடிக்க வேண்டும் என்ற நிலைக்கு வந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் மீதும் அதனை நடைமுறைப்படுத்திய சுரேசாலை மீதும் இந்த அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கைகள் காத்திரமானவை. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதற்காக நாங்கள் முழுமையாக முழு ஆதரவு நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். இன்றைக்கு நடந்தவற்றை இந்த அரசாங்கத்துக்கு அது சாதகமா போயிடும். அவர் இந்த அரசாங்கம் செய்கிற சரி என்பதான் நிலைமை வந்துருமென்ற பயப்படுறாரு. தாங்கள் சொல்ற ஒவ்வொரு கருத்துக்களும் இந்த அரசாங்கத்துக்கான லாபத்தை கூட்டிக் கொண்டிருக்கும் என்ற பயம் சஜித் பிரேமதாசாவின் அணிக்கும் இருக்கு, அவர்கள் சேர்ந்தவர்களுக்கும் இருக்கு. அதனாலதான் அவர்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை சொல்வதில் பின்னடிக்கிறார்கள்.
0: தொடர்ந்து நீதிமன்ற வழக்கு நடவடிக்கைகள் நிறைவடைந்த நிலையில் போலீசாரால் கைப்பற்றப்பட்ட பெருந்தொகை போதைப் பொருட்களை புத்தளம் வனாத்துவில்லு பகுதியில் உள்ள தகன உலை மையத்தில் இன்று அளிப்பதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்த நிலையில் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் மற்றும் நாளாவிய ரீதியில் உள்ள நீதிமன்றங்களால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளுக்கு அமைய அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்கள பொறுப்பில் இருந்த போதைப் பொருட்களை அளிக்கப்படுகிறது. அதன்படி 13 கிலோகிராம், 22 கிராம் ஐஸ், 2 கிலோகிராம், 30 கிராம் ஹோக்கெயின், 39 கிலோகிராம், 710 கிராம் குஷ், 156 கிராம் ஹெரோயின், 4 கிலோகிராம், 136 கிராம் கஞ்சா மற்றும் கசிஸ், 1 கிலோகிராம், 200 கிராம் மெண்டி, 26,262 போதை மாத்திரைகள் என்பன தீயிட்டு அளிக்கப்பட்டன. இந்த பெருந்தொகை போதைப் பொருட்கள் நீர்கொழும்பு நீதிமன்ற வளாகத்திலிருந்து பலத்த பாதுகாப்புடன் புத்தளம் வனாத்தவில்லு தகன உல மையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 105வது ஆண்டு நிறைவு விழா நேற்று கொழும்பில் விசேட உத்தியூர்வ நிகழ்வாக கொண்டாடப்பட்டது. இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வை சீன ஊடக குழுமத்தின் சிங்கள சேவையும் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. இந்த நிகழ்வில் சுற்றாடல் அமைச்சர் கலாநிதி தம்மிக்க படப்பெத்தி, இலங்கையில் உள்ள சீன தூதுவர் கீசன் கோங், இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜி வீரசிங்க மற்றும் சர்வஜன பழைய கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஏவரா உட்பட பல அரசியல் கட்சிகளின் பிரதிகளும் ராஜதந்திரிகளும் கலந்து கொண்டார்கள். இதன்போது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாற்று சிறப்புமிக்க பயணம் குறித்து பிரதமர் ஹரணி அமரசூரிய வாழ்த்து செய்தி ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக சீன கம்யூனிஸ்ட் கட்சி வழங்கி வரும் தனித்துவமான தலைமையின் கீழ் சீனாவின் தேசிய வளர்ச்சி, சமூக முன்னேற்றம் மற்றும் மக்களின் நலன்புரி திட்டங்கள் ஆகியவற்றில் அடைந்துள்ள வெற்றிகள் பாராட்டுக்குரியவை. சீன மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மட்டுமன்றி உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்ப புத்தாக்கம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பை மேம்படுத்துவதிலும் சீனா மிக முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய சுற்றாடல் அமைச்சர் தம்மிக பெரபெத்தி, பரஸ்பர மரியாதை, புரிதல் மற்றும் பொதுவான இலக்குகளை அடிப்படையாக கொண்ட வழிகாட்டலின் மூலம் பன்முகத்தன்மையை ஒரு பலமாக மாற்ற முடியும் என்பதற்கு சீனாவின் அனுபவங்களே சிறந்த எடுத்துக்காட்டு என்று தெரிவித்தார். இது இலங்கைக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி என்று குறிப்பிட்ட அவர், தேசிய ஒருமைப்பாடு, சகவாழ்வு மற்றும் இன நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கு தற்போதைய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாகவும் உறுதியளித்தார். இதேவேளை சீன தூதுவர் கி சென்காங் தனது உரையில் சீனாவும் இலங்கையும் எப்போதும் ஆழமான நட்புறவை பேணி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் இரண்டு நாடுகளிலும் இளைய தலைமுறையினர் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வது இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு முக்கிய காரணியாக அமையும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசாங்கத்தின் சார்பில் வழக்குகளை நடத்தும் ஒரு சுயாதீன பொறிமுறையாக சுயாதீன அரசாங்க குற்றவியல் அரசு தரப்பு அலுவலகம் ஒன்றை நிறுவுவதற்கான புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவது குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்கவும் தேவையான சந்தர்ப்பங்களில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு தேவையான திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதற்கான பரிந்துரைகளை வழங்குவதற்கும் உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி யசந்த கொதகுடா தலைமையில் தொழில்நுட்ப நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் அறிக்கைக்கு அமைய வெகு விரைவில் சுயாதீன அரசாங்க குற்றவியல் அரசு தரப்பு அலுவலகம் நியமிக்கப்படும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா முன்வைத்த கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார். சட்டம அதிபர் திணைக்கழகத்தின் செயற்பாடுகளினால் பாதிக்கப்படும் தரப்பினர் தங்களது குறைகளை சமர்ப்பிக்கும் வேளையில் வளமான நாடு, அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனத்தின் மூலம் விசேட பாராளுமன்ற குறைகள் அதிகாரி ஒருவரை நியமிப்பதாக உறுதியளிக்கப்பட்டுள்ளது. வளமான நாடு, அழகான வாழ்க்கை அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தின் கீழ் சட்டம அதிபர் திணைக்கழகத்தை வலுப்படுத்துதல் என்ற மூலோபாய திசையின் கீழ் 5 முக்கிய செயல்பாடுகள் முன்மொழியப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அதற்கமைய தற்போதைய நிலையில் நீதித்துறையில் ஏற்படும் தாமதங்களை நீக்கும் ஒரு பொறிமுறையாக அரசாங்கத்தின் சார்பில் வழக்குகளை நடத்தும் ஒரு சுயாதீன பொறிமுறையாக சுயாதீன அரசாங்க குற்றவியல் அரசு தரப்பு அலுவலகம் ஒன்றை நிறுவுவதற்கான புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவது குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்கவும் தேவையான சந்தர்ப்பங்களில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு தேவையான திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதற்கான பரிந்துரைகளை வழங்குவதற்கும் உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி யசந்த கொதகுட தலைமையில் தொழில்நுட்ப நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் ஒம்பட்ஸ்மேன் ஒருவரை நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ளமை சட்டம அதிபர் திணைக்கழகத்தின் செயற்பாடுகளினால் பாதிக்கப்படும் தரப்பினர் தங்களது குறைகளை சமர்ப்பிப்பதற்காகவே மாத்திரம். இருந்தாலும் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த செயல்பாடுகள் அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்புடையவையாகும். எனவே ஒரு வாக்குறுதி தொடர்பான ஏதேனும் ஒரு நடவடிக்கையை நடைமுறைப்படுத்தும் போது அது மேற்கொள்ளப்படும் முறையை பொறுத்து ஏனைய வாக்குறுதிகளின் மூலம் எதிர்பார்க்கப்படும் தேவைகள் மற்றும் பணிகளில் தாக்கம் ஏற்படலாம். அத்தகைய சந்தர்ப்பத்தில் அவ்வாறு தாக்கத்துக்குள்ளாகும் ஆனால் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாத வாக்குறுதிகள் தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னர் அதன் தேவைப்பாடு குறித்து மீண்டும் ஒரு மதிப்பீட்டை மேற்கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் சட்டம அதிபர் திணைக்களம் மற்றும் அரசாங்கத்தின் பிரதான குற்றவியல் அரசு தரப்பு அலுவலகத்தை நிறுவது தொடர்பான கொள்கையை நடைமுறைப்படுத்துவது எந்த கோணத்தில் மேற்கொள்ளப்படும் என்பது குறித்து அரசாங்கத்தினால் தீர்மானிக்கப்பட்ட பின்னர் அதனை நடைமுறைப்படுத்தும் போது இந்த கேள்வியில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு ஒம்பட்ஸ்மென் ஒருவரை நியமிப்பதன் தேவைப்பாடு குறித்தும் ஒம்பட்ஸ்மென்னின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் குறித்து மீண்டும் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்பதால் இதுவரை அந்த நியமனத்தை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தீர்மானிக்கவில்லை. குற்றவியல் அரசு தரப்பு அலுவலகத்தை நிறுவும் போது சட்டமா அதிபரின் பங்களிப்பு என்ன, குற்றவியல் அரசு தரப்பு அலுவலகத்தின் அதிகாரங்கள் என்ன என்பதுவே எதிர்பார்க்கப்படுகிறது. ஒம்பட்ஸ்மேன் தொடர்பான விடயம் தற்போதைய சட்டமா அதிபரின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளினால் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அதனை தெரிவிக்கலாம். ஆனால் குற்றவியல் அரசு தரப்பு அலுவலகத்தின் அதிகாரங்களையும் சட்டமா அதிபரின் அதிகாரங்களையும் பிரித்தறியாமையால் இந்த தருணத்தில் ஒம்பட்ஸ்மேனை எவ்வாறு நிலைநிறுத்துவது என்று எம்மால் சிந்திக்க முடியாதிருக்கிறது. அதனால் தான் குற்றவியல் அரசு தரப்பு அலுவலகத்தின் அதிகார பகிர்வு தொடர்பான அறிக்கை கிடைத்த பின்னரே ஒம்பட்ஸ்மேனை அந்த முறைமையின் கீழ் நிலைநிறுத்த வேண்டியுள்ளது. நாம் அது குறித்து வேலை செய்து வருகிறோம். இறுதி அறிக்கை இன்னமும் கிடைக்கவில்லை. அதனை நியமிப்பதற்கான காரணம் இதுதான் என்று அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். பாராளுமன்றத்தில் அண்மையில் முன்வைக்கப்பட்ட உள்நாட்டு இறவரி மற்றும் வட் வரி சீர்திருத்தங்கள் தொடர்பாக சமூகத்தில் பரப்பப்படும் வதந்திகள் முற்றிலும் தவறானவை என்று நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். 2024 44வது இலக்க அரசாங்க நிதி முகாமைத்துவ சட்டத்தின் கீழ் 2027 நிதி மூலோபாய அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் அத்தியாவசிய செலவுகளை திட்டமிட்டு வீண் விரயங்களை தவிர்ப்பதன் மூலமே நாட்டின் நிதியொழுக்கத்தை பேண முடியும். கடந்த 2025 நாட்டின் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.3% குறைக்க முடிந்துள்ளது. இது 1957 பின்னர் பதிவான மிக குறைந்த பற்றாக்குறை நிலைமை என்பதால் நாட்டின் கடன் சுமையை கட்டுப்படுத்த இது ஒரு பெரிய உதவியாக இருக்கிறது. அண்மையில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்கள் மற்றும் உலகளாவிய யுத்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் முறையான நிதி நிர்வாகம் காரணமாக மேலதிக கடன்களின்றி உள்நாட்டு பொருளாதாரத்தை ஸ்திரமாக பேண முடிந்திருக்கிறது. சிறிய அளவிலான வர்த்தகர்கள் அல்லது சில்லறை வியாபாரிகளுக்கு புதிய வரிகள் எதுவும் விதிக்கப்படவில்லை. வட்வரி என்பது நுகர்வு மீதான வரியே தவிர வர்த்தகர்களின் வருமான வரி அல்ல. நாட்டில் நிலவிய பொருளாதார நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு வட்வரி பதிவுக்கான வருமான எல்லை 60 மில்லியனாகவே தொடர்ந்து பேணப்பட்டுள்ளது. மேலும் மென்பொருட்களுக்கு புதிதாக வரி விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் கருத்துக்களும் நிராகரிக்கப்பட வேண்டியவை. உள்நாட்டில் டிஜிட்டல் சேவை வழங்குநர்கள் ஏற்கனவே வரி செலுத்தி வரும் நிலையில் இதுவரை வட்வரிக்கு உட்பட வெளிநாட்டு டிஜிட்டல் தளங்கள் மற்றும் மின்னணு சேவைகளை வட்வரி வலையமைப்புக்குள் கொண்டு வந்து உள்நாட்டு வர்த்தகர்களுக்கு சமமான மற்றும் நியாயமானதொரு சூழலை உருவாக்குவதே இந்த புதிய திருத்தத்தின் நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதியாக்கும் படைப்பணிகளுக்காக இலங்கையிலிருந்து புறப்பட இருக்கும் இலங்கை ராணுவம் மற்றும் இலங்கை போலீஸ் விசேட அதிரடிப்படை உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக ஜனாதிபதி அன்புகுமார திசநாயக்கா நேற்று பனாங்குடையில் உள்ள இலங்கை காலாட்படை பிரிவு தலைமையகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வு தொடர்பாக நேர்கள் அறிந்தது. ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிகாக்கும் பணிகளுக்காக இலங்கையிலிருந்து ஒரே தடவையில் புறப்பட்டு செல்லும் மிகப்பெரிய குழு இதுவாகும். அதே நேரம் இவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக ஜனாதிபதி ஒருவர் நேரடியாக சென்ற முதலாவது சந்தர்ப்பமும் இது என்பதும் இதன் சிறப்பம்சம் என்று தெரிவிக்கப்படுகிறது. உலகில் எங்கிருந்தாலும் பாதிப்புக்குள்ளான மக்களின் பாதுகாப்பு, ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளுக்காக குரல் கொடுக்க தயாராக உள்ள ராணுவம் நம்மிடம் உள்ளது என்பதை இதன் மூலம் உலகுக்கு உணர்த்துவதாக அங்கு குறிப்பிட்ட ஜனாதிபதி அது நாட்டுக்கு பெருமையையும் கௌரவத்தையும் தரும் என்று குறிப்பிட்டார். மேலும் நாம் உலகில் செல்வந்த நாடாக மாறுவது கடினமாக இருந்தாலும் உலகின் பெருமைமிக்க நாடாக எங்களால் மாற முடியும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அமைதிகாக்கும் பணிகளுக்காக புறப்பட்டு செல்லும் அனைவரும் தங்கள் தோள்களில் நாட்டின் பெருமையை சுமந்து செல்கிறார்கள் என்றும் தங்களது கடமைகளை சரியாக நிறைவேற்றி நாட்டின் பெருமையையும் கௌரவத்தையும் பாதுகாப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவது அனைவரினதும் பெரும் பொறுப்பு என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். தற்போது ஹைட்டி நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை சீர் செய்து அந்த நாட்டில் அமைதியின் நாட்டின் நோக்கில் இலங்கை அரசாங்கம் இந்த வன்முறை ஒழிப்பு படைப்பிரிவை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஹைட்டி நாட்டுக்கு அனுப்பி வைக்க திட்டமிட்டிருக்கிறது. இந்த வன்முறை ஒழிப்பு படையில் பல்வேறு படைப்பிரிவுகளைச் சேர்ந்த 900 ராணுவ படையினர், போலீஸ் விசேட அதிரடிப்படையின் 189 அதிகாரிகள் மற்றும் நாட்டின் ராணுவ வரலாற்றில் முதன்முறையாக நிலக்கண்ணி வெடிகள் மற்றும் மரணப்பொறிகளை செயலிழக்க செய்வதில் சிறப்பு பயிற்சி பெற்ற 43 பெண் ராணுவ உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். இதற்கு மேலதிகமாக கவச வாகனங்கள், இலங்கையில் தயாரிக்கப்பட்ட யுனி பபல் ரக வாகனங்கள் மற்றும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினரால் வழங்கப்பட்ட 2 சிறப்பு குண்டு துளைக்காத வாகனங்களும் இந்த படைப்பிரிவுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தெரியவருகிறது. உள்நாட்டு தொழில்துறையினரை வலுவூட்டி அவர்களை ஏற்றுமதி சந்தைக்கு பிரவேசிக்க செய்வதன் மூலம் டொலர் வருமானத்தை அதிகரிப்பதுதான் அரசாங்கத்தின் நோக்கம் என்றும், முதலீடு செய்வதற்கும் சந்தையை வெல்வதற்கும் தயாராக இருப்பவர்களுக்கு அரசாங்கத்தின் அதிகபட்ச ஆதரவு அவர்களுக்கு வழங்கப்படும் என்று ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். ரப்பர் மற்றும் தேயிலை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி துறையின் முன்னணி வர்த்தகர்களுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். உலகின் பல்வேறு நாடுகள் உள்நாட்டு தொழில்களை ஏற்றுமதிக்கு ஊக்குவிப்பதன் மூலமே பொருளாதார ரீதியாக வலுவடைந்துள்ளன என்பதை அங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, தற்போதுள்ள வெளிநாட்டு கடன் சுமையிலிருந்தும் சர்வதேச நிதி நிறுவனங்களில் தங்கியிருப்பதிலிருந்தும் விடுபடுவதற்கான ஒரே வழி உள்நாட்டு உற்பத்தி திறனை அதிகரிப்பது என்று சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு தொழில்துறையினர் ஏற்றுமதி துறைக்குள் பிரவேசிப்பதை ஊக்குவிப்பதற்காக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய புதிய திட்டங்கள் குறித்து அங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதோடு, ரப்பர் மற்றும் தேயிலை தொழில்துறையை மேம்படுத்துவதற்கும் ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிப்பதற்கும் 2026 முதல் 2030 தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டத்திற்கு இணங்க புதிய மூலோபாய வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவது குறித்து அங்கு கவனம் செலுத்தப்பட்டது. உற்பத்தி திறன் மற்றும் தரவுகளின் முக்கியத்துவத்தை அங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, வருடாந்தம் அதிகரிக்கப்படும் உற்பத்தியின் அளவு குறித்து துல்லியமான புரிதலை கொண்டிருக்க வேண்டியதன் அவசியத்தை விளக்கி தெரிவித்தார். உற்பத்தி செயல்முறையானது மிகவும் எளிமையானதாகவும் அதே நேரத்தில் செயல்திறனானதாகவும் இருக்க வேண்டும் என்றும், அதில் தொழில்துறையினர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கண்டறிவதற்கு தேவையான அனைத்து தரவுகளையும் அரசாங்கத்துக்கு வழங்குமாறு ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். குறிப்பாக உரம் மற்றும் ஏனைய உள்ளீடுகளை வழங்கும் போது அவற்றின் விளைவுகளுக்கும் ஏற்றுமதி வருமானத்துக்கும் இடையே உள்ள தொடர்பை விஞ்ஞான ரீதியாக ஆராய வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். உள்நாட்டு கைத்தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் போது நிகர டொலர் வருமானத்தை அதிகரிப்பதில் முதன்மையான கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும், ஏற்றுமதிக்கு தேவையான மூலப்பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு செலவிடப்படும் டொலரின் அளவுக்கு உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் நாட்டுக்கு மீண்டும் கிடைக்கும் டொலரின் அளவுக்கும் இடையிலான இடைவெளியை சரியாக முகாமைத்துவம் செய்ய வேண்டும் என்றும், மூலப்பொருட்களை கொண்டு வருவதற்காக பெருமளவிலான டொலர்கள் நாட்டிலிருந்து வெளியே சென்ற போதிலும் ஏற்றுமதி வருமானமாக நாட்டுக்கு மீண்டும் கிடைக்கும் நிகர லாபம் போதுமானதாக இல்லாவிட்டால் அது ஒரு பிரச்சனை என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அரச ஊழியர்களுக்கு தவணை முறையில் பணம் செலுத்தும் அடிப்படையில் 20 கிலோகிராம் அரிசியை வழங்க தீர்மானித்துள்ளதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கிறார். இதன் கீழ் அரச ஊழியர்களுக்கு பச்சை அரிசி மற்றும் நாட்டரிசி ஆகிய அரிசி வகைகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். இதுகுறித்து அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிடுகையில், விவசாய அமைச்சினூடாக அரச ஊழியர்களுக்கு சலுகை விலையில் 20 கிலோகிராம் அரிசியை வழங்குவதற்கான முன்மொழிவு ஒன்று கிடைத்துள்ளது. அதற்கமைய 10 கிலோகிராம் வீதம் கொண்ட 2 அரிசி பொதிகள் தவணை முறையில் பணம் செலுத்தும் அடிப்படையில் வழங்கப்பட உள்ளது. இதற்காக வவுச்சர் ஒன்று வழங்கப்படும் என்பதோடு அதனை பயன்படுத்தி சதோசா அல்லது கூட்டுறவு விற்பனையங்கள் ஊடாக இந்த அரிசியை பெற்றுக் கொள்ள முடியும். அரசாங்கத்தினால் கொள்வனவு செய்யப்படும் நெல்லை அரிசியாக மாற்றி விநியோகிப்பதற்கே இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தெங்கு மற்றும் உணவுப் பொருட்கள் சார்ந்த ஏற்றுமதி துறையை அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் $3 பில்லியன் பொருளாதாரமாக கட்டியெழுப்புவது தொடர்பாக ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா மற்றும் தெங்கு மற்றும் உணவுப் பொருட்கள் சார்ந்த உற்பத்தி தொழில்துறையினருக்கு இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. அதன்படி தெங்கு சார்ந்த ஏற்றுமதி துறையை $2 பில்லியன் உணவுப் பொருட்கள் சார்ந்த ஏற்றுமதி துறையை $1 பில்லியன் கட்டியெழுப்புவதற்கு எதிர்பார்க்கப்படுவதுடன் அதற்குரிய திட்டங்கள் குறித்து அங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. ஏற்றுமதி பன்முகப்படுத்தல் மற்றும் பெறுமதி சேர்க்கப்பட்ட தயாரிப்புகளை ஊக்குவிப்பதற்காக அரசாங்கத்தினால் வழங்கப்பட வேண்டிய எந்தொரு ஆதரவையும் வழங்க தாங்கள் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அங்கு குறிப்பிட்டிருந்தார். உலகளாவிய எரிபொருள் விலைகள் தொடர்ந்து சரிந்து வருவதால் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் எதிர்பார்த்திருப்பதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். அரசாங்க தாவல் திணைக்களகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றிய பெர்னாண்டோ, அரசு இதுவரை 57 பில்லியன் மதிப்பிலான எரிபொருள் மானியத்தை வழங்கியுள்ளதாகவும் இந்த மானிய திட்டம் இந்த மாதம் முடிவடைய உள்ளதாகவும் தெரிவித்தார். பொதுமக்கள் மீது தேவையற்ற நிதி சுமையை சுமத்தும் நோக்கம் அரசாங்கத்துக்கு இல்லை என்பதை வலியுறுத்தி கூறிய அதேவேளையில் மானியத்தை மீண்டும் அறிமுகப்படுத்துவது குறித்து கொள்கை ரீதியான முடிவு தங்களால் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் ஏற்பட்ட மோதலின் காரணமாக உலகளாவிய மசகு எண்ணெய் விலையில் ஏற்பட்ட கடும் உயர்வை தொடர்ந்து உள்நாட்டு எரிபொருள் விலைகளை சிறிதளவு உயர்த்த வேண்டியிருந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இருந்தாலும் சர்வதேச எரிபொருள் விலைகள் மீண்டும் குறைய தொடங்கியுள்ளதாகவும் குறைந்த உலகளாவிய விலையில் வாங்கப்படும் எரிபொருள் இலங்கையை வந்தடையும் போது நுகர்வோர் அனைவரும் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். NDB வங்கியின் நிதி கொடுக்கல் வாங்கல்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பான தடையவில் ஆய்வு அறிக்கையின் இடைக்கால அறிக்கை கிடைக்கப்பெற்றுள்ளதாக NDB வங்கி அறிவித்துள்ளது. இந்த தடையவியல் ஆய்வானது ஒரு நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் அடிப்படை மற்றும் தர்க்க ரீதியாக இருக்கும் என்றும் ஒப்பந்தத்தின் பிரகாரம் அந்த அறிக்கையின் ரகசியத்தன்மை பாதுகாக்கப்படுவதாகவும் NDB வங்கி தெரிவித்திருக்கிறது. வவுனியாவில் சுகாதார பரிசோதகர்கள் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது வீடொன்றிலிருந்து விற்பனை செய்வதற்காக தயார்படுத்தப்பட்ட 580 லிட்டர் சீனிப்பாணி கைப்பற்றப்பட்டதோடு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா வேப்பங்குளம் எட்டாம் ஒழுங்கை உருமலா கோட்டம் பகுதியில் உள்ள வீடொன்றினை வவுனியா பிராந்திய சுகாதார வைத்திய பொறுப்பதிகாரி வைத்தியர் சுரேந்திரன் அவர்களின் ஆலோசனையின் கீழ் சிரேஷ்ட பொது சுகாதார பரிசோதகர் மேஜியா அவர்களின் வழிப்படுத்தலில் எழுக்குளம் பொது சுகாதார பரிசோதகர் அண்டன் தலைமையில் பூவரசங்குளம் பொது சுகாதார பரிசோதகர் டிலக்சன் கூமாங்குளம் பொது சுகாதார பரிசோதகர் பவித்திரன் சாஸ்திரி கூழாங்குளம் பொது சுகாதார பரிசோதகர் துவாரகன் ஆகியோர் இணைந்து போலீசாரின் உதவியுடன் நேற்றிரவு சுற்றி வளைத்து சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். இதன்போது அந்த வீட்டில் 40 லிட்டர் கொண்ட 7 கலன்களில் நிரப்பப்பட்டிருந்த சீனிப்பாணி மற்றும் பரல்களில் காய்ச்சப்பட்டிருந்த சீனிப்பாணி என 580 லிட்டர் சீனிப்பாணி கண்டுபிடிக்கப்பட்டது. அத்துடன் அவற்றை அடைப்பதற்கான வெற்றுப்போத்தல்கள் தேன் வதைகள் என்பனவும் கண்டுபிடிக்கப்பட்டதோடு அவை பொது சுகாதார பரிசோதகர்களால் மீட்கப்பட்டது. இதன்போது அந்த வீட்டில் சீனிப்பாணியினை காய்ச்சி தேனன்று விற்பனை செய்த நபர்கள் அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் வீட்டின் உரிமையாளரான பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டதோடு மேலதிக விசாரணைகளின் பின் அந்த பொருட்களை நீதிமன்றில் ஒப்படைக்க உள்ளதாகவும் கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்றில் முற்படுத்தியிருப்பதாகவும் சுகாதார பரிசோதகர்கள் குறிப்பிட்டார்கள். இதேவேளை வவுனியாவில் இவ்வாறு அதிக அளவிலான சீனிப்பாணி கைப்பற்றப்பட்டிருப்பது இதுவே முதல் தடவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. குற்றவாளி ஒருவருக்கு போலி கடவுச்சுட்டொன்றை தயாரித்துக் கொடுத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தின் நாடாளுமன்ற மற்றும் அமைச்சரவை பிரிவின் சிரேஷ்ட உதவி செயலாளர் ஒருவர் கண்டியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது.
1: திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் ஒருவர் நாட்டிலிருந்து தப்புச் செல்வதற்காக வேறொரு நபரின் பெயரில் போலியான கடவுச்சீட்டை மோசடியான முறையில் தயாரித்தமை தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தின் பாராளுமன்ற மற்றும் அமைச்சரவை பிரிவின் சிரேஷ்ட உதவி செயலாளராக பணியாற்றும் பிரதீப் குமார் தனபால மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சந்தேக நபர் இதற்கு முன்னர் குடிவரவு குடியகர்வு திணைக்களத்தின் வெளிநாட்டு தூதரக பிரிவின் பிரதி கட்டுப்பாட்டாளராக பணியாற்றிய காலத்தில் இதனை மேற்கொண்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. 41 வயதான குறித்த நபர் கண்டியை சேர்ந்தவர் ஆவார். சந்தேக நபர் மாளிகா கந்த பதில் நீதவான் யசந்த பெரேரா முன்னிலையில் இன்று காலை ஆஜர்படுத்தப்பட்ட போதே 30ஆம் தேதி வரை விடுக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்தின் ஆட்கடத்தல் மற்றும் கடல்சார் குற்ற விசாரணை பிரிவு முன்னெடுத்து வருகின்றது. கட்டாவுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் பாராளுமன்றத்திற்குள்ளேயும் வெளியிலும் பலர் குழப்பமடைந்துள்ளதாக வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார்.
3: முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அவர்களது மகனும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரின் ஊடக செயலாளரும் சட்டத்தரணி ரகித ராஜபக்ஷ அவர்களும் ஐக்கிய மக்கள் கட்சியின் ஒரு அமைப்பாளரும் அது போன்று அவர்களது சரிதபே சிங் என்ற நபரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதாவது ஹரகட்டா என்கின்ற இந்த பாதாள உலக கோஷ்டி நபரின் சட்ட விடயங்கள் தொடர்பான சில தீர்மானங்களை எடுப்பதற்கு தடுப்பு காவலில் இருந்து அவரை மீட்டு விளக்கமறியலில் வைப்பதற்காக 12 கோடி ரூபாய் லஞ்சங்களாக பெற்றிருப்பதாக ஒரு முறைப்பாடின் கீழ் அந்த குற்றச்சாட்டின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையில் எந்த அளவிற்கு இந்த அரசியல் ரீதியான தொடர்புகள் புறையோடி போயிருந்தது என்ற விடயம் வந்து இதிலே மிகவும் உறுதியாக காட்டப்பட்டிருக்கிறது. முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் கடந்த காலங்களில் இந்த அரசாங்கத்திலே உயர் பதவிகளை வகித்த, அதுபோன்று அரச துறையில் உயர் பதவிகளை வகித்த அந்த நபர்களது பெயர்கள் கூட அதிக அளவிலே அந்த அந்த உரையாடல்களில் பாவிக்கப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, இவ்வாறான கைதுகள் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த வேளையிலே நாங்கள் காண்கின்றோம் பாராளுமன்றத்திற்குள்ளேயும் வெளியேயும் பலர் குழப்பமடைந்து காணப்படுகின்றனர். அவர்களது கருத்துக்கள், அவர்களது விவாதங்கள், அவர்களது பேச்சுக்கள் மிகவும் குழப்பமடைந்த, மிகவும் ஒரு பீதி அடைந்த நிலைமையினை காட்டுகிறது. சட்டம் அனைவருக்கும் பொதுவாக எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் சட்டம் மிகவும் சிறப்பாக செயற்பட்டு வருகின்றது. ஆகவே
0: தொடர்ந்து முழு நாடுமே ஒன்றாக தேசிய சேத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட தினத்திலிருந்து நேற்று வரையான காலப்பகுதியில் 215,526 சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் 214,333 சந்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இலங்கையில் பரவலாக காணப்படும் போதைப்பொருள் கடத்தலை முற்றாக ஒழிக்கும் நோக்கில் 2025 அக்டோபர் 30 தேதி முதல் முழு நாடுமே ஒன்றாக தேசிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. போலீஸ் மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைய முன்னெடுக்கப்படும் இந்த போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் ஊடாக இலங்கை முழுவதும் போதைப்பொருள் விநியோகத்தை முடக்குதல், போதைப்பொருளுக்கான தேவையை குறைத்தல் மற்றும் அடிமையானவர்களை புனர்வாழ்வுக்கு உட்படுத்துதல் உள்ளிட்ட பல்துறை அணுகுமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. கைது செய்யப்பட்ட சந்த நபர்களில் 3,112 பேர் தொடர்பில் தடுத்து வைக்கும் உத்தரவுகளை பெற்று விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு மேலும் 360 சந்த நபர்களின் சட்டவிரோத சொத்துக்கள் குறித்த விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் போதைப்பொருளுக்கு அடிமையான 2,188 நபர்களை புனர்வாழ்வு நடவடிக்கைகளுக்காக அனுப்பவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனைகளின் போது கைப்பற்றப்பட்ட முக்கிய போதைப்பொருட்களின் அளவுகளையும் போலீஸ் ஊடகப்பிரிவு வெளியிட்டுள்ளது. 69,951 சோதனைகளில் 1,963 கிலோ 863 கிராம் ஹெரோயின், 82,594 சோதனைகளில் 2,119 கிலோ 680 கிராம் ஐஸ் போதைப்பொருள், 189 சோதனைகளில் 288 கிலோ கொக்கைன் ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் 47,905 சோதனைகள் மூலம் 5,817 கிலோ 714 கிராம் கஞ்சா மற்றும் 1,28,99,201 கஞ்சா செடிகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நடவடிக்கையின் போது 479 கிலோ 240 கிராம் குஷ் போதைப்பொருளும் 312 கிலோ 291 கிராம் கசிஸ் போதைப்பொருளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோத கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதோடு அவர்களிடமிருந்து படகு மற்றும் வலைகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கொழும்பிலிருந்து மதுரை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று சுமார் 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 42 பேர் காயமடைந்தார்கள்.
1: அதிகாலை 1 மணி அளவில் வியத்தலாவை ரயில் நிலையத்திற்கு அருகில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பதுளை கொழும்பு பிரதான வீதியில் பயணித்த பஸ்ஸில் பிரேக் செயலிழந்தமையே விபத்துக்கு காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன் பின்னர் பஸ்ஸை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக தியத்தலாவை ரயில் நிலைய வீதிக்கு திருப்புவதற்கு சாரதி முயற்சித்துள்ளார். அந்த சந்தர்ப்பத்திலேயே பஸ் சுமார் 20 அடி பள்ளத்தில் உள்ள ரயில் மார்க்கத்தின் மீது கவிழ்ந்துள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் தியத்தலாவை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 6 பேர் பெண்கள் ஆவர்.
4: உண்மையிலேயே தற்போது வரை சுமார் 42 பேர் வரை அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் இருவர் மாத்திரமே அதிதீவிர பிரிவில் உள்ளார்கள். தலையில் அடிபட்டு காயங்களுடன் வந்துள்ளார்கள். அதில் ஒருவரது நிலைமை சற்று மோசமாக உள்ளமையினால் அவரை கண்காணித்து பதுளை வைத்தியசாலைக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். மற்றவர்களின் நிலைமை தேறி வருகின்றது. சிறிய காயங்களுக்குள்ளான சுமார் 8 பேருக்கு நாம் சிகிச்சை அளித்துள்ளோம். ஏனையோர் சாதாரண காயங்களுக்கு உள்ளானவர்கள்.
1: வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் பஸ்ஸில் பயணித்த பயணிகள் இந்த சம்பவத்தை விவரித்தனர்.
4: பஸ் கீழே வந்தது, அதாவது ரம்புக்கன வீதியில் வந்து கொண்டிருக்கும் போது பிரேக் பிடிக்கவில்லை என திடீரென சாரதி தெரிவித்தார். அவரால் பஸ்ஸை திருப்ப முடியாமல் போய்விட்டது. அதனால் தான் கவிழ்ந்தது. இல்லை என்றால் அவர் இந்த நிலையத்திற்குள் திரும்பியிருப்பார். திருப்ப முடியாமல் போய்விட்டது.
5: பிரேக் பிடிபடவில்லை என திடீரென சாரதி தெரிவித்தார். அவரால் பஸ்ஸை திருப்ப முடியாமல் போய்விட்டது.
6: 4:10 பஸ் வரவில்லை. அதன் பின்னர் 6:10 பஸ் வந்தது. இது மட்டக்களப்பு கல்லடி எக்ஸ்பிரஸ் பஸ். நான் பஸ்ஸிற்குள் சிக்கி இருந்தேன். எல்லோரும் இறங்கிய பின்னர் எப்படியோ தவழ்ந்துதான் வெளியே வந்தேன்.
7: பஸ் ஆக்சிடென்ட் நடக்கும் போது சத்தம் கேட்டுத்தான் இந்த இடத்திற்கு வந்தோம். அந்த நேரத்தில் பஸ்ஸில் இருந்த மக்கள் எல்லாம் சிலம் காமி போலீஸிலும் சேர்ந்துதான் மக்களை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போற.
0: தொடர்ந்து வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட பெண் ஒருவர் கொரோனா விசேட குற்றப்பிணைவு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி சந்தேக நபரான அந்த பெண் 20 லட்சம் ரூபாயை மோசடி செய்துள்ளதாக கொரோனா விசேட குற்றப்பிணைவு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜபருங்குமா மாகாணத்தில் இந்த ஆண்டில் இதுவரை 4,660 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டதோடு 5 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக ஜபருங்குமா மாகாண பிரதம செயலாளர் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய இயந்திரத்தனமான வாழ்க்கை சூழலில் வேலை தளங்களில் அமர்ந்து வேலை செய்யும் நேரம் அதிகரித்துள்ளதால் மக்களின் உடற்பயிற்சி செய்யும் நேரம் பெருமளவு குறைந்துவிட்டது. இதன் காரணமாக தொற்றா நோய்களின் தாக்கம் அதிகரித்து வருவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் சிரேஷ்ட பதிவாளரும் சமூக மருத்துவருமான அகமது ஷியாம் தெரிவித்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அதே போன்று உடற்பயிற்சியும் இன்றியமையாததாகும். நாளொன்றுக்கு குறைந்தது 30 நிமிடங்களாவது வேகமாக நடத்தல் உள்ளிட்ட ஏதேனும் ஒரு உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். சிறுவர்கள் விளையாடும் நேரம் மற்றும் விளையாட்டுக்கான முக்கியத்துவம் தற்போது குறைந்துவிட்டது. அவர்கள் தினமும் சில மணித்தியாலங்களாவது விளையாட வேண்டும். உணவு அருந்தாமல் இருந்தால் உடற்பருமன் குறைந்துவிடும் என்று இன்றைய இளைஞர்கள் தவறாக எண்ணுகிறார்கள். குறிப்பாக பலர் காலை உணவை தவிர்க்கிறார்கள். காலை உணவின் மூலமாகவே உடலின் ஒட்டுமொத்த இயக்கமும் ஆரம்பிக்கிறது. வளர்ந்த ஒருவருக்கு உடல் ஆரோக்கியமாக இயங்க நாளொன்றுக்கு 2,500 to 3,000 கலோரி ஆற்றல் தேவைப்படுகிறது. உணவை தவிர்ப்பதால் கலோரி அளவு குறைந்தால் அது உடலில் பல சிக்கல்களை ஏற்படுத்திவிடும். இளைஞர்களிடையே தற்போது காஸ்டைடிஸ், குடல்புண், உடல் சோர்வு மற்றும் இரத்த சோகை போன்ற பாதிப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. இதற்கு முறையற்ற உணவு தவிர்ப்பு, தூக்கமின்மை மற்றும் ஆரோக்கியமற்ற துரித உணவுகளை உட்கொள்வதே முக்கிய காரணம். மேலும் தச்சை காய்கறிகளை உணவில் சேர்ப்பது குறைந்துவிட்டது. இதுவும் நோய்கள் அதிகரிக்க காரணமாக இருக்கிறது. நம் உடல் ஒரு நாளைக்கு 3 வேளை உண்பதற்கே பழகியுள்ளது. எனவே பின்வரும் நேர ஒழுங்கை கடைபிடிப்பது அவசியம். காலை உணவு 9:30 முன்னதாக உட்கொள்ள வேண்டும். கடலை, பயறு, கௌபி, இடியப்பம் அல்லது சோறு போன்ற பாரம்பரிய உணவுகள் காலை வேளைக்கு சிறந்தவை. மதிய உணவு பிற்பகல் 1 to 3 மணிக்குள் உட்கொள்ள வேண்டும். இரவு உணவு 8 to 9 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துக்குள் உண்ண வேண்டும். காலை உணவை தவிர்ப்பது, மதிய உணவை பிந்தி உண்பது மற்றும் இரவு உணவை 10 to 10:30 மேல் தாமதமாக உட்கொள்வது முற்றிலும் தவறான பழக்க வழக்கங்கள். உறங்க செல்வதற்கு குறைந்தது 2 மணித்தியாலங்களுக்கு முன்பாக இரவு உணவை அருந்த வேண்டும். அதேபோல் 10:30 to 11 மணிக்கு முன்னதாக உறங்க செல்வதே ஆரோக்கியமான தூக்கமாகும். 3 வேளை உணவுக்கு இடைப்பட்ட நேரத்தில் பசி எடுத்தால் அதற்கு பழவகைகள் மற்றும் சீனி சேர்க்காத பானங்களை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை விடுத்து பர்கர், படிஸ் போன்றவற்றை இடை உணவாக உட்கொள்வதனாலே உடல் எடை அதிகரிக்கிறது. பாடசாலை, சிற்றுண்டி சாலைகளில் இருக்க வேண்டிய ஆரோக்கியமான உணவுகளின் பட்டியலை சுகாதார அமைச்சு நேற்று வெளியிட்டுள்ளது. இது பாடசாலைகளில் மாணவர்களிடையே பாகுபாடற்ற தன்மையை உருவாக்கும். மதிய உணவின் போது அதிக அளவு சோறு உண்பதை தவிர்க்க வேண்டும். ஒரு மதிய உணவு தட்டில் கால்வாசி 25% மட்டுமே சோறாக இருக்க வேண்டும். எஞ்சிய பகுதியில் புரதம், மரக்கறிகள், கீரை வகைகள் மற்றும் பழங்கள் சம அளவில் அடங்கியிருக்க வேண்டும். இரவு வேளையில் இடியப்பம், புட்டு, இட்டலி அல்லது சோறு சாப்பிடுவதாக இருந்தால் அதன் அளவை பெருமளவு குறைக்க வேண்டும். இடைவேளைகளில் சீனியற்ற தேநீர் மற்றும் பழங்களை அதிகமாக எடுத்துக் கொள்வது உடலுக்கு உகந்ததாக சமூக மருத்துவர் அகமது ஷியாம் மேலும் அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார். கதிர்காம பாதை யாத்திரை செல்வ சன்னதியில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது நேர்கள் அறிந்தது. தற்போது அது பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் ஆலயத்தை சென்றடைந்துள்ளது.
1: யாழ்ப்பாணம் செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்திலிருந்து கடந்த மாதம் 23rd கதிர்காமம் முருகன் ஆலயத்துக்கான பாத யாத்திரை ஆரம்பமானது. 120 அதிகமான பக்தர்கள் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு மாவட்டங்களை கடந்து அம்பாறை மாவட்டத்தை சென்றடைந்துள்ளனர். யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் மட்டக்களப்பு மண்டூர் கந்தசுவாமி ஆலயத்திலிருந்து புறப்பட்டு பல்வேறு ஆலயங்களை தரிசித்து கல்முனை பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் ஆலயத்தை இன்று சென்றடைந்தனர். யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமம் நோக்கி செல்லும் பாத யாத்திரை குழுவினருடன் பயணிக்கும் இந்த சுப்பிரமணியம் தற்போது சமூக ஊடகங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. முல்லைத்தீவு முள்ளியவளை தண்ணீர் ஊற்று பகுதியில் பாத யாத்திரை குழுவினருடன் இணைத்துக் கொண்ட சுப்பிரமணியம் பக்த அடியார்களுடன் இன்றும் பயணிக்கின்றது. இவ்வாறு பயணிக்கும் சுப்பிரமணியம் மீது மக்கள் அதிகளவான ஜீவகாருண்யம் காண்பித்து வருகின்றனர். ஸ்ரீ கதிர்காம கந்தன் ஆலயத்தின் வரலாற்று புகழ்பெற்ற ஆடிவேல் விழா எதிர்வரும் ஜூலை மாதம் 15th கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. 15 தொடர்ச்சியாக இடம்பெறவுள்ள இந்த திருவிழா ஜூலை மாதம் 30th தீர்த்த உற்சவத்துடன் இனிதே நிறைவடைய உள்ளது. மத்திட சர்வதேச அங்கீரச பௌத்த மத்திய நிலையத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் அங்கீரச மகா தூபியில் புனித சின்னங்களை வைக்கும் நிகழ்வும் புத்தர் சிலைக்கான பத்மாசனத்தில் புனித சின்னங்களை வைக்கும் நிகழ்வும் இன்று நடைபெற்றன. அதிகளவிலானோர் இதில் பங்கேற்றனர். அஸ்கிரி பீடத்தின் மகாநாயகர் வரகாகுட ஸ்ரீ ஞானரத்ன தேரர், மல்வத்து பீடத்தின் அனுநாயகர் டிமுல்குமுரே விமல தம்ம தேரர், அஸ்கிரி மகாவிகாரியின் அனுநாயகர் நாரம்பனாவே ஆனந்த தேரர், அமரபுர நிகாயவின் மகாநாயகர் கரகுட உயன்குட மைத்ரிமூர்த்தி தேரர், ராமஞ்ச மகாபீடத்தின் மகாநாயகர் மகுலேவே ஸ்ரீ விமல தேரர் மற்றும் ரத்னபுரி திசையின் பிரதம சங்க நாயகர் வதுருகுமுரே தம்மரத்ன தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் இதன் போது பிரசன்னமாக இருந்தனர். அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் விகாரையின் நிர்வாக சபையின் பெருமளவிலானோரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்த புண்ணிய நிகழ்வை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பௌத்தர்களுக்காக மகாராஜா ஊடக வரியமைப்பு நேரடி ஒளிபரப்பு செய்தது.
8: ஒரு விகாரை கட்டப்படுகிறது என்றால் அந்த பிரதேசம் வளர்ச்சி அடைகிறது என்ற அர்த்தம். கதிர்காமம் இருந்ததால் தான் கதிர்காமம் என்றொரு நகரம் உருவானது. கழனி இருந்ததால் தான் கழனி என்றொரு நகரம் உருவானது. எனவே ஒரு விகாரை நிர்மாணிக்கப்படுவது என்பது அந்த பிரதேசத்தின் ஆன்மீகம், பொருளாதாரம், அனைத்து துறைகளும் வளர்ச்சியடையும் ஒரு இடமாகும்.
1: பிரதான வைபவத்தை தொடர்ந்து அங்கீரச தூபியில் புனித சின்னங்கள் வைக்கப்பட்டன.

0: முதல் 7 நாட்களுக்கு நாளாந்தம் காலை 9 மணி முதல் இரவு 10 மணி வரை பக்தர்கள் இங்கு வருகை தந்து அங்கிரச தூபியில் பூஜை பொருட்களை வைப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சிறசு ருகுடு மாயா போஸ்தோன் பூஜா நிகழ்வுகள் இன்று முதல் 3 தேதி வரை அங்கிரச சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்தை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்பட உள்ளன. போஸ்தோன் பூரணை தினத்தன்று அங்கிரச பௌத்த மத்திய நிலையத்தில் காலை முதல் மாலை வரை சீல அனுஷ்டானங்கள், தானம் வழங்கும் நிகழ்வுகள், தியான நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளன. இதற்கு மேலதிகமாக அம்பலாந்துட்டை ரம்பா ரஜமகா விகாரையில் சிறசு ரம்பா தம்சவிய பொசுன் வலயம் ஜூன் மாதம் 29 மற்றும் 30 திகதிகளில் இடம்பெறவுள்ளது. ஜூன் மாதம் 29 திகதி முதல் ஜூலை மாதம் 5 திகதி வரை சிறசு மினிப்புற பொசுன் வலயம் ரத்தனபுரி சத்தர்மாலங்கார கற்கை நிலையத்தில் முன்னெடுக்கப்படவுள்ளது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தாரங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ்ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ்ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
1: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஜுலா கோனேஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். கச்சதீவை இலங்கைக்கு தாரவார்த்தது காங்கிரஸ் ஆட்சியின் மற்றொரு இருண்ட பக்க வரலாறு என்று பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக விமர்சித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அரசியல் தலைவர்கள், கர்நாடகாவைச் சேர்ந்தவர் அந்த பதவியில் இருந்தால் காவிரி பிரச்சினைக்கு எப்படி தீர்வு காண முடியும் என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளார்கள்.
3: தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே பாலமாக இருந்து மாநிலத்திற்கான நிதி மற்றும் திட்டங்களை பெற்றுத்தரும் டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவிக்கு முதலமைச்சர் திரு விஜய் நடித்த ஜனநாயகன் படத்தை தயாரித்த திரு வெங்கட நாராயணா

0: தமிழ்நாடு அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.
1: சிறப்பு பிரதிநிதி விஷயத்தை மறுபரிசீலனை பண்ணணும், ஏன்னா கர்நாடகாவில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீதி கிடைக்காது. ஒரு கர்நாடகாவை சார்ந்தவர், கர்நாடகாவில் வசிக்கிறவர் வந்து எப்படி மேகதாதுலயோ காவிரி பிரச்சனையிலயோ தமிழ்நாட்டுக்கு சாதகமா பேச முடியுன்ற கேள்வி மக்கள்கிட்ட இருக்கு. அதுதான் என்னுடைய சந்தேகமும் கேள்வி.
0: ரியல் எஸ்டேட் அதிபரும் கர்நாடக முதலமைச்சரின் நெருங்கிய நண்பருமான திரு வெங்கட நாராயணாவை தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக நியமித்திருப்பது எந்த விதத்தில் நியாயம் என பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார்.
2: இது தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். ஏற்கனவே கர்நாடக நமது பிரச்சனை ஒன்று இருந்து மேகதாது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கிறது. அது எப்படி தென்பெண்ணையாறு போன்ற ஆறுகள் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இருந்தால் தமிழகத்திற்கு எப்படி ஒரு நீதி கிடைக்கும்?
0: முதலமைச்சரின் இறுதி படமான ஜனநாயகனை தயாரித்ததுடன் திரையுலகிலிருந்து தனக்கு பிரியாவிடை கொடுக்கும் நிகழ்வை மலேசியாவில் பிரம்மாண்டமாக நடத்தியதற்காக திரு வெங்கட நாராயணாவுக்கு பதவி வழங்கி அழகு பார்ப்பதாக விமர்சித்துள்ள அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன், தான் ஒரு நவீன காலத்து கலிகுலா மன்னன் என்பதை திரு விஜய் நிரூபித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். முக்கியத்துவம் வாய்ந்த ஓர் அரசு பொறுப்பில் தமிழரல்லாத ஒருவரை திரு விஜய் பணியமர்த்தியிருப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது என தெரிவித்துள்ள நாதக ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான், மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிராக போராடிக் கொண்டிருக்கும் வேளையில் கர்நாடகாவை சேர்ந்தவரையே தமிழ்நாட்டு பிரதிநிதி என்பது வெட்கக்கேடு இல்லையா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நியமனம் தகுதியின் அடிப்படையிலா அல்லது தனிப்பட்ட நெருக்கத்தின் அடிப்படையிலா என கேட்டுள்ள இந்திய தௌஹித் ஜமாத் பொதுச் செயலாளர் திரு முகமது ஷிப்லி இந்த உத்தரவை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.
3: தொடர்ந்து பள்ளி பாடப்புத்தகங்களில் வரலாற்றை திருத்தி எழுதுவதற்கும் மாணவர்கள் மனதில் நஞ்சு கருத்தை பூத்துவதற்கும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்குழு துணை போவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் குற்றம் சாட்டியுள்ளார்.
4: மத்திய கல்வி வாரியத்தின் பாடப்புத்தகங்கள் NCERT எனப்படும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் தயாரித்து வருகிறது. அந்த அமைப்பு CBSE 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் தேர்தல்கள் என்ற புதிய அத்தியாயத்தை சேர்த்துள்ளது. அதில் நாட்டில் மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல்களை நடத்தும் தேர்தல் ஆணையம் ஒரு அரசியல் அமைப்பு என்றும், தவறான தகவல்கள், போலி செய்திகள் மற்றும் மிரட்டல்கள் போன்ற சவால்களுக்கு மத்தியிலும் தேர்தலை நடுநிலையாக நடத்தி வருவதாகவும் பாராட்டு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து டெல்லியில் நேற்று பேட்டியளித்த திரு கே சி வேணுகோபால், கல்விசார் விஷயங்களை முடிவு செய்வதில் NCERT மிக சிறந்த அமைப்பாக திகழ்ந்தது என்றும், ஆனால் தற்போது வரலாற்றை திரிப்பதற்கும் மாணவர்களின் மனதில் நச்சுத்தன்மை வாய்ந்த கருத்துக்களை புகுத்துவதற்கும் NCERT துணை போவதாகவும் குற்றம் சாட்டினார். தவறான தகவல்களை அளிப்பதில் பாஜகவின் ஒரு கிளை அமைப்பாகவே NCERT மாறிவிட்டதாக கூறிய அவர், அப்பாவி மாணவர்களை முட்டாள்களாக்குவதாகவும் தெரிவித்தார்.
3: NCERT பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு பிரிவாகவே தற்போது மாறிவிட்டது.
5: டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாரதிய ஜனதா பார்ட்டி ஃபார் டிஸ்டோர்டிங் தி ஹிஸ்டரி ஃபார் புட்டிங் வெனமஸ்.
3: வரலாற்றை திரிப்பதற்கும் மாணவர்களின் மனதில் விஷத்தை விதைப்பதற்கும் இந்த அமைப்பு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது.
5: தீஸ் பீப்புள் ஆர் பிகம் இன்ஸ்ட்ருமெண்டல். யூ ஆர் புட்டிங் எமர்ஜென்சி.
3: எமர்ஜென்சியை பாடமாக வைக்கிறார்கள். ஏன் குஜராத் கலவரத்தை பாடமாக வைக்கவில்லை? தேர்தல் ஆணையத்தின் நேர்மையை எல்லோரும்
5: அறிவார்கள்.
3: மத்திய பிரதேச மாநிலங்களவை தேர்தலுக்கு பின் அது தெளிவாக
5: தெரிந்துவிட்டது.
4: மாணவர்களுக்கு பொய்யான தகவல்களை கற்றுக் கொடுக்க அரசு முயற்சிப்பதாகவும், பாஜக அரசின் குற்ற உணர்வின் வெளிப்பாடு இது என்றும் திரு வேணுகோபால் குற்றம் சாட்டினார். தேர்தல் ஆணையம் எவ்வாறு செயல்படுகிறது என்றும், தலைமை தேர்தல் ஆணையர் எவ்வாறு நடுநிலையுடன் செயல்படுகிறார் என்பதும் அனைவருக்கும் தெரியும் என்றும் அவர் விமர்சித்தார்.
3: தொடர்ந்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி 2 ஆண்டு பதவிக்காலத்தை நேற்றுடன் நிறைவு செய்தார். மக்களுக்கான தனது போராட்டம் தொடரும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார்.
4: முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் மறைவுக்கு பின் அரசியலுக்குள் நுழைந்த திரு ராகுல்காந்தி 2004 நாடாளுமன்ற தேர்தல் முதல் ஒவ்வொரு தேர்தலிலும் போட்டியிட்டு வருகிறார். 2004, 2009, 2014 ஆகிய தேர்தல்களில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அமேதி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அவர், 2019 கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் இருந்தும், 2024 உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ரேபரேலி தொகுதியில் இருந்தும் மக்களவைக்கு தேர்வானார். கடந்த 2024 தேர்தலுக்கு பிறகே எதிர்க்கட்சித் தலைவர் என்ற அரசியலமைப்பு பதவியை முதன்முறையாக திரு ராகுல்காந்தி ஏற்றுக்கொண்டார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக 2 ஆண்டுகளை நேற்று நிறைவு செய்துள்ள அவர்,

0: இது தொடர்பாக வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக தாம் பொறுப்பேற்று இன்றுடன் 2 ஆண்டுகள் நிறைவடைகின்றன என்றும், இந்த 2 ஆண்டுகளின் ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு பணிக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டன என்றும் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு இந்தியரின் குரலையும் அதிகார மையங்களுக்கு கொண்டு சேர்ப்பதே அந்த பணி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கான போராட்டம், தேர்தல் முறைகேடுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கான போராட்டம், அரசியல் அமைப்பை பாதுகாப்பதற்கான போராட்டம் என ஒவ்வொரு களத்திலும் தாம் மக்களுடன் நின்றதாகவும், எப்போதும் மக்களுடனேயே இருப்பேன் என்றும் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். தெருக்கள் முதல் நாடாளுமன்றம் வரையிலான தமது போராட்டங்களுக்கு மக்களின் நம்பிக்கையே தமக்கு மிகப்பெரிய பலம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த பயணம் நீண்டது, ஆனால் எனது உறுதி மாறாதது என்று கூறியுள்ள திரு ராகுல்காந்தி, மக்களுக்காக ஒவ்வொரு போராட்டத்தையும் தாம் தொடர்ந்து முன்னெடுப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார்.
1: தொடர்ந்து காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தியின் வெளிநாட்டு பயணங்களுக்கு எங்கிருந்து நிதி வருகிறது என்று பாரதிய ஜனதா கேள்வி எழுப்பியுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள ஒரு சாலைக்கு தன்னுடைய பெயர் சூட்டப்பட்டதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நன்றிகளை தெரிவித்திருக்கிறார். ஹைதராபாத் நகரம் மற்றும் தெலுங்கானா மாநிலத்தை தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்த அந்த மாநில நகரங்கள், தெருக்கள் போன்ற இடங்களுக்கு சர்வதேச அளவில் பிரபலமான தலைவர்களின் பெயர்களை சூட்டும் முயற்சியில் அந்த மாநில அரசு ஈடுபட்டு வருகிறது. அதன்படி ஹைதராபாத்தில் அமெரிக்க துணை தூதரகம் உள்ள பகுதியில் அமைந்துள்ள ஒரு சாலைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவென்யூ என பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில், இந்தியாவின் ஹைதராபாத்தில் புதிய டொனால்ட் ட்ரம்ப் அவென்யூ உள்ளது, இதுபோன்று கௌரவிக்கப்படும் முதல் அமெரிக்க அதிபர் தான் தான் என்று நன்றியை பதிவிட்டிருக்கிறார். இதேபோல் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு வெளிவட்ட சாலைக்கு மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாடாவின் பெயர் சூட்டப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாதி அடையாளத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் பரபரப்பு தகவல் தெரிவித்திருக்கிறார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாதி அடையாளத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்குவது குறித்து வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது.
0: கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி மாணவர்களுக்கு சாதி உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய ஒரு அடையாள அட்டையை வழங்க தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக கூறினார்.
2: பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் அனைவருக்குமே ஒரு வகையாகும் முறையில் ஆண்டுதோறும் அவர்கள் சாதி சான்றிதழ் வாங்குவதற்கு மாற்றத்தை உருவாக்குவதற்காக நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஐடென்டி கார்டு என்று சொல்லப்படுகிற ஒரு அட்டையை வழங்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கான பணிகளையும் முதல்வர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதல்வருடைய உத்தரவுக்கிணங்க அந்த பணிகள் நிறைவேற்றப்படும். அவருடைய முகவரி, அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய பிளட் குரூப், அதற்கு பிறகு ஆதார் அட்டை, அவருடைய தொலைபேசி எண் அனைத்தும் அதில் இணைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: முதற்கட்டமாக 10 மற்றும் 12 வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள முன்னாள் அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாதி அடையாளத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்குவது குறித்து அமைச்சர் திரு செங்கோட்டையன் பேசியிருப்பதன் உண்மையான நோக்கம் என்ன, இது அரசின் நிலைப்பாடா என கேள்வி எழுப்பியுள்ளார். மாணவர்களிடையே சாதி அடையாளத்தை ஊக்குவிக்கும் வகையிலான இந்த கருத்து குறித்து மக்கள் மனதில் எழுந்துள்ள சந்தேகங்களுக்கு திரு செங்கோட்டையன் தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மாணவர்களுக்கு வழங்கப்படும் அடையாள அட்டையில் எந்த காரணத்தை கொண்டும் அவர்களின் சாதியையோ மதத்தையோ குறிப்பிட வேண்டிய அவசியமில்லை என பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை அமைப்பின் பொதுச் செயலாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு தெரிவித்துள்ளார். சாதி சான்றிதழை ஆண்டுதோறும் புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும், அவ்வாறு இருக்க அடையாள அட்டையில் இந்த விவரம் எதற்கு என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அடையாள அட்டையை ஸ்கேன் செய்து சாதி அறிந்து ஒரு மாணவர் பழிவாங்கப்படவே இத்தகைய நடைமுறை பயன்படுமே தவிர எந்த வகையிலும் மாணவர்களுக்கு நன்மை செய்யாது என்று அவர் விமர்சித்துள்ளார். சாதி வெறி கூட்டத்திற்கு தீனி போடும் வகையில் அமைந்துள்ள இந்த அறிவிப்பை தமிழ்நாடு அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
1: தொடர்ந்து வாக்காளர் பட்டியலை சீரமைக்கும் சிறப்பு தீவிர திருத்தப் பணி முன்னோடி திட்டம் கடந்த ஆண்டு ஜூன் 24ஆம் தேதி பீகாரில் தொடங்கப்பட்டது. இந்த சிறப்பு தீவிர திருத்தப் பணிக்கு பின் அங்கு சுமார் 65 லட்சம் பேர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டது. ஆவணங்கள் இல்லாத காரணத்தை காட்டி குடிமக்களின் வாக்குரிமையை பறிக்க பாரதிய ஜனதா கட்சியின் தூண்டுதலின் பேரில் தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக எதிர்க்கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் அப்போது குற்றம் சாட்டியிருந்தார்கள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப்பணி தொடங்கப்பட்டு ஓராண்டு தற்போது நிறைவுக்கு வந்துள்ளது. 19 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இதுவரை சுமார் 6 கோடி வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பணி எதிர்கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் இடையே கருத்து மோதல்களையும் உருவாக்கியுள்ளது. கடந்த அக்டோபர் 27 அறிவிக்கப்பட்ட இந்த பணியின் 2 கட்டத்தில் மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், தமிழ்நாடு, ராஜஸ்தான், சத்தீஸ்கர், கேரளா, புதுச்சேரி, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவு, குஜராத், மத்திய பிரதேசம் மற்றும் கோவா ஆகிய மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் 10.2% குறைக்கப்பட்டது. இங்கு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு முன்னதாக இந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 50.99 கோடி பேராக இருந்தது. பணிக்கு பின் 45.81 கோடியே இருக்கிறது. 5.18 கோடியே அதிகமானவர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. எதிர்ப்புக்கு பணிந்து ஒன்றிய அரசு 7 முதல் 9 வரையான மாணவர்கள் மும்மொழி படிக்க தேவையில்லை, தற்போதைய மொழிப்பாடங்களையே தொடரலாம் என்று அறிவித்திருக்கிறது. சிபிஇசி பள்ளிகளில் படிக்கும் 9 மாணவர்கள் ஜூலை 1 முதல் 3 மொழிகளை தங்கள் பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக படிக்க வேண்டும் என்றும், அதில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும் சிபிஎஸ்இ கடந்த மே மாதம் சுற்றறிக்கை அனுப்பியது. இது ஹிந்தி சமஸ்கிருதத்தை திணிக்கும் முயற்சி என்று கூறி ஒன்றிய அரசின் இந்த அறிவிப்புக்கு நாடு முழுவதும் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளும் மாணவர் அமைப்புகளும் போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி பல மாணவர்களும் பெற்றோர்களும் நீதிமன்றத்தையும் அணுகினார்கள். பொதுமக்களின் இந்த கடுமையான அழுத்தத்துக்கு அடிபணிந்த மத்திய அரசு தற்போது இந்த முடிவை தளர்த்தியுள்ளது. குறைந்தபட்சம் 2 இந்திய மொழிகளை படிக்க வேண்டும் என்ற விதிமுறை 6 மாணவர்களுக்கு மட்டுமே இனி புதிதாக நடைமுறைப்படுத்தப்படும். ஏற்கனவே 7 முதல் 9 பயிலும் மாணவர்களுக்கு இது முன்தியதியிட்டு அமல்படுத்தப்பட மாட்டாது என்று சிபிஎஸ்இ அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். அதன்படி இந்த ஆண்டு 6 சேரும் மாணவர்களுக்கு மட்டுமே 3 மொழிகள் கற்பிக்கப்படும். அடுத்த ஆண்டு முதல் 7 படிப்படியாக 3வது மொழியை மாணவர்கள் பயில்வார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் உள்கட்டமைப்பு திட்டங்களில் கடந்த மே மாத நிலவரப்படி 5.4 லட்சம் கோடிக்கு கூடுதல் செலவினம் ஏற்பட்டுள்ளதாக அரசின் மாதாந்த அறிக்கை தெரிவிக்கிறது. முன்னணி இயற்கை வள உற்பத்தி நிறுவனமான வேதாந்தா கடந்த 2025-26 நிதியாண்டில் அரசு கஜானாவுக்கு 62,722 கோடி ரூபாயை பங்களிப்பாக வழங்கியிருக்கிறது. இது முந்தைய 2024-25 நிதியாண்டின் பங்களிப்பை காட்டிலும் 13.3% அதிகமாகும். கடந்த நிதியாண்டில் நிறுவனத்தின் சிறந்த நிதி செயல்பாடுகளே இதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழக வெற்றிக்கழக அரசின் அமைச்சர் சரத்குமார் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அமைச்சர் சரத்குமார் தெரிவித்த மறுப்பிலும் முரண்பாடு தெரிவதாக விமர்சனங்கள் எழுப்பப்படுகின்றன.
0: போதைப்பொருள் எதிர்ப்பு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் மாரத்தான் ஓடி விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தார். இந்நிலையில் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சராக உள்ள திரு சரத்குமார் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கூறும் பழைய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து விளக்கம் அளித்து வீடியோ வெளியிட்டுள்ள அமைச்சர் திரு சரத்குமார் தாம் போதைப்பொருள் பயன்படுத்தவே இல்லை என்றும், உடல்நிலை சரியில்லாத தனது குழந்தைக்கு தண்ணீரில் கலந்து கொடுப்பதற்காக மாத்திரையை தூளாக்கியதாகவும் தெரிவித்தார்.
3: ஃபேமிலியோட எல்லாரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். அந்த டைம்ல வந்து என்னன்னா, வைஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பா வந்து டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை சுட்டிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை கிரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து பாப்பாக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை கிரஷ் பண்ணி அதை கொடுக்கறோம்.
0: அமைச்சரின் விளக்கம் முன்னுக்கு பின் முரணாக உள்ளதாக சமூக வலைதளங்களில் விமர்சனம் எழுந்துள்ளது. அந்த வீடியோவில் அவரது மனைவியும் குழந்தையும் இல்லை என்றும், வேறு நபர்கள்தான் அவர் அருகில் உள்ளதாக சிலர் தெரிவித்துள்ளனர். பச்சிளம் குழந்தைக்கு எந்த மருத்துவரும் மாத்திரை பரிந்துரைக்க மாட்டார் என்றும், சிறப்பு மருந்துகளை மட்டுமே பரிந்துரைப்பார்கள் என்றும், உடல்நலம் குன்றிய பச்சிளம் குழந்தையை கிரிக்கெட் மைதானத்திற்கு அழைத்துச் சென்றது ஏன் என்றும் பலரும் வினவியுள்ளனர். அமைச்சரின் கூற்றுப்படியே எடுத்துக்கொண்டாலும் டெபிட் கார்டை வைத்துதான் மாத்திரையை தூளாக்குவார்களா, 500 ரூபாய் நோட்டு எதற்கு என பலரும் கேள்வி கணைகளை தொடுத்து வருகின்றனர். குழந்தைக்கு மாத்திரை கொடுக்க வேண்டும் என்றால் பொடியாக்கி கைபேசி மேல் வைத்து கிரெடிட் கார்டு கொண்டு பக்கமாக நகர்த்தி 500 ரூபாய் எடுத்து என ஒவ்வொரு காட்சியாக எக்ஸ் தள பதிவில் விவரித்துள்ள முன்னாள் திமுக எம்பியும் மருத்துவருமான திரு செந்தில்குமார் கொஞ்சம் பொறுங்கள் குழந்தையை காணோம் என விமர்சித்துள்ளார். ஒருவேளை குழந்தைக்கு இப்படித்தான் அவர் மருந்து கொடுத்திருப்பாரே ஆனால் தயவு செய்து அவரை கைது செய்யுங்கள் என திரு செந்தில்குமார் காட்டமாக கூறியுள்ளார். குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கும் வீடியோவிற்கு எதற்காக தக் லைஃப் என்று தலைப்பு கொடுக்க வேண்டும், எதற்காக அந்த வீடியோவை நண்பர்கள் மட்டும் பார்க்கும் வகையில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மோடில் வைக்க வேண்டும், அந்த வீடியோவில் உள்ள பெண் தாம் தெரியக்கூடாது என்று ஏன் கூற வேண்டும் என அடுக்கடுக்கான கேள்விகள் சமூக வலைதளங்களில் எழுந்துள்ளன. இந்த விவகாரத்தில் வெளிமாநில காவல் உயரதிகாரியை கொண்டு விசாரணை நடத்த முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட வேண்டும் என திமுக வழக்கறிஞர் திரு சரவணன் வலியுறுத்தியுள்ளார்.
1: தொடர்ந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறியவர்கள் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் பிரிவின் கீழ் இடஒதுக்கீடு கோர முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு இந்திய இறையாண்மைக்கு எதிரானது என்று வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தெரிவிக்கிறார்.
0: தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த நாடார் சமூகத்தைச் சேர்ந்த பரமசிவம் என்பவர் 2015 ஆண்டு இஸ்லாம் மதத்திற்கு மாறி தமது பெயரை சமீர் அகமது என மாற்றிக்கொண்டார். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த தமக்கு இஸ்லாம் மதத்திலும் அதே பிரிவின் கீழ் சாதி சான்றிதழ் வழங்க கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை வட்டாட்சியர் நிராகரித்துவிட்டார். இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் திரு பி பி பாலாஜி ஆகியோர் இஸ்லாம் மதத்திற்கு மாறியவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லிம் பிரிவின் கீழ் இடஒதுக்கீடு கோர முடியாது என நேற்று தீர்ப்பு வழங்கினர். மேலும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் அல்லது பட்டியலின வகுப்பை சேர்ந்த ஒருவர் இஸ்லாம் மதத்திற்கு மாறினால் அவரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லிம் என கருதி 3.5% இடஒதுக்கீடு வழங்கலாம் என 2024 ஆண்டு தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையை ரத்து செய்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்நிலையில் மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் நீண்ட நெடிய போராட்டம் நடத்தி பெறப்பட்ட சிறுபான்மையினருக்கான உரிமையை ஒரே நாளில் தாவேக அரசு இழக்க வைத்துவிட்டதாக கூறினார். எந்த மதத்திலிருந்து இஸ்லாமிய மதத்திற்கு மாறினாலும் இஸ்லாமிய மதத்தின் பிற்படுத்தப்பட்டோர் சான்றிதழை பெற முடியாது என தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள உரிமைக்கு எதிரானது என்று அவர் கூறினார். பிசி பிரிவை சேர்ந்த ஒருவர் மதம் மாறினார் என்பதற்காக நீதிமன்றமே அவரை ஓசி பிரிவில் எப்படி சேர்த்து உத்தரவிட முடியும் என்று திரு வாஞ்சிநாதன் கேள்வி எழுப்பினார். இந்த வழக்கை நேற்று 4 மணிக்கு விசாரணையை முடித்து 7 மணிக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என அவர் கேள்வி எழுப்பினார். நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன், திருமதி பூர்ணிமா தலைமையிலான அமர்வு கடந்த 3 மாதங்களாக இந்த வழக்கை விசாரித்து வந்த நிலையில் திருமதி பூர்ணிமா ஒரு நாள் விடுமுறை எடுத்த நாள் பார்த்து திரு பாலாஜி என்ற நீதிபதி அந்த வழக்கில் நுழைந்து அன்றைக்கே தீர்ப்பு வழங்கியது ஏன் என அவர் வினவினார். இதேபோன்ற ஒரு வழக்கில் தமிழ்நாடு அரசு 2024 ஆண்டு பிறப்பித்த உத்தரவு சரியானது என உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு 2025 வழங்கிய தீர்ப்பை நீதிபதி சுவாமிநாதன் அமர்வு தற்போது எப்படி மாற்றி வழங்க முடியும் என திரு வாஞ்சிநாதன் கேள்வி எழுப்பினார்.
4: தமிழ்நாடு அரசு ஒரு ஜீவோ 2024 போட்டுக்கிறாங்க, அந்த ஜீவோ அடிப்படையில் அவருக்கு நீங்கள் பணி நியமனம் வழங்க வேண்டும், தனியாக ஒரு போஸ்ட் உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லி நீதிபதிகள் எம்எஸ் ரமேஷ் சக்திவேல் தலைமையிலான அமர்வு 30/10/2025 தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. நீதிபதிகள் ஜி ஆர் சாமிநாதன், பி பி பாலாஜி அமர்வு 2 நீதிகள் தீர்ப்பை சரியில்லை என்று சொல்லிவிட்டு இவர்கள் அந்த ஜீவோ செல்லாது என்று அறிவிப்பது என்பது முழுக்க முழுக்க அரசியல் சட்ட விரோத நிலைப்பாடு, ஜுடிஷியல் டிசிப்ளினை மீறுவது, உச்சநீதிமன்றத்தின் பல்வேறு தீர்ப்புகளை மீறுவது.
0: போராடி பெற்ற உரிமையை தாவேக அரசு அலட்சியமாக விட்டுக் கொடுத்து விட்டதாக திரு வாஞ்சிநாதன் குற்றம் சாட்டினார். ஒரு முக்கிய வழக்கில் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆஜராகாதது ஏன்? ஏற்கனவே 2 நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியிருப்பதை சுட்டிக்காட்டி கூடுதல் நீதிபதிகளை கொண்ட அமர்வுக்கு மாற்றாதது ஏன்? குறைந்தபட்சம் கால அவகாசம் கோராதது ஏன் என தாவேக அரசுக்கு அடுக்கடுக்காக அவர் கேள்வி எழுப்பினார். அரசியல் தெரியாத, அரசியல் சட்டம் தெரியாத, இடஒதுக்கீட்டு உரிமையை பற்றி தெரியாத, சிறுபான்மை மக்கள் உரிமை தெரியாத ஒரு அரசாக தாவேக அரசு இருப்பதாக அவர் விமர்சித்தார்.
1: தொடர்ந்து டெல்லியின் வடக்கு புகர் பகுதியான பவானாவில் பழைய பகை காரணமாக 22 வயது இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 சிறார்களை டெல்லி காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். இந்தியாவின் அயோத்தி ராமர் கோவிலில் பல கோடி ரூபாய் நன்கொடை பணம் கையாடல் செய்யப்பட்டுள்ளதான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அத்தொடர்பில் கோவில் ஊழியர்கள் உட்பட 8 பேரை இந்திய காவல்துறை கைது செய்துள்ளது. இதே நேரத்தில் இந்த ஊழலில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதான கண்டனங்களும் தெரிவிக்கப்படுகின்றன.
0: அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலுக்கு பக்தர்கள் நன்கொடையாக அளித்த 3500 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் 1500 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் வெள்ளி உள்ளிட்டவைகளில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் மற்றும் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக காங்கிரஸ், சமாஜ்வாதி, ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் உத்தரப்பிரதேச அரசு சிறப்பு விசாரணைக் குழுவை நியமித்தது. விசாரணையின் அடிப்படையில் கோயிலில் பணம் எண்ணும் ஊழியர்களான அனுகல்ப் மிஸ்ரா, லவ்குஷ் மிஸ்ரா உள்ளிட்ட 8 பேர் மீது அயோத்தி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிசிடிவி கேமராவில் பதிவான கையாடல் காட்சிகள் அடிப்படையில் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படும் அனுகல்ப் மிஸ்ரா, லவ்குஷ் மிஸ்ரா ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராம் ஜென்ம பூமி அறக்கட்டளை பொதுச்செயலாளர் திரு சம்பத் ராயின் ஓட்டுநரான ராம்சங்கர் யாதவ் உள்ளிட்ட மேலும் 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்நிலையில் அயோத்தியைச் சேர்ந்த ஆன்மீக பேச்சாளர் கற்பத்ரி மகாராஜ் தற்போதைய SIT விசாரணையின் வேகம் மற்றும் எல்லை திருப்தி அளிக்கவில்லை என்று கூறியுள்ளார். குற்றம் செய்தவர்களுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்.
1: விசாரணையின் போக்கு எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. குற்றவாளிகள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு
5: செய்யப்பட்டு
1: விசாரணையின் போக்கு எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. அவர்கள் அனைவருக்கும் கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும். அத்துடன் அவர்களை அயோத்தியை விட்டு வெளியேற்ற
5: வேண்டும்.
0: மோசடி தொடர்பான ஆவணங்களை தமது கட்சியை முதலில் வெளியிட்டதாக தெரிவித்த ஆம் ஆத்மி மாநிலங்களவை உறுப்பினர் திரு சஞ்சய் சிங் பெயருக்கு சிலரை கைது செய்துவிட்டு உண்மையான குற்றவாளிகளை பாஜக பாதுகாப்பதாக சாடியுள்ளார்.
6: ஜமீன் கோட்டாலே சே சம்பந்தித் ஐசே காக்ஜாத் ஔர் டஸ்ட்.
1: சில முக்கிய ஆவணங்களை நாங்கள் வழங்கிய பிறகே சம்பந்த் ராய், அனில்குமார் மிஸ்ரா, பாரதிய ஜனதா கட்சியின்
6: சம்பத் ராய் ஜோ ட்ரஸ்ட் கே மஹாசச்சிவ் ஹூ, அனில் குமார் மிஸ்ரா, ரிஷிகேஷ் உபாத்யாயா
1: அவரது உறவினர்களின் பெயர்கள் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டது.
6: ஔர் உன்கா பதீஜா தீப் நாராயண் ஔர் பி தமாம் லோக் தே கி சம்பத் ராய் சேக்ரோ கரோட் கே கோட்டாலே மே ஃபஸ் ரஹா தா ஆஜ் இஸ்லியே ஹுயி கி
1: பல 100 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் சிலர் மீது மட்டும் வழக்கு போடப்பட்டுள்ளது.
6: மேரே துவாரா தியே கே ஜமீன் கே காகஜாத் மே ஐசே சாக்ஷ்ய ஹை
1: ராமர் பணத்தை கொள்ளையடித்த சம்பந்த் ராய் உள்ளிட்டவர்கள் எப்போது சிறைக்கு அனுப்பப்படுவார்கள்?
0: இந்நிலையில் ராமர் கோயிலுக்கு இன்று சென்ற ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மக்களின் நம்பிக்கையை பாதுகாக்க உத்தரப்பிரதேச பாஜக அரசு தவறிவிட்டதாக கண்டனம் தெரிவித்தார். இதனிடையே சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பின் கீழ் நடத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் புதிய வழக்கு தொடரப்பட்டுள்ளது.
1: தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் ஜூலை 3 தேதி அமர்நாத் யாத்திரை தொடங்குவதையொட்டி அந்த யூனியன் பிரதேசம் முழுவதும் பாதுகாப்பான சூழலை உறுதி செய்ய கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தெற்கு காஷ்மீரில் இமயமலையில் 3880 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள அமர்நாத் குகையில் இயற்கையாக உருவாகும் பனிலிங்கத்தை தரிசிக்க ஆண்டுதோறும் பக்தர்கள் யாத்திரை மேற்கொள்வது வழக்கம். ஆனந்தநாக் மாவட்டத்தில் உள்ள பகல்காம், கந்தர்பால் மாவட்டத்தில் உள்ள பால்டால் ஆகிய இரு வழித்தடங்களில் இந்த யாத்திரை மேற்கொள்ளப்படும். நடப்பாண்டு ஜூலை 3 தேதி தொடங்கி 57 நாட்கள் இது நடைபெற இருக்கிறது. இந்தியா ஜப்பான் இடையே 16 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜப்பான் பிரதமர் சானா தகாச்சி ஜூலை 3 தேதி இந்தியா செல்லுகிறார். இந்தியா ஜப்பான் இடையே ஆண்டுதோறும் நடைபெறும் வருடாந்த உச்சி மாநாடு ஜூலை 3 தேதி முதல் 3 தேதி வரை டெல்லியில் நடைபெற உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்காக ஜூலை 3 தேதி ஜப்பான் பிரதமர் டெல்லி செல்ல உள்ளதாக அந்த நாட்டு தூதர் ஓனோ கெய்ஷி தெரிவித்திருக்கிறார். பிரதமரான பின் முதல் முறையாக இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ளும் ஜப்பானிய பிரதமர் இந்திய பிரதமர் மோடியுடன் உச்சி மாநாட்டை நடத்துவார். இரு தலைவர்களும் வர்த்தக தலைவர்களுடன் ஒரு பெரிய பொருளாதார மாநாட்டில் கலந்து கொண்டு இந்தியா ஜப்பான் உறவில் புதிய அத்தியாயத்தை தொடங்குவார்கள் என்று அந்த நாட்டு தூதர் தெரிவித்திருக்கிறார். எஃப்ஐஆரை மட்டுமே காரணம் காட்டி ஒருவருக்கு கடவுச்சீட்டு வழங்க மறுக்க முடியாது. குற்ற வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு செய்திருந்தால் அந்த நபருக்கு கடவுச்சீட்டு வழங்க தடை கிடையாது என்று உயர்நீதிமன்ற கிளை தெரிவித்துள்ளது.
0: திருச்சியை சேர்ந்த சதீஷ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்திருந்த மனுவில் கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி புதிய பாஸ்போர்ட் வழங்க கோரி விண்ணப்பம் செய்திருப்பதாகவும் ஆனால் தமது விண்ணப்பம் நீண்டகாலமாக பரிசீலிக்கப்படாமல் நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே தமது விண்ணப்பத்தை விரைந்து பரிசீலித்து பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரியுள்ளார். இந்த வழக்கு நீதிபதி திரு ஹேமந்த் சந்தன் கவுடர் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் மனுதாரர் மீது ராம்ஜி நகர் காவல் நிலையத்தில் ஒரு குற்றவியல் வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் பாஸ்போர்ட் விண்ணப்பம் நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதனை ஏற்க மறுத்த நீதிபதி விண்ணப்பதாரருக்கு எதிரான குற்றவியல் வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தால் மட்டுமே பாஸ்போர்ட் வழங்க மறுப்பு தெரிவிக்க முடியும் என்று கூறினார். எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருப்பதை மட்டுமே காரணம் காட்டி மனுதாரரின் பாஸ்போர்ட் விண்ணப்பத்தை நிலுவையில் வைத்திருப்பது பாஸ்போர்ட் சட்டத்தின் விதிகளுக்கே முரணானது என்று நீதிபதி தெரிவித்தார். மனுதாரரின் விண்ணப்பத்தை சட்டப்படி பரிசீலித்து பிற தகுதிகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டிருந்தால் புதிய பாஸ்போர்ட்டை 4 வாரங்களுக்குள் வழங்க திருச்சி மண்டல பாஸ்போர்ட் அலுவலருக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார்.
1: தொடர்ந்து தமிழ் திரையுலகின் மிக முன்னணி இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் இன்று காலை மாரடைப்பால் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 73.
7: நடிகரும் இயக்குநரும் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மனிதராக பார்க்கக்கூடிய இயக்குநர் பாக்யராஜ் மாரடைப்பு காரணமாக இன்று காலமாயிருக்கிறார். இன்று காலை மாரடைப்பு ஏற்பட்டு சென்னை கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் இறந்திருக்கக்கூடிய செய்தி என்பது தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திரைக்கதை மன்னன் என அழைக்கப்படும் பாக்யராஜ் பல்வேறு திரைப்படங்களுக்காக பல்வேறு விருதுகளையும் சாதனைகளையும் படைத்திருக்கிறார். குறிப்பாக தமிழ் திரையுலகில் திரைக்கதை மன்னன் என்று போற்றப்படக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பாக்யராஜ் அவர்கள் இன்று உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்திருக்கிறார். ஒரு பேரதிர்ச்சியாக இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. யாரும் எதிர்பாராத விதமாக உடல் ஆரோக்கியத்தோடு இருந்த இயக்குனர் பாக்யராஜ் தற்பொழுது திடீர் மாரடைப்பு காரணமாக காலமாயிருக்கிறார். சிறந்த இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர், நடிகர் உள்ளிட்ட பட தயாரிப்பாளர், அதே போல அரசியலிலும் அவர் ஏற்கனவே களம் கண்டிருந்தார் உட்பட பல்வேறு பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு ஒரு மனிதராக இருக்கக்கூடிய கே பாக்யராஜ் தற்பொழுது மாரடைப்பு காரணமாக காலமாயிருக்கிறார். ஜனவரி 7, 1953 அன்று ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிறந்த இவர் பின்னாளில் தமிழ் திரையுலகில் ஒரு முக்கிய இயக்குநராக பார்க்கப்பட்டார். பாரதி ராஜாவிடம், 16 வயதினிலே, கிழக்கே போகும் ரயில் ஆகிய படங்களில் உதவி இயக்குநராக தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கிய அவர் பின்னாளில் 1979 வெளியான சுவரில்லாத சித்திரங்கள் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். பாரதிராஜா இயக்கிய புதிய வார்ப்புகள் படத்தின் மூலம் கதாநாயகனாகவும் இவர் தமிழ் சினிமாவில் அதிகம் அறிமுகமாயிருக்கிறார். நடிகராக 75க்கும் மேற்பட்ட படங்களிலும் அதே போல இயக்குநராக 25க்கும் மேற்பட்ட படங்களிலும் இவர் பணிபுரிந்திருக்கிறார். குறிப்பாக இவரது படங்கள் என்பது அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, மௌன கீதங்கள், சின்ன வீடு, எங்க சின்ன ராசா, சுந்தரகாண்டம், ராசுகுட்டி உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்கள் இவரது பெயரையும் இவருக்கான அந்த சிறந்த அங்கீகாரத்தையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக இந்திய அளவில் திரைக்கதைக்கு ஒருவர் ஒரு மிகப்பெரிய பெயரை பெற்றிருக்கிறார் என்றால் அது பாக்யராஜ் தான் சேரும். பல திரைப்பட இயக்குநர்களும் இவரது திரைக்கதையை பற்றி பல மேடைகளில் பேசியதும் நாம் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக தமிழ் சினிமாவும் மட்டுமல்லாது தெலுங்கு, இந்தியிலும் கூட இவரது பணிகள் என்பது இருந்திருக்கிறது. இந்த நிலையில் உடல் ஆரோக்கியத்தோடு காணப்பட்டு வந்த இயக்குனர் பாக்யராஜ் திடீர் மாரடைப்பு காரணமாக தற்பொழுது மறைந்திருக்கிறார். இன்று காலை திடீர் மாரடைப்பு காரணமாக சென்னை கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனைக்கு அவரை அழைத்து சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்திருக்கிறார் என்ற சோக செய்தி வெளியாகிருக்கிறது. ஒரு பேர் அதிர்ச்சியாகவே திரைத்துறையினருக்கு தற்பொழுது இடியாக விழுந்திருக்கிறது. இவர் நடிகர், இயக்குனர் மட்டுமல்லாது பிரபல இதழாசிரியராகவும் அவர் இருந்திருக்கிறார். குறிப்பாக அமிதாப் பச்சன் நடித்த ஆக்ரி ராஸ்தா உட்பட தன் பல தமிழ் படங்களை இந்தியிலும் அவர் இயக்கியிருக்கிறார். விருதுகள் என்ன பல விருதுகளையும் அவர் குமித்திருக்கிறார். குறிப்பாக இவருடைய மனைவியை பொறுத்தவரை பூர்ணிமா பாக்யராஜ், இவரும் ஒரு தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமாகி பிற்காலத்தில் இவர்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். இவருக்கு சாந்தனு என்ற மகனும் இருக்கிறார். குறிப்பாக அவர் தமிழ் திரைப்படங்களில் பல படங்களில் கதாநாயகனாகவும் அதே போல குணச்சித்திர பாத்திரங்களும் நடித்து வருகிறார். இந்த நிலையில் ஒரு முக்கிய நபராக தமிழ் சினிமாவிலும் இந்திய சினிமாவிலும் பார்க்கக்கூடிய கே பாக்கியராஜ் அவர்கள் மாரடைப்பு காரணமாக தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார்.
1: இனி சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,06,960 ரூபாவுக்கும் கிராமுக்கு 70 ரூபாய் என்று 13,370 ரூபாவுக்கும் விற்பனையாகியது. சென்னையில் சில்லற வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 245 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள்.
8: ஒரே இரவில் ரஷ்யா நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது 4 யுக்ரைனிய பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர், மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். கார்கிவ் பிராந்தியத்தில் 2 பேர் உயிரிழந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் கூறுகின்றனர். இதற்கிடையில் 600க்கும் மேற்பட்ட யுக்ரைனிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் அவற்றில் பல மாஸ்கோவை நோக்கி வந்ததாகவும் ரஷ்யா கூறுகிறது. ஜப்பானில் 2 வெப்பமண்டல புயல்கள் நெருங்கி வருவதால் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு அபாயம் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னதாக தைவானை தாக்கிய புயல்களில் ஒன்றான மெகாலாவின் கடும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதை இந்த காட்சிகள் காட்டுகின்றன.
1: பிரித்தானியாவின் உள்துறை அமைச்சர் ஷாபனா மஹமுத் அகதிகள் மற்றும் புரட கோரிக்கையாளர்களுக்கான புதிய பாதுகாப்பான சட்டபூர்வமான வழிகளை திறக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இலையுதிர் காலம் முதல் இந்த புதிய நடைமுறைகள் ஆரம்பிக்கப்படும் என்று தெரிவித்த அவர், நாட்டின் புரட அமைப்பை வரும் தலைமுறைகளுக்காக பாதுகாக்கும் நோக்கத்துடன் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறுகிறார். பிரித்தானியாவின் அகதி கொள்கை தொடர்பாக அரசாங்கத்துக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மற்றும் இளநிலை அமைச்சர் ஒருவருடனான சர்ச்சைக்கு பின்னர் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதிய பாதுகாப்பான வழிகள் மூலம் ஆபத்தான சட்டவிரோத பயணங்களை தவிர்த்து தகுதியுடைய அகதிகள் சட்டபூர்வமாக பிரித்தானியாவை அடையும் வாய்ப்பை உருவாக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புலட அமைப்பில் நிலவும் அழுத்தங்களை குறைப்பதற்கும் எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கும் மனிதாயமான அடிப்படையில் தீர்வுகளை வழங்குவதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக ஷாபனா மஹமுத் தெரிவித்திருக்கிறார். அகதிகள் தொடர்பான கொள்கைகள் குறித்து அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் தொடர்ந்து விவாதங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் இந்த புதிய திட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இதேவேளை சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவதுடன் உண்மையான பாதுகாப்பு தேவைப்படுவோருக்கு உதவும் சமநிலையான அணுகுமுறை அவசியம் என்று அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. வெனிசுலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கங்களில் இறந்தோர் எண்ணிக்கை 920 தாண்டிவிட்டது, மேலும் 50,000 அதிகமானோரை காணவில்லை. அவர்களை தேடும் முயற்சிகளுக்கு அனைத்துலக தேடல் மீட்பு குழுக்கள் உதவி வருகின்றன.
0: வெனிசுலாவில் கடந்த புதன்கிழமை அடுத்தடுத்து ஏற்பட்ட 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் தலைநகர் காரகாஸ் மற்றும் அதன் அருகில் உள்ள நகரங்களில் 100,000 அடுக்குமாடி கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமானது. இதில் ஏராளமானோர் இடிபாடுகள் சிக்கிக் கொண்டனர். லா குவைரா நகரத்திலும் 20 மேற்பட்ட கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. கட்டடத்தில் இருந்த மக்களின் அபயக்குரல் அப்பகுதி முழுவதும் எதிரொலித்தது. பேரழிவு தொடர்பாக வெளியிடப்பட்ட ட்ரோன் கேமரா காட்சி காண்போரை கலங்க வைத்தது. அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டட இடிபாடுகளுடன் கான்கிரீட் குவியல்களாக காட்சியளிக்கின்றன. வீடுகளில் வசித்தவர்கள் அனைத்தையும் இழந்து சாலையில் படுத்து உறங்குகின்றனர். ஏராளமான கார்கள் நொறுங்கி கிடக்கின்றன. இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்க இரவு பகலாக தேடும் பணி நடைபெற்று வருகிறது. வீடுகளை இழந்தவர்கள் சாலைகளில் கூடாரங்கள் அமைத்து தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 அதிகரித்துள்ளதாக அதிபர் டெல்சி ராட்ரிக்ஸ் தெரிவித்துள்ளார். 50,000 மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. போர்ச்சுகல் நாட்டினர் 9 பேர், ஸ்பெயின் மற்றும் சீனாவைச் சேர்ந்த 4 பேர் என 13 வெளிநாட்டினர் உயிரிழந்துள்ளதும் தெரியவந்துள்ளது. சுமார் 3 கோடி மக்கள் வசிக்கும் அந்நாட்டுக்கு சர்வதேச உதவிகள் வந்து சேர தொடங்கியுள்ளன. அமெரிக்கா, மெக்சிகோ, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, இத்தாலி, ஸ்பெயின், சிலி, கொலம்பியா, எல் சால்வடார் உள்ளிட்ட 17 நாடுகளைச் சேர்ந்த மீட்புக் குழுக்கள் ஏற்கனவே அங்கு வந்து சேர்ந்துள்ளன. இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை கண்டுபிடிக்க மோப்ப நாய்களும் மீட்புக் குழுவுடன் அழைத்து வரப்பட்டுள்ளன. மருந்து மற்றும் நிவாரணப் பொருட்களும் அங்கு குவிந்து வருகின்றன. 35 டன் அவசரகால பொருட்கள் மற்றும் ராணுவத்தின் தற்காலிக மருத்துவமனை மற்றும் மருத்துவ குழுக்களை இந்தியா அனுப்பியுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவை உலுக்கிய நிலநடுக்கங்களை தொடர்ந்து அங்கு மேற்கொள்ளப்படும் மீட்பு பணிகளுக்கு உதவும் வகையில் அந்நாட்டின் மீதான பொருளாதார தடைகளை 4 மாத காலத்திற்கு தளர்த்தியுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது.
1: தொடர்ந்து தனகர் கரகாசும் அருகிலுள்ள கரையோர பகுதியான லாக்வா யுரா ஆகிய கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. 250 கட்டிடங்கள் இடிந்ததில் ஏறத்தாழ 3000 குடும்பங்கள் வீடுகளை அந்த பகுதியில் மாத்திரம் இழந்துள்ளன.
9: நிலநடுக்கத்தால் மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றில் உள்ள செதுக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம். அங்குள்ள மேயர் மக்களுக்கு அறிவுறுத்தல்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இப்பகுதியில் உள்ள அனைத்து கட்டடங்களின் உள்கட்டமைப்புகளில் ஏற்பட்டுள்ள சேதங்களை மதிப்பாய்வு செய்து வருவதாகவும், ஆனால் கட்டடங்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதால் இரவு பகலாக தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறுகிறார். அவர்களுக்கான தங்குமிட ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் அவர் விளக்குகிறார்.
10: சில நொடிகளில் கான்கிரீட்டுகளும் ஸ்டீல்களும் உடைந்து துண்டாகின. அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. ஒரு நகரமே பேரழிவிற்கு உள்ளானது. ஆனால் ஒரு நிலநடுக்கத்தை இந்த அளவு அழிவுகரமானதாக ஆக்குவது எது? இதற்கான பதில் 3 அம்சங்களில் உள்ளது. அது தாக்கிய இடம், அதன் ஆழம் மற்றும் அதன் மேல் என்ன கட்டுப்பட்டிருந்தது என்பதில் தான் இருக்கிறது. கரீபிய நிலத்தட்டும் தென் அமெரிக்க நிலத்தட்டும் ஒன்றையொன்று உரசியபடி நகரும் எல்லைப் பகுதியில்தான் இந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. கராகஸின் மேற்கு பகுதியில் உள்ள இந்த எல்லையில் திடீரென ஏற்பட்ட பிளவுதான் இந்த நில அதிர்வுகளை ஏற்படுத்தியது. முதல் நிலநடுக்கம் 7.2 இரண்டாவது 7.5 பதிவானது. இது ஒரு சிறிய அதிகரிப்பு போல் தெரிகிறது, ஆனால் உண்மையில் 3 மடங்கு ஆற்றலை வெளியிட்டுள்ளது. இவை இரண்டுமே மிக பெரியவை. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் 7.7 இருந்தது. இதில் 5,400 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். வெனிசுவேலா நிலநடுக்கங்கள் பூமியின் மேற்பரப்பில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதால் அவை ஆழம் குறைந்த நிலநடுக்கங்களாக இருந்தன. இவை அதிக சேதத்தை ஏற்படுத்துகின்றன, ஏனெனில் ஆற்றல் வெளியீட்டிற்கும் மேற்பரப்பில் உள்ள கட்டடங்களுக்கும் இடையில் குறைவான தூரமே உள்ளது.
11: இங்கு ஏற்படும் நிலநடுக்கங்கள் ஆழமற்றவை, அதாவது அவை அதிக சேதங்களை ஏற்படுத்துபவை என்று அர்த்தம். ஏனெனில் நிலநடுக்கம் உருவாகும் இடமும் மக்கள் வசிக்கும் பூமியின் மேற்பரப்பும் ஒன்றுக்கொன்று மிக அருகில் உள்ளன. அதனால் நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டிருந்தால் 50 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை விட அது மிகவும் அதிகமான பாதிப்பையும் சேதங்களையும் ஏற்படுத்தும்.
10: 1967 கராகஸில் ஏற்பட்ட ஒரு கொடிய நிலநடுக்கத்திற்கு பிறகு சமீபத்திய தசாப்தங்களில் கடுமையான நிலநடுக்கம் தொடர்பான கட்டிட விதிமுறைகளை அரசாங்கம் கொண்டு வர தொடங்கியது. எனவே தலைநகரில் சமீபத்தில் கட்டப்பட்ட உயர்மாடி குடியிருப்புகள் இதுபோன்ற நிலநடுக்கங்களை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், கராகஸில் வசிக்கும் மக்களில் 2/3 இந்த தரநிலையில் கட்டப்படாத கட்டடங்களிலேயே வாழ்கின்றனர். பல சிறிய பின் அதிர்வுகளும் ஏற்பட்டுள்ளன. மேலும் வரக்கூடிய நாட்கள் மற்றும் வாரங்களில் அத்தகைய அதிர்வுகள் இன்னும் பல வர வாய்ப்பு உள்ளது.
1: தொடர்ந்து வெனிசுவேலா நிலநடுக்கத்தில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த பெண்ணொருவர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். கிராசியலா மோரா என்ற அந்த பெண் மீட்கப்பட்டார். மீட்பு பணியாளர்களும் தன்னார்வலர்களும் அவரை இடிபாடுகளிலிருந்து சிரமப்பட்டு வெளியே கொண்டு வந்தார்கள். அப்போது அவர் சுய நினைவுடன் இருந்தார். இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்ட பிறகு அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். நிலநடுக்கம் ஏற்பட்டதும் கதவின் சட்டத்தை மிக இறுக்கமாக பிடித்துக் கொண்டதாக கிராசியலா தெரிவித்தார். அவ்வளவு வலுவாக பிடித்ததால் அவரது விரல் முறிந்தது. மேலும் சில காயங்களும் ஏற்பட்டன. அவருடன் கூடவே இருந்த அவரது தோழி இறந்து போனார். யாராவது காப்பாற்றுவார்களா என்று காத்திருந்த போது தமது தோழியை தனியாக விட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவரது கையை இறுக்கமாகத்தான் பிடித்துக் கொண்டிருந்ததாக கிராசியலா தெரிவித்தார். இறந்தால் இருவரும் ஒன்றாக இறந்து விடலாம் என்று நினைத்ததாக அவர் கூறியது பலரை நெகிழச் செய்துள்ளது. கோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்த தங்களுக்கு முழு உரிமை உள்ளதாக ஈரான் நேற்று மீண்டும் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரானிடையே அண்மையில் எட்டப்பட்ட தற்காலிக அமைதி ஒப்பந்தத்தின் பகுதியாக கோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து 3 மாதங்களுக்கு பின் சீரடைந்துள்ளது. ஆனாலும் வருங்காலங்களில் ஹோர்முஸ் நீரிணையில் பயணிக்கும் கப்பல்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிப்பது குறித்து ஓமான் நாட்டுடன் ஈரான் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது. இதற்கு எதிராக அமெரிக்கா மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகள் வெளியிட்ட கூட்டறிக்கையில் எந்தவித நிபந்தனைகளும் சுங்க கட்டணங்களும் இன்றி ஹோர்முஸ் நீரிணையில் சுதந்திரமான கப்பல் போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றன. இதுகுறித்து ஈரான் வெளியுறவு இணையமைச்சர் காசிம் கரிபாதி வெளியிட்ட எக்ஸ் பதிவில், ஹோர்முஸ் நீரிணையின் கடலோர நாடாக அந்த பகுதியில் போக்குவரத்தை கட்டுப்படுத்த ஈரானுக்கு முழு உரிமை உள்ளது. எங்களின் உரிமைகளை அங்கீகரிக்காமல் மாற்று வழிகள் அல்லது தன்னிச்சையான முடிவுகள் மூலமாக ஹோர்முஸ் நீரிணையில் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்ய முடியாது என்று குறிப்பிட்டார். இதனிடையே ஹோர்முஸ் நீரிணையை உரிய அனுமதியின்றி கடக்க முயன்ற 3 வெளிநாட்டு எண்ணெய் கப்பல்களை ஈரானின் புரட்சிகர காவல்படை எச்சரித்து திருப்பி அனுப்பியுள்ளது. தாய்வான் நிறுவனத்துக்கு சொந்தமான எவர் லவ்லி என்ற சிங்கப்பூர் கொடியேந்திய கப்பல் ஓமான் அருகே நேற்று முன்தினம் தாக்கப்பட்டது. ஆனாலும் பெரிய பாதிப்பு ஏற்படாததால் கப்பல் தனது பயணத்தை தொடர்ந்திருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு ஈரானே காரணம் என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியது. ஆனால் ஈரான் அமைத்துள்ள கடல்வழி ஆணையம் அங்கீகரிக்கப்படாத பாதைகளில் பயணிக்கும் கப்பல்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு அதன் உரிமையாளர்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறுகிறது. மேலும் பாரசீக வளைகுடாவில் சிக்கியுள்ள 100 கப்பல்களை வெளியேற்ற ஐக்கிய நாடுகளின் சர்வதேச கடல்சார் அமைப்பும் ஓமானம் இணைந்து உருவாக்கிய புதிய வழித்தடத்துக்கு ஈரான் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இந்த மோதல் சூழலால் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு வழிகாட்டும் தனது தற்காலிக பணியையும் ஐக்கிய நாடுகள் அமைப்பு நிறுத்தியுள்ளது. இதே நேரத்தில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட ஆளில்லா வானூர்தி தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானை தாங்கள் தாக்கியதாக அமெரிக்கா தெரிவித்தது. அமெரிக்காவின் தாக்குதலை வெற்றிகரமாக தாங்கள் முறியடித்ததாக ஈரானும் பதிலுக்கு கூறியுள்ளது. பதிலுக்கு அந்த வட்டாரத்தில் அமெரிக்க ராணுவ செயல்பாடுகள் இருக்கும் இடங்களை குறிவைத்து தாங்கள் தாக்கியதாக ஈரான் தெரிவித்தது. அண்மைய நிலவரம் இருதரப்புக்கு இடையிலான தற்காலிக சண்டை நிறுத்தத்தை பாதிக்கலாம் என்ற அக்கறைகள் எழுந்துள்ளன. ஈரான் மீது பதிலடி தாக்குதல் தொடருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது குறிப்பிடுகிறார்.
0: ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்திய போர் காரணமாக 1000 கொல்லப்பட்டனர். அத்துடன் ஹோர்முஸ் நீரிணையும் மூடப்பட்டதால் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் பாதிப்புகளை சந்தித்தனர். இதையடுத்து கத்தார், சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளின் முயற்சியால் அமெரிக்கா ஈரான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. அடுத்த கட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் ஈரான் மீது டிரம்ப் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை கடந்து சென்ற 4 சொகுசு சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக தனது ட்ரூத் சோசியல் சமூக ஊடக பக்கத்தில் டிரம்ப் தெரிவித்துள்ளார். 3 ட்ரோன்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தியதாக குறிப்பிட்டுள்ள டிரம்ப், ஈரானின் தாக்குதல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முட்டாள்தனமான மீறல் என கூறியுள்ளார். ஒரு பிரம்மாண்ட சரக்கு கப்பலின் மேல் பகுதியில் மட்டும் ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தி சேதத்தை விளைவித்ததாகவும், ஆனால் அந்த கப்பலின் பயணம் தொடர்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ஈரான் முன்மொழிந்த கப்பல் திட்டத்தை அமெரிக்காவுடன் சேர்ந்து 6 வளைகுடா நாடுகள் நிராகரித்துள்ளன. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஈரான் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் காசம் கரிபாபாடி, ஹோர்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான பயணத்திற்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார்.
1: அமெரிக்க நிறுவனங்களின் எண்ணெய் சேவைகளுக்கு வரி விதிக்கும் நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு 100% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி எச்சரிக்கையை விடுத்துள்ளார். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு நேரடியாக அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இத்தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க நிறுவனங்களை குறிவைத்து அவற்றின் எண்ணெய் சேவைகளுக்கு சில ஐரோப்பிய நாடுகள் உடனடியாக வரி விதிக்க ஆலோசித்து வருவதாக தெரிகிறது. அவ்வாறு அமெரிக்க நிறுவனங்கள் மீது எந்தொரு நாடு எண்ணெய் சேவை வரியை விதித்தாலும் அதற்கு பதிலடியாக அந்த நாட்டின் அனைத்து இறக்குமதி பொருட்கள் மீதும் உடனடியாக 100% இறக்குமதி வரி விதிக்கப்படும். இந்த புதிய வரியானது அந்தந்த நாடுகளுடன் முன்னதாக மேற்கொள்ளப்பட்ட அனைத்து வர்த்தக ஒப்பந்தங்களையும் மீறி விதிக்கப்படும். எண்ணெய் வரி விதிப்பை நடைமுறைப்படுத்தும் எந்தொரு நாட்டுக்கும் இது பொருந்தும் என்று அவர் எச்சரிக்கையாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்காவின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களை பாதுகாக்கும் நோக்கில் ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிபர் டிரம்ப் விடுத்துள்ள இந்த நேரடி எச்சரிக்கை உலகளாவிய வர்த்தக சூழலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்ஸ், பிரித்தானிய நாடுகளில் விவரம் கடும் வெப்பநிலை தொடர்ந்து புதிய சாதனைகளை உருவாக்கி வருகிறது. ஐரோப்பாவின் பல பகுதிகளில் வழக்கத்துக்கு மாறாக அதிகமான வெப்பம் நிலவியதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். அதிக வெப்பத்தினால் உடல்நல பாதிப்புகளை தவிர்க்க பொதுமக்கள் அதிக அளவில் தண்ணீர் அருந்தவும் நேரடி வெயிலில் நீண்ட நேரம் இருப்பதை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் வேறு பல ஆலோசனைகளும் தெரிவிக்கப்படுகின்றன.
12: There will be more heat waves. There will be longer heat.
11: இனி வரும் காலங்களில் வெப்ப அலைகள் நீண்ட காலத்திற்கு நீடிப்பதுடன் அதிக வெப்பத்துடனும் காணப்படும். தற்போது பிரிட்டன் எதிர்கொள்வது இந்த கோடை காலத்தின் இரண்டாவது வெப்ப அலை. புவி தொடர்ந்து வெப்பமடையும் என்று அறிவியல் கணிப்புகள் தெரிவிப்பதால் வெப்ப அலைகள் உட்பட தீவிர வானிலை நிகழ்வுகளை அது உருவாக்கும். அறிவியலாளர்கள் எச்சரிப்பது போல காலநிலை தொடர்ந்து வெப்பமடைவதால் தீவிர வானிலை மாற்றங்கள் ஏற்படும் என்பதை நாம் அறிந்திருக்கும் நிலையில் அதற்கான நீண்டகால திட்டமிடலில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நமது வீடுகளை எவ்வாறு வடிவமைக்கிறோம்? நமது நகரங்கள் எவ்வாறு அமைய வேண்டும்? இத்தகைய பாதிப்புகளை தவிர்க்க என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டியுள்ளது.
13: கோடைக்காலத்தில் நீண்ட வெப்பமான பகல் பொழுதுகள் நிலவுகின்றன. ஆனால் தூங்கும் நேரத்திலும் அந்த வெப்பமும் ஈரப்பதமும் நீடிப்பது வேறு விதமான சவாலாகும். குறிப்பாக ஒரு கைக்குழந்தை இருந்தால் அது கூடுதல் சிரமங்களை ஏற்படுத்தும். ஒஃபீலியா பிறந்து இப்போது ஏறக்குறைய 6 வாரங்கள் ஆகின்றன. அவரது பெற்றோரான ஸ்டீபன் மற்றும் ஜெம்மா ஒஃபீலியாவின் உடல் வெப்பம் அதிகரிக்காமல் இருக்க தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்து வருகின்றனர்.
14: அவரது பிறப்புக்கு பிறகு வந்துள்ள இந்த முதல் வெப்ப அலை சற்று நிலை குலைய வைத்துள்ளது. என்ன செய்வதென தெரியாமல் திகைத்தேன்.
9: புதிதாக பெற்றோராகும் போது குறிப்பாக வெப்பம் தொடர்பான விஷயங்களில் பல பயமுறுத்தும் கதைகளையும் ஏராளமான எச்சரிக்கைகளையும் கேட்க நேரிடுவதால் மிகுந்த அச்சமும் பதற்றமும் ஏற்படுகிறது.
14: வெப்பநிலைக்கு ஏற்ப நாங்கள் தயாராகிக் கொள்வதால் குழந்தை நன்றாக தூங்குகிறார். அளவுக்கு அதிகமான ஆடைகளை அணியாமலும் பார்த்துக் கொள்கிறோம்.
9: வானிலை செயலியை பார்த்துவிட்டு நாளை தயாராக வேண்டும் என்று நினைப்பதும் முந்தைய இரவே ஏற்பாடுகளை செய்வது என முன்கூட்டியே தயாராகுவது மிகவும் நல்லது. வீட்டை முடிந்தவரை குளிர்ச்சியாக வைத்திருக்க தேவையானவற்றை செய்துவிடுவோம்.
13: பகலை விட இரவில் வெப்பநிலை குறைவாக இருப்பதை நமது உடல் எதிர்பார்க்கிறது. எனவே வெப்பநிலை குறையும் போது தூக்கத்துக்கு அது தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது. ஆனால் வெப்பமாக இருந்தால் உடலின் தூக்க செயல்முறைக்கான அறிகுறி கிடைப்பதில்லை.
14: தூங்கும் நேரம் வந்துவிட்டது என உடல் உணர்வதற்கு சில செயல்முறைகள் நிகழ்வது அவசியம். அவற்றில் மிக முக்கியமான ஒன்று உடலின் உள்ளக வெப்பநிலை குறைவது. சுற்றியுள்ள சூழல் மிகவும் வெப்பமாக இருந்தால் உடல் வெப்பநிலையை எளிதாக குறைப்பது இயலாத காரியம். எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் தூங்குவதற்கு தேவையான அளவிற்கு உடல் வெப்பநிலையை குறைக்க முடியாமல் போகும்.
13: உங்கள் படுக்கையறை குளிர்ச்சியாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளவும் முடிந்தவரை ஒரு குறிப்பிட்ட கால அட்டவணையை பின்பற்றவும் மாலை நேரங்களில் கெஃபைன் மற்றும் மது அருந்துவதை தவிர்க்கவும் மருத்துவர் ஸ்ரீராம் பரிந்துரைக்கிறார். இரவு நேரத்தில் கூட ஓய்வு கிடைக்காத நிலை மற்றும் வெப்பம் அதிகமான இரவுகள் என்று அழைக்கப்படும் சூழல் ஆகியவை வெப்ப அலைகளை ஆபத்தானதாக மாற்றும் காரணிகளில் ஒன்றாகும். இப்போது ஜூன் மாதம்தான். ஆனால் ஐரோப்பா முழுவதும் பகல் மற்றும் இரவு என இரு வேளைகளிலும் வெப்பநிலை தொடர்பான பதிவுகள் இதுவரை காணாத அளவுக்கு அதிகமாக இருந்து வருகின்றன.
1: மலேசிய சுங்கத்துறை 13 மில்லியன் டாலர் சேர்க்கை நுண்ணறிவு நுண்சில் ஏ ஷிப் கடத்தல் முயற்சியை முறியடித்துள்ளது. கோலாலம்பூர் அனைத்துலக விமானத்தில் கடத்தல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. கோலாலம்பூர் அனைத்துலக விமானத்தின் தடையில்லா வர்த்தக பகுதியில் இந்த மாதம் 5ஆம் தேதி அதிகாரிகள் சோதனையை நடத்தினார்கள். அங்கிருந்து மற்றொரு ஆசிய நாட்டுக்கு அந்த பொருட்கள் அனுப்பப்பட இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த நுண் சில்லுகள் எங்கு தயாரிக்கப்பட்டன, எங்கு செல்ல இருந்தன போன்ற விவரங்களை மலேசிய அதிகாரிகள் வழங்க மறுத்துவிட்டார்கள். அந்த ஏற்றுமதியில் சம்பந்தப்பட்ட மலேசிய நிறுவனம் ஒன்று விசாரணையில் உதவுகிறது. கடந்த ஆண்டு அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட சில்லுகளின் ஏற்றுமதி மறு ஏற்றுமதிக்கான கட்டுப்பாடுகளை மலேசியா கடுமையாக்கியது. அதற்காக ஸ்ட்ராட்டஜிக் ட்ரேட் பெர்மிட், சிறப்பு வர்த்தக அனுமதி பெறுவது கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டது. சில்லுகள் தவறாக பயன்படுத்தப்படலாம் அல்லது வேறு நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படலாம் என்ற சந்தேகம் இருந்ததால் நிறுவனங்கள் முன்கூட்டியே தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. வங்கதேசத்தின் இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் அந்த நாட்டின் உள்விவகாரங்களில் வெளிநாடுகள் தலையிடுவதை நிராகரிப்பதற்கும் சீனா முழு ஆதரவளிப்பதாக அந்த நாட்டு அதிபர் ஷி ஜின்பிங் தெரிவித்திருக்கிறார். வங்கதேச பிரதமராக கடந்த பிப்ரவரியில் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக சீனாவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் தாரிக் ரஹ்மானை பெய்ஜிங்கில் நேற்று சந்தித்து பேசிய ஷி ஜின்பிங் இதனை தெரிவித்திருக்கிறார். இதேபோல் ஒரே சீனா கொள்கைக்கு வங்கதேசம் உறுதியான ஆதரவு அளிப்பதாகவும் தாய்வானை சீனாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக அங்கீகரிப்பதாகவும் தாரிக் ரஹ்மான் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது சீனாவின் லட்சிய திட்டமான பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தில் இரண்டு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் வங்கதேசம் மியான்மர் சீனாவை இணைக்கும் புதிய பொருளாதார வழித்தடத்தை உருவாக்குவது குறித்தும் ஷி ஜின்பிங் முன்மொழிந்தார். இந்த பயணத்தின் முக்கிய அம்சமாக வங்கதேசத்தின் மிக முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் தீஸ்தா நதிநீர் மேலாண்மை மற்றும் சீரமைப்பு திட்டத்தில் இணைந்து பணியாற்ற இரண்டு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. மேலும் வர்த்தகம், முதலீடு, கல்வி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையே 13 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி இருக்கின்றன. சீன தலைநகர் பெய்ஜிங்கின் ஆக உயரமான கட்டிடத்தில் சிறு விமானம் ஒன்று மோதியிருக்கிறது. அந்த 108 மாடி கட்டிடத்தில் நேர்ந்த சம்பவத்தை தொடர்ந்து அதை சுற்றியுள்ள சாலைகள் மூடப்பட்டன. நேற்று மாலை காரின் அளவு கொண்ட ஒரு விமானம் கட்டிடத்தை மோதியதாக அதை பார்த்தவர்கள் கூறினார்கள். சன்வெட் அரோரா என்ற பெயர் கொண்ட விமானம் பெய்ஜிங்கின் கிழக்கில் உள்ள விமானத்திலிருந்து புறப்பட்டதாக கூறப்படுகிறது. அது விபத்தா அல்லது வேண்டுமென்றே நடத்தப்பட்ட தாக்குதலா என்பது தெளிவாக தெரியவில்லை. தாய்லாந்தில் வேலை தேர்வு மோசடியில் சிக்கிய அரசாங்கத்தின் புதிய அதிகாரிகள் வேலையை இழக்கக்கூடும் என்று பிரதமர் அனுட்சின் சான்விராகூன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வேலைக்கு தெரிவு பெறுவதற்கான சுமார் 2000 தேர்வு தாள்களில் மோசடி நடந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நொதான்புரி நகரில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. 6000 அதிகமான அரசாங்க அதிகாரிகளை வேலைக்கு எடுக்க கடந்த டிசம்பரில் தேர்வு நடத்தப்பட்டது. அதில் தேர்ச்சி பெற சிலர் கையூட்டு கொடுத்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மோசடியில் சம்பந்தப்பட்ட அரசாங்க அதிகாரிகள் சிலர் கைது செய்யப்பட்டார்கள் அல்லது பணியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளார்கள். தேர்வில் மோசடி செய்தோர் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று தாய்லாந்தின் உள்துறை அமைச்சரான பிரதமர் அனுட்சின் தெரிவித்திருக்கிறார். இனி விளையாட்டுச் செய்திகளில், உலக அளவில் வீடியோ கேம் விளையாடுபவர்களில் பாதியளவு பேர் பெண்களாக இருப்பதாக புதிய ஆய்வு தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. இதில் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள போதிலும் தாங்கள் இன்னமும் ஒப்பீட்டு அளவில் குறைந்து மதிப்பிடப்படுவதாகவும், அது முதல் இணையவழி துன்புறுத்தல் வரை நிறைய தடைகளை தாங்கள் எதிர்கொண்டு வருவதாக பல பெண்கள் தெரிவிக்கிறார்கள்.
11: பல தசாப்தங்களாக வீடியோ கேம் விளையாட்டு ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தும் துறையாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் உலக அளவில் வீடியோ கேம் ரசிகர்களில் பெண்கள் இப்போது கணிசமான பங்கு வகிக்கின்றனர் என்று கேமிங் பகுப்பாய்வு நிறுவனமான நியூசூவின் புதிய தரவுகள் காட்டுகின்றன.
9: உலகெங்கிலும் உள்ள 36 சந்தைகளில் சுமார் 74,000 பேரிடம் நியூசூ நிறுவனம் ஆண்டுதோறும் ஆய்வு நடத்துகிறது. 2026 ஆண்டின் ஆய்வு தரவுகளின்படி இணையத்தை பயன்படுத்தும் பெண்களில் 76% வீடியோ கேம்கள் விளையாடுகிறார்கள், அதாவது ஏறக்குறைய 1/3 பேர். ஒட்டுமொத்தமாக உலகளவில் வீடியோ கேம் விளையாடுபவர்களில் 46% பெண்கள். எனவே வீடியோ கேம் விளையாடும் பெண்கள் ஒரு பெரிய நிலையான மற்றும் வணிக ரீதியான சுறுசுறுப்பான நுகர்வோர் தளமாக விளங்குகின்றனர் என்பதே இதன் முக்கிய சாராம்சம்.
11: பெண்கள் அதிக அளவில் வீடியோ கேம்களை விளையாடினாலும் அவர்களை முன்சார்பு கருத்துக்களோடு குறைத்து மதிப்பிடுவது இன்னும் நீடிக்கிறது.
15: நான் பல தருணங்களில் குறைத்து மதிப்பிடப்பட்டிருக்கிறேன். மைக்கை ஆன் செய்த உடனே நான் மோசமாகத்தான் விளையாடுவேன் என்று அவர்களை நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் இறுதியில் அவர்களை விட சிறப்பாக விளையாடி நான் வென்று விடுவேன். இந்த துறை இன்னும் பெண்களை உள்ளடக்குவதாக மாறி வருகிறதா? நிச்சயமாக வீடியோ கேம்களை ஒளிபரப்பு மற்றும் அவற்றுக்கான உள்ளடக்கங்களை உருவாக்குபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதும் பெண்கள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு தொழில்முறை இ ஸ்போர்ட்ஸ் தளத்தை உருவாக்க முடிந்துள்ள வேலரன் போன்ற விளையாட்டுகளும் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள்.
11: ஆசிய சந்தைகள் பலவற்றில் வீடியோ கேம் விளையாடுவோர் எண்ணிக்கையில் பெண்கள் ஒரு முக்கிய பகுதியாக விளங்குகின்றனர். மொபைல் கேமிங் இப்பிராந்தியம் முழுவதும் பெண்களின் பங்கேற்பு அதிகரிக்க உதவி வருகிறது. அதே போல மத்திய கிழக்கிலும் குறிப்பாக போட்டித்தன்மை வாய்ந்த விளையாட்டுத் துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வரும் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகியவற்றில் இ ஸ்போர்ட்ஸ் தளங்களில் பெண்களின் எண்ணிக்கை வெளிப்படையாக அதிகரிக்கிறது. ஆனால் முன் எப்போதையும் விட தற்போது கூடுதலான பெண்கள் வீடியோ கேம்கள் விளையாடினாலும், பிரிட்டனின் நாட்டிங்ஹாம் ட்ரெண்ட் பல்கலைக்கழகம் நடத்திய ஓர் ஆய்வில் வீடியோ கேம்கள் விளையாடும் பெண்கள் துன்புறுத்தல் மற்றும் பாலின பாகுபாடுகளால் பெருமளவில் பாதிக்கப்படுவதோடு தங்களுக்குரிய அங்கீகாரத்தையும் வரவேற்பையும் பெற அவர்கள் கூடுதல் கடினமாக உழைக்க வேண்டியுள்ளது என்றும் தெரிய வந்துள்ளது.
16: They have developed coping.
9: Video gaming உலகில் மிக தீவிரமாக நீடித்து வரும் பாலின பாகுபாட்டிற்கு ஆளாவதை தவிர்க்க பெண் கதாபாத்திரங்களுக்கு பதிலாக ஆண் கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து தாங்களும் ஆண்கள் என பாசாங்கு செய்து விளையாடும் அளவிற்கான தற்காப்பு சமாளிப்பு வழிமுறைகளை பெண்கள் வளர்த்துள்ளனர். தங்களின் ஆண் இணையர்கள் மிக எளிதாக செய்வதை போல ஒரு விளையாட்டை சாதாரணமாக ரசிப்பதற்கு மட்டுமே இத்தகைய ஒட்டுமொத்த சமாளிப்பு உத்திகளையும் கையாள வேண்டிய கட்டாயத்துக்கு அவர்கள் ஆளாக கூடாது.
11: தோற்றத்தை காட்டிலும் அவர்களின் திறமைக்கும் ஆற்றலுக்கும் மதிப்பு கொடுக்கும் வகையில் வீடியோ கேம்களில் முன்னணி பெண் கதாபாத்திரங்களும் முன்மாதிரிகளும் அதிகம் இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன. வீடியோ விளையாட்டு தளங்களை அனைவரும் வரவேற்கும் இடங்களாக மாற்றுவதற்கு இது ஒரு முக்கியமான நடவடிக்கையாக இருக்கும் என்று பலர் கருதுகின்றனர்.
1: தொடர்ந்து இங்கிலாந்தில் தற்போது நடைபெற்று வரும் சர்வதேச கிரிக்கெட் சபை மகளிர் டி20 உலகக்கிண்ண போட்டியின் முதல் 8 இடங்களை பெற்ற அணிகளில் ஒன்றான இலங்கை பாகிஸ்தானில் நடைபெற உள்ள 2028 மகளிர் டி20 உலகக்கிண்ண போட்டியில் நேரடியாக விளையாட தற்போது தகுதி பெற்றுள்ளது. அதுடன் சர்வதேச கிரிக்கெட் சபையினால் அடுத்த வருடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அங்குராட்பட மகளிர் சாம்பியன் கிண்ண கிரிக்கெட் இலங்கையில் நடைபெற உள்ளது. வரவேற்பு நாடு என்ற வகையில் அந்த போட்டியிலும் இலங்கை நேரடியாக விளையாடுவதற்கான தகுதியை பெற்றுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதல் டி20 போட்டியில் அயர்லாந்து அணி 34 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நோர்வே அணியை 4-1 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணி வீழ்த்தியுள்ளது. இந்த அதிரடி வெற்றியின் மூலம் பிரான்ஸ் அணி தனது குழுவில் முதலிடத்தை பிடித்து கம்பீரமாக அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. கால்பந்து தொடரின் குழு ஜி பிரிவு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 5-1 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் பெல்ஜியம் அணி தனது குரூப்பில் முதலிடத்தை பிடித்து நொக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. கால்பந்து தொடரின் குழு ஏச் பிரிவு ஆட்டத்தில் கெவ்வெட் மற்றும் சவுதி அரேபிய அணிகள் மோதின விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டி கோல் எதுவுமின்றி சைவருக்கு சைவர் என்ற கணக்கில் சமநிலையில் முடிந்தது. இந்த முடிவு கால்பந்து தொடரில் முதல் முறையாக களமிறங்கிய கெவ்வெட் அணிக்கு ஒரு வரலாற்று தருணமாக அமைந்துள்ளது. குழு சுற்றின் முடிவில் ஸ்பெயின் அணி முதலிடத்திலும் கெவ்வெட் அணி இரண்டாவது இடத்திலும் பெற்று நொக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கின்றன. இதே நேரத்தில் சர்வதேச கால்பந்தாட்ட சமநன உலகக்கிண்ண தொடரின் குழு ஐயில் 10 வீரர்களுடன் விளையாடிய ஈராக் அணியை 5-0 என்ற கோல் கணக்கில் செனகல் அணி துவசம் செய்துள்ளது. இந்த அதிரடி வெற்றியின் மூலம் செனகல் தனது அடுத்த சுற்று வாய்ப்பை உயிர்ப்பித்திருப்பதோடு ஈராக் அணி தொடரிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறியுள்ளது. கால்பந்து தொடரின் குழு ஏச் பிரிவு ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் உராகுவையை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் ஸ்பெயின் அணி 7 புள்ளிகளுடன் குழு ஏச் பிரிவில் முதலிடத்தை பிடித்து நொக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் 4 முறை சாம்பியனான ஜெர்மனியை ஈக்குவாடாருடன் அமெரிக்காவை துருக்கியும் வீழ்த்தி அந்த அணிகளுக்கு அதிர்ச்சி அளித்தன. ஆனாலும் ஜெர்மனி அமெரிக்கா உள்ளிட்ட 8 அணிகள் நொக் அவுட் சுற்றுக்கு நேற்று முன்னேறியிருக்கின்றன. உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றில் அதிகமான பார்வையாளர்கள் மைதானத்துக்கு வந்த போட்டியாக நடப்பு சீசன் புதிய சாதனை படைத்துள்ளது. இதற்கு முன் 1994 அமெரிக்க உலகக்கோப்பை போட்டியில் மொத்தமாக 52 ஆட்டங்களுக்கு 35,87,539 ரசிகர்கள் சென்றதே அதிகபட்சமாக இருந்தது. தற்போது இந்த போட்டியில் 48வது ஆட்டம் அதாவது ஈக்குவாடர் ஜெர்மனிக்கு இடையிலான ஆட்டத்திலே அந்த எண்ணிக்கை முறியடிக்கப்பட்டது. அந்த ஆட்டம் வரை மைதானத்துக்கு சென்ற ரசிகர்களின் எண்ணிக்கை 36,5,357 பதிவாகியுள்ளது. பிஃபா உலகக்கிண்ண போட்டியின் நொக் அவுட் சுற்றுக்கு மெக்சிகோ தகுதி பெற்றதை கொண்டாட திரண்ட மக்கள் மீது கார் ஒன்று மோதியதில் 17 பேர் காயமடைந்தார்கள். நேற்று முன்தினம் மெக்சிகோ செக் குடியரசை 3-0 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோ வீழ்த்தியது. மெக்சிகோ அணியின் ஜெர்சிகளை அணிந்தபடி காபோ சென்ட் லூக்ஸ் நகரில் மக்கள் சாலைகளில் திரண்டு கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அப்போது கூட்டத்தில் புகுந்த கார் ஒன்று சுற்றியுள்ளவர்களை இடித்து தள்ளிவிட்டு சாலையோரம் இருந்த தடுப்பின் மீது மோதியது. சம்பவத்தை காட்டும் காணொளிகள் சமூக ஊடகத்தில் பரவி வருகின்றன. அதில் மக்கள் அந்த கருப்பு நிற காரை சூழ்ந்து கொண்டு அதனை குலுக்குவதை காண முடிந்தது. திடீரென்று காரின் ஓட்டுநர் வேகமாக முன்னோக்கி நகர்கிறார். காரின் முன் நின்றவர்கள் மீது மோதுகிறார். அதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பலரும் சாலையில் அடிபட்டு கிடப்பது காணொளிகளில் பதிவாகி இருந்தது. காரை ஓட்டிய நபர் கைது செய்யப்பட்டார். சம்பவம் குறித்து வருத்தம் தெரிவித்த லாஸ் காபோஸ் வட்டார மேயர் விசாரணை நிறைவு பெற்றதும் முழு விவரங்கள் பொதுமக்களுடன் பகிரப்படும் என்று குறிப்பிட்டார். உலகக்கிண்ண போட்டியின் குழுப்பிரிவில் வெளியாகின்ற அணிக்கு ஒவ்வொன்றுக்கும் $10 மில்லியன் கொடுக்கப்படுகிறது. உலகக்கிண்ண போட்டி விறுவிறுப்பாக நடைபெறுகிறது. சில அணிகள் போட்டியின் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிவிட்டன. சில அணிகள் குழு பிரிவில் போட்டியிலிருந்து வெளியேறிவிட்டன. ஆனால் அவை வெறுங்கைகளுடன் நாடு திரும்ப மாட்டாது. குழுப்பிரிவில் விளையாடினாலே அணிக்கு $10 மில்லியன் பரிசு தொகை வழங்கப்படுகிறது. போட்டிக்கு தயாராக 2.5 மில்லியன் மொத்தத்தில் பங்கெடுத்தாலே போதும், $12.5 மில்லியன் உறுதி. இதுவரை குழுப்பிரிவிலிருந்து போட்டியின் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும் 32 அணிகளுக்கு $11 மில்லியன் கிடைக்க இருக்கிறது. போட்டியில் எவ்வளவு காலம் ஒரு அணி நீடிக்கிறதோ அதன் பரிசு தொகையும் அதிகரித்துக் கொண்டே போகும். கிண்ணத்தை வெல்லும் அணிக்கு $50 மில்லியன் ரொக்கம் காத்திருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilodi.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். €1 இலங்கை பிரமதியில் $382.81, இந்திய பிரமதியில் $107.43, $1 இலங்கை பிரமதியில் $336.20, இந்திய பிரமதியில் $94.35, சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் $415.35, இந்திய பிரமதியில் $116.56, ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் $443.66, இந்திய பிரமதியில் $124.53, $1 இலங்கை பிரமதியில் $236.85, இந்திய பிரமதியில் $66.47. கேட்டது டிஆர்டி தமிழொலியின்

0: டிஆர்டி தமிழ் ஒலி
1: ஒலி. ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன்.
1: சுவிஸ் நேரம்.

0: இருப்பதுண்டோ.
1: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வானலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
0: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலை எழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டு.
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.

இன்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே மீண்டும் அன்பு வணக்கங்களுடன் சுவிஸ் நேரத்திலே இன்றும் தொடர்கின்றது. கலசம்

கனஸ்துக்கான பதில்கள் எப்பொழுதும் 2-2 எழுத்துக்களில் மாத்திரமே. கனஸ்துக்கான கேள்விகள் சோடியாக வரும். சோடியினுடைய முதல் பகுதிக்கு 2 எழுத்துக்களில் விடையை கண்டுபிடித்து, நீங்கள் கண்டுபிடித்திருக்கின்ற விடையின் 2 எழுத்துக்களிலிருந்து ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக அந்த சோடியினுடைய இறுதி பகுதிக்கான கேள்வியை நிறைவுக்கு கொண்டு வரலாம்.

அதே முதலில் ஏற்கனவே கேட்ட கேள்விகளில் இருந்து ஆரம்பிக்கலாம். பாட்டிக்கான மறு அழைப்பு ஆவது, பாட்டிக்கான மறு அழைப்பாவது.

பாட்டிக்கான மறு அழைப்பில் ஒலிப்பது. அதாவது பாட்டிக்கான இன்னொரு சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். பாட்டிக்கான மறு அழைப்பாக ஒலிப்பது.

கலசத்துக்கான பதில்கள் எப்பொழுதும் 2-2 எழுத்துக்களில் மாத்திரமே. பாட்டிக்கான மறு அழைப்பாக ஒலிப்பது.

0: நேரம் இரவு 11 மணி, ஐக்கராட்சியத்திலே 10 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கலசம். கலசத்துக்கான பதில்கள் எப்பொழுதும் 2-2 எழுத்துக்களில் மாத்திரமே. பாட்டிக்கான மறு அழைப்பில் ஒலிக்கக்கூடியது, பாட்டிக்கான மறு அழைப்பாக ஒலிக்கக்கூடியது. அதனுடைய மறுபகுதியையும் தருகின்றேன் உங்களுக்கு சில விடைகள். இது ஞாபகப்படுத்தும் ஏற்கனவே கேட்ட கேள்வி. இந்திய இலங்கையில் கைவிடப்பட்ட துணியில் இருந்த அளவுக்கானது. சரி, பைபரூடாக திருமதி ஜியானடிசன் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். என்ன மற்ற தொலைபேசிகள் வேலை செய்யலையா?
1: வணக்கம்.
0: மற்ற தொலைபேசி இலக்கங்கள் வேலை செய்யலையா?
1: தெரியல, நான் வைவர்லாம் நிற்கிறேன்.
0: சரியா, நீங்கள் அது முயற்சி செய்து பார்க்க இல்லையா? அங்கம்மா, அங்கே எதுக்கு பதில் சொல்ல போகிறீங்க? பாட்டிக்கான மறு அழைப்பில் ஒலிப்பது
1: பண்.
0: பாட்டிக்கான மறு அழைப்பு பண்ணன்றா பாட்டியை அழைக்கிற நீங்கள்?
1: பாட்டி கண்டு அங்கே இல்லை, இன்னும் திருப்பி செல்லும் நான்.
0: நான் நீங்கள் அதை காதுக்கு போடுறதே இன்னும் போடையில் போலட.
1: சொல்லுங்க.
0: பாட்டிக்கான மறு அழைப்பில் ஒலிப்பது பாட்டி. பாட்டி
1: பாட்டி
0: பாட்டி என்ன இப்ப இந்த கொண்டாட்டத்தை நினைக்காதீங்க, இது பாட்டி. எங்கட பாட்டிக்கான மறு அழைப்பில். அதுக்கு ரெண்டு இடத்திலே ஒரு சொல்லை கண்டுபிடிக்க வேணும். மற்றவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்களா அல்லது நித்திரைக்கு போயிட்டார்களா தெரியல. மீண்டும் சந்திப்போம். இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்களை வரவேற்று இணைத்துக் கொள்கிறோம். ஆயா என்பது சரியான பதில். இதற்கெனவே கேட்ட கேள்வி, இப்பொழுது உங்களுக்கு ஆவண்ணா ஜாவண்ணா தெரிந்திருக்கிறது. என்னென்ன தெரிஞ்சிருக்கு சொல்லுங்க. சரி, ஆகவே இப்பொழுது சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்திய இலங்கையில் கைவிடப்பட்ட துணியில் இருந்த அளவுக்கானது. இந்திய இலங்கையில் கைவிடப்பட்ட துணியில் இருந்த அளவுக்கானது. உங்களுக்கு ஆவண்ணா ஜாவண்ணா தெரிந்திருக்கிறது.
2: என்ன?
0: இந்திய இலங்கையில் கைவிடப்பட்ட துணியில் இருந்த அளவுக்கானது. பாட்டிக்கான மறு அழைப்பில் ஒலிப்பது என்று கேட்டிருந்தோம். அதற்கான விடையை அவர் கண்டுபிடித்திருந்தார். ஆவண்ணா ஜாவண்ணா. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். ரஜினி.
0: ரஜினி என்ன அவர்கள் சொல்லுங்கள். யார் என்பது சரியான பதில். இங்கு வானொலியில் நாங்கள் யார் வந்திருப்போம் என்று கேட்போம். ஆனா இந்திய இலங்கையில் கைவிடப்பட்ட துணியில் இருந்த அளவுக்கானது என்றுதான் சொன்னது. இப்ப எல்லாம் மாறிட்டு மீட்டர் கணக்கில் போயிட்டார்கள். சரியா? சரி. பண்டிதனுக்கும் மதுப்பிரியர்களுக்கும் பொதுவாக சொல்வது. பண்டிதனுக்கும் மதுப்பிரியர்களுக்கும் பொதுவாக சொல்வது. மதுப்பிரியர்களுக்கும் பொதுவாக சொல்வது.
1: தவறான
0: பதில். யார் என்பது பொருந்துதா கேள்விக்கு? இல்ல இல்ல, முதல் கேள்விக்கு நீங்க பதில் சொன்னால் போன கேள்விக்கு யார் என்று. சரி, இப்ப குரு என்பது தவறான பதில். மீண்டும் சந்திப்போம். நன்றி.

0: பண்டிதனுக்கும் மது பிரியர்களுக்கும் பொதுவாக சொல்வது. பண்டிதனுக்கும் மது பிரியர்களுக்கும் பொதுவாக சொல்வது. இப்பொழுது இரண்டு தொலைபேசி இலக்கங்கள் தான் வேலை செய்கிறது நினைக்கிறேன். 01 48 32 15 40 மற்றது வைபர். இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர்
1: வணக்கம்.
2: வணக்கம் தரிசன. நாம என்ன தேவி, யார் அந்த யோசிக்கவே இல்லை. சரியா தெரியல சொல்லி பாக்குறேன். போதை,
1: போதை என்பது பண்டிதருக்கு போதை என்று சொல்லுவீனம்மா.
0: சரியா, மீண்டும் சந்திப்போம். நன்றி.

0: பண்டிதனுக்கும் மது பிரியர்களுக்கும் பொதுவாக சொல்வது. பண்டிதனுக்கும் மது பிரியர்களுக்கும் பொதுவாக சொல்வது. சரி, அந்த சோடியனுடைய இறுதி பகுதியை தருகின்றேன். கற்பப்பையில் அடைக்கலம் தேடுவது. கற்பப்பையில் அடைக்கலம் தேடுவது. அந்த சோடியினுடைய இரண்டு கேள்விகளையும் தருகிறேன். இது ஏற்கனவே கேட்டு பதில் சொன்ன கேள்விகள். பண்டிதனுக்கும் மது பிரியர்களுக்கும் பொதுவாக சொல்வது. அதனுடைய மறுபகுதி, கற்பப்பையில் அடைக்கலம் தேடுவது. கற்பப்பையில் அடைக்கலம் தேடுவது. சரி, வந்திருப்போரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தர்சனா. கருவு என்று சொல்லி பாக்குறேன்.
0: கற்பப்பையில் அடைக்கலம் தேடுவது. கருவு என்பதும் சரியான பதில் தான். அதுக்கு இன்னொரு பதிலை தேடி சொல்லுங்கள் பார்க்கலாம். பொருத்தமான அதுக்கு
1: இன்னொரு
0: சிசு என்பது சரியான பதில். சிசு என்பது இப்பொழுது சரியான பதில். இப்பொழுது உங்களுக்கு சீனா சூனா தெரிந்திருக்கிறது. பண்டிதனுக்கும் மது பிரியர்களுக்கும் பொதுவாக சொல்வது. அவர்கள் இப்பொழுது கற்பப்பையில் அடைக்கலம் தேடுவது, சிசு என்ற பதில் வந்திருக்கிறது, சீனா சூனா வந்திருக்கிறது. இங்க இது பதில் சொல்லுங்க பார்ப்போம். பண்டிதனுக்கும் மது பிரியர்களுக்கும் பொதுவாக சொல்வது. பண்டிதனுக்கும் மது பிரியர்களுக்கும் பொதுவாக சொல்வது. சரி, இதில் இருந்து யோசிக்காமல் அங்கிருந்து யோசிச்சு விட்டு பின்னர் வந்து சொல்லுங்கள். இங்கே வாண்டுகளே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். நான் ரஜினி என்றேன்.
0: இப்போ சைவர் ஒன்பதும் வேலை செய்யுது
2: என்ன தெரியல. நான்
0: அது வேலை செய்யுது. பண்டிதனுக்கும் மது பிரியர்களுக்கும் பொதுவாக சொல்வது. உங்களுக்கு சீனா சூனா தெரிந்திருக்கிறது. கற்பப்பையில் அடைக்கலம் தேடுவது.
2: சுதி
0: என் பண்டிதருக்கு சுதி தேவியா?
2: எல்லாம் குடிக்கிற சுதி பாடுவேன்.
0: ஆ, பண்டிதனுக்கும் மது பிரியர்களுக்கும் பொதுவாக சொல்வது. சீனா சூனா தெரிந்திருக்கிறது. வராது. பண்டிதருக்கு ஒரு பழமொழியும் இருக்குது தொடர்பு. சரி, நன்றி. சரி, இங்க தொடர்ந்து காத்திருந்தால் அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: பசி.
0: பசியா?
3: ஓ,
0: பண்டிதனுக்கும் மது பிரியர்களுக்கும் பொதுவாக சொல்வது பசி. அதுக்கு பண்டிதர் எல்லாம் நீங்க சொல்ற பானா சீனா பொருந்தக்கூடியதா இருந்தாலும் நான் வச்சிருக்கிற விடைக்கு கொஞ்சம் நெருங்கி இருக்கிறீங்க. பண்டிதன் ஆகுறதுக்கு அவருக்கு இது தேவை, மது பிரியர்களுக்கு விரிவாரத்துக்கு இது தேவை.
4: ஓரளவுக்கு
0: பரவாயில்ல. கோகுலன் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். கோகுலன் நகுலீஸ்வரன் என்று பெயர் விழுகிறது. வந்திருப்பவர்
5: வணக்கம்.
0: கதியும் அல்ல, இது மிக இலகுவானது. பண்டிதனுக்கும் மது பிரியர்களுக்கும் பொதுவாக சொல்வது. மிக மிக இலகுவானது. அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் என்று சொல்லி பாக்குறேன்.
0: இப்ப அவ சொன்னவா இல்ல, லண்டன்ல இருந்தணைந்து என்ன பதில் சொல்லி இருந்தார்? இல்ல, அவர் சொன்னதை இங்க ஏழு மாட்டா சொல்லுங்க. அப்போ சீனா வரத்தக்கிறாய் சொல்லி இருந்தார்.
6: பசி
0: என்று சொல்லி இருந்தவா?
6: பண்டிதனுக்கும்
0: பிறந்தவிடம் மத பிரியர்களுக்கும் பொதுவாக சொல்வார்கள். சிந்திச்சு பதில் சொல்லுங்கள். இங்க தொடர்ந்து ஞானடேசன் அவர்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா? சீனா வரமண்டு சொல்லி இருக்கிறேன். அவன் நீங்க ஒரே ஒரு எழுத்து தான் போட வேணும். அப்படியே சிறையுங்கள். நன்றி. அது தவறான பதில். இங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம்
0: ரஞ்சனியன். இப்ப சொல்லுங்க, அப்ப பண்டிதருக்கும் இது பொருந்தக்கூடிய மாதிரி சிறை என்பது தவறான பதில். பண்டிதருக்கு ஒரு பழமொழியும் இருக்கு இது
4: தொடர்பாக.
0: என்ன செய்ய வேணும் கற்றலுக்கு? சீனா வரக்கூடியதா யோசிச்சு சொல்லுங்க. ஒரே ஒரு எழுத்து தான் நீங்க கண்டுபிடிக்க வேணும். கஷ்டப்படுறீங்க, அதான் சொல்லித்தான் சரியா. அவ இங்க தொடர்ந்து மேரி என்பவர் வந்திருக்கிறார், அவரையும் பிறவை நினைத்துக் கொள்கிறோம்.
5: வணக்கம்.
0: வணக்கம்.
5: நீங்க அந்த பழமொழி சொன்னபடியால நான் வாசி என்று சொல்லி
0: பார்த்தேன். கண்டது கற்க பண்டிதன் ஆவான் என்ற வாசிக்க பண்டிதன் மது பிரியர்களை வாசிக்க சொல்லி சொல்றது பெருசா கஷ்டப்படுறது
5: சொல்ற
0: மது பிரியர்கள் வாசிக்கிற நல்லா வாய் பண்டிதன் அது வந்து அவருக்கு கற்கிறதுக்கு வாசிக்க வேணும். மது பிரியர்களும் நல்லா வாசிப்பார்கள். சரியா? மது பிரியர்கள் நல்லா வாசிப்பார்கள். இல்ல, தண்ணிய வந்து நல்லா குடிக்கிறார்களே சொல்லி நல்லா வாசிக்கிறார். அவர் ரெண்டு அளவுக்கு அதிகமாக குடிக்கிறார்களே எல்லாம் சொல்லி நல்லா வாசிக்கிறார். அவர் ரெண்டு சரியா? இப்ப அடுத்த சொல்லிய திரட்டா
5: சொல்லுங்க.
0: அழிவுக்கான செயலிலும் சமூக ஒழுக்கத்திலும் வரக்கூடியது. அழிவுக்கான செயலிலும் சமூக ஒழுக்கத்திலும் வரக்கூடியது. அழிவுக்கான செயலிலும் சமூக ஒழுக்கத்திலும் வரக்கூடியது. இது புதிய கேள்வி. பழைய கேள்விய
5: நெறி
0: என்பது தவறான பதில். இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரிடம் போகலாம். வந்திருப்போம். வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம். வாசிக்கிறது நல்லா வாசிச்சு கொண்டே இருப்பினான். நித்திரைக்கு போக மட்டும் மயங்கி விழு மட்டும்
7: வாசிப்பினான்.
0: சரி, இப்ப சொல்லுங்க. அப்ப அழிவுக்கான செயலிலும் சமூக ஒழுக்கத்திலும் வரக்கூடியது. அழிவுக்கான செயலிலும் சமூக ஒழுக்கத்திலும் வரக்கூடியது. இது புதிய கேள்வி.
7: சமூக ஒழுக்கத்திலும் வரக்கூடியது.
0: ஆமாம். அழிவுக்கான செயலிலும் சமூக ஒழுக்கத்திலும் வரக்கூடியது.
7: நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

0: காலையில் சிரிக்க சிந்திக்க வைக்கும் கலை நிகழ்வுகள். உங்கள் இல்லத்துக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களையும் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளவும்.
1: தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482 மூட்டி லவ்சான் 0541-79-77-11-712 தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34 கல்வி கண்ணை திறந்த வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: நிலைய கலை நேரம் இரவு 11:22 ஐக்கியராட்சியத்திலே 10:22 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கலசம். கலசத்துக்கான பதில்கள் எப்பொழுதும் 2 எழுத்துக்களில் மாத்திரமே. அழிவுக்கான செயலிலும் சமூக ஒழுக்கத்திலும் வரக்கூடியது. அழிவுக்கான செயலிலும் சமூக ஒழுக்கத்திலும் வரக்கூடியது. முதலில் வந்திருக்கின்ற நேரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சரி, அவரது தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே தொடர்ந்து காத்திருந்தால் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: கமலவணி அவர்கள் சொல்லுங்கள், பார்க்கலாம். தடியா? எது? அழிவுக்கான செயலும் சமூக ஒழுக்கத்தில என்னண்டு தடவரம் நன்றி. இங்கு வைபரோடாக திருமதி ஜியானடிசன் அவர்கள் காத்திருக்கின்றார். வணக்கம் ஜியானடிசன் அவர்கள், பேசுங்கள்.
3: மழை என்று சொல்லி பாருங்க.
0: மழை இன்றைக்கு வர மாதிரி தான் கிடக்கு, ஆனா விடையாக வரே இல்லை. சரி, நன்றி
3: நன்றி
0: நன்றி. கேள்விய அவதானமாக பாருங்கள். அழிவுக்கான செயலிலும் சமூக ஒழுக்கத்திலும் வரக்கூடியது. இங்க வந்திருக்கின்ற அடுத்த நீரை பார்க்கலாம். வணக்கம். அடுத்த நீரை பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம். நானும் கேடோட நின்றேன்.
0: கேட்ட விட நல்ல பொருத்தமான பதில். அழிவுக்கான செயலிலும் சமூக ஒழுக்கத்திலும் வரக்கூடியது. இப்ப இப்ப நான் சரி உங்களுக்கு உதவி செய்யறேன். இப்ப உங்கள்கிட்ட இருக்கு. வெயில் காலம் என்ன செய்யறீங்களோ தெரியாதான். சாதாரணமாக இருக்கும் நினைக்கிறேன். வெயில் காலம் வேண்டா என்ன செய்யறீங்க தெரியாதான். சாதாரணமாக இருக்கும்
4: நினைக்கிறேன்.
0: வெயில் காலம் வேண்டபடியாலே என்ன மாதிரி தெரியலையே, ஆனா சாதாரணமாக இருக்கும் நினைக்கிறேன். எங்க இப்பாவது சொல்லுங்களேன். வெயில் காலம் வந்தபடியாலே என்ன செய்யறீங்க தெரியல, ஆனாலும் இருக்கும் நினைக்கிறேன் சொல்லுங்க. அழிவுக்கான செயலிலும் சமூக ஒழுக்கத்திலும் பெறக்கூடியது. உடை என்பது சரியான உடைக்கிறது வந்து அழிவுக்கான செயல் வந்து உடைக்கிறது. சமூக ஒழுக்கத்துல வந்து எல்லாரும் உடை போட்டு தான் வெளியில வர வேணும் என்றது சமூக ஒழுக்கமாக பின்பற்றப்படுகிறது. உடை அது நீங்க வேறு எங்கெல்லாம் என்ன மாதிரி முட்டாளா சிந்திக்காமல் நீங்க பண்டிதராக சிந்திக்கிறபடியாலதான் நான் முட்டாள் சொல்ல வேண்டி வந்தது.
5: இங்க என்றாலும் இங்க அந்த குளிருக்கும் குளிருக்கும் வெயிலுக்கும் ஒரு இடம்
0: தெரிகிறது. இதில் ஒரு எழுத்தை அடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக இருக்கும் வாங்கு அல்ல, அறிவியலில் தெளிவு பெற வாங்குவது இதுவா? இருக்கும் வாங்கல்ல, அறிவியலில் தெளிவு பெற வாங்குவது இதுவா? இருக்கும் வாங்கு, வாங்கில இருக்க இல்லையா நீங்க? இருக்கும், அதாவது உட்காருகின்ற வாங்கு அல்ல, அறிவியலில் தெளிவு பெற வாங்குவது இதுவா? உங்களுக்கு ஊனா டையன்னா தெரிஞ்சிருக்கிறது.
5: அப்ப என்ன இது? அது சரியா தெரியல. உதயோ
0: இல்ல. நன்றி.
5: உதவுன்றது
0: இல்ல. நன்றி. சரி, நீங்கள் நான் சொன்னதை உதவியை வச்சுத்தான் இதை அந்த வாங்கு வாங்கித்தான் இப்பொழுது பதில் சொல்லியிருந்தீங்க. சரி, இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேர் அவர் விடவிட்டு சென்றிருக்கிறார். இங்கே தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம். ரஜினி என்ற.
0: ரஜினி என்ன சொல்லுங்கள். அழிவுக்கானது நான் எத்திரியும் திருப்பி திருப்பி திருப்பி கீரல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி சொல்லி கொண்டிருந்தேன். நீங்க கண்டுபிடிக்கல. அழிவுக்கான செயலிலும் சமூக ஒழுக்கத்திலும் பெறக்கூடியது உடை.
6: மற்றதுக்கு
0: அதுதான் இப்ப நான் சொன்ன, அதாவது அவருக்கு சொன்ன, நான் சொன்ன இதனை வச்சு அவர் வாங்கினபடியால் தான் பதில் சொன்னவர் என்று சொன்னால் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இருக்கும் வாங்கல்ல, அறிவியலில் தெளிவுற வாங்குவது இதுவா? உங்களுக்கு ஊனா டையன்னா தெரிஞ்சிருக்கு.
1: வணக்கம்.
0: அதாவது நீங்க உட்கார வாங்கல்ல, அறிவியலில் தெளிவு பெற வாங்குவது இதுவா? உட்கார உட வந்துட்டு, அழிவுக்கான செயலும் சமூக ஒழுக்கத்திலும் பெறக்கூடியது உடை. அழிவுண்டா உடைக்கிறது, அழிவு சமூக ஒழுக்கத்துக்கு உடை போடுவார்கள் அந்த பகுதியிலே. ஊனா டையன்னா, இப்ப வந்து ஊனா டையன்னாவில இருந்து ஒரு எழுத்து எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இருக்கு உட்காரம் வாங்கல்ல, அறிவியலில் தெளிவு பெற வாங்குவது இதுவா? உதய அறிவு பெறதுக்கு உதயா வாங்க வேண்டும். தவறு, நன்றி. இங்கே வைபர் ஊடாக ஜியானடிசன் அவர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜியானடிசன் அவர்கள் சொல்லுங்கள். என்னண்டு ஊனா டையன்னா இல்ல அவரவா? கடை இல்ல. சரி, நன்றி. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயர் வணக்கம். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க என்ன மாதிரி முட்டாளாக சிந்திக்கீங்கன்றா தான் பதில் சொல்லலாம். முட்டாளாக சிந்தித்து பதில் சொல்லுங்கள்.

0: நல்லா படிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க முட்டாளுங்க முட்டாளுங்க.
1: நேரம் இரவு 11:32, ஐக்கராட்சியத்திலே இரவு 10:32. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கலசம். ஆகவே இரண்டு எழுத்துக்களில் மாத்திரம் விடையை சிந்தியுங்கள். இப்பொழுது நீங்கள் ஒரே ஒரு எழுத்தை மாத்திரம்தான் கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது ஏற்கனவே கேட்டிருந்த கேள்வியான அழிவுக்கான செயலிலும் சமூக ஒழுக்கத்திலும் வரக்கூடியது என்று கேட்டிருந்தோம். அதற்கான பதிலாக உடை வந்திருந்தது, ஊனா டையன்னா. இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக இருக்கும், அதாவது உட்காருகின்ற வாங்கல்ல அறிவியலில் தெளிவுபெற வாங்குவது இதுவா என்று கேட்டிருந்தோம். இதற்கான பதிலை சொல்வதற்காக நீண்ட நேரமாக வைபரூடாக காத்திருப்பவரை தொடர்ந்து ஏனைய நேர்களிடம் செல்லலாம். வைபரூடாக வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம். தடை,
1: தடை என்பது தவறான பதில். இருக்கிறதுக்கான வாங்கு அல்ல, அறிவியலில் தெளிவுபெற வாங்குவது இதுவா என்று கேட்டிருந்தேன். இன்னும் பதில் வரவில்லை, பார்க்கலாம். இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயர் அவரும் பதில் வரவில்லை என்பதோடு காணாமல் போய்விட்டார். தொடர்ந்து வைபரூடாக வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம், வைபரூடாக இணைந்திருக்கிறீங்க, சொல்லுங்க மேரி அவர்கள். எங்கே வைபரூடாக இணைந்திருக்கிறீர்கள், பதிலை சொல்லுங்கள்.
2: அது உள் வாங்க இல்ல நான் சரியா?
1: இப்ப வாங்கிட்டீங்க.
2: இப்ப வாங்கி,
1: இப்ப வாங்கினபடியால பதிலும் சரியா வந்திருக்கு. அறிவியல்ல உள்வாங்கிறது முக்கியம். பொருத்தமா இருக்கா கேள்வி?
2: இல்ல இல்ல,
1: பொருத்தம் இல்லையா?
2: நாங்கள் சரியா உள்வாங்காமல் தான் பிரச்சனை.
1: அதான் இப்ப கேள்வி பொருந்தது இல்ல. தெரிஞ்ச கேள்விதான். வா என்பது அழைப்பாக இருந்தால் வேகத்தை காட்ட இடம் பெறுவது. வா என்பது, வா என்பது அழைப்பாக இருந்தால் வேகத்தை காட்ட இடம் பெறுவது. வா என்பது அழைப்பாக இருந்தால் வேகத்தை காட்ட இடம் பெறுவது. வா என்பது அழைப்பா. நீங்க வந்து எந்த முட்டாள்தனமா நினைச்சு சிந்தியுங்க. அறிவியல் ரீதியான கேள்விகள் இல்லை, இது ஒரு முட்டாள் தயாரிச்ச கேள்வியாக நினைச்சு பதில் சொல்லுங்க. முட்டாள் தயாரிக்கிற கேள்விக்கு தான் பதில் சொல்ல வாரீங்க. அவன் முட்டாளா
2: சிந்திச்சுதான்
1: இல்ல. வா என்பது அழைப்பாக இருந்தால் வேகத்தை காட்ட இடம் பெறுவது. சரியா, நன்றி. சரி, இங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயரை பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜினி.
1: ராஜினி அவர்கள் கவனமாக கேள்வியை உள்ளார்.
3: முதல் இதுக்கு ரெண்டாவது வந்து டாடைக்கு பண்ணிட்டது.
1: அதான் இப்ப சொல்லி முடிச்ச நான்.
3: என்ன சொன்னீங்க?
1: உள்வாங்க வேணும். நான் சொல்றத உள்வாங்காததாலாம் இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. சரி, இப்ப புது கேள்வி.
3: வேற
1: கேள்வியாக உள்வாங்க இல்ல. சரியா, இப்ப கவனமாக கேளுங்கள். வா என்பது அழைப்பாக இருந்தால் வேகத்தை காட்ட இடம் பெறுவது. வா என்பது அழைப்பாக இருந்தால் வேகத்தை காட்ட இடம் பெறுவது. வா என்பது அழைப்பாக இருந்தால் வேகத்தை காட்ட இடம் பெறுவது. ஓடுறது கிட்ட நெருங்கிட்டீங்க, ஒரு சின்ன மாற்றம் செய்ய வேணும். வா என்பது அழைப்பாக இருந்தால் வேகத்தை காட்ட இடம் பெறுவது. பாவனாவோட இணைய வேணும். ஓடுவா என்று சொல்றீல்ல. இப்ப உள்வாங்கி இருக்கிறீங்க. அந்த வாவோட வாவன்னாவோட இணைய ஓடுவா என்று சொல்றீல்ல. ஓடுவா என்று சொல்றீல்ல.
3: நன்றி, வணக்கம்.
4: சரி, மிக இலகுவானது, பதில் சொல்ல போகிறீங்க, கவலையாக இருக்கு. சரி, இங்கே இங்கே நான் அந்த இதில் இருந்து வர நிப்பாட்டி விட்டுறேன். இங்கே தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம். வாயும் இல்லை, அவர் சொன்னது சரி, அதில் ஒரு சின்ன மேட்டம் செய்திருக்க வேண்டும். இங்கே வைபரூடாக ஜெயநடேசன் அவர்கள் காத்திருக்கிறார். ஜெயநடேசன் அவர்கள் சொல்லுங்கள். ஓடிவா, ஓடிவான்னு தான் சொல்றது, ஓடுவான்னு சொல்றீங்க, ஓடிவா. ஓவன்னா டீனா தெரிந்திருக்கிறது, இதில் ஓவன்னா டீனா தெரிந்திருக்கிறது, இதில் ஒரு எழுத்தை எடுத்து இன்னொரு எழுத்தை இணைப்பதன் ஊடாக வெட்டும் கத்தி அல்ல, உறவுக்கான கத்தி. வெட்டும் கத்தி அல்ல, உறவுக்கான கத்தி. உங்களுக்கு ஓவன்னா டீனா தெரிந்திருக்கிறது, வெட்டும் கத்தி அல்ல, உறவுக்கான கத்தி. வெட்டும் கத்தி அல்ல, உறவுக்கான கத்தி. உங்களுக்கு ஓவன்னா டீனா தெரிந்திருக்கிறது. சரி, சிந்தித்து விட்டு மீண்டும் வாருங்கள். இங்கே தொடர்ந்து காத்திருந்தால் அடுத்த நேரிடம் செல்லாம். வந்திருப்போம், வணக்கம். நீங்க ஓடித்தான் வந்தீங்க, ஆனா சரி, வரை
3: கணவனுடைய
4: சகோதரனின் மனைவி, கணவனுடைய சகோதரனின் மனைவிய ஊரகத்தி என்று சொல்வார்கள். சரியா? சரியாவே. அடுத்த சோடிக்குள் போகலாம். உண்ணும் களியல்ல, கால வைக்க தடையாகவும் வரக்கூடிய களி. உண்ணும் களியல்ல, கால வைக்க தடையாகவும் வரக்கூடிய களி. உண்ணும் களியல்ல, கால வைக்க தடையாகவும் வரக்கூடிய களி. சரியா, நன்றி. சரி, இங்கே தொடர்ந்து வைபரூடாக மீண்டும் ஜானடேசன் அவர்கள் தான். அங்கே ஜானடேசன் அவர்கள் சொல்லுங்கள்.
5: என்ன
4: மண்ணா? இது உண்ணும் களியல்ல, கால வைக்க தடையாகவும் வரக்கூடிய களி. களியோட அந்த சொல்லு வர வேணும், அந்த ரெண்டெழுத்து சொல்லி களியோட பொருந்த வேணும். சரி, நன்றி. சரி, இங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் தர்சனா.
4: வணக்கம். தடையாகவும் வரக்கூடிய, இப்ப உங்களுக்கு நடக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குல்ல, அதை வச்சு சொல்லுங்க. அப்போ உண்ணும் களியல்ல, கால வைக்க தடையாகவும் வரக்கூடிய களி. உண்ணும் களியல்ல, கால வைக்க தடையாகவும் வரக்கூடிய களி. சரியா, அது உங்களுக்கு கால் பிரச்சனை உள்ளவர்கள் சிந்திச்சு பதில் சொல்லுங்கள். சரி, அதன் அடுத்த பகுதியை தருகிறேன். என்னென்ற இந்த சொல்லு நீங்கள் வேறு எங்கே போகிறீர்கள்? நாலாம் வேற்றுமை உருவுடன் சேர்ந்து விட்டால் உங்களுக்கான உரிமையாவது. நாலாம் வேற்றுமையுடன் சேர்ந்து விட்டால் உங்களுக்கான உரிமையாவது. நாலாம் வேற்றுமை உருவுடன் சேர்ந்து விட்டால் உங்களுக்கான உரிமையாவது. நாலாம் வேற்றுமை உருவிட, அதாவது அந்த சோடியினுடைய மறுபகுதி. நான் நித்தன் அதை கண்டுபிடித்துத்தான் நீங்கள் இலகுவாக இதை கண்டுபிடிக்கலாம் என்று, ஆனால் அதை கண்டுபிடிக்க கஷ்டப்படுறபடியால் இதை கண்டுபிடித்து அதை கண்டுபிடியுங்கள். நாலாம் வேற்றுமை உருவுடன் சேர்ந்து விட்டால் உங்களுக்கான உரிமை ஆவது. நாலாம் வேற்றுமை உருவுடன் சேர்ந்து விட்டால் உங்களுக்கான உரிமை ஆவது. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நீர், வணக்கம். நாலாம் வேற்றுமை உருவுடன் சேர்ந்து விட்டால் உங்களுக்கான உரிமையாவது. நாலாம் வேற்றுமை உருவுடன் சேர்ந்து விட்டால் உங்களுக்கான உரிமையாவது. நாலாம் வேற்றுமை உருவுடன் சேர்ந்து விட்டால், ஏண்டா பலருக்கு நாலாம் வேற்றுமை உருவுன்றது தெரியாமல் இருக்குன்னு சொல்லி விடுங்க. அது என்ன நாலாம் வேற்றுமை உருவம்? எனக்கு இது வாழ்க்கையில மறக்க முடியாது. குரலை மாத்தி கூட சொல்லி விட்டு கணபதி பிள்ளை டீச்சர் ரெண்டு விளாலி வச்சிருந்தவா படிப்பிச்சவா வசாவில உங்களுக்கான உரிமையாவது, உங்களுக்கான உரிமையாவது, கூடுதலாக உலகத்தில் உள்ள அனைவருக்குமே உரிமையாவது. நாலாம்
3: வேற்றுமை
4: இல்ல குடியுரிமை என்றா இல்ல, கூனா வரை இல்லையா, கூனாவோட சீரம் இல்ல அவன் மீண்டும் ஜியானடிசன் அவர்கள் இங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜியானடிசன் அவர்கள் ஆமாம், உங்களோட உரிமையா இருக்கும் அது, உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இது ஒரு
2: உரிமை.
4: தெரிஞ்சு கொண்டு வாங்க, இவ்வளவு இலகுவா இருக்கும் என்று பிறகு சொல்லுவீர்கள். இங்கே வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம். சரி, அவர் இலகு வந்தவுடனே காணா போயிட்டார், தொடர்ந்து காத்திருப்பார். வணக்கம்.
5: வணக்கம் ராஜினி.
4: ராஜினி அவர்கள் சொல்லுங்கள். நாலாம் வேற்றுமையுடன் சேர்ந்து விட்டால் உங்களுக்கான உரிமையாவது, அந்த ரெண்டெழுத்து கூனாவோட சேர வேணும். சரி, சிந்திச்சு வாருங்கள். இங்கே தொடர்ந்து வந்த வைபரூடாக வந்திருப்பவர் வணக்கம். அதாவது கூனா வந்து மூன்றாவது எழுத்தா இருக்கும் கூனா, அதுக்கு முதல் உள்ள ரெண்டு எழுத்த கண்டுபிடிக்க வேணும். கூனா வந்து மூன்றாவது எழுத்து, அதுக்கு முதல் கூனாவுக்கு முதல் வார ரெண்டு எழுத்த கண்டுபிடிக்க வேணும். அது உங்களோட உரிமையா இருக்க வேணும். இல்ல. சரி, நீங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம். உருவுடன் சேர்ந்து விட்டால் உங்களுக்கான உரிமையாவது வாக்கு, பாவன்னா இக்கன்னா தெரிந்திருக்கிறது. உண்ணும் களி அல்ல, கால வைக்க தடியாகவும் வரக்கூடிய களி. கால வைக்க தடியாக வரக்கூடிய களி, களிக்கு முதல் வார ரெண்டு எழுத்துக்களை கண்டுபிடிக்க வேணும். இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஒரே ஒரு எழுத்து மாத்திரம்தான். இரண்டாம் உங்களுக்கு பாவன்னாவும் இக்கன்னாவும் தெரிந்திருக்கிறது, அதில் ஒன்று எடுத்து இன்னொரு எழுத்தை மாத்திரம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். உண்ணும் களி அல்ல, கால வைக்க தடையாகவும் வரக்கூடிய களி. அதாவது கால நடக்க முடியாதாக்கள் சொல்லக்கூடிய களி இது.
5: சரி, மீண்டும் வர.
4: சரியா, நன்றி.

0: தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். சிந்தியுங்கள். இப்பொழுது ஜானடிசன் அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்
1: நினைக்கிறேன்.
0: மக்களி தெரியுமா? மக்கண்டா தெரியுமா? உங்களுக்கு கால பாத மக்களிச்சிருக்கா? இப்போ எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, இந்த 4 மணி எண்ணுமழுத்து நிகழ்ச்சியில இந்த சொல்லு போட்ட ஞாபகம் இருக்கு.
1: மக்களிக்கிறதாண்டு கேட்டுருக்கிறீங்களா?
0: அதான்டா நீங்க கேள்விய கேட்டு கண்டுபிடிச்சு விடுங்க. சரி, இப்ப புதிய சோடி கவனமாக கிளீங்க. மக்களிக்கிறது கால் நடக்க இல்லாமல் இருக்கிறத மக்களிக்கிறான் சொல்றது. சரி, இப்ப இதற்கு சொல்லுங்க. அப்போ எரியக்கூடிய கல் அல்ல, எரிய வைக்கும் கல். எரியக்கூடிய கல் அல்ல, எரிய வைக்கும் கல். எரியக்கூடிய கல் அல்ல, எரிய வைக்கும் கல். கல்லுக்கு முன்னால ரெண்டு எழுத்து வர வேணும்.
1: மகள்.
0: எரியக்கூடிய கல் அல்ல, எரிய வைக்கும் கல்.
1: ஜோசி.
0: சரியா?

0: கேள்வி கொஞ்சம் கஷ்டமான கேள்வி என்று நினைக்கிறேன். நான் புதிய சோடிக்குள் நுழைகிறேன். ஆவே தேவதாசியில் உள்ள தாசி அல்ல இது, போடக்கூடிய தாசி இது, புதிய சோடி தேவதாசியில் உள்ள தாசி அல்ல இது, போடக்கூடிய தாசி புதிய சோடி தேவதாசியில் உள்ள தாசி அல்ல இது, போடக்கூடிய தாசி தேவதாசியில் உள்ள தாசி அல்ல இது, போடக்கூடிய தாசி. இங்கே வந்திருக்கின்ற நேரை பார்க்கலாம். வணக்கம்.
1: ரஜினி அண்ணன்
0: இதுக்கு சொல்லுங்க. தேவதாசியில் உள்ள தாசி
1: முதலுக்கு சொல்லி பாக்குறது மக்கள் வருவான்.
0: மக்களா? மக்கள் என்ன சொல்லுங்க.
1: சரியா சொல்லி பாக்குறது
0: மக்கள் என்பதுதான் சரியானது. மக்கள் என்றா கெட்டு போனது, கெட்டு போனதை மக்கள் என்று சொல்வார்கள். உக்கி
1: போனதை
0: மக்கி போன காகிதம் என்று சொல்வார்கள். மற்றது இந்த வைக்கோல் வந்து உக்கி போன வைக்கல மாட்டுக்கு போடப்படாது சொல்வார்கள். அடுத்து அது அது இந்த சோடியை சொல்லுவா இல்ல அது இந்த சோடியின் மறுபோதியை தருகிறேன். வெட்டும் கத்தியிலும் விழுந்து விடுவது. அது புதிய சோடி. அதுக்கு முதல்ல இப்ப மக்களுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்ப அந்த சோடியை கண்டுபிடிக்க தானே வேணும். வெட்டும் கத்தியிலும் விழுந்து விடுவது உங்களுக்கு மானா இக்கன்னா தெரிந்திருக்கிறது. விழுந்து விடுவது.
1: மழை
0: என்பது தவறான பதில். இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம். மக்களோடு போயிருக்கிறார் போல நடக்க. இங்கே ஜானடிசன் அவர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு மக்கள் தெரிந்திருக்கிறது, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மக்கள் மானாக்கண்ணா, மக்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கெட்டு போன அதை சொல்றது மக்கள். இப்ப சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு மானா இக்கன்னா தெரிந்திருக்கிற வெட்டும் கத்தியிலும் விழுந்து விடுவது. உங்களுக்கு மானா இக்கன்னா தெரிந்திருக்கிறது. தெரியுதா? தெரியலையா?
2: தெரியல.
0: சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். ரஜினி.
0: ரஜினி அண்ணன் சொல்லுங்கள்.
1: மழு
0: மழு
1: அந்த உடை வந்து மழுன்னு சொல்றேன்.
0: எதுக்கு?
1: ரெண்டாவது மக்கள் இருந்து
0: மழுவா? அதை விட இன்னொரு பொருத்தமானது இருக்கு
1: சொல்றேன். மழுவா போச்சுண்டா அந்த தீட்டாமல் இதா போயிடும்.
0: அதுக்கு அதுக்கு என்ன செய்ய வேணும்? அதை வீழ்த்துறது
1: சரியான.
0: அடுத்த புதிய சொடிக்குள்ள போவோம். தேவதாசியில் உள்ள தாசி அல்ல இது,
1: சொல்றீங்க.
0: இது நான் வச்சிருக்கிறது, அதுக்கு மணி என்று வச்சிருந்தேன் நான். வெட்டுங்க தீரம் விழுந்து விடுவது. மனை விழுந்தாத்தான் மன விழுந்தாத்தான் அதை தீட்டவனும். கத்தி மன விழு மழுங்கி விட்டது, பட்டறையில் தேய்க்கவனும். சரி சரி, இப்ப இதுக்கு சொல்லுங்க. அப்போ புதிய சோடி புதிய சோடி சொல்லுங்க. அப்போ தேவதாசியில் உள்ள தாசி அல்ல இது, போடக்கூடிய தாசி தேவதாசியில் உள்ள தாசி அல்ல இது, போடக்கூடிய தாசி கடுதாசி என்பது சரியான பதில். உங்களுக்கு கானா டூனா தெரிந்திருக்கிறது. சேரியில் வாழும் மக்களும் நடத்தக்கூடிய கேட்கக்கூடியது இதுவா? உங்களுக்கு கானா டூனா தெரிந்திருக்கிறது. நடத்தக்கூடிய கேட்கக்கூடியதும் இதுவா? ரெண்டு எழுத்துக்கள் மாத்திரம் எங்களுக்கு தேவை. சேரியில் வாழும் மக்களும் நடத்தக்கூடிய கேட்கக்கூடியது இதுவா? எங்களுக்கு ரெண்டு எழுத்து மாத்திரம் தேவை. அதுக்கு பின்னால் ரெண்டு எழுத்து சேர வேணும். சரி, நன்றி. சரி, இங்கே தொடர்ந்து காத்திருந்தால் அடுத்த நேர் வணக்கம். சரி, அவராக தொடர்ந்து துண்டித்துக் கொண்டார். வைபர்ல ஜானடிசன் அவர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். பகட்டு என்பது கணக்கு.

0: சொல்லி வருகுது.
1: மூன்று சொல்லணும்
0: கடுதாசி. நான் எப்போ ரெண்டு ரெண்டு ரெண்டு இல்லை சொல்லி கொண்டு வரேன். அது இல்லையே, நான் சொன்ன என்ன, தேவதாசியில் உள்ள தாசி அல்ல, இது போடக்கூடிய தாசி. அவை ரெண்டு எழுத்து தான் கண்டுபிடிக்க வேணும். இப்ப வந்து சேதியில் வாழும் மக்களும் நடத்தக்கூடிய கேட்கக்கூடியது இதுவா? சேதியில், சேதியில் வாழும் மக்களும் நடத்தக்கூடிய கேட்கக்கூடியது இதுவா? சேதியில் சேரியில் வாழும் மக்களும் நடத்தக்கூடிய கேட்கக்கூடியது இதுவா? உங்களுக்கு ரெண்டு எழுத்து சேரிக்கு முதலாக கண்டுபிடிக்க வேணும். சரி சரி, மீண்டும் சந்திப்போம். இங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் தர்சன்.
0: வணக்கம், சொல்லுங்க. சேரியில் வாழும், சேரியோட பொருந்தவனும் கலைச்சேரி என்று சொல்றேன் இல்லையே, சேரியில் வாழும் மக்களும் நடத்தக்கூடியது கேட்கக்கூடியது இதுவா? சரி, மிக இலவானது, இவ்வளவு முயற்சி செய்த நீங்க சொல்லிட்டு போங்க. சரியா, இங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம், ரஜினி என்றன்.
0: ரஜினி என்றன், இப்ப சொல்லுங்க. அப்போ கச்சேரி என்பது சரியான பதில். சரியா, கஷ்டப்படுறார்கள், என்ன செய்யறது?
3: நான்
0: இது வளமையா கேக்குற மாதிரி தானே கேட்டுக்கொண்டு வரேன். என்னோட கேள்வி ஒன்று தந்து நிறைவுக்கு வருவோம். பறை அடிக்கும் பறை அல்ல, சரியா, பாதுகாக்கும் பறை.
3: பறை அடிக்கும் பறை அல்ல,
0: அடிக்க, அதாவது அடிக்கும் பறை அல்ல, பாதுகாக்கும் பறை. அடிக்கும் பறை அல்ல, பாதுகாக்கும் பறை.
3: பாதுகாக்கும் பறை.
0: சரியா, நன்றி. சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருப்பவரை பார்க்கலாம். ஜானடேசன் தான், சொல்லி முடியுங்கள்.
1: கச்சேரியா நீங்க முதல் வந்து?
0: ஆமாம், கச்சேரி.
1: நான் அதை வச்சிருந்தேன்.
0: அது நீங்க வச்சிருக்காம சொல்ல வேணும். நீங்க உங்களுக்குள்ள கச்சேரி நடத்தி போட்டு கடைசியா வந்து சொல்ல கூட. அடிக்கும் பறை அல்ல, பாதுகாக்கும் பறை. இல்ல, சரி, இதை அடுத்த நிகழ்ச்சிக்கு ஆயத்தமா வச்சிருங்கள். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிலைகளை தொடர் டிஆர்டி தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் நாளை அதிகாலையில் வணக்கம் தமிழொலியில் பக்தி பாமாலைகள் ஒலிக்கின்ற வரையில் தொடர்கின்றது. வளமே போல் இன்றும் சிங்கப்பூரிலிருந்து

0: மீடிகாப் வானொலி ஒலி ஒன்பதாறு எட்டு கேட்டாலே பரவசம். இன்று 2026 ஆண்டு ஜூன் மாதம் 28 தேதி ஞாயிற்றுக்கிழமை, இவ்வருடத்தின் 179 நாள். ஆண்டு நிறைவு பெற 186 நாட்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு ஆணி மாதம் 14 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஹிஜ்ரி 1447, முஹராம் மாதம் பிறை 12. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை படைப்பதற்கு நான் கிருஷ்மிதா வந்துட்டேன். காலை 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் வானொலி பக்கமாவே இணைந்துருங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி நம்ம பேச போறோம். இது ஒலியின் உல்லாசம்,
1: ஒலி 9.8 மணி நேர ஒலிபரப்பை
2: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் மீ லிசன் .sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி@mediacorp.com.sg.
3: ஒன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ

இந்த வார இறுதியே.

ஒளிவன் விதாரியத்தில் இணைந்திருக்கிறோம் நேயர்கள். இது ஒளியின் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை படிப்பதற்கு நான் கிருஷ்மிதா வந்துட்டேன். பலர் உங்களுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வரீங்க. ஜானகி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கை ஒரு வரம், வாழ்க்கை என்பது ஒரு முறைதான், வருத்தப்பட்டு கழிக்காதே, ஒவ்வொரு வினாடிகளையும் உன் விருப்பம் போல ரசித்து வாழ் அப்படின்னு சொல்றாங்க. இது முற்றிலும் உண்மைதான் நேயர்கள். ஏற்கனவே என்ன நடந்ததோ அதை பற்றி கவலைப்படுவதை விட்டுட்டு இனிமேல் நமது வாழ்க்கையை நம்ம எவ்வாறு நெறிப்படுத்தி வழி நடத்துறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுவும் உண்மைதான். ஏன்னா நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதற்கு காரணம் நம்ம தான். நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும். அதனால வாழ்க்கையில அந்த ரிக்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இல்லாமல் இருக்கும் ஒரு வாழ்க்கைய வாழ முற்படலாம். துணிந்து செயல்படுங்கள், கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நடக்கும். இது வழி ஒன்பது ஆறு ஏற்றம். உங்களுக்காக ஒரு சில நல்ல நல்ல பாடல்கள் வரவிருக்கின்றன. இது உங்களுக்காக உணர்ச்சிகள் படத்துல இருந்து எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் கொண்டு வரும் பாடல்.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க ஒலி ஒன்பது அறியது.
2: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: வார இறுதி ஒலியில் உள்ள

0: சின்ன சாமி அவர்கள் மலேசியால இருந்து என்ன சொல்றாருன்னா, காலை வணக்கம். வாசனை என்பது சில நிமிடம் வரும், வறுமை என்பது சில காலம் வரும், அழகு என்பது வயது உள்ளவரை, நல்ல உறவு என்பது உயிருள்ளவரை. இந்த அழகு அப்படின்னு சொல்றாங்களே, அது நமது உள் அழகையும் குறிக்குது, வெளி அழகையும் குறிக்குது. ஆனா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் முற்றிலும் உண்மைதான் நேயர்களே. நமது மனதுல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே தான் நமது முகமும் வெளிப்படையாக காட்டிவிடும். ஒரு சிலருக்கு எவ்வளவு வயதானாலும் அவர்களுடைய முகத்துல ஒரு பொழிவு இருக்கும், அதற்கு காரணம் அவர்களுடைய உள் அழகு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அதே போல நமது வாழ்க்கையில மிகவும் உன்னதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமது உறவுகள். அதை எவ்வாறு கட்டி காக்கணும் என்பதை பற்றி நம்ம யோசிக்கணும். நண்பர்களாய் இருக்கட்டும், குடும்பங்களாய் இருக்கட்டும், உறவுகள் இல்லாத வாழ்க்கை மிகவும் தனிமையான ஒரு வாழ்க்கையா தான் இருக்கும். அதனால ஒரு இரு நண்பர்கள் இருந்தாலும் சரி, கொஞ்சம் பேர் இருந்தாலும் சரி, அந்த உறவு என்பது மிகவும் இன்றியமையாத ஒரு அமைப்பு நமது வாழ்க்கையில. காலை வணக்கம் நேயர்களே, ஒலி பக்கமாவே இணைந்திருங்க. உங்களுக்காக இன்னும் சுவாரஸ்யமான ஒரு சில தகவல்கள் வரவிருக்கின்றன. நான் படித்த தகவல் அடுத்து உங்களுக்காக நினைக்க தெரிந்த மனமே படத்துல இருந்து இளையராஜா அவர்களுடைய இசையில கேஜி யேசுதாஸ் அவர்களுடைய குரல்ல ஒரு பாடல் வரவிருக்கிறது. கேஜி யேசுதாஸ் அவர்களுடைய குரலை கேட்பதற்கு நம்ம எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா அவர் பாடும் பாடல் அனைத்துமே மனதிற்கு குளிர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. தொடர்ந்து இணைந்திருங்க. இது ஒளி 96.8 ஒளியினுள் லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.
1: ஸ்மைல் ப்ளீஸ்.

0: வாகனம் ஒன்று உள்ளதாக இருக்கிறது. எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் டிபிஇ டெம்பனிஸ் அவென்யூ 10. அதற்கு பிறகு வாகனம் ஒன்று உள்ளதாக இருக்கிறது. வாகனம் ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆத

0: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துறைப்பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
1: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களிலும் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைகளும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
0: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students. உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி
2: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
3: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க.
4: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
3: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
4: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
3: ஒலியில நான் நவீன்,
5: நான் ரஃபி,
3: நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
4: பஸ் பயணம்.
3: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
4: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
6: Yes, I love this idiot. I love this lovable idiot.

ஒலி ஒன்பது ஆரியத்தில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. அண்மையில ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலை நான் படிச்சிருந்தேன், ஒரு செய்தியை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லேசர் லேசர் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த லேசரை வந்து கொஞ்சம் ஒழுங்கா பாயிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம், இல்லனா அந்த லேசர் டேக் விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லேசர் என்ற ஒரு வார்த்தை இன்னும் ஒரு சில வார்த்தைகளுடைய சுருக்கம் தான். அதையும் தாண்டி லேசர் எல் ASER என்பதற்கு ஒரு தனிப்பட்ட விளக்கமே இருக்குது அப்படிங்கறத அந்த செய்தியை படிச்ச உடனேதான் எனக்கு தெரிந்தது. லேசர் என்றால் லைட் ஆம்பிளிபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். இதை தெரியாம நம்ம எல்லாரும் லேசர் லேசர் அப்படின்னு அழைத்துக்கிட்டு இருக்கோம் இந்த லேசரை. ஆனா உண்மையிலேயே சொல்ல போனா நேர்களே, இந்த லேசர் என்ற ஒரு வார்த்தையுடைய சுருக்கம் கண்டிப்பாக நமக்கு உதவியாக தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி லேசர் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போதும் லைட் ஆம்பிளிபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இது போன்ற வார்த்தைகளுக்கு அந்த சுருக்கம் இருப்பதனால நமது வாழ்க்கை சுலபமாகி விட்டது அப்படின்னு சொன்னா அது மிக ஆகாது. தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. உங்களுக்காக இந்தியன் படத்திலிருந்து ஏஆர்ரஹ்மான் அவர்களுடைய இசையில எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல் கமல்ஹாசன் இந்த படத்துல மிகவும் அழகாக நடனம் புரிந்திருப்பாங்க. ஹரிஹரன் மற்றும் ஹரிணி இந்த பாடலை உங்களுக்காக பாடவிருக்கிறாங்க. இது ஒளி ஒன்பதாறு எட்டு ஒளியின்

0: ரோட்டு முக்கல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
1: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதியை ஒலியோட கொண்டாடுங்க.
2: தங்கா அவ பந்தய போறா.

0: வாகனம் ஒன்று உள்ளதாக இருக்கிறது. SLA நோக்கி செல்லும் TPE டெம்பனிஸ் அவென்யூ 10, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று உள்ளதாக இருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வாகனம் ஒன்று உள்ளதாக இருக்கிறது. SLA நோக்கி செல்லும் TPE டெம்பனிஸ் அவென்யூ 10. அதற்கு பிறகு வாகனம் ஒன்று உள்ளதாக இருக்கிறது. வாகனம் ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம்

0: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிந்தா வழங்கும் ஸ்டெப் துறை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிந்தாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
1: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிந்தா திட்டங்களிலும் பங்கேற்றிருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிந்தாவுக்கு ரொம்ப நன்றி.
0: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் WWW

ஞாயிற்றுக்கிழமை காலை அதுவுமா பலரும் வானொலி பக்கமா இணைந்திருக்கிறீங்க. உங்களுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வரீங்க. உங்க அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்காக 7 மணி செய்திகள் வரவிருக்கின்றன. அதைத் தொடர்ந்து உங்களுக்காக KGF படத்துல இருந்து ஒரு பாடல், அனன்யா பாட் அவர்கள் பாடிய பாடல். அதைத் தொடர்ந்து கிறிஸ்துவ பாடல்கள் வரவிருக்கின்றன. இது எல்லாம் முடிந்தவுடன் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்க போறேன். அந்த கேள்விக்கு நீங்க சரியான பதில் சொல்ல போறீங்க. இது ஒளி 9:08 ஒளியின் இதோ இப்பொழுது உங்களுக்காக காற்று வெளியீடு படத்துல இருந்து ஏஆர்ரஹ்மான் அவர்களுடைய இசையில ஹரிச்சரண் அவர்கள் பாடிய பாடல். இந்த பாடல்ல வரும் பெண் குரலையும் ஹரிச்சரண் அவர்கள் தான் பாடி இருக்காங்க. வாங்க கேட்கலாம்.

வணக்கம். காலை மணி 7. மீடியா காப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. சிங்கப்பூர் பிள்ளைகள் முழுமையான வளர்ச்சியை பெற ஆணவற்றையும் செய்வது அவசியம் என கல்வி அமைச்சர் ஜஸ்மின் லீ கூறியிருக்கிறார். சிங்கப்பூரின் கல்வி முறையையொட்டி நடத்தப்பட்ட முதல் கலந்துரையாடலில் அவர் அந்த கருத்துக்களை முன்வைத்தார். சுமார் 160 பேர் கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். தொடக்கப்பள்ளி இறுதியாண்டு தேர்வு முதல் நேரடி பள்ளி சேர்ப்பு நடவடிக்கை வரை பற்பல விவகாரங்கள் அலசப்பட்டன. குறிப்பாக தொடக்கப்பள்ளி இறுதியாண்டு தேர்வை மாற்றியமைக்க வேண்டுமா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. அது குழந்தைகளுக்கு பெரும் மன உளைச்சலை தருவதாக பெற்றோர் கூறினர். ஏட்டுக்கல்விக்கு அளவுக்கு அதிகமாக கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தை குறைத்து பிள்ளைகளுக்கு முழுமையான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வழிகள் ஆராயப்பட்டன. இத்தகைய மேலும் 5 கலந்துரையாடல்களை இவ்வாண்டு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் அதிகமான குழந்தைகளுக்கு ஒவ்வாமை இருப்பது பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது. கே மகளிர் சிறார் மருத்துவமனை இதனை தெரிவித்தது. கடந்த 14 ஆண்டுகளில் பொதுவான ஒவ்வாமை பரிசோதனைகளில் குழந்தைகளுக்கு ஒவ்வாமை இருப்பது 5 மடங்கு அதிகரித்துள்ளது. உணவு ஒவ்வாமை குறித்த பெற்றோரின் விழிப்புணர்வு அதிகரித்ததால் அதிகமான குழந்தைகள் பரிசோதனைக்கும் சிகிச்சைக்கும் கொண்டுவரப்படுகின்றனர் என மருத்துவர்கள் கூறினர். அதே நேரத்தில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகம் உட்கொள்வதும் மிக சுத்தமான சூழலில் குழந்தைகள் வளர்ப்பதும் ஒவ்வாமைக்கு காரணங்களாக கூறப்படுகின்றன. இத்தகைய சூழலில் குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு சக்தி சிறு வயதிலேயே போதிய வலிமை பெறாமல் போகலாம் என மருத்துவர்கள் விளக்குகின்றனர். உணவு ஒவ்வாமைகளுக்கு எதிராக சகிப்புத்தன்மையை உருவாக்க மருத்துவமனை சிகிச்சை அளித்து வருகிறது. அமெரிக்காவும் ஈரானும் ஒன்று மற்றதன் மீது தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தி வருகின்றன. அதில் ஹுர்முஸ் நீரிணையில் ஒரு கப்பல் தாக்கப்பட்டதாக பிரிட்டனின் கடல்துறை பாதுகாப்பு அமைப்பு சொன்னது. கப்பலின் கட்டுப்பாட்டு அறை சேதமடைந்ததாக அது கூறியது. எனினும் கப்பல் ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய ராணுவ கண்காணிப்பு உள்கட்டமைப்பு உள்பட பல்வேறு இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதை அமெரிக்க மத்திய தளபதியம் உறுதிப்படுத்தியது. 2 வாரத்திற்கு முன்பு செய்து கொள்ளப்பட்ட தற்காலிக சண்டை நிறுத்தத்தை மீறுவதாக அமெரிக்காவும் ஈரானும் ஒன்றை ஒன்று குறை கூறுகின்றன. கராச்சியில் உள்ள துணை ராணுவ தலைமையகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது 3 ராணுவ அதிகாரிகள் மாண்டதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. 5 துப்பாக்கி ஏந்திய நபர்கள் வளாகத்திற்குள் நுழைந்ததாக தெரிகிறது. அவர்களில் குறைந்தது 4 பேர் பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தாக்குதலுக்கு ஜமாத் உல் அரார் அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது. அது வெடிபொருள் நிரப்பப்பட்ட வாகனத்தை துணை ராணுவ தலைமையகம் மீது மோதியதாக கூறப்பட்டது. ஒரு பலத்த வெடிப்பு சத்தமும் அதைத் தொடர்ந்து சுமார் 15 நிமிடங்களுக்கு துப்பாக்கிச் சூட்டு சத்தமும் கேட்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறினர். ஆப்கானிஸ்தானின் இந்துகுஷ் மலைப்பகுதியில் 6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. 100 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டது. அதிர்வுகள் தலைநகர் காபூல் முதல் எல்லை தாண்டி அண்டை நாடான பாகிஸ்தான் வரையிலும் உணரப்பட்டன. உயிருடற் சேதங்கள் குறித்து உடனடி தகவல் ஏதும் இல்லை. அதுகுறித்த சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஆப்கானிஸ்தானின் தேசிய பேரிடர் நிர்வாக ஆணையம் தெரிவித்தது. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கங்களில் மாண்டோர் எண்ணிக்கை 1400 தாண்டிவிட்டது. 1000 காயமுற்றனர். கிட்டத்தட்ட 55,000 பேரை இன்னும் காணவில்லை. 1600 அதிகமான வெளிநாட்டு அதிகாரிகள் மீட்பு நடவடிக்கைகளில் உதவ வெனிசுவேலா சென்றுள்ளனர். கரையோர பகுதியான லகுவாய் இரா ஆக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு வீடுகள் கட்டிடங்கள் தரைமட்டமாயின. அந்த பகுதிக்கு செல்ல அரசாங்கம் தடை விதித்துள்ளது. கடந்த புதன்கிழமை இரவு வெனிசுவேலாவை 7.2 ரிக்டர் 7.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கங்கள் உலுக்கின. இடிபாடுகளில் இன்னும் சுமார் 170 பேர் சிக்கியிருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. ஐரோப்பாவில் எப்போதும் இல்லாத அளவு வெப்பம் மக்களை வாட்டி வதைக்கிறது. கடும் வெப்பம் காரணமாக பிரான்சில் வழக்கத்திற்கு அதிகமான மரணங்கள் ஏற்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தலைநகர் பாரிஸில் அதிகரிக்கும் வெப்பநிலையால் பெரிய அளவிலான ஒன்றுகூடல்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இம்மாதம் ஜெர்மனி, பிரிட்டன், பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் இதுவரை இல்லாத வெப்பத்தை எதிர்கொண்டன. சில பகுதிகளில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டியது. பல இடங்களில் ரயில்
போக்குவரத்து, மின் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இன்று மத்திய ஐரோப்பாவில் வெப்பம் இன்னும் மோசமாக இருக்கும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. இனி உலகக்கிண்ண கார்பந்து. கடைசி குழு ஆட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. முதலில் எல் பிரிவு ஆட்டங்கள். காலை 5 மணிக்கு பனாமா இங்கிலாந்து மோதிய ஆட்டம் சற்று முன்பு நிறைவடைந்தது. 2-0 எனும் கோல் கணக்கில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. அதே நேரத்தில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் குரேஷியாவும் கானாவும் சந்தித்தன. அதில் குரேஷியா வெற்றி பெற்றது. கோல் விவரம் 2-1. கே பிரிவில் காலை 7:30 மணிக்கு கொலம்பியாவும் போர்ச்சுகலும் களமிறங்கும். காங்கோ குடியரசும் உஸ்பெகிஸ்தானும் அதே நேரத்தில் வேறொரு களத்தில் போட்டியிடும். இறுதியாக ஜெய் பிரிவு ஆட்டங்கள். காலை 10 மணிக்கு அல்ஜீரியாவும் ஆஸ்திரியாவும் சந்திக்கவிருக்கின்றன. ஜோர்தானும் அர்ஜென்டினாவும் களமிறங்கும் ஆட்டத்தையும் அதே நேரத்தில் பார்க்கலாம். ஆட்டங்கள் முடிந்ததும் நாக் அவுட் சுற்றில் மோதவிருக்கும் 32 அணிகள் உறுதியாகிவிடும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
1: ஒலி 9:08 இணைந்திருக்கிறீங்க நேயர்களே. இது கிருஷ்மிதா உடன் ஒரு இன்னும் அடுத்து உங்களுக்காக ஒரு சில புது புது பாடல்கள் வரவிருக்கின்றன. இனிமையான காதுக்கு இதமான பாடல்கள், அதே நேரத்துல கிறிஸ்துவ பாடல்களை கேட்டு முடித்த பிறகு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கேள்விக்கு நீங்க சரியான பதில சொல்லலாம். 9:06788 என்ற எண்ணுக்கு உங்களுடைய பதில்களை நீங்க அனுப்பி வைக்கலாம். இந்த சி ஆட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கடல் நாய் அப்படின்னு கூட சொல்லுவோம் தமிழ்ல. இந்த கடல் நாய்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூங்கும் பொழுது ஒரு விஷயத்த செய்து கொண்டு தூங்கும். இந்த ஒரு செயலை அது செய்து கொண்டு தூங்குவதனால அந்த பரந்த கடல்ல அவர்களால ஒன்றா இருக்க முடியும், ஒரு கூட்டமா இருக்க முடியும், எளிதில துளைந்து விட மாட்டார்கள். என்ன ஒரு விஷயமா இருக்கும், என்ன ஒரு செயலை செய்து விட்டு இவர்கள் தூங்குவாங்க என்பதுதான் கேள்வி. மீண்டும் சொல்றேன், இந்த கடல் நாய்கள் ஒரு செயலை செய்து கொண்டு தூங்குவாங்க. இந்த ஒரு செயலை செய்வதனால அவர்களால எளிதில துளைந்து விட முடியாது, கிட்டையே நெருக்கமாகவே இருக்க முடியும். பதில் தெரிந்தால் வாட்ஸ்அப் மூலியமா, அதாவது புலன் மூலியமாக 9:06788 என்று எனக்கு உங்களுடைய பதில்களை நீங்க அனுப்பி வைக்கலாம். அடுத்து உங்களுக்காக ஒரு சில சுவாரஸ்யமான புது புது பாடல்கள்னா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது முதலாவதாக உங்களுக்கு அவர்களுடைய இசையில சித் ஸ்ரீராம் பாடிய பாடு. அடுத்து
2: நாங்காலி மொத்தமா சேர்த்து
1: குட் நைட் படத்துல இருந்து அந்த பாடல், அதை தொடர்ந்து எனக்கு மிகவும் பிடித்தமான பாடல் அனேகன் படத்துல இருந்து

தனுஷ் அவர்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அவரே அடுத்த பாடலையும் பாடுறாரு, வெண்பனி மலரி. பவர் பாண்டி படத்துல இருந்து வந்த பாடல் கேட்டு மகிழுங்கள். இது ஒளி 9:06 ஏற்றேன். மறக்காம பதில்களையும் அனுப்பிவிடுங்க. உங்க பதில்களுக்காக நான் கிருஷ்மிதா மிகவும் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறேன். இது ஒளி 9:06 ஏற்று கேட்டாலே பரவசம்.

0: சென்னை அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குக, தங்க கட்டிகள் வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்வாங்குட் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிந்தா வழங்கும் ஸ்டெப் துறை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிந்தாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
2: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிந்தா திட்டங்களிலும் பங்கேற்றிருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்தாங்க. சிந்தாவுக்கு ரொம்ப நன்றி.
1: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
3: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
1: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
4: பறவைகளை பராமரிக்கிறாங்க.

உங்களுக்கு எப்படி இருக்கு?

0: நிலவரம்.
1: வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. சாங்கியை நோக்கி செல்லும் PIEBKE. அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சாங்கியை நோக்கி செல்லும் PIEKPE. அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும். மேலும் போக்குவரத்து விளக்குகள் பழுதாக இருக்கின்றன. சாங்கி சவுத் அவென்யூ 1 மற்றும் சீலிங் அவென்யூ, அதற்கு நடுவில் இருக்கும் போக்குவரத்து விளக்குகள் பழுதாக இருக்கின்றன. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: ரேஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 7:00 தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக் கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
1: ஒளி 9:08 இணைந்திருக்கிறோம். நேயர்களே, பலர் உங்களுடைய பதில்களை சொல்லிட்டு வரீங்க. என்ன கேள்வி என்பதை மீண்டும் நான் ஒரு வாட்டி கேட்டுறேன். என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல் நாய்கள் அதாவது சீ ஆட்டர்ஸ், இவர்கள் தூங்குவதற்கு முன்பு ஒரு செயலை செய்து விட்டு தூங்குவாங்களாம். இவ்வாறு செய்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரந்த கடல்ல அவர்களால எளிதில தொலைந்து விட முடியாது, எப்பொழுதுமே நெருங்கிய கூட்டத்துடன் இருக்கணும் என்பதற்காக இந்த ஒரு செயலை செய்து விட்டு தான் தூங்குவாங்க. என்ன ஒரு செயல் என்பதுதான் கேள்வி. பலர் உங்களுடைய பதில்களை வாட்ஸ்அப் அதாவது புலனம் மூலமா தெரிவித்துக் கொண்டு வரீங்க. 9678-9688 என்ற எண்ணுக்கு ஜெய சுராஜா அவர்கள் என்ன சொல்றாங்க என்பதை கேட்கலாம்.
2: காலை வணக்கம். ஜூராங் வட்டாரத்திலிருந்து ஜெயசுராஜா. நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் வந்து, அவங்க வந்து ஒலி எழுப்பி கொண்டு தூங்குவாங்க சத்தம் கொடுத்துக்கிட்டே. இதுதான் பதில் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.
1: மிகவும் நல்ல ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லுவேன் ஜெயசுராஜா. ஏன்னா தூங்கும் பொழுது ஒலி எழுப்புனா கண்டிப்பாக அவர்களுடைய தூக்கம் ஒரு தொந்தரவு நிலையில தான் இருக்கும். ஏன்னா அவர்களால எளிதில தூங்க முடியாது இல்லையா, சத்தம் எழும்பிக்கிட்டே இருந்தா. அதனால அது ஒரு நல்ல முயற்சி. ஆனால் சரியான பதில ஒரு சிலர் சொல்லியிருக்கீங்க, என்ன பதில் என்பதை கேட்கலாம். சரண் சாமி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா,
3: காலை வணக்கம் சுஷ்மிதாமா, இப்போதான் சந்திரன் பேசுறேன். நீங்க கேட்டீங்களா இந்த சி ஆட்டர்ஸ், அதுங்க படுக்கும் போது ஒன்னோட ஒன்னு கைய புடிச்சுக்கிட்டு தான் படுத்துக்கோங்க. படுத்து நல்லா தூங்குங்க கைய புடிச்சுக்கிட்டு. எது ஒரு ஆபத்துன்னா அது விறுவிறுன்னு ஒன்னோட ஒண்ணு உதவி செஞ்சு தப்பிச்சு ஓடிடுங்க. ஒன்னோட ஒண்ணு கைய புடிச்சுக்கிட்டு தூங்குங்க. நன்றி, வணக்கம்.
4: வணக்கம் கிறிஸ்மிதா, நான் திலகா பேசுறேன். கையை பிடிச்சுக்கிட்டு தூங்குவாங்க, அதாவது ஹோல் ஹேண்ட் சொல்லுவாங்களே, கையை பிடிச்சுக்கிட்டு தூங்குவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றிமா.
5: இனிய காலை வணக்கம் கிறிஸ்மிதா சிவராம் அவர்களே, நான் ராதாகிருஷ்ணன் நாயுடு பீசாந்து அழைக்கிறேன். நீங்கள் படிக்கும் நிகழ்ச்சிகள் பாடல்கள் அருமை. நீங்கள் கேட்ட அந்த கேள்வி, அந்த சி ஆட்டர்ஸ் அதாவது கடல் நாய்கள், அவங்க அந்த கையை பிடிச்சுக்கிட்டு அந்த பாஸ் அதாவது கையை பிடித்து கொண்டு எல்லாரும் சேர்ந்து தூங்குவார்கள். ஒரு ஒன்றாக சேர்ந்து கையை பிடித்துக் கொண்டு ஒன்றாக தூங்குவார்கள். நன்றி, வணக்கம்.
1: கேரோலின் அவர்களும் இதே பதிலதான் சொல்லியிருக்காங்க, கைகளை பிடித்து விட்டு தூங்குவாங்க அப்படின்னு. ஆமா, மிகவும் ஒரு கியூட்டான ஒரு செயல் இல்லையா. நம்ம சின்ன வயசுல அம்மாக்களுடன் தூங்கும் பொழுது கைகளை பிடித்து விட்டு தூங்குவது ஒரு பழக்க வழக்கமாக இருக்கும் ஒரு சிலருக்கு. ஆனா இவர்கள் இயற்கையாகவே கைகளை பிடித்து விட்டு தூங்குவாங்களா இந்த கடல் நாய்கள். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நெருங்கிய ஒரு உணர்வை வளர்த்து கொள்வதற்கும், பறந்த அந்த கடல்ல தொலைந்து எங்கேயாவது போய்விடாமல் இருப்பதற்கும், ஆணித்தரமாக ஒரே இடத்துல படுத்து தூங்குவதற்கும் இந்த ஒரு செயல் உதவியாக இருக்கும். ஆமா, கடல் நாய்கள் கைகளை பிடித்து விட்டு மிகவும் கியூட்டான முறையில தூங்குவாங்க. நேயர்களே, படித்த உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு தோணுச்சு. தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க, உங்களுக்காக ஒரு சில புது பாடல்கள் வரவிருக்கின்றன. இது ஒளி 9:08, ஒளியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.
6: வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
7: திங்கள் முதல் வெள்ளி
0: வரை காலை 6 மணிக்கு
6: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
0: ரவிஜி
6: சஜினி வணக்கம் சிங்கை, கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.

0: வரும்.
1: வாகனம் ஒன்றுபடுவதாக இருக்கிறது. சாங்கியை நோக்கி செல்லும் PIEBKE. அதற்கு பிறகு வாகனம் ஒன்றுபடுவதாக இருக்கிறது. சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சாங்கியை நோக்கி செல்லும் PIEKPE. அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும். மேலும் போக்குவரத்து விளக்குகள் பழுதாக இருக்கின்றன. சாங்கி சவுத் அவென்யூ 1 மற்றும் சீலிங் அவென்யூ, அதற்கு நடுவில் இருக்கும் போக்குவரத்து விளக்குகள் பழுதாக இருக்கின்றன. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: அதிக பணத்தை திரும்ப பெற இப்போதே யூஓபி ஒன் கடன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். தவறவிடாதீர்கள்.
1: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் யூஓபி ஒன் கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/onecard இணைய தளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கைத்தொலைபேசி பார்த்துக்கொள்ள

ஒலி ஒன்பது ஆறு எட்டுல இணைந்திருக்கிறீங்க நேயர்கள். நல்ல நல்ல பாடல்கள் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை அதுமா வானொலி பக்கமா இணைந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். காலை ஆறு மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் ஒலியின் உல்லாசம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறீங்க. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும்

நேரத்துல உங்களுக்காக 8 மணி செய்திகள் வரவிருக்கின்றன. அதற்கு பிறகு சீனா சீனா என்ற ஒரு விளையாட்டை நம்ம விளையாட போறோம். அதாவது நான் ஒரு படத்துல வர காட்சிய உங்ககிட்ட காட்ட போறேன், அதாவது ஒளிபரப்ப போறேன். அது என்ன காட்சி, அந்த படத்துல யாரு நடிச்சிருக்காங்க, என்ன படம் என்பதை நீங்க சரியாக கண்டுபிடித்து 9678898 என்ற எண்ணுக்கு சரியான பதில அனுப்ப போறீங்க. இது ஒளி 9 6 8 கேட்டாலே பரவசம் 9.

வணக்கம். காலை மணி 8, மீடியா காப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சினி. அமெரிக்காவும் ஈரானும் ஒன்று மற்றதன் மீது தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தி வருகின்றன. அதில் ஹோர்முஸ் நீரிணையில் ஒரு கப்பல் தாக்கப்பட்டதாக பிரிட்டனின் கடல்துறை பாதுகாப்பு அமைப்பு சொன்னது. கப்பலின் கட்டுப்பாட்டு அறை சேதமடைந்ததாக அது கூறியது. எனினும் கப்பல் ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய ராணுவ கண்காணிப்பு உள்கட்டமைப்பு உள்பட பல்வேறு இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க மத்திய தளபத்தியம் உறுதிப்படுத்தியது. வாரத்திற்கு முன்பு செய்து கொள்ளப்பட்ட தற்காலிக சண்டை நிறுத்தத்தை மீறுவதாக அமெரிக்காவும் ஈரானும் ஒன்றை ஒன்று குறை கூறுகின்றன. கராச்சியில் உள்ள துணை ராணுவ தலைமையகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது 3 ராணுவ அதிகாரிகள் மாண்டதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. 5 துப்பாக்கி ஏந்திய நபர்கள் வளாகத்திற்குள் நுழைந்ததாக தெரிகிறது. அவர்களில் குறைந்தது 4 பேர் பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தாக்குதலுக்கு ஜமாத் உல் அரார் அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது. அது வெடிபொருள் நிரப்பப்பட்ட வாகனத்தை துணை ராணுவ தலைமையகம் மீது மோதியதாக கூறப்பட்டது. ஒரு பலத்த வெடிப்பு சத்தமும் அதைத் தொடர்ந்து சுமார் 15 நிமிடங்களுக்கு துப்பாக்கிச் சூட்டு சத்தமும் கேட்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறினர். வெனிசுவேலாவின் வடக்கே 4.8 ரிக்டர் அளவில் மற்றொரு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அங்கு முன்னதாக ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கங்களில் மாண்டோர் எண்ணிக்கை 1400 தாண்டிவிட்டது. 1000 காயமுற்றனர். கிட்டத்தட்ட 55,000 பேரை இன்னும் காணவில்லை. 1600 அதிகமான வெளிநாட்டு அதிகாரிகள் மீட்பு நடவடிக்கைகளில் உதவ வெனிசுவேலா சென்றுள்ளனர். கரையோர பகுதியான லகுவா ஈரா ஆக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு வீடுகள் கட்டடங்கள் தரைமட்டமாயின. அந்த பகுதிக்கு செல்ல அரசாங்கம் தடை விதித்துள்ளது. கடந்த புதன்கிழமை இரவு வெனிசுவேலாவை 7.2 ரிக்டர் 7.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கங்கள் உலுக்கின. அமெரிக்காவும் லெபனானும் இஸ்ரேலின் பாதுகாப்பு வட்டாரத்தை அங்கீகரித்துள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய படைகள் தெற்கு லெபனானில் உள்ள பாதுகாப்பு பகுதியில் தொடர்ந்து இருக்கும் என்று அவர் சொன்னார். இது ஈரானுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் ஒரு பெரும் பின்னடைவு என்று திரு நெட்டன்யாகு கூறினார். லெபனான் ராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்கு படிப்படியாக மாற்றப்பட உள்ள 2 பகுதிகளை காட்டும் வரைபடத்தை அவர் வெளியிட்டார். ஹிஸ்புல்லா கிளர்ச்சி குழு தலைவர் நஹீம் காசிம் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை நிராகரித்தார். லெபனான் அரசாங்கம் நாட்டின் அரசுரிமையை பலவீனப்படுத்தியிருப்பதாக அவர் குற்றஞ்சாட்டினார். மலேசியாவின் ஜோஹூர் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் தொடங்கியிருக்கிறது. 172 வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் களமிறங்குகின்றனர். மாநிலத்தின் 56 இடங்களில் சுமார் 75 விழுக்காட்டில் பன்முனை போட்டி. ஜூலை 11 வாக்களிப்பு தினம். ஜோஹூர் சிங்கப்பூர் எல்லை சோதனைச் சாவடிகளில் ஏற்படக்கூடிய நெரிசலை சமாளிக்க சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் சஃபுரீன் நசுத்யான் இஸ்மாயில் தெரிவித்தார். புதிய குடிநுழைவு முறையை அமுல்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதால் எல்லை சோதனைச் சாவடிகளில் அவ்வப்போது சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறினார். ஆனால் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளில் எந்த இடையூறும் ஏற்படாமல் இருப்பதே முக்கிய நோக்கம் என்று அவர் வலியுறுத்தினார். ஆப்கானிஸ்தானின் இந்துகுஷ் மலைப்பகுதியில் 6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. 100 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டது. அதிர்வுகள் தலைநகர்